0: வார்த்தையும் சொல்லவில்லை. போதும். என்ன வார்த்தை ஆண்டவரே இன்னைக்கு பேசணும்? இன்னைக்கு எங்க கூட என்ன பேச போறீங்க ஆண்டவரே? ஆமென். ஒருவள் இரக்கத்துக்காய், தன் மகளுடைய விடுதலைக்காய் அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறாள். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டும் அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்று சொன்னால் அவளுக்கு பதில் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் அடுத்து என்ன என்பதற்கான சரியான பதில் இன்று வரை நமக்கு தெரியவில்லை. யாருக்குமே சொல்ல முடியல. வாட் இஸ் நெக்ஸ்ட்ங்கிற க்வெஸ்சனுக்கு எல்லாரும் என்ன சொல்ல? ஜெபிப்போம், ஜெபிப்போம், ஜெபிப்போம், ஜெபிப்போம். பதில் இல்லை. இன்னைக்கு கர்த்தனமோடு கூட பேசுகிற காரியம் இதுதான். பிரதியுத்தரம் இல்லாத இந்த தருணத்தில் நீ என்ன செய்ய போகிறாய்? நல்ல கவனமா கேளுங்க. பதில் இல்லாமல் ஜெபிப்பது என்பது ரொம்ப சவாலானது, கடினமானது. அது புரியும்படி சொல்லுகிறேன். ஒருத்தங்களுக்கு நம்ம போன் பண்றோம், போன் பண்ணி பேசுறோம், நம்ம ஒரு பெரிய கதையை சொல்றோம். நம்ம சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கிருந்து கேட்டுட்டு இருக்கிறவங்க இடையில இடையில சொல்லுங்க, ஆமா இப்படி ஏதாவது இடையில இடையில சொன்னாதான் நம்ம அடுத்து தொடர்ந்து சொல்லுவோம். நம்ம சொல்லிட்டே இருக்கும் போது அந்த சைட்ல இருந்து எந்த சவுண்டும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. உடனே நம்ம இருக்கிறீங்களா, ஹலோ கேக்குதா? எதுக்கு நம்ம இப்படி கேட்கிறோம் அப்படின்னா, அங்கிருந்து எஸ்ங்கிற ஒரு பதில் வந்தால்தான் அடுத்த காரியத்தை, அடுத்தடுத்த காரியத்தை நாம சொல்லுவோம். பிரதியுத்தரம் இருக்கிற இடத்துல பிரதியுத்தரம் வர வர ஜெபிப்பது என்பது எளிதானது. ஆனா பிரதியுத்தரமே இல்லாம பதிலே இல்லை ஆனா ஜெபிக்க முடியுமா? இன்னைக்கு இந்த சவாலை தான் கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்கிறார். நன்றை புரிந்து கொள்ளுங்கள். உனக்கான பிரதியுத்தரம் தேவன் தராதது, உன் ஜெபத்தை நான் கேட்கவில்லை என்று அர்த்தம் கிடையாது. பிரதியுத்தரம் உனக்கு கிடைக்காம இருந்தாலும், உனக்கான பதில் கிடைக்காம போனாலும், நீ அவரை நோக்கி கூப்பிடுகிறாயே, அந்த சத்தத்தை நீ குறைத்து விடக்கூடாது என கர்த்தர் விரும்புகிறார். பிரதியுத்தரம் இல்லாமல் ஜெபிப்பது என்பது ரொம்ப கடினமானது, ரொம்ப சவாலானது. அதை தான் நான் ஆரம்பத்திலே சொல்லுகிறேன். இப்ப எனக்கு பதில் கிடைக்குது. இன்னும் 20 நாள்ல இப்படி நடக்கும்பா, இன்னும் 15 நாள்ல இது செய்யும், இன்னும் இந்த மே முடியறதுக்குள்ள இப்படி ஏதாவது ஒரு பதில் கிடைச்சதுன்னா நம்ம அதை வச்சு ஜெபிக்கலாம். எந்த பதிலுமே இல்லை. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவருக்கு உண்மையில அவ கூப்பிட்டது கேட்கலன்னா என்ன, எப்படி எழுதியிருக்கோம் வேதத்துல? அவள் கூப்பிட்டதோ அவர் காதுகளில் எட்டவில்லை. இப்படிதான் கேட்டிருக்கோம். கூப்பிட்டதெல்லாம் அவர் கேக்குது. ஆமென். பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்தில் இந்த இஸ்ரவேலர்கள் போட்ட சத்தம் கேட்டதே, அந்த பெருமூச்சின் சத்தம் வர அவரை கேட்டுச்சு. ஆமென். அவ இத்தனை ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், இத்தனை ஊழியர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், எல்லா சத்தமும் அவருக்கு கேக்குது. ஆனா என்ன இல்லைன்னா, பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் இல்லை. தாவீது தொடர்ந்து ஜெபிப்பதற்கான காரணம் அவனுக்கு பிரதியுத்தரம் கிடைத்தபடியினால். 138வது சங்கீதம் 3வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறான், நான் கூப்பிட்ட நாளில் நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அப்போ பிரதியுத்தரம் அல்லது மறு உத்தரம் என்பது என் ஆத்மாவிலே பலனும் தைரியமா இருக்கிறது. நான் ஜெபம் பண்ணேன், ஜெபம் பண்ணது கத்திரன் இப்படி பேசினா. பொதுவாகவே நாம செய்கிற வழக்கம் உண்டு, அதை நானும் செய்வேன், எல்லாரும் செய்வோம். நல்லா ஜெபித்துட்டு திடீர்னு பைபிள் எடுத்து பார்ப்போம், எதுக்கு தெரியுமா? ஏதாவது, ஏன்னா இதுல இருக்கிறது முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை, எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை. ஜெபித்து முடிச்சுட்டு நம்ம உடனே எது தேடுறோம் அப்படின்னா, கிரியை ரெண்டாவது தான் தேடுறோம், முதல்ல பதில தேடுறோம். ஆன்சர் ஒன்னு செய்வேன்னு சொல்லணும், இல்லைன்னா செய்ய மாட்டேன்னு சொல்லணும். இப்படி ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைச்சதுன்னா அதுக்கேத்த போல நாம் நம்மை மாற்றிக்கொள்ளலாம். ஒன்னு இதுதான் சொல்லணும், இல்லைன்னா இது இல்லைன்னு சொல்லணும். இது எந்த ஆன்சருமே இல்ல ஆண்டவரே, எனக்கு அதனால குழப்பமா இருக்கு ஆண்டவரே. இந்த பதில் இல்லாத சூழ்நிலையில என்ன செய்கிறோம் என்றால் நாம் நம்முடைய ஜெபத்தை விட்டு விடுகிறோம். மார்ச் 31 வரை ஜெபித்து பார்த்தோம், ஏப்ரல் 14 வரை ஜெபித்து பார்த்தோம், ஏப்ரல் 30 வரை ஜெபித்து பார்த்தோம், மே 3 வரைக்கும் ஜெபித்து பார்த்தோம். ஆண்டவரே என்ன ஆண்டவரே இவ்வளவு கதறியும் இவ்வளவு கண்ணீர் வடித்தும் பிரதியுத்தரம் இல்லையே, ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. மனிதன் பதில் சொல்லாததற்கும் இயேசு சொல்லாததற்கும் வித்தியாசம் உண்டு. மனிதன் பதில் சொல்லாததற்கான காரணம் அவனிடத்தில் பதில் இல்லை. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சீசன் ஆரம்பிக்கிறது ஆரம்பத்தில் பேட்டி கொடுத்த அநேகரை இன்னைக்கு காணலை. ஏன்னா பதில் இல்லை. ஒரு வாரத்தில் சரியாயிரும் நாங்க, மூணு நாளில் சரியாயிரும் நாங்க. நேற்று ஒருத்தங்க ஒரு நர்ஸ் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, அந்த வைரஸ் வந்து ஷேப் மாறிட்டே இருக்கிறதுனால சரியா இதுதான் அந்த வைரஸ், இப்படிதான் இருக்கும், இதுக்கேட்ட ஒரு மெடிசினை தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களால இன்னும் கிரகிக்க கூட முடியலையா. ஒரு சின்ன வைரஸ் உலகத்தையே ஆட்டம் காட்டுது. பதில் இல்ல. மனிதன் பிரதியுத்தரம் சொல்லாததுக்கு காரணம் அவனுக்கு அதற்கேற்ற பதில் இல்ல. ரெண்டாவது, ஏ ஓண்டெல்லாம் நான் இதுக்கு பேசணும், இந்த அற்பமா எண்ணுகிறது, பகைக்கிறது. ஓண்டெல்லாம் சொல்ல முடியாது போ, இப்படி சொல்லுவாங்கல்ல சிலர். இந்த ரெண்டு இதையும் இயேசு செய்ய மாட்டார். ஒன்று, அவரிடத்தில் எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. ரெண்டு, அவர் நம்மை நேசிக்கிறார். இப்போ இதுதான் கேள்வி. இன்னைக்கு இந்த செய்தி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். எல்லாத்துக்கும் பதில் அவர்கிட்ட இருக்கு. உண்மையாய் நேசிக்கிறார். இப்படி நேசித்தும் பதில் தெரிந்தும் ஏன் அவர் எனக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை? அதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு கேள்வி. இன்று வரை நமக்கு பிரதியுத்தரம் இல்லை. ஜபத்தை நிறுத்த போகிறோமா அல்லது தொடர்ந்து ஜபிக்க போகிறோமா? இந்த செய்தி எதற்காக வென்றால், பிரதியுத்தரம் இல்லை என்று உன் ஜெபத்தை விட்டுவிடாதே, நீ தொடர்ந்து ஜெபிக்கணுங்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை சிந்தையில வைத்து வெளிப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தார். இங்கே வந்து நான் இந்த மைக்கை எடுக்கிறது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டே இருந்தார் என்று சொல்லுவேன். ஒவ்வொரு வார்த்தையா ஆட் பண்ணிட்டே இருந்தார், இதை சொல்லு, இதை சொல்லு, இதை சொல்லு. கொஞ்சம் தான் டைரியில் எழுதுனேன், ஆவியானவர் நடத்துகிற பிரகாரம் சொல்லுகிறேன். ஏன் பிரதியுத்தரம் இல்லை? ஏன்? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் எதை செய்தாலுமே அவர் நன்றாக தான் செய்வார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. எதை செய்தாலுமே அவர் நன்றாக செய்வார். ரெண்டு, அவர் எதை செய்தாலும் அவருக்கு மகிமையாக செய்வார். மூன்று, அவர் எதை செய்தாலும் அது நமக்கு ஒரு நாளும் தீமையாக செய்ய மாட்டார், நன்மையாகவே செய்வார். இந்த மூன்றையும் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, தேவன் எதை செய்தாலும் அவர் நன்றாக செய்வார். இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. நீங்க எதை செய்தாலும், அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 7:37
1: எல்லாவற்றையும்
0: நன்றாய் செய்தார். போதும், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். எல்லாவற்றையும் இன்னைக்கு வரைக்கும் இதை நீங்க அறிக்கை செய்யணும். அதாவது நமக்கு இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம்ல, அப்படி இருந்தாலும் நல்லா இருக்காது. அவர் எப்படி வைக்கிறாரோ அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். நான் திருப்பி சொல்றேன் இந்த வார்த்தையை, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே நம்ம நினைக்கிறோமே, அப்படி இருந்தாலும் நல்லா இருக்காது. அவர் எப்படி வைக்கிறாரோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும். யோபு அதுதான் சொன்னா, என்னுடைய முந்தின சீர் இப்பொழுது இருந்திருந்தால் நலமா இருக்கும். ஆண்டவர் கொடுத்தாரா? இல்ல. யோபுவே, உன்னை இந்த ட்ராக்ல நான் ஓட விட்டதே உனக்கு ஒரு பிந்தின சீரை கொடுப்பதற்காக, உனக்கு ஒரு நற்சீரை உண்டாக்குவதற்காக. முந்தின சீர் இப்பொழுது இருக்கிறது, எதுக்கு நான் உனக்கு இந்த பிரச்சனை அனுமதிக்கணும், எதுக்கு இந்த சோதனை அனுமதிக்கணும், அப்படியே இருந்தா போதும்னு விட்டுற வேண்டியதுதானே? இல்ல. ஹல்லேலூயா. போர்த்திபாரின் அரண்மனையில விசாரிப்புக்காரனாயிருந்த யோசேப்பு இப்பொழுது திரும்பியும் காவல் சிறையில தள்ளப்படுகிறான். யோசேப்பு நினைச்சிருக்கலாம், சே அப்படியே இருந்திருந்தா நல்லா இருக்குமே, அப்படியே இருந்திருந்தா யோசேப்பு உனக்கான தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டாமா? தேவன் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அவர் செய்யறது எல்லாம் நன்ற பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட். ரெண்டாவது, அவருக்கு மகிமையாக செய்வார். அவருடைய நாமத்தின் மகிமையை வேற ஒருத்தருக்கும் கொடுக்க விட மாட்டார். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற நாம காத்திருக்கும் போது திடீர்னு அதை செய்யறதுக்கு அனுகூலம் பண்றதுக்குன்னே சிலர் இடையில புகுந்துருவாங்க, பாத்துருக்கீங்களா? புகுந்து அவங்களே எல்லாம் செய்யறது போல இருக்கும். ஒரு கட்டத்துல பார்த்தா அவங்களாலே நமக்கு பிரச்சனை வரும், அவங்களாலே நமக்கு பிரச்சனை, தலைவலி ஆயிடுவாங்க. தேவன் அதை அனுமதிக்கிறார். எதுக்கு தெரியுமா? உன் வாழ்க்கையில நாளைக்கு, உன் பிள்ளை வாழ்க்கையில நாளைக்கு இப்படி ஒரு காரியம் நடக்கும்போது என்னாலதான் சொல்ற அந்த மகிமையை இன்னொரு நபர் எடுக்க அவர் அனுமதிக்க மாட்டார். எனவே பர்பஸா அதை தடை பண்ணுகிறார். எத்தனை பேர் வேணுங்கிறீங்க அது? அப்ப என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல ஒரு சின்ன காரியம் ஆகட்டும் ஆண்டவரே, அதனுடைய எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு மட்டும்தான் வரணும் ஆண்டவரே. உங்களுக்கு மகிமை வராத எந்த காரியம் வேண்டாம் ஆண்டவரே. அவருடையவர்கள் வாழ்க்கையில் அவர் அப்படி வைராக்கியம் உள்ளவர். அவர் எல்லாம் நன்றாய் செய்வார், அவருக்கு மகிமையாக செய்வார். மூன்றாவது, அது நமக்கு நன்மையா இருக்கும்படி செய்வார். அதுதான் யோசேப்பு சொல்லுகிறான், தீமையை நன்மையாய் மாற்றினார். யோசேப்புக்கு நல்ல கவனிங்க, இது யோசேப்பு அந்த சோதனை பாதையில் நடக்கும் போது இந்த வார்த்தையை சொல்ல முடியல, சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஆனா அந்த பாதையை கடந்த பிறகு சொன்னார், நன்மையா மாற்றினார். இன்று ஒருவேளை உங்களால சொல்ல முடியாம இருக்கலாம், ஆனா அந்த பாதையை கடந்த பிறகு நீங்கள் அவரால் நடத்தப்படுவது உண்மையானால், நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவது உண்மையானால், நாளைக்கு யோசேப்பு போல நீங்களும் சொல்லுவீங்க, இந்த உலகம் எனக்கு தீமை செய்ய நினைத்தது, மனிதர்களும் எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், ஆனால் கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாய் நன்மையாய் நன்மையாய் மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப நல்ல கவனிங்க, தேவன் பிரதியுத்தரம் சொல்லாதது அவரிடத்தில் வார்த்தை இல்லாததினால் அல்ல. இங்கே இவளுக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை, ஆனால் அதனால் நடந்த காரியங்கள் கடந்த நாள் மீண்டும், இது ஏற்கனவே ஒரு வாட்டி நான் பேசியிருக்கிறேன் சர்ச்சில் ஒரு மெடிடேஷன்ல, பட் அதை தாண்டி சில காரியங்களை கூட பரிசுத்த ஆவியானவர் கற்று தந்தார், அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 23வது வசனத்தை வாசியுங்கள்.
1: அவளுக்கு பிரதியுத்தரமாக,
0: மத்தேயு 16:15-23, அவளுக்கு பிரதியுத்தரமாக
1: அவர் ஒரு வார்த்தையும்
0: சொல்லவில்லை, அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை.
1: அப்பொழுது அவருடைய
0: அவருடைய சீஷர்கள்
1: வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து
0: கூப்பிடுகிறாளே,
1: இவளை அனுப்பிவிடும்,
0: இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டி கொண்டார்கள். நல்ல கவனமா கேளுங்க, மகளுக்காக அவ மட்டும்தான் முதல்ல ஜெபிக்கிறான். ஏசு பிரதியுத்தரம் சொல்லவில்லை, இப்பொழுது ஒரு குரல் 12 குரலாக துணிக்க ஆரம்பிக்கிறது. இந்த வேர்டை நான் ரிப்பீட் பண்றேன், கவனிங்க. ஒரு காரியத்துக்காக அவள் மட்டும்தான் ஜெபிக்கிறான், தன் மகளுக்காக அவள் மட்டும்தான் ஜெபிக்கிறான். தாவீதின் குமாரனே ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று அவள் மட்டும் ஜெபிக்கிறாள். இயேசு பதில் சொல்லவில்லை, இப்பொழுது என்ன நடக்கிறது? அவள் மாத்திரம் ஜெபிக்கவில்லை, அவளோடு கூட இன்னும் 12 பேர் சேர்ந்து கொண்டு அவரை நோக்கி வேண்டி வேண்டி வேண்டுதல் செய்கிறார்கள். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஒரு சத்தம், ஒரு கூக்குரல், ஒரு ஜப சத்தம் இப்பொழுது 12 சத்தமாக மாறி துணிக்கிறது. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிற நற்செய்தியை கேளுங்கள். இதுவரை ஏன் பிரதியுத்தரம் தரவில்லை தெரியுமா? உங்க குடும்பத்துல நீங்க மட்டும் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீங்க, உங்க வீட்டுல ஒருவேளை 5 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 8 பேர் இருக்கலாம், அல்லது 10 பேர் இருக்கலாம், உங்க வீட்டுல நீங்க மட்டும் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்க, நீங்க மட்டும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களா இருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் கர்த்தர் உனக்கு பிரதியுத்தரம் தராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் குடும்பத்திலிருந்து உன்னுடைய சத்தம் மாத்திரமல்ல, உன்னை சார்ந்த அத்தனை பேரும் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஒரு சத்தம் இப்பொழுது 12 சத்தமாய் கேட்க துவங்குகிறது. ஒரு சத்தம் உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும்தான் கூப்பிடுறவங்களா இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஆமென், நீ கூப்பிட கூப்பிட உனக்கு பதில் கிடைக்குமானால் மற்றவர்கள் இதை அறியாமலே போய்விடுவார்கள். மற்றவர்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதை தெரியாமலே போய்விடுவார்கள். உன் சத்தம் மாத்திரமல்ல, உன்னை சார்ந்தவர்களுடைய சத்தத்தையும் கர்த்தர் கேட்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? எப்படி ஆமென், ஹல்லேலூயா. என்னை எனக்கு நோவா கண்களில் கிடைத்த கிருபை நோவாவின் குடும்பம் முழுவதற்கும் கிடைத்ததோ அப்படியேதான் ஜெபிக்கிற சகோதரா, ஜெபிக்கிற சகோதரி, உன் சத்தத்தை மாத்திரமல்ல உன் குடும்பம் முழுவதின் சத்தத்தையும் கர்த்தர் கேட்க விரும்புகிறார். சபையே, சபையே, இதை கேள். இவ்வளவு அழுதும், இவ்வளவு கூக்குரலிட்டும், இவ்வளவு கண்ணீர் வடித்தும் ஏன் அவர் பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? தளர்ந்து போனாயா? தளர்ந்து விடாதே, தொடர்ந்து கூப்பிடு. இதுவரை நீ தனியா கூப்பிட்ட, இப்பொழுது உன்னோடு கூட அநேகர் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். ஊழியரே, அன்பு விசுவாசியே, அன்பு சகோதரா சகோதரி, இதுவரை நீ தனியா ஃபேஸ் பண்ண காரியம், இதுவரை நீ தனியா யுத்தம் பண்ண காரியம், உன்னோடு கூட கர்த்தர் அநேகரை சேர்த்து கொள்ள போகிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. உன் கூட கர்த்தர் அநேகரை சேர்த்து கொள்ள போகிறார். எலியா சொன்னார், ஆண்டவரை பார்த்து சொன்ன, நான் மாத்திரம், நான் மட்டும் நிக்கிறேன் ஆண்டவரே, நான் மட்டும் நிக்கிறேன்ப்பா, நான் மட்டும் நிக்கிறேன். கர்த்தர் சொன்னார், எலியாவே, நீ மட்டும்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போது நான் உனக்கு பதில் தராம இன்னொரு காரியம் செஞ்சிட்டு இருந்தேன். என்ன தெரியுமா? உங்கூட ஒவ்வொருத்தரையா சேர்த்து கொண்டேன். இப்போ உன்னை மாதிரி 7000 பேர் நிக்கிறாங்க, 7000 பேர் நிக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அவர் பிரதியுத்தரமாக ஒரு பதிலும் தராததுக்கான காரணம் என்ன தெரியுமா? என் சத்தத்தை மாத்திரமல்ல என் குடும்பத்தின் சத்தம் முழுவதையும் என் தேவன் கேட்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை நீங்க மட்டும் அழுதீங்க உன் குடும்பத்துக்காக. சகோதரா, இனி உன் கூட சேர்ந்து உன் மனைவியும் கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறார்கள். சகோதரி, உங்க கூட சேர்ந்து உங்க புருஷரும் கர்த்தரை நோக்கி கூப்பிட போறாங்க. அருமையான பெற்றோரே, உங்க கூட சேர்ந்து உங்க பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி கூப்பிட போறாங்க. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் தாமதிக்கிறார், ஒரு பதிலும் தராம மௌனமா இருக்கிறார்னா, இந்த நாட்களிலே சபைகள் மாத்திரமல்ல தேசம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்படியான ஒரு மகிமையான, ஒரு மகத்துவமான கிரியையை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஒரு ஜெபம், ஒரு குரல் 12 குரலாய் மாறுகிறது. ஜபத்தை மட்டும் நிறுத்திராத, ஜபத்தை மட்டும் நிறுத்த. உனக்கே தெரியாது, யாரையோ எழுப்பி ஜபிக்க வைத்துக் கொண்டிருப்பார். நமக்கு தெரியவே தெரியும், நம்ம பேர் கூட தெரியும், நம்மளை பார்த்திருக்க கூட மாட்டாங்க. ஆமென். சம்பந்தமே இல்லாம சிலரை கர்த்தர் உணர்த்தி ஜபிக்க வச்சிட்டு இருப்பார். பிரதியுத்தரம் இல்லாம இருக்கலாம், ஆனா கிரியை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க. பிரதியுத்தரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா கிரியை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆமென். 3 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு மிஷனரியை கூப்பிட்டு விசாரித்தேன். அப்போ அவர் ஒரு காரியத்தை சொன்னார். நார்த் இந்தியால ஒரு ஊழியத்தை சொன்னார். அந்த ஊழியரை சொன்னார். அந்த ஊழியமும் தெரியாது, அந்த ஊழியத்தின் பேர் கூட எனக்கு தெரியாது. அந்த ஊழியரை நான் பார்த்ததும் கிடையாது, பேசினதும் கிடையாது. அந்த ஊழியர் என்னை பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. ஆனா அந்த ஊழியர் இந்த மிஷினரி கிட்ட எப்படி சொல்லியிருக்கிறார்? ஆமே, நான் 2 வாரங்களுக்கு முன்னதாக இவர்கிட்ட பேசினேன். அப்ப சொன்னார், அந்த ஊழியர் சொன்ன சாட்சி, ஒரு 3 வாரங்களுக்கு முன்பதாக நான் பேசினதுக்கு 3 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு மிஷினரியை சொன்னேன் அல்லவா, நான் பார்த்ததும் கிடையாது, பேசினதும் கிடையாது, எங்க இருக்காருன்னே தெரியாது. அவரும் என்னை பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. ஆனால் ஒரு 3 வாரங்களுக்கு முன்பதாக கர்த்தர் அந்த ஊழியரை தட்டி எழுப்பி தரிசனத்தில் நாகர்கோயில் சபையும் ஆமென் எங்களையும் காண்பித்து கொடுத்து இவர்களுக்காக ஜபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். 3 வாரங்களாக அந்த ஊழியர் ஜபித்து கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு நாகர்கோயில் சபையும் தெரியாது, எங்களையும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஆனா கர்த்தர் ஜெபிக்க வைத்தார் எங்கேயோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல. ஆமே, உன் கூக்குரல் அவன், நீ பல நேரத்தில் ஜெபித்து ஜெபித்து என்ன ஆண்டவர், நான் மட்டும்தான் ஆண்டவர், என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். நீ தளந்துடாத, உன் ஜெபத்துக்கான பதில் தாமதிக்கும் போது ஒன்றை புரிந்துகொள், உனக்காக அனுகூலமாய் அநேக அநேக சத்தங்கள் தேசத்தில் ஆங்காங்கே இருந்து எழும்பிக் கொண்டிருக்கிறது, ஆங்காங்கே இருந்து எழும்பிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த தாமதத்துக்கான காரணத்தை நான் அறிந்து கொண்டேன். இனி என் வீட்டில் என் சத்தம் மட்டுமல்ல, என் குடும்பத்தின் சத்தமும் கேட்க போகிறது. நாங்கள் ஒருமித்து கர்த்தரை தேட போகிறோம். Glory, ஒரு குரல் 12 குரலாய் மாறினது. ஒரு குரல். உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். இனி முதல் அத்தனை பேரும் இயேசு என்கிற நாமத்தை சொல்லி கூப்பிட போகிறார்கள். Hallelujah, ரட்சிப்பதற்கு குதிரை விருதா இயேசு என்கிற நாமத்தை சொல்லி. என்னை அதிகமாய் நேற்று இந்த வார்த்தை பலப்படுத்தினது. Hallelujah, Hallelujah, ராக்கா தாடா ராபா. ஜெபிக்கிறவனுக்காக நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஜெபிக்கிறவனுக்காக ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஜெபிக்கிறவனுக்காக, உனக்காக இதை நீ சம்பாதித்துக் கொள்ள முடியாது. உன் மாம்ச பலத்தாலோ உன் பணத்தாலோ நீ சம்பாதிக்க முடியாது. ஆனா உன் முழங்காலா நீ அறியாத ஒரு கூட்டம் உனக்காய் எழும்போ, நீ அறியாத ஒரு சேனை உனக்காய் உருவாகும், கர்த்தரால் உருவாக்கப்படும். Hey, Jesus, glory.

ఉన్నావు ఓ పరిశుద్ధావ్యాను ఓ రా పాతారా శేఖరో ఆమేన్. உனக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தவே பதில் இருக்கு, பதில் அவர்கிட்ட இருக்கு. அது இன்னைக்கும் தரலாம், நாளைக்கும் தரலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நீ அறிந்து கொள்ளணும், ஜெபிக்கிறவன் தனிமை கிடையாது, ஜெபிக்கிறவன் தனிமை கிடையாது, ஜெபிக்கிறவன் தனிமை கிடையாது. உங்க குடும்பத்தில் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேருமாய் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார், உண்மைதான். உங்க குடும்பத்திலேயே உங்க சொந்தத்திலேயே ரட்சிக்கப்பட்ட ஒருவர் கூட இல்லாமல் இருக்கலாம், உங்களை மட்டும் கர்த்தர் தெரிந்தெடுத்து இருக்கலாம். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், உங்களை அறியாத, உங்களை தெரியாத நீங்க பழகி கூட இருக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் ஜெபத்துக்காக பதில் வரலையா, தளர்ந்து விடாதே. கர்த்தருடைய கிரியையை அறிந்து கொள். உனக்காக ஜெபிக்கும்படி ஒரு கூட்டத்தை எங்கேயோ கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார், எங்கேயோ கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், எத்தனை பேர் நம்புறீங்க? Thank you father. Shahantara la riyatara ba. E baba la rakata rama shatara ba. ஓ டராபாஷே கர பிரைஸ் பண்ணுங்க, ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க. ஓ இதுக்கு தான் நீங்க பதில் தரலையா ஆண்டவரே, இதனால தான் பிரதியுத்தரமா ஒரு வார்த்தையை சொல்லலையாப்பா அப்படின்னு அர்த்தம். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உன்னுடைய ஜெப கோட்டையை கர்த்தர் வலிமைப்படுத்த விரும்புகிறார். வலுவிழந்து இருக்கிற உன் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளிலே வலிமைப்படுத்த விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா, சத்துருவால் பெயர்க்க கூடாத ஒரு ஜெப கோட்டையை கர்த்தர். ஓ ராபா துடா ராபா ஹே மா மா மா காரா. Yes, yes, yes. உன் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஆமென். உன் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் புதுப்பிக்க விரும்புகிறார். சத்ரு இதுவரை நீ சிங்கிளா இருந்ததுனால ஈஸியா அட்டாக் பண்ணிட்டு இருந்தால ஜெபிக்க முடியாம போன இல்ல, இன்று கர்த்தர் உனக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். நீ அறிந்து கொள்ளும்படிதே சொல்லுகிறார். நீ கதரும் போது, நீ அழும் போது அவருடைய ஒரு கூட்டத்தையும் அவர் அள வைக்கிறார், அவருடைய ஒரு கூட்டத்தை எழும்பி ராக்காலங்களில ஜெபிக்க வைக்கிறார். உன் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப கட்டுகிறார். ஏ மாக்காரா, ஒரு குரல் 12 குரலாய் துணிக்கிறது, ஒரு குரல் 12 குரலாய் துணிக்கிறது, ஒரு குரல் 12 குரலாய். ஏ மாமா ரியாந்தரே ஏலாரியாந்தரே. மோசே, மோசையோ மோசைக்குள்ளே மாத்திரம் இருந்த அந்த விசேஷித்தாவி 70 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட போது அத்தனை பேரும் தீர்க்க தரிசனம் உரைத்தது போல இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், ஆமே. உங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட கர்த்தருடைய கிரியை இதுவரை உங்களிடத்திலிருந்து மட்டும் வெளிப்பட்ட, ஆமே, ஜெப சத்தம் உன் புருஷனிடத்திலிருந்து, உன் மனைவியிடத்திலிருந்து, உன் சகோதரர்களிடத்திலிருந்து, பிள்ளைகளிடத்திலிருந்து வெளிப்பட போகிறது. Glory. Thank you, Father.

0: அவள் ஜெபித்து கொண்டிருந்தா. பார்வை இல்ல, பார்வை இல்ல. மூணு நாளா ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறான், தனியா இருந்து ஜெபிக்கிறான், பதிலே இல்ல. ஆனா கர்த்தர் அனனியாவை ஃபோர்ஸ் பண்ணி அவனுக்காக ஜெபிக்க வைக்கிறார், அவனுக்காக ஜெபிக்க வைக்கிறார். அவர் இன்னைக்கு அதை செஞ்சிட்டு இருக்கிறார். பொதுவாகவே பாருங்க, ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டுட்டுன்னா நம்மால ஜெபிக்க முடியாது. ஆனா அந்த நேரத்துல தேவ கிருபை தாங்குதுன்னா புரிஞ்சுக்கோங்க, தெரியும் எப்போ ஜெபிக்க முடியும். பேதுருவுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில ஜெபிக்க முடியாதுன்னு தெரியும். தெரிஞ்சது இயேசு என்ன தெரியுமா சொன்னா, பேதுருவை நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன், நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். பிரதி உத்தரம் இல்லாதது நீ சரியா ஜெபம் பண்ணாததுனால இல்ல. உன்னால ஜெபிக்க, உன் ஜெபத்தை, உன் ஜெபத்துக்கெல்லாம் நான் பதில் தர மாட்டேன். அவர் பிரதி உத்தரமாக, நான் இப்படி சொல்லுகிறேன், சீஷர்களின் காதுகளில் விழுந்த அவளுடைய சத்தம் இயேசுவின் காதில் விழாமல் இருந்திருக்குமா என்ன? உன் கண்ணீரை பார்த்து மனிதர்களே பரிதாபப்படும் போது கர்த்தர் வேடிக்கையை பார்த்துட்டு இருப்பார். நீ ஜெபிக்க ஆரம்பித்தாய், ஆனால் புரிந்துகொள், நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டல்ல, கர்த்தர் உனக்குன்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறார். குறிந்து பட்டணத்தில் இருக்கிற பவுலை பார்த்து கர்த்தர் சொன்னா, நீ பயப்படாமல் பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அதைதான் தாவீது சொல்லுகிற 118 எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ரிசல்ட் என்ன? என் சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் காண்பேன். ஒரு சத்தம் 12 சத்தமாய் துணிக்கிறது, நம்பர்ஸ் ஆட் ஆகுது. குடும்பமாய் இப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரன் எனக்கு மெசேஜ் பண்ணார். அந்த அவருடைய மனைவி எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, கல்யாணம் முடிந்து இவ்வளவு நாள் இல்லாதது ஒன்று, நாங்க குடும்பமாய் உபவாசித்து ஜெபிக்க கத்த கிருபை செய்தார். பிரதியுத்தரம் இல்லாததனுடைய ரிசல்ட்டை பாத்தீங்களா? கிரியை, கிரியை. அவர் சைலண்டா இருக்கிறார்னா தூங்குறார்னு அர்த்தம் கிடையாது. எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார், எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜீசஸ், நேரம் அதிகம் போகிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காய் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அடுத்த காரியம் வாசிங்க, அது 23 வசனத்தை வாசிங்க.
1: அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர்
0: ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை.
1: அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே.
0: இரண்டாவது கர்த்தர் என்ன தெரியுமா செய்கிறார்? அவளை பின்தொடர வைக்கிறார், ஃபாலோ பண்ண வைக்கிறார். இவள் இஸ்ரவேல் குடும்பத்தை சார்ந்தவள் அல்ல, இவள் ஒரு கானானிய ஸ்திரீ. தீரு சீதோன் பட்டணங்கள் திசைக்கு போகும்போதுதான் அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இயேசு என்ன பண்ணுகிறார் என்றால், அவளுடைய எல்லையிலிருந்து அவருடைய எல்லைக்குள்ளே அவளை கொண்டு வருகிறார். அவ எல்லையிலிருந்து கூப்பிடும் போதே இயேசு பதில் கொடுத்திருப்பார்னா அவ அங்கேயே இருந்து திருப்தியா இருப்பார். இல்ல, அவளுடைய எல்லையிலிருந்து, அவளுடைய பாரம்பரிய எல்லையிலிருந்து, அவளுடைய பழைய எல்லையிலிருந்து அவளை நேர அவருடைய எல்லைக்குள்ளே கொண்டு வருகிறார். நீ இருக்கிற சூழ்நிலையில உனக்கான பதில் கிடைக்குமானால் நீ இருக்கிற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பாய். இல்ல, அவர் ஆசீர்வதிக்க மட்டும் இந்த பூமியில் வரவில்லை, அவர் அடிச்சுவடுகளை வைத்து போக இந்த பூமியில வந்தார். ஆனால் நம்ம பிரச்சனை என்னன்னா, ஆசீர்வதிக்கப்பட மாத்திரம் அவரை நோக்கி பார்க்கிறோம், அடிச்சுவட வச்சுட்டு போக வந்திருக்கிறார். 1 பேதுரு 2 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கான அடிச்சுவடுகளை மாதிரியாய் வைத்து போனார். எதற்காக? அதை பின்தொடர்ந்து அவர் போய் சேர்ந்த இடத்துல நாமும் போய் சேரணும். இவ்வளவு கதறியும் இவ்வளவு கூப்பிட்டும் நீ இன்றும் உன் எல்லைக்குள்ளே தான் இருக்கிறாயா? உன்னுடைய பழைய வாழ்க்கை, பழைய பாவ வாழ்க்கை, பழைய பாரம்பரியம் இல்ல. நீ அவர் எல்லைக்குள்ள வர்றது வரை உனக்கு பதில் கிடையாது. அவருடைய எல்லைக்குள்ளே வரும் வரை உனக்கு பதில் இல்லை. அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். என்னை அவருடைய எல்லைக்குள்ளே கொண்டு வர, அவருடைய எல்லைக்குள்ளே வந்தாதானே நான் அவரை பின்தொடர்ந்து போக முடியும், நான் அவரை பற்றி கொள்ள முடியும். என்ன எல்லைக்குள்ள இருந்தால் நான் அவரை பற்றி கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை பெற்றுக்கொண்ட இனி வா, அவருடைய எல்லைக்குள்ள வா, அவர் வைத்து அடிச்சு விட ஃபாலோ பண்ண. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அவருடைய எல்லைக்குள்ள அவர் பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறார். இயேசு சத்தம் போடாம போயிட்டே இருக்கிறார், இன்னும் கொஞ்ச தூரவா, இன்னும் கொஞ்ச தூரவா. சில பதில் உனக்கு கிடைக்காம இருந்ததுனால தான் நீ இன்னைக்கு இன்னும் அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற. நீ அன்னைக்கு கேட்டப்பவே உனக்கான ஆன்சர் எல்லாம் கிடைச்சிருந்தன்னா நீ அங்கேயே இருந்திருப்ப, அவரை பின்தொடர்ந்து இருக்க மாட்டேன். அவளுடைய எல்லைக்குள்ள இருந்து அவருடைய எல்லைக்குள்ள கொண்டு வந்தார். குழியிலிருந்து கதறியும் யோசேப்புக்கு பிரதியுத்தரம் இல்லை, அவன் எல்லை கடத்தப்பட்டான். எதற்காக? அவனை குறித்த தரிசனம் நிறைவேற இது நடந்தாக வேண்டும். உன்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேற நீ உன்னுடைய பாரம்பரிய எல்லைக்குள்ளே இருப்பாயானால் நடக்காது. வா, கர்த்தர் உனக்கு முன்பாய் வைத்து சென்று அடிச்சுவடை பின்தொடர்ந்து வா. இதை அறிந்து கொண்டத பவுல் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு பின்னானவைகளை நான் மறந்து லாபமாய் இருக்கிற அனைத்தையும் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணி இதோ உம்மிடத்தில் வருகிறேன். வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில நிறைவேற்ற கர்த்தர் அவனுடைய எல்லைக்குள்ள இருந்து அவருடைய எல்லைக்குள்ளே கொண்டு வந்தார். நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு வா. ஆபிரகாமின் எல்லைக்குள்ளிருந்து அவனை தம்முடைய எல்லைக்குள்ளே கொண்டு வந்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் இன்னைக்கு அநேகர் கூப்பிடுறாங்க. தேவனை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார்னு எல்லாரும் இயேசுவேன்னு கூப்பிடுறாங்க. புரிந்து கொள்ளுங்கள், இம்மைக்காக ஒரு சுகம், இம்மைக்காக ஒரு விடுதலை, இதற்காக மாத்திரம் நாம் அந்த நாமத்தை பயன்படுத்துவோமே. ஆனால் நம்மை விட பரிதபிக்கப்பட்டவர்கள் வேற யாரும் கிடையாது. இயேசு இந்த பூமியில வந்தது இந்த இம்மையிலே ஒரு விடுதலை தருவதற்காக மாத்திரமல்ல. இயேசு வந்ததின் பிரதான நோக்கம் என்ன? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன். எதுக்கு இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார் தெரியுமா? நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக. எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை வேணும், அந்த கட்டிலிருந்து விடுதலை வேணும், கேட்கணும், கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக மட்டும் பெற்றுக்கொள்ள மாத்திரம் அவர் நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது என்பதற்காக இயேசு பிரதி உத்தரமாக ஒரு பதிலும் சொல்லவில்லை. இவ என்ன செய்யறா தெரியுமா? இவ இயேசுவை பின்தொடர்ந்து கூப்பிட்டுட்டே வரா. அப்பா, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே இப்படி சொல்லி கூப்பிட்டே வரா. இயேசு போயிட்டே இருக்கிறார். உன் கரங்கள் அவர் நன்மையை பற்றி பிடிப்பதற்கு முன்னே உன் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடிக்கட்டும். நம்ம எல்லாம் எப்போ என் கையில் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் எப்போ நம்ம கால் அவர் பாதையில் நிற்கும்னு பார்த்துட்டு இருக்கிறார். ஆமென். அவர் கரத்திலிருந்து நன்மையை வாங்குவதற்கு முன்னே அவர் விட்டு சென்ற அடிச்சுவடுகளை நம்முடைய கால்கள் பற்றி பிடிக்கட்டும். இதை தான் யோபு சொல்லுகிறார், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அடிச்சுவடுகளை வைத்து போனார், மாதிரியை வைத்து போனார். உன்னை அந்த பாதையிலே கொண்டு வந்து நிறுத்தவே உனக்கு பிரதியுத்தரமாக ஒரு பதிலும் சொல்லவில்லை. நீ இருக்கிற எல்லைக்குள்ளேயே நீ கேட்டதெல்லாம் அவர் தந்துட்டே இருப்பார்னா நீ அதிலே திருப்தி அடைந்து உக்காந்துருவ. அப்புறமா அவர் ஆயத்தம் பண்ணின வாக்குத்தத்தமான நித்திய ஜீவனை நீ அறியாமல் சுதந்திரிக்காமல் போய்விடுவா. இல்லை இல்லை, உன்னுடைய எல்லைக்குள்ள இருந்து அவருடைய எல்லைக்குள் உன்னை கொண்டு வரவே அவர் பிரதியுத்தரமாக ஒரு பதிலும் உனக்கு சொல்லவில்லை. இன்று உன் வாழ்க்கையில் பிரதியுத்தரம் இல்லாமல் சில எல்லைகளை தாண்ட பண்ணினதின் நோக்கத்தை நீ அறிந்து கொள். நீ அதை அறிந்து கொள்ள போகிறாய். ஆண்டவரே, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன்ப்பா, என்னை இங்க கொண்டு வந்துட்டீங்களே, இங்க கொண்டு வச்சிருக்கிறீங்களே, எல்லையை தாண்ட வச்சிருக்கிறாரா? நீ அறிய போகிறாய். நான் திரும்ப சொல்றேன், இந்த வார்த்தை சொல்லும் போது ஒரு புது பலன் இருக்கிறதுனால சொல்றேன். அவர் மௌனமா இருக்கிறது, பதில் சொல்லாமல் இருக்கிறது. ஆமென். அவர் தூங்கிட்டு இருக்கிறார் நினைச்சிடாதீங்க, அவர் ஏதோ கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை, ஒருவரும் அதை புரிந்து கூட அதை கிரகிக்க கூட முடியாது. இந்த தேவை இவ்வளவு பெரிய தேடலுக்குள்ளே கொண்டு வந்தது பாருங்க. இவள் இப்பொழுது இயேசுவை பின்தொடர்கிறாள். தேவன் அனுமதித்த எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அப்பா, என்னை உங்க வழியில கொண்டு வந்துட்டீங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம், இப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் அனுமதித்தது நோக்கம். நான் அதை ஆரம்பத்தில் சொன்னதை திருப்பி சொல்கிறேன், அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார், அவருக்கு மகிமைக்காக செய்வார், நமக்கு நன்மைக்காக செய்வார். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இப்படி உண்மையா நீ கூப்பிடுறிய, உன்னை அவர் இழந்து போக விரும்பவில்லை சகோதரி, உன்னை அவர் இழந்து போக விரும்பவில்லை சகோதரா. எனவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பிரதியுத்தரமாக ஒரு பதிலும் சொல்லவில்லை. அவர்கிட்ட பதில் இல்லாததுனால அல்ல, உன்னை அவர் இழந்து போக விரும்பவில்லை. நீ அவர் அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து அவரையே ஃபாலோ பண்ணா, உனக்கு மாத்திரமல்ல உன்னை சார்ந்த அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பாருங்கள், இவள் வருகிறாள், வந்து என்ன செய்கிறாள், 25வது வசனம், வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இயேசு சொல்லுகிறார், அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்றார். எப்படி இருக்கும்ல, இதுக்கு பிரதியுத்தரம் சொல்லாமலே போயிருந்திருக்கலாம். வந்து சரி, இப்போ அவர் கேட்கிற என்ன பிரச்சனைன்னு கேட்கலான்னு பார்த்தா, ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு அவரை பணிந்து கொண்டு கேட்கும்போது இயேசு சொல்றார், உனக்கு நான் செய்ய மாட்டேன் சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல என்றார். அதை நான் புரிந்து கொண்ட விதத்தில் சிம்பிளாக சொல்ல விரும்புகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம், என்னை நோக்கி கூப்பிட்டுட்ட, என் வழியில் வந்துட்ட, இனி என் பிள்ளையா மாறியா, உனக்கு இந்த தெய்வீக சுகம் தானே வேணும், சுகம் வாங்கிட்டு போக போறியா, இல்லை பிள்ளையா மாறி என் கூட இருக்க போறியா? நாம் அவரை அப்பாவா கூப்பிடலாமா என்று யோசிப்பதற்கு முன்னே அவர் நம்மை பிள்ளையாய் அங்கீகரித்திருக்கிறார். இதுதான் அவருடைய அன்பு. அவர் நான் அப்பான்னு கூப்பிடலாமா நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்னை பிள்ளையாய் அங்கீகரித்திருக்கிறார். நீ இவ்வளவு செஞ்சிட்டியம்மா, நீ என்ன நோக்கி கூப்பிட்டதும் என்னை ஃபாலோ பண்ணி வந்ததும் ஒரு சுகத்துக்காக மட்டுமா, ஒரு விடுதலைக்காக மட்டுமா, என் பிள்ளையாய் மாறிற. அப்போ அவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க, அடுத்த வசனம்.
1: அதற்கவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் அப்ப துணிக்கைகளை தின்னுமே என்றான்.
0: இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக
1: ஸ்திரியே
0: உன் விசுவாசம் பெரிது. இப்போ இயேசு சொல்றாரு, நீ என்ன நோக்கி கூப்பிடுற, என்னை ஃபாலோ பண்ணி வர, இவ்வளோ செஞ்சிட்டியே, இனி ஒரே ஒரு காரியம் இருக்கு, எனக்கு பிள்ளையா மாறிடுற. வேதம் என்ன சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, இவள் என்ன செய்கிறாள், அவளுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாள், விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாள். இவள் விசுவாசத்தை வெளிப்படுத்தினதும் அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். இயேசு அவளுடைய விசுவாசத்தை கண்டு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது பெரியது, பெரிய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாள். இயேசு பாருங்க, தெய்வீக சுகம் என்கிற அப்பத்தை கொடுப்பதற்கு முன்னே பிள்ளை என்கிற அதிகாரத்தை அவளுக்கு கொடுத்து அவள் கையிலே அந்த தெய்வீக சுகம் என்கிற அப்பத்தை கொடுத்து விடுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வெறும் அப்பம் மட்டும் வேணுமா, இல்ல இந்த அதிகாரம் வேணுமா? ஒரு அதிகாரத்தை தந்த பிறகு இந்த அப்பத்தை திறக்க விரும்புகிறார். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இன்று நீ கேட்கிற காரியம், இன்று நீ விரும்பி கேட்கிற காரியம், கண்ணீர் வடித்து கேட்கிற காரியம், உன் பிள்ளைகளுக்கானாலும் சரி, உன் வாழ்க்கைக்கானாலும் சரி, நீ எதிர்பார்த்து கேட்கிற காரியம் இருக்கிறதே, அதை அவர் தரக்கூடாது என்று அவர் வாங்கி வைக்கவில்லை. ஆனால் அவர் அதை தருவதற்கு முன்னே மேலான சில நன்மைகளை கர்த்தர் உனக்கு தந்த பிறகு நீ கேட்கிற காரியத்தை உனக்கு தர விரும்புகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, பின்பு இவைகள் எல்லாம் அதோடு கூட கொடுக்கப்படும். நான் ஒரு காரியத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். இவள் ஆரம்பத்தில் இரக்கத்தை கேட்கிறாள். என்ன இரக்கம்? பிள்ளைக்கு விடுதலை. இவள் கேட்ட இரக்கம், அவள் பின்தொடர்ந்து வந்து கேட்கிறாள், இயேசு தம்முடைய இரக்கத்தை காண்பித்தார். இயேசு காண்பித்த இரக்கம் என்ன? புத்திர ஸ்வீகாரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புத்திர ஸ்வீகாரம். ஆமே, நாம் எல்லாம் ஆரம்பத்திலே கிறிஸ்துவை தேடினது இப்படிதான், இந்த ஸ்திரீயை போலதான். ஒரு விடுதலை வேணும், சுகம் வேணும், கட்டு உடையணும், சாபம் நீங்கணும், கடன் பிரச்சனை மாறணும், வேலை வேணும், திருமணம் நடக்கணும், எல்லாம் இம்மைக்கான. இப்படி ஆண்டவர் இதுக்கு ஒரு இரக்கம் கிடைக்காதா, இரக்கம் கிடைக்காதான்னு சொல்லி சொல்லி இப்படிதான் தேடணும். ஆனால் கிறிஸ்து நமக்கு காண்பித்த இரக்கம் என்ன தெரியுமா? அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர ஸ்வீகாரம். அவருடைய இந்த இரக்கத்தை காண்பிக்கவே உனக்கு பிரதி உத்தரமாய் ஒரு பதிலும் சொல்லவில்லை. ஆமென். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவருடைய இரக்கத்தை காண்பித்து அவளுடைய விசுவாசத்தை பெரிதாய் காண விரும்புகிறார். சில காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். பதில் இல்லை அப்படின்னு நர்த்தம் தெரியுமா? கர்த்தர் இன்னும் விசுவாசத்தை பெருசா பார்க்க விரும்புகிறார், பெருசா பார்க்க விரும்புகிறார், பெருசா பார்க்க விரும்புகிறார். விசுவாசத்தை பெருசா காட்டணும்னு என்ன தெரியுமா செய்யணும்? நோக்கி கூப்பிட்டு அடிச்சுவோடை பின்தொடர்ந்தால் மட்டும் போதாது, நீ அப்பா, அவர் அப்பா, நீ பிள்ளை, இந்த உறவுக்குள்ள நீ வரணும். அவர்கிட்ட வந்து கூப்பிடணும். அந்த இளையகுமாரன் திரும்பி வந்து அப்பான்னு கூப்பிட கூப்பிடல. உடைய வேலைக்காரர்கள் ஒரு ஆள் கூட நான் சமமானவன் கிடையாது. ஆனா அப்பா பிள்ளைகிட்ட தன்னுடைய அப்பா எப்படி அன்பானவர் அதை வெளிப்படுத்திட்டே இருந்தார். கட்டி அணைத்தார், முத்தமிட்டார், இழந்ததெல்லாம் திரும்ப கொடுத்தார். இந்த அன்பின் கயிற்றால் தான் கர்த்தர் நம்மை கட்டி இழுத்து அவர் பின்தொடர வைத்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தை பெரிதாய் காண விரும்புகிறார். இப்பொழுது இருக்கிற விசுவாசம் மட்டுமல்ல, இன்னும் சொல்ல விரும்புகிறேன், பெற்றுக் கொள்ளுகிற அளவுக்கு அல்ல நம்முடைய விசுவாசம் தேவை, பற்றி கொள்ளுகிற அளவுக்கு, பற்றி கொள்ளுகிற அளவுக்கு. என்ன வந்தாலும், என்ன வந்தாலும் ஆண்டவர் சொன்ன, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அப்பத்தை கொடுப்பதற்கு முன்னே அதிகாரத்தை கொடுத்தார். நீ கேட்ட காரியம், கேட்ட காரியம் ஏன் எனக்கு கிடைக்கல? நான் கேட்காத ஒரு நன்மையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் கேட்காத, எனக்கு மிகவும் தேவையான, எனக்கு மிகவும் அவசியமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை தந்து இதையும் தருவார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயித்திருக்கிறீங்களா? பிரதியுத்தரம் இல்லை என்றதும் ஜபத்தை விட்டுறாத, தொடர்ந்து ஜெபம் பண்ணு, போராடி ஜெபம் பண்ணு. அவருக்கு உன் சத்தம் கேட்குது. அவர் சைலண்டா இருந்தாலும் ஏதோ கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உன் கண்கள் அதை காணும், உன் குடும்பத்தினர் அதை அறிவார்கள்.

அவ்வியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்களால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

0: பரிசுத்த ஆவியானவருக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Thank you, Holy Spirit. Hallelujah. Hallelujah.
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு பாடலை பாடப்போகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எனக்கு ஒத்தாசை வருகிறது. ஹல்லேலூயா. நாம் இணைந்து கர்த்தரை பாடப்போகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நமக்கு ஒத்தாசை வருகிறது. அவர் நம்முடைய காலை தள்ளாட விடமாட்டார். நம்மை காக்கிற தேவன் அவர் உறங்குவதில்லை, அவர் தூங்குவதில்லை. அவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருந்து அரசாளுகிறவர். நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நல்லவர், ஆமென். ஹல்லேலூயா. ஒத்தாசை வருகிற பர்வதம், ஓ அவர் நம்முடைய கண்மலை, நம்மை காக்கிறவர், எண்ணிற்கடங்காத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர். அவரை இணைந்து பாடுவோம், மகிமைப்படுத்துவோம்.

வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீர் என் காலை தள்ளாட விடுவதில்லை. என்னை காக்கிற தேவனில் உறங்குவதில்லை. மலைகள் பெயர் தகந்தால் ஓ பர்வதங்கள் நிலை மாறி போனாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு மாறாது இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. பல பக்கத்தில் நிழலாய் வழுவாமல் காக்கிறவராய் எங்களோடு கூட இருந்து வருகிறவரே, ஓ பகலில் சூரியன் இரவில் சந்திரன் எங்களை சேதப்படுத்தாதபடி எங்களை காக்கிறவரே, ஹல்லேலூயா, எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடிக்கு எங்களை

கர்த்தருக்குள்ள துதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி நம்மை பாதுகாக்கிற, நம்மை வழிநடத்துகிற, நம்மை உருவாக்குகிற, நம்மோடு கூட இருந்து வழிநடத்தி வருகிற அந்த தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்தலாமா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை துதிக்கலாமா? இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, அவர் உன்னை பாதுகாக்கிறார். உன் வல பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். நீ போகும்போது வரும்போது அவர் உன்னை பாதுகாக்கிறார். நீ அவருடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறாய், அவருடைய பாதுகாப்பின் கரத்தின் கீழ் இருக்கிறாய். எந்த தீங்கு முன்னே அணுகாது, எந்த தீங்கு முன்னே அணுகாது. அதை விசுவாசிக்கிறவங்க அறிக்கை செய்ய பார்க்கலாம். எந்த தீங்கு முன்னே அணுகாது, எந்த தீங்கு முன்னே அணுகாது. ஹல்லேலூயா! என்னை காக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை பத்திரமாய் பாதுகாக்கிறவர், என்னை பத்திரமாய் நடத்துகிறவர், என்னோடு கூட இருந்து நடத்துகிற பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி நம்மை பாதுகாக்கிற தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். எந்த தீங்கு மருகாமல் பாதுகாக்கிறவர், ஹல்லேலூயா! ஆத்மாவை பாதுகாக்கிறவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். நல்ல கரங்களை

இருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் கண்களை தேவனை நோக்கி எழுப்பாயா. உனக்கு உதவி தருகிற, உனக்கு உதவியை கொண்டு வருகிற அந்த தேவனுக்கு நேராக, தேவ பர்வதத்துக்கு நேராக, கண்மலையாகிய கிறிஸ்துவுக்கு நேராக உன் கண்களை எழுத்துப்பார். இன்றைக்கே உனக்கு ஒரு அற்புதம் வருகிறது, இன்றைக்கே உனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது, இன்றைக்கே உனக்கு ஒரு விடுதலை சம்பவிக்கிறது, இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்கிறார். மலைகள் அகர்ந்து போகலாம், பர்வதங்கள் நிலை மாறி போகலாம், ஆனால் உன்னை அழைத்தவரோ, உன்னை உள்ள கையில் வரைந்திருக்கிறவரோ, உனக்காக ஜீவனை தந்தவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை.

கர்த்தர் பாதுகாக்கிறார். உன் காலை தள்ளாட விடமாட்டார். உன்னை காக்கிற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. வல பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாது. இன்னைக்கு பயம் உன்னை ஆட்டி படைக்கிறதா? வியாதியை குறித்த பயம் உன்னை ஆட்டி படைக்கிறதா? என்ன செய்ய போகிறேன் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாயா? பயத்தை தூக்கி தூர எறிந்து விட்டு என்னை பாதுகாக்கிற தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த உறுதியோடு, என்கிற அந்த விசுவாசத்தோடு வாழ்க்கையை தொடர்ந்து முன் செல். ஒரு வாதை உன்னை அணுகாது, ஒரு வாதை உன்னை சேதப்படுத்த முடியாது. உன் ஜீவனை பாதுகாக்கிறவர், உன் ஜீவனை உனக்கு ஈடாய் தருகிறவர், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளை உன்னோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகிற உன்னோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். துவண்டு போயிருக்கிற உன்னோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உறவுகளை இழந்து அன்பாளர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒன்று முனை சேதப்படுத்தார், உன்னை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், உன்னை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம இன்னொரு பாடலை இணைந்து பாடப்போகிறோம். அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. இணைந்து பாடலாமா? ஹல்லேலூயா. அப்படி அப்படி நாமத்தை உயர்த்தி பாடும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அவர் கூப்பிடுகிற எல்லா மிருக ஜீவனையும் காப்பாற்றுகிறார். அதே நல்ல தேவன் இந்த நாட்களில் உங்களை காப்பாற்றுவதற்கு, உங்களை போஷிப்பதற்கு, உங்களை வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவர். சேர்ந்து பாடுவோம்.

கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை போஷிக்கிறவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். தீங்கு நாட்களில எங்களை கூடார மறைவிலை மறைத்து பாதுகாக்கிற பரிசுத்த நீ நல்லவர், நல்லவர், நீ நல்லவர். தீங்கு வரும்போதெல்லாம் எங்களை கூடார மறைவில் மறைக்கிறவரே ஆண்டவரே, இந்த தீங்கு நாட்களில் உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவில் மறைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவுக்குள்ளாக மறைத்து விலக்கி பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பாதுகாப்பில்லைன்னு உணர்கிற, ஓ என்ன செய்வேன்னு அங்கலாக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ள, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இன்றைக்கு தெய்வீக பாதுகாப்பு வருவதாக, தேவ பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்வதாக. கூடார மறைவில் பாதுகாக்கிறவரே, இந்த லாக்டவுன்ல எங்களை உள்ள வச்சிருந்தாலும் எங்களை கூடார மறைவுக்குள்ள பாதுகாக்கிற பரிசுத்தரே.

பாதுகாக்கிற பரிசுத்தர், எங்களுக்கு பாதுகாப்பு வேற எங்கும் இல்லாண்டவர். உங்க பிரசன்னத்துல மட்டும்தான் பாதுகாப்பு, உங்க சமூகத்துல மட்டும்தான் பாதுகாப்பு. நீங்க தான் எங்க பாதுகாப்பு, நீங்க தான் பா எங்க அடைக்கலாம். இந்த தீங்கு நாட்களில் நாங்கள் மறைந்து கொள்ளுகிற எங்கள் தஞ்சம், எங்கள் கோட்டை, எங்கள் அடைக்கிறோம், எங்கள் பலன், எங்கள் துருகம், நீங்க மட்டும்தான் டாடி. உங்க சமூகத்தை நாங்கள் நாடுகிறோம், உங்க பிரசன்னத்தை நாங்கள் நாடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற பரிசுத்தரே, உமை உயர்த்துகிற ஆண்டவரே, பாதுகாப்பு இல்லைன்னு உணர்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கு இன்னைக்கு தெய்வீக பாதுகாப்பு.

பயத்தோடும் கலக்கத்தோடும் நடுக்கத்தோடும் திகிலோடும், ஒருவேளை எனக்கும் அப்படி இருக்குமோ, நான் அப்படி ஆயிடுவேனோ, நான் இந்த மாதிரி போயிடுவனோ, நான் இல்லாம போயிடுவனோன்னு கலங்கி கொண்டிருக்கிறேன். உள்ளங்களுக்குள்ளாக ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு தேவ பிரசன்னம், சுகமாக்குகிற கர்த்தருடைய மாறாத மகிமையுள்ள பிரசன்னம் இறங்கி வருவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, கொல்லாத வல்லமைகள் அதமாக்கப்படுவதாக. தேவ பிரசன்னம் இப்பொழுதே இறங்கி அற்புதங்களை செய்கிற கிருபைக்காய் நன்றி, தொடுகிற கிருபைக்காய் நன்றி. வியாதியை சுகமாக்குவீதாக, பலவீனங்கள் மாறுவதாக, அற்புத சுகம் இப்பொழுது உண்டாவதாக. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை தெய்வீக வல்லமை இறங்கி வியாபரிப்பதாக. பாதிக்கப்பட்ட உறுப்புகளில், பாதிக்கப்பட்ட நுரையீரலில் தேவனுடைய மகிமையுள்ள கரம் இப்பொழுது இறங்கட்டும். சுகம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. இப்பொழுது தெய்வீக சுகம் உண்டாவதாக. தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தருடைய மாறாத பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுகிற

இப்பொழுதே இறங்கி செல்வதாக. உடைக்கப்பட்ட உள்ளம் தேற்றப்படுவதாக, உடைக்கப்பட்ட உள்ளங்கள் தேற்றப்படுவதாக, ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ள தேவ பிரசனம் இறங்கி செல்வதாக, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள தேவ பிரசனம் இறங்கி செல்வதாக. எல்லா கலக்கங்கள் இப்பொழுது மாறி போகட்டும், எல்லா கலக்கங்கள் மாறுவதாக. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற விடுதலை, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை தோ

நம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. நிறைவாய் நிரப்புவதாக. ஒரு விடுதலை, ஒரு சுகம், சந்தோஷம் ஒவ்வொரு வாழ்க்கையில உண்டாகட்டும். என் கர்த்தர் அப்படி நிரப்புகிற கிருபைக்காக நன்றி. நிறைவான பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம். கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம் எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். கர்த்தர் மகிமைப்படுங்க.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் மத்தேயு 5:33 37 வரைக்கும் உள்ள காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 33 இப்படியாக சொல்கிறது, மத்தேயு 5:33, அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணையை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு 34 நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். 35 பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேம் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். 36 உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உங்களால் உன்னால் கூடாதே. 37 உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அன்பாலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு அதிக நீதியை சொல்வதை நாம் பார்க்கிறோம். பொய்யானையிடாமல் உன் ஆணையை கர்த்தர் முன்னிலாகி செலுத்துவாயாக என்று பூர்வத்தாறு குறைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதனால இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மோசேயினுடைய சட்டத்திட்டத்தில் இது ஒரு காரியம், கர்த்தருக்கு முன்னிலையாய் உன் ஆணையை செலுத்தினாக்கா போதும். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்றார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுதான் அதிக நீதிக்குள்ளாக நம்மளை கடந்து கொண்டு செல்கிறார். பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், அதாவது எதுலையுமே எந்த ஒரு காரியத்தின் மேலேயும் நீ சத்தியம் பண்ணாத, வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ணாத, அது ஆண்டுடைய சிங்காசனமாக இருக்கிறது. பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ணாத, அது ஒரு பாதப்படியாக இருக்கிறது. எருசலேம் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜனுடைய நகரமாக இருக்கிறது. உன்னுடைய சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது ஒரு மயிரையாவது வெண்மையாக்க கருப்பாக்க உன்னால் கூடாது. இன்றைக்கி சர்வசாதாரணமாக இன்றைக்கி அநேகருடைய வாயில் சத்தியமாக சொல்கிறேன், என் பிள்ளை மேலே ஆணையாக சொல்கிறேன், என் புருஷன் மேலே ஆணையாக சொல்கிறேன், என் மனைவி மேலே ஆணையாக சொல்கிறேன், சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன், கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லி அநேகர் இன்னைக்கு அநேகத்தின் பேரில் சத்தியத்தை விடுகிறார்கள். ஏன்னா நம்பணும், நம்ம சொல்கிறது அவங்க நம்பணுன்றதுக்காக இந்த சத்தியத்தை நாம் விட்டு கொண்டிருக்கோம். இன்றைக்கி நான் அநேக கிறிஸ்தவர்களை நான் பார்க்கிறேன், ஊழியக்காரர்களையும் பார்க்கிறேன், விசுவாசிகளையும் பார்க்கிறேன். இந்த சத்தியம் தெரியாதபடிக்கு நாம் என்ன செய்கிறோம், சத்தியமாக சத்தியமாக கடவுள் சாட்சியாக பைபிள் மேலே ஆணையா, ஏசாமி மேலே சத்தியமா, கர்த்தர் மேலே சத்தியமா, கர்த்தர் மேலே ஆணையா நான் சொல்கிறேன் அப்படின்னு இப்படி, இல்லை தாய் மேலே சத்தியமா, தகப்பன் மேலே சத்தியம், புள்ள மேலே சத்தியமானு சொல்லி ஒவ்வொரு மேலேயும் சத்தியம் விட்டுட்ருக்குறோம். ஆனால் எதுவும் பேர்லையும் நீ சத்தியம் விடாதன்னு சொல்கிறார் ஆண்டவர். அதுதான் அதிக நீதிக்குள்ளார் நம்மளை கொண்டு செல்கிறார். இது பெரிய சத்தியம் அன்பாங்களே. எதுவும் பேர்லையும் நீ சத்தியம் சொல்லி அவனை நிரூபிக்கணுன்ற அவசியம் உனக்கு கிடையாது. ஆண்டவர் சொல்கிறது என்னென்ன, 37 அதுதான் ரொம்ப முக்கியமான வசனம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லாததென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டானது. அதனால அது மிஞ்சினது தீமையினால்னாக்க அது பிசாசினால் உண்டான காரியம். எப்படியாகிலும் எதையாவது கூட்டி குறைத்து எதையாவது சொல்லி அவங்கள நம்ப வைக்க வேண்டும் அப்படின்றது பிசாசுடைய காரியம். அன்பாலே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உள்ளதை உள்ளதுபடி சொல், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அவன் நம்புறான் நம்பலை அது கடவுளுக்கு தெரியும். அதனால ஓம் மனசாட்சிக்கு நாம் நம்மளுடைய மனசாட்சிக்கு சுத்தமாக நாம் நடக்க வேண்டும். அடுத்தது நம்மளை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு உண்மையாக நடக்க வேண்டும், அவருடைய சத்தியத்துக்கு மெய்யாக நடக்க வேண்டும், அவருடைய வேதத்துக்கு நாம் புறம்பாக எதையுமே நம்ம செய்யாத இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம். அதனால தான் அதிக நீதிக்குள்ளாக நம்மளை கொண்டு செல்கிறார். அதில் நீங்கள் கொஞ்சம் அதை கவனமாக வச்சுக்கணும். அந்த மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் எப்பயுமே மனசில் வச்சிங்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ பரிசேயரில் விட வேதபாரில் விட அந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்களை விட அந்த காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்கள் சரிசேயரில் விட இன்றைக்கு புதிய ஏற்பாடு காலத்தில் இருக்கிற புதிய ஏற்பாடு பக்தர்களாகிய நம்மிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் அதிக நீதியை எதிர்பார்க்கிறார். உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோராஜ்யம் பிரவேசிக்க. அப்போ நம்மளுடைய நீதி எப்படி இருக்க வேண்டும்? அவர்களுடைய நீதியை காட்டிலும் பெருசாக இருக்க வேண்டும், அதிகமாக இருக்க வேண்டும். மோர் ரைச்சஸ்னஸ். அன்பாலே ஆண்டவர் எப்பயுமே நம்மிடத்தில் மோர் மோர் மோர் அதிக அதிக அதிகமான காரியங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறார். அந்த அதிகமான காரியத்தை இப்போ இந்த லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு வரேன். அதில் இருக்கிற சத்தியத்தை நம்ம அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பாலே அந்த அதிக நீதியை நாம் மனசிலே கொள்ள வேண்டும். அப்போ சத்தியம் பண்ண வேண்டாம் என்று அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், யார் பேர்லேயும் சத்தியம் பண்ணாத, எந்த பேர்லேயும் சத்தியம் பண்ணாத. உள்ளதை உள்ளபடி சொல்லு, இல்லாத இல்லாதபடி சொல்லு. அதுதான் உனக்கு உகந்தது, எனக்கு உகந்தது. அன்பாங்களே அது மிஞ்சி போச்சுனாக்கா அது பிசாசுடைய கிரியை, அது பொய்க்கு சமமாக இருக்கிறது. அன்பாங்களே இன்றைக்கி நம்ம எவ்வளோ கூட்டி குறைச்சி பேசுகிறோம், அதிலேருந்து நமக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கணும். நம்ம அதுக்காக ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்றும் சொல்லும்படியான கிருபையும் நாவையும் எனக்கு தாங்க. மிஞ்சி அதுக்கு இதற்கு மேலே எதுவுமே நான் பேசக்கூடாது, பேசுனா அது பாவமாக இருக்குது. ஆண்டவரே அது பொய்க்கு சமமாக இருக்குது, அது பிசாசுடைய காரியமாக இருக்குது என்பதை இன்றைக்கு நீர் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க என்பதை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் எதன் பேர்லேயும் சத்தியம் விட வேண்டாம், யார் பேர்லேயும் சத்தியம் விட வேண்டாம். இதுதான் சத்தியம் விடக்கூடாது. நான் உண்மையில் மேக்ஸிமம் நான் அதிகமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்பயுமே சத்தியம் விட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவன் நம்மளை நம்பணும், நம்ம பெரிய உண்மையானவன் அப்படின்னு அவங்க நம்பணுன்றதுக்காக சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் விளையாட்டு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு சத்தியம் விடக்கூடாதுன்ற சத்தியத்தை நான் ஆழமாக என் மனதில் இருத்து கொண்டு சத்தியம்லாம் விடமாட்டேன். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லியிருக்கிறா நம்ம சத்தியம் விடக்கூடாதுன்னு. அதனால் நீ நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி இதுதான் நம்பினா நம்ப நம்பாட்டினா போன்னு போயிட்டே இருக்கணும். அதனால் இதை தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் எதிர்க்க கிறிஸ்தவர்கள் சத்தியம் விட்டேன்னா சொல்லாத, சத்தியம் விடாத, உள்ளதை உள்ளபடி சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. ஒரு நாள் ஒரு வழக்கு என்னிடத்துல கொண்டு வந்தார்கள். அப்போ அவங்ககிட்ட நான் கேட்டது, ஒருத்தவங்க குற்றஞ்சாட்டம், இவங்க இந்த காரியத்தை எடுத்தார்கள் என்று சொல்கிறாங்க, இவங்க எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன செய்வாங்க, சத்தியமாக நான் ஆணை மேலே பைபிள் மேலே ஆணையாக சொல்கிறேன், அது மேலே ஆணையாக சொல்கிறேன், ஏசாமி மேலே ஆணையா, நான் தான் சொன்னேன் யார் மேலேயும் ஆணை விடாத. இந்த பார் உள்ளதே உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்று சொல்லுங்கள், அதுதான் மிஞ்சிலது பாவத்துக்கு சமம், அது பாவத்துக்கு சமம். நீ பொய் சொல்கிறியா மெய் சொல்கிறியான்றது கடவுள் அறிவா. நீ வந்து என்கிட்ட வந்து எடுத்தேன் எடுக்கலை, எடுக்கலைன்னு சொன்னால் நான் 100% நான் 200% நம்புகிறேன். ஏன்னா வேதமாக தான் சொல்கிறேன், அவங்க நம்பாட்டாலும் பரவாயில்ல. ஆனால் கடவுளுக்கு தெரியும் நீ பொய் சொல்றியா மெய் சொல்றியா என்பது. அதனால இந்த காரியத்தை சத்தியம் விடக்கூடாது என்ற கிறிஸ்தவர்கள் சத்தியம் விடக்கூடாது என்ற சத்தியத்தை, இந்த உண்மையை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்றும் சொல்லணும், அது ஆண்டவருக்கு பிரியமானது. அன்பாவில் இந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வோம், இதை நாம் கடைபிடிப்போம். கண்டிப்பாக நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, நாம் இனி அந்த சர்வசாதாரணமாக சத்தியத்தை விடுகிறோம், அதை விடாதபடிக்கு நாம் காத்துக்கொள்வோம். உள்ளதை உள்ளபடி பேசுங்க, இல்லாத இல்லதென்று சொல்லுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நம்மளை. ஜெபிப்போம். அன்பு மகா கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு உம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசி கொண்டு வருகிறீர், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் இதுவரைக்கும் எவ்வளோ சத்தியம் விட்டுருக்கோம், அதெல்லாம் மன்னிங்க. இனி நாங்கள் சத்தியம் ஆண்டவரே யார் பேர்லையும் எதன் பேர்லையும் விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் நாங்கள் சொல்லுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே எங்களை மிகைப்படுத்தி பேசுவோ அல்லது குறைத்து பேசுவோ கூட்டி பேசுவோ கூட ஆண்டவரே அது தவறு என்பதை உணர்கிறோம். அந்த மாதிரி இல்லாதபடிக்கு நாங்கள் கரெக்டாக பேசுவதற்கு எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரருக்கு உதவி செய்யுங்க. நீர் ஆசீர்வாதிங்க. அந்த சின்ன பொயிலிருந்து கூட எங்களை விடுதலையாக்குங்க. அந்த பிசாசின் கிரியலுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. உம்மால தான் கூடும். உம்முடைய ஆண்டவரே கிருபையை நாங்கள் அண்டிக் கொள்கிறோம். உம்முடைய இரக்கம் எங்கள் மேலே ஊற்றப்படட்டும், நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும், இந்த சத்தியத்தை விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ அன்பானே.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளைக்கான செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7:35. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மோசே குறித்ததான காரியம், சிறுவயதிலே நைல் நதியிலே தூக்கி போடப்பட்டவன், பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தன்னுடைய மகனைப் போல வளர்க்கிறான். 40வது வயதிலே மோசே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அப்பொழுது தன்னுடைய ஜனங்கள் அடிமைப்படுத்தப்படுவதையும் தன்னுடைய சகோதரர்கள் ஒடுக்கப்படுவதையும் கண்டு ஒரு எகிப்தியனை அடித்து கொலை செய்கிறான் மோசே. அதாவது தன் சகோதரர்களுக்கு உதவியாக கரத்தை நீட்டுகிறான். இப்படி அவன் உதவி செய்ய முன்வந்த போதிலும் அந்த ஜனங்கள் மோசையை பார்த்து கேட்டாங்க, உன்னை எங்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தினவன் யார் என்று. குறித்த நாள் வந்தது, குறித்த வேளை வந்தது. அப்பொழுது கர்த்தர் மோசையை யார் கேள்வி எழுப்பினார்களோ அவர்கள் மத்தியிலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான், உனக்கான வேளை வரும்போது உன்னை குறித்த தேவ திட்டம் வெளிப்படுத்தப்படும். உனக்கான வேளை வரும்போது உன்னை குறித்த தேவ திட்டம் மற்றவர்களுக்கு தெரியப்படும் அல்லது தெரிய வரும். அது வரைக்கும் நீ சாதாரணமாய் எண்ணப்படலாம், நினைக்கப்படலாம். பல நேரத்தில் நமக்கு தெரியுது நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் எப்படி இருக்கிறது என்று. இங்கே பாருங்கள், அதனுடைய 25வது வசனம், தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. அவன் நினைத்தான், அவனுக்கு தெரியுது தன் கையினாலே தேவன் ஜனத்துக்கு ரட்சிப்பை தருவார் என்று, ஆனால் ஜனங்களுக்கு தெரியவில்லை. பல நேரத்தில் நம்மை குறித்த தேவ திட்டம் நமக்கு தெரிகிறது, ஆனால் இதை சொன்னாலும் மற்றவர்களுக்கு புரிகிறதில்லை, மற்றவர்களுக்கு அது தெரிகிறதும் இல்லை. அவர்கள் எப்பொழுது நம்மை பார்ப்பது போல அற்பமாய் சாதாரணமாய் பார்க்கலாம். இந்த நாளிலே தேவ திட்டத்தை அறிந்தும் மற்றவர்கள் என்னை அங்கீகரிக்கவில்லையே, என்னை சாதாரணமாக தானே பார்க்குறாங்க. இப்படி யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், ஆனால் உங்களுக்காய் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். உனக்கான வேளை வரும், அப்பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார்கள், அப்பொழுது இது தெரிய வரும். இவனை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார், அன்று இவன் சொன்னானே, அன்று இவன் செய்தானே, அது எல்லாம் உண்மை, இதுதான் இவனை குறித்த தேவ திட்டம் என்பது அப்பொழுது தெரிய வரும். சங்கீதம் 118 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அந்த நாளில் என்ன நடந்தது, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இன்று நீ சாதாரணமாக எண்ணப்படுகிறாயா? உன்னை குறித்த தேவ திட்டம் மறைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த நாள் உண்டு, அன்று அது வெளிப்படும், அன்று அது விளங்கும். அப்பொழுது நீ யார் என்பதையும் உன்னை அழைத்த தேவன் யார் என்பதையும் மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதுவரை காத்திரு. சாதாரணமாக எண்ணுகிறவர்கள் கண்களுக்கு முன்பாய், ஆகாதவன் ஆகாதவள் என்று யார் யார் உன்னை தள்ளினார்களோ அத்தனை பேரும் ஆச்சரியப்படும்படிக்கு தேவன் உன்னை உயர்த்துவார், தம்முடைய திட்டத்தை உன் வாழ்க்கையில பூரணப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் அழைத்திருக்கிறீர். விருதாவாய் என்னை தேடுங்கள் என்று நீர் சொல்லுகிறதில்லை. அழைத்த ஒவ்வொருவரை குறித்து தேவ திட்டம் இருக்கிறது, அது நிறைவேறும். மட்டும் ஒருவேளை மற்றவர்கள் சாதாரணமாய் அற்பமாய் பார்க்கலாம், ஆனால் நீர் நிச்சயமாய் ஒரு நாளில் நிறைவேற்றுவீர். இந்த நம்பிக்கையோடு முன் செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. 2 கொரிந்தியர் 6:15. பிரபல நாவலாசிரியர், பத்திரிகையாளர், எழுத்தாளர் என்ற பெருமை வாய்ந்தவர் மார்க் ட்வைன். த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் என்ற கதை புத்தகத்தை எழுதியவர் இவர்தான். ஒரு அவிசுவாசியான கணவனுடன் நல்ல விசுவாசியான ஒரு மனைவி திருமணத்தில் இணைக்கப்பட்டால் அந்த மனைவியின் விசுவாசமும் நம்பிக்கையும் எவ்வாறு சிதைக்கப்படுகிறது என்பதற்கு இந்த மார்க் ட்வைன் அவர் மனைவி ஒலிவியாவின் திருமணம் மிகச்சிறந்த சான்று. மார்க் ட்வைனின் மனைவி ஒலிவியா மிகவும் பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு கிறிஸ்தவ பெண். ஒலிவியா மார்க் ட்வைனை திருமணம் செய்த பின்பு சில நாட்கள் இவர்கள் இருவரும் சேர்ந்து இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தினமும் வேதாகமத்தில் ஒரு அதிகாரம் வாசித்து ஜெபித்தார்கள். ஆனால் மிகவும் சீக்கிரத்திலேயே இந்த குடும்ப ஜெபம் செய்யும் பழக்கம் கைவிடப்பட்டது. சில வருடங்கள் கழித்து ஒலிவியா தன்னுடைய சகோதரியிடம், நான் என்னுடைய கிறிஸ்தவ நம்பிக்கைகளை எல்லாம் கைவிட்டு விட்டேன், இப்போதெல்லாம் ஜெபிப்பதில்லை, வேதம் வாசிப்பதில்லை என்றாள். அவள் ரட்சிக்கப்படாத தன் கணவனுடன் ஐரோப்பா தேசம் முழுவதும் பிரயாணம் செய்தது, மேலும் அவளுடைய கணவனின் நண்பர்களுடைய தத்துவ கருத்துக்களை கேட்டது மற்றும் அவள் கணவன் மார்க் ட்வைனின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டதும் அவள் கிறிஸ்தவ நம்பிக்கையிலிருந்து குளிர்ந்து போனதற்கு காரணமாய் அமைந்தது. இறுதியில் அவள் தேவனை தேடுவதையே விட்டுவிட்டாள். சில வருடங்கள் கழித்து அவர்களுடைய மகள் இறந்தபோது அந்த குடும்பத்தில் மிகுந்த சோகம் ஏற்பட்டது. அப்பொழுது மார்க் ட்வைன் தன் மனைவியிடம், ஒலிவியா, கிறிஸ்தவ நம்பிக்கை உனக்கு ஆறுதலை தரும் என்று நீ நினைத்தால் நீ மீண்டும் அதை தேடு என்றார். ஆனால் அவளோ, நான் அந்த நல்ல நம்பிக்கையை முற்றிலும் இழந்துவிட்டேன் என்று பரிதாபமாக பதிலளித்தாள். தான் கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை என்றாலும் தன் மனைவியின் விசுவாசத்தை கெடுத்ததை எண்ணி பின் நாட்களில் அவர் மிகவும் வருத்தப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசத்தில் எவ்வளவு முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் நம்முடைய ஐக்கியம் அவிசுவாசியுடனே இருக்குமானால் நமது விசுவாசமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து முடிவில் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். ஆகவேதான் 2 தீமோத்தேயு 2:22 சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று கூறப்பட்டுள்ளது. ஆம், நமது ஐக்கியம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே தான் இருக்க வேண்டும். அதிலும் விசேஷமாக திருமணத்தில் அவிசுவாசியோடு இணைக்கப்பட்டால் நாம் ஆவிக்குரிய ஜீவியம் மங்கி போய்விடும், நாம் நித்திய ஜீவனை இழக்க நேரிடும். ஆகவே திருமணத்தில் நம்முடைய ஐக்கியம் தேவ பிள்ளைகளோடு மட்டுமே இருக்கட்டும். God bless you. Have a successful week ahead.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தெய்வ நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 10:27. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் இதுவரையில் எவையெல்லாம் கூடாமல் போனதோ அவற்றையெல்லாம் இன்றைக்கு கூடிவர செய்து உங்களை ஆசிர்வதித்து நடத்துகிற ஒரு நாளாய் இந்த நாளை ஆசிர்வதித்து இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாய் நீங்கள் தீர்மானித்து திட்டம் செய்து காத்திருக்கிற காரியங்களில் அநேக தடைகளை போராட்டங்களை கொண்டு வந்த சத்ருவின் சதிகளை கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறார். மேலும் எல்லாரும் கைவிடப்பட்ட காரியங்களை, முடியாது என்று சொல்லியவைகளை இன்றைக்கு கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் மனிதனின் சதிகளினால் உங்கள் பொறுமை சோதிக்கப்பட்டு ஆறாத மனக்காயங்கள் வேதனைகளினால் மீள முடியாத துயரில் இருப்பீர்களானால் அவற்றிலிருந்தும் இன்றைக்கு விடுதலை கொடுக்கிறார். மேலும் சரீர சுகத்திற்காக வியாதியின் கட்டிலிருந்து விடுதலையாக வேண்டி எவ்வளவோ முயற்சிகள் செய்து வேதனைகளோடு உதவி செய்வார் யாருமற்ற நிலையில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் கத்த சொல்கிறார், என்னாலே எல்லாம் கூடும், கூடாதது எதுவும் இல்லை என்று, உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது என்று கூறுகின்றார். முதலாவதாக ஆழியில் தண்ணீரை கடக்கும்படி செய்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14 நாம் வாசிக்கையில் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் பார்வோனின் கடின இருதயத்தை குறித்தும் பார்க்கின்றோம். பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு இஸ்ரவேலருக்கு எதிராக பிரதான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகளின் அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தப்பித்து செல்ல வழியில்லாதபடிக்கு சிவந்த சமுத்திரம் ஒரு பக்கம், பின்னிட்டு செல்லலாம் என்றால் மற்றொரு பக்கம் பார்வோன் சேனையும் காணப்படுவதனால் கலங்கி போய் என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் நிற்கும்போது கர்த்த சொல்கிறார், பயப்படாதீர்கள், இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு உங்களுக்கு கர்த்த செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று. மோசேயிடம் சிவந்த சமுத்திரத்தின் மேல் கோலை நீட்டும்படி கூற சமுத்திரத்தின் மேல் நீட்ட கர்த்தர் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கு மறுமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பார்வோனை போன்று அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சத்ரு பொருளாதாரத்தில், சரீர சுகத்தில், சமாதானத்தில், பிள்ளைகளிடத்தில் பல போராட்டமான சூழ்நிலைகளை அனுமதித்து அதனால் நெருக்கப்பட்டு எப்படியாவது மீண்டு வெளியில் வந்துவிட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாம் செங்கடலை போன்று பாதைகள் அடைக்கப்பட்டு வழி தெரியாது கலங்கி போய் விடாய்த்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள், உங்கள் இருதயம் சூழ்நிலைகளை கண்டு கலங்காது இருப்பதாக என்று. இன்றைக்கு உங்களை எதிர்க்கிற பகைக்கிற எல்லா காரியங்களையும் சூழ்நிலைகளையும் ஒதுக்கி போடுவேன் என்றும், செங்கடலின் ஜலம் பிளந்து பிரிந்து போனது போல உங்களுக்கு எதிரான சத்ருவின் கிரியைகளை பிளந்து போட்டு அவைகள் உங்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கும்படி செய்து தடைகளோ பலவீனமோ வியாதியின் கூறுகளோ எதுவும் உங்களை தடை பண்ணவோ ஆசிர்வாதத்தை கெடுக்கவோ முடியாதபடிக்கு தம் சுவாசக்காற்றை ஊதி ஆழி போன்ற சூழ்நிலைகளிலிருந்து உங்களை காப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இரண்டாவதாக அக்னி சூளையிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். தானியேலின் புஸ்தகம் 3 நாம் வாசிக்கையில் அங்கே தானியேலையும் அவருடைய நண்பர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை குறித்து பார்க்கையில் அவர்கள் நெபுகாத்நேச்சா செய்து வித்த பொற்சிலையை வணங்காதபடியினால் எவனாயிலும் சிலையை தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகிற அக்னி சூளையின் நடுவில் போடப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து அதன்படி சூளையை வழக்கத்திற்கு மாறாய் 7 அதிகமாய் சூடாக்கி அவர்களை கட்டி அக்னியிலே போடுவித்தார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களின் விசுவாசத்தையும் அவரையே நம்பி இருந்ததையும் தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததையும் வைராக்கியத்தையும் பார்த்து தேவபுத்திரனின் சாயலாய் 4 அக்னியின் நடுவில் உலாவி தம்முடைய தாசர்களை விடுவித்தார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அக்னி சூளையின் அனுபவங்களை கடந்து போய்கொண்டிருப்பீர்களானால் உங்களின் விசுவாசமும் நம்பிக்கையும் உங்களின் இருதயமும் சூழ்நிலையின் மேல் நோக்காமல் இயேசுவை சார்ந்து இருக்குமானால் இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவர் இல்லை என்று உலகம் உங்களின் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களை பார்த்து கூறும்படி செய்வார். இன்றைக்கு கர்த்தர் உங்களின் அக்னி சூளையின் அனுபவங்களை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிறார்.
மூன்றாவதாக ஆழ்கடல் அலையின் மேல் நடக்க செய்கிறார். மத்தேயின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். சீஷர்கள் படவில் ஏறி அக்கறைக்கு பயணப்பட்ட போது படவு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடினால் அலைகளினால் அலைவுபட்டது. அப்பொழுது இயேசு 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்து, பயப்படாதிருங்கள், திடங்கொள்ளுங்கள், நான் தான் என்று சொல்லுகிறார். உடனே பேதுரு, நான் ஜலத்தின் மீது நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று சொல்ல, இயேசுவும் வா என்று அழைக்க, பேதுரு இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் என்று வாசிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் அமிழத்தக்கதாக மூழ்கிவிடும்படியாக இருக்கிறதே, எப்படி தப்பிப்பிழைப்போம் என்று எண்ணிக்கொண்டு இருப்பீர்களானால், அவைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை, பலனை, திறனை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் அற்பமாய் எண்ணுங்கள். சூழ்நிலைகளை மேற்கொள்ளும்படி துணை செய்கிற இயேசுவை ஆவலாய் பார்ப்பீர்களானால், நீங்கள் தண்ணீர்களை கடக்கும்போது உங்களோடு இருந்து, ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உங்கள் மேல் புரளாமல் பாதுகாத்து, அக்னியில் நடக்கும்போது நீங்கள் வேகாது இருக்கும்படி செய்து தப்புவித்து, அக்னி ஜுவாலை உங்கள் பேரில் பற்றாது காத்து வழிநடத்தி ஆசிர்வதிப்பார். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே எல்லாம் கூடும் என்ற வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அக்னி சூளையின் அனுபவத்திலும், செங்கடலாய் காணப்படுகின்ற தடைகள் மத்தியிலும், மூழ்கடிக்கப்படத்தக்க சூழ்நிலைகளின் ஊடாயும் கடந்து போவீர்களானால், இன்றைக்கு இயேசுவை விசுவாசியுங்கள். அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவித்து ஆசிர்வதிப்பார். தேவனால் எல்லாம் கூடும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணிவேங்கட். காட் பிளஸ் யூ.

0: கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே என்ற தலைப்பில் ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: சபை ஒரு பெரிய எழுப்புதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாட்கள். இன்னொரு கோணத்தில் சிந்திக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவினுடைய வருகையை தேவ ஜனங்கள் ஆவலோடு நாம் காத்திருக்கிறோம். சபை வருகையை குறித்தும் எழுப்புதலை குறித்தும் ஒரு எதிர்பார்ப்பு கொண்டிருக்கும் இந்த காலங்களில் இன்னொரு கோணத்தில் சிந்தித்தால் தேவ ஜனங்களை, தேவனை ஆராதிக்கின்ற பிள்ளைகளை இல்பொருளாக்க வேண்டும் என்று சொல்லுகிற இன்னொரு சத்தமும் தேசத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? துணித்து கொண்டுதான் இருக்கிறது. சங்கீதம் 2 வாசிக்கும் பொழுது அவர்களுடைய கட்டுகளை நம்மை விட்டு அறுத்து போடுவோம் என்கிறார்கள். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக தேசத்தின் தலைவர்கள் ஆலோசனை பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் தேவ ஜனங்களை ஒடுக்குவதற்கும் மோசேயின் காலத்தில் நடந்தது போல தேவ ஜனங்களின் பெருக்கத்தை குறைப்பதற்கும் சாத்தான் திட்டம் வகுக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் காலத்தை குறித்தும் சூழல்களை குறித்தும் சூழ்நிலைகளை குறித்தும் நம்முடைய எதிராளியை குறித்தும் நன்றாய் கரிசனை கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வராமேன் சொல்லுங்க. இந்த காலங்களில் சாத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட தடுமாற பண்ணுவதற்கு, விழ பண்ணுவதற்கு, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறானா? படிச்சிருக்கீங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஊழியம் செய்கிறவங்க, பரிசுத்தமாய் வாழ தீர்மானித்தவர்கள், ஜெபம் பண்ண தீர்மானித்தவர்கள், ஊழியங்களை செய்ய தீர்மானித்தவர்கள், அவர்களை கூட விலத்தள்ளுவதற்கு சாத்தான் என்ன செய்கிறான்? கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றித் திரிகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு கோணத்தில் சிந்தித்தால் அவனுடைய வேகத்திற்கு காரணம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கும் பொழுது தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்று கண்டு அப்படிதான் இருக்கு. பிசாசுக்கு தெரியும், இனி ரொம்ப நாள் சபைக்கு விரோதமா எழும்ப முடியாது, இனி ரொம்ப நாள் தெய்வ ஜனத்துக்கு விரோதமா எழும்ப முடியாது, தனக்கு குறிக்கப்பட்ட காலம் இனி கொஞ்சம் தான் இருக்கு என்று கண்டு ரொம்ப வேகமா இருக்கானா? ரொம்ப வேகமா இருக்கான். யாரை விழுங்கலாமோ வென்று பகதேடி சுற்றி தெரிகிறான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலங்களில் ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். நல்ல ஆசீர்வாதமா வர வேண்டிய பிள்ளைகளை எல்லாம் காலத்திற்கு முன்பு தீமைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளாத ஆவி, திருச்சபைகளுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்க வேண்டிய பிள்ளைகளை கூட கனவீனமாய் நினைக்கப்படுகிற அளவிற்கு அவர்களை கொண்டு நிறுத்துவதற்கு சாத்தான் பயங்கரமா கிரிய செய்கிறான். அதனால பிள்ளைகள் மிக கவனமாய் இருக்க வேண்டும். ஆண்டோட்டு சொல்லுங்க, ஆண்டவரே கிருபை தார். எல்லாரும் எடுங்க வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தை எடுங்க பாப்போம். அதனுடைய 12 வசனத்தை படிங்க. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, கவனிங்க. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து. பிசாசு எப்படி இருக்கானா? அப்ப இந்த கோபம் என்று சொல்வது அதிகமா நம்ம யார்கிட்ட தான் பார்க்க முடியும்? கோபம் என்று சொல்லுகிறதை அதிகமா நம்ம யாரிடத்தில் பார்க்க முடிகிறது? பிசாசனிடத்தில். சாத்தானுடைய கேரக்டர்ல ஒரு கேரக்டர் என்ன? கோபம். அதனாலதான் அப்போ சொன்ன பவுல், கோபமும் மூர்க்கமும் உங்கள் வாயிலிருந்து பிறக்கல் ஆகாத வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை விட்டு விடுங்கள் அப்படின்னு அப்போ சொன்ன பவுல் அழகா சொல்லுவார். ஏன்னா அதிகமா இந்த கோபத்தை கையாளுவது யார்? சாத்தான் தான். அதனால அதிகமா அந்த கோபத்துக்கு அடிக்டா இருப்பாங்க. சிலருக்கு என்ன சொல்லி கோபம்தான் வரும். இயேசுநாதர் கோபப்பட்டாரா இல்லையா? சாட்டை எடுத்து என்ன செய்தார்? அடித்தார். இப்ப இயேசு என்ன செய்தார்? கோபப்பட்டிருக்கார். ஆமா, இயேசுவின் கோபத்திற்கு காரணம் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் அங்கனம் நடந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவனுடைய கோபத்திற்கு ஒரு தகுந்த காரணம் இருந்துச்சு, சபை சுத்திகரிக்கப்படுவதற்கு. ஆண்டவர் ஒரு தடவை தான் கூப்பிட்டு கோபப்பட்டார் இல்லையா? இயேசு தன்னுடைய 3.5 வருட ஊழிய காலத்தில் எப்பதான் கோபப்பட்டார்? ஒரே ஒரு வாட்டி தான். அது எங்க தான் கோபப்பட்டார்? ஆலயத்தில். அந்த காரியம் என்ன? ஆண்டவருக்கு எடுத்த காரியம். ஆலயத்தை அசுசிப்படுத்தினார்கள். ஆண்டவர் கோபப்பட்டார். அப்ப பிசாசு இங்க ரொம்ப கோபமா இருக்கான். அடுத்து படிங்க. கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால், பைபிள் சொல்லுது உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். அப்ப எனக்கு எதிராளி யார்? என்னுடைய குடும்பத்திலாய் இருக்கலாம், என்னுடைய வேலை ஸ்தலத்திலாய் இருக்கலாம், அல்லது என்னுடைய ஊழியத்திலாய் இருக்கலாம். எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, எதிராளி உண்டு. என் வளர்ச்சி, என் மேன்மை, என்னுடைய ஆசீர்வாதம், என் ஆத்மீக ஜீவிதம், என்னுடைய திருச்சபைகளுக்கு அடுத்த வாழ்க்கை, என்னுடைய பரிசுத்த ஜீவியம், இதெல்லாவற்றையும் பிடிக்காத ஒரு பிசாசு ஒருத்தன் உண்டு. அவ அன்று முதல் இன்று வரையிலும் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவன் அல்ல. பிசாசு எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவன் அல்ல. அவன் வந்து அமெரிக்காவை உனக்கு பேர்ல எழுதி தாருன்னு சொன்னாலும் பிசாசு உங்களிடத்தில் அனுகூலம் பண்ணுகிறவன் அல்ல. அதனால இந்த விஷயத்துல பிள்ளைகள் கவனமா தான் இருக்கணும். அதனாலதான் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, எல்லாரும் எடுங்க பிள்ளைகளா, எபேசியர் 4 அதிகாரத்தை திருப்புங்க பாக்கலாம். எபேசியர் 4 அதிகாரத்துல, அப்ப இந்த வசனம் கோபம் கொள்ள நமக்கு அனுமதி அளிக்கிறதா இல்லையா? ஏற்கனவே சொன்னேன், பிசாசுக்கு சுபாவமாக்கும் கோபம். அப்ப அதுக்கும் பிறகு நீங்க சொன்னீங்க, இல்ல பாஸ்டர், இயேசு கிறிஸ்துவும் கோபப்பட்டார், அதனால நம்ம நல்ல காரியத்துக்கு கோபப்படுகிறது தப்பு இல்லையான்னு நீங்க கேட்டியா? நீங்க பார்த்தது அப்படி இருந்து. அதனால இப்ப அடுத்த வசனத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சின்ன எஸ்கியூஸ் தரார். என்ன எஸ்கியூஸ்? கோபம் கொள்ளு, ஆனா பாவம் செய்யாது. பாவத்திற்கு இடம் கூடாமல் கோபப்படு, தப்பே இல்லை. ஆனால் அப்படி கோபப்படும் பொழுது ஒரு கணம் முன்னே நிற்பார். கண்ணாடிக்க முன்னப்போ ஆண்டவர் அந்த முந்தின வசனம் தானே சொல்லியிருக்கு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே என்று சொல்லிவிட்டு பிசாசுக்கு சொல்லுங்க இடம் கூடாதேன்ட்ட. அப்போ ஆண்டவருக்கு தெரியும், கோபம் ஒரு மனிதனில் குடிகொண்டால் அது அவனை பாவம் செய்ய வைத்த பின்புதான் என்ன செய்யும்? அடங்கும். அதனாலதான் முந்தின வசனத்தில் தெய்வம் சொல்லும்போ, உன்னுடைய கோபம் சூரிய அஸ்தமானத்திற்கு முன்னே தனிய கடவுதுன்னு சொன்னார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பலரையும் பிசாசு வஞ்சிக்கிற ஒரு சுபாவம் கோபமாக்கும். ஆண்டவர்ட்ட நம்ம என்ன ஜோமன போறோம், ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பாடம், ஆண்டவரே நான் பிசாசுக்கு என்ன செய்யப்படாது, இடம் கொடுத்து விட கூட. 2, யாக்கோபு 4:7 படிக்கும்போ, சீக்கிரம் படிங்க உங்களே, யாக்கோபு 4:7 படிக்கும்போ, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அடுத்த வார்த்தையை பாருங்க, இங்கே சாத்தானுக்கு நாம் இணங்க கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல இடம் கொடுக்க கூடாது. எனக்கு தோல்ல அவை ஏறி இருந்து சவாரி செய்ய கூடாது, இடம் கொடுக்காது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிசாசுக்கு கீழ்படியாதிருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில். சாத்தாங்கிட்ட ஒரு காம்பர்மேஸ் உனக்கு இருக்கப்படாது. பிசாசினிடத்தில் என்ன வரப்படாதான்? ஒரு இணக்கம் வரக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ள வர பிசாசு பயப்படணும். நம்ம நிர்மல ஆளுக்க வீடு தான், அது நேரம் கிடுக்கிடு, நீ யாருக்குள்ள வரப்பட, ஜபிக்கிறவனுடைய வீட்டுக்குள்ள அவன் வரதுக்கு அவன் பயப்படணும், ஆராதிக்கிற வீட்டுக்குள்ள வரதுக்கு அது பயப்படணும். அன்பான பிள்ளைகளுக்கு சொல்றேன், அநேகரை சாபத்திற்கு நேராய் கொண்டு விட பரிசுத்தாவி ஆமை சாத்தான் பயங்கரமா திட்டம் வகுக்கிறான். நான் சொல்றேன் கேட்டுக்கிடுங்க. அப்ப அதனால அவனுக்கு இணங்க கூடாதா? பிசாசுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமே, ஆண்டவரே சாத்தானை நடுங்க வைக்கத்தக்க ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய எனக்கு கிருபை தரணும். ஆண்டவர் பிசாசு என்னை பார்த்தா பயப்படத்தக்க விதத்தில் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே என் கூட தேவன் இருக்கிறதை கண்டு, என் கூட இயேசு இருக்கிறதை கண்டு, என் கூட ரட்சிப்பு இருக்கிறதை கண்டு, என் கூட ஆண்டவர் இருக்கிறதை கண்டு, என் கூட அபிஷேகம் இருக்கிறதை கண்டு சாத்தான் பயப்படுகிற அளவிற்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே ஒரு வார்த்தை ஏன் பிள்ளைகள் ஜெபிக்க கூடாது? ஒரு வார்த்தை ஏன் நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில்? ஆண்டவரே அப்படி ஒரு வாழ்க்கையை தெய்வம் எனக்கு தரணும். ஆண்டவரே விரும்புகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. யோபுனுடைய சரித்திரத்தை நம்ம படிக்கும்போ தேசமெல்லாம் நான் சுற்றி வருகிறேன் அப்படின்னு பிசாசு சொல்லுதான். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ வருகிற வழியில் யோபுவின் வீட்டின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு கேட்கிற அவனுடைய மறுபதில் என்ன? என்னால முடியல, என்னால முடியல, ஏன் நீர் அவனை வேலி அடைத்து வைத்திருக்கிறேன். யோபுவுக்கும் தெய்வத்தோடும் உள்ள உறவு சாத்தானை நெருங்க விடல. அந்த வீட்டில் அந்த தனி நபருக்கும் அந்த தெய்வத்துக்கும் இடையிலான உறவு உறுதியா இருந்ததுனால அந்த வீட்டு பக்கம் பிசாசால என்ன செய்ய முடியல, நெருங்க முடியல. நம்ம பல நேரம் பயங்கர போராட்டம் பாஸ்டர், பயங்கர போராட்டம் பாஸ்டர், பயங்கர போராட்டம் பாஸ்டர் நம்ம வந்து ஜோம் பண்ணிட்டு போவோம். ஆனா போராட்டம் ஜெபிக்கிறோம், விடுதலை வருது. ஆனா அந்த போராட்டமே இல்லாத ஒரு நிலை, அந்த பிசாசுனுடைய தாக்கம் இல்லாத நிலை, அவன் பக்கமா நான் போவே மாட்டேன் என்று அவன் சபதம் எடுக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு கத்த தரணுமே. நான் சொல்ல புரியுதா சவர மாறு? சாசு போராடுறான், எதிராக வருகிறான், நம்ம ஜெபிக்கிறோம், அவனுடைய கிரியை அழிக்கப்படுகிறது. அது ஒரு வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆனா நம்ம ஜோம் பண்ணி அவனை விரட்டுறதை விட நம்ம நினைச்சாலே அவன் கொலை நடங்குகிற அளவிற்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை எங்க பிள்ளைகளுக்கு தரலாமே. என் பிள்ளைய வீட்டு பக்கம் போனியா? அம்மா நான் போகல அப்படிங்கிறாமே. யாரு? யோபுனுடைய சரித்திரத்துல பிசாசு சொல்றாம்ல, நீர் அவனை வேலை கட்டி வச்சிருக்கு, நாங்க போவே இல்லை. அந்த அளவிற்கு ஒரு ஆத்மீக பிசாசு நடுங்கத்தக்க ஒரு ஜீவிதம் நம் பிள்ளைகளுக்கு தெய்வம் தருவார். ஆனால் நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா நம்ம ஆண்டவரை விரும்பணும். ஆண்டவரே பிசாசு எனக்கு விரோதமா எழும்பி நான் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணி அவனை மேற்கொள்ளுகிறேன், அந்த கலாச்சாரம் மாறி என்னை நினைத்தாலே, என் குடும்பத்தை நினைத்தாலே, என் பிள்ளைகளை நினைத்தாலே அவன் பக்கம் என்னால போக முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு எங்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி எரிய பண்ண மாட்டவரே. எத்தனை பேர் நான் சொல்றத புரிஞ்சுக்கிறீங்க? அவன் கட்டுறான் நம்ம அவுக்குறோம், கட்டுறான் அவுக்குறோம், கட்டுறான் அவுக்குறோம். இப்படி ஒரு வாழ்க்கை வேணாமா? என்னால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவன் சொல்லணும். அவன் குடும்பத்தில் என்னால் நுழைய முடியாது அவன் சொல்லணும். என்னால் அவன் வீட்டுக்குள்ள போக முடியாது சொல்லணும். அந்த அளவிற்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உருவாக்க கர்த்தர் கிருபை தருவாரா? எத்தனை பேர் மனசார ஆண்டவரிடத்துல எஸ்பா எனக்கு அப்படி கிருபை தார். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் ஆராதிக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்துக்கெல்லாம் நான் வந்துட்டேன் பாஸ்டர், ஏன் சாசி என்னுடைய எல்லைக்குள் கடக்கிறது அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா, நீங்க ஆண்டவரோட எல்லாம் இருக்கின்றாலும் அநேக நேரத்தில் அவனுடைய கிரியை நமக்குள் இருக்கிறபடியினால் நம்ம அவனிடத்தில் என்ன செய்து என்ன செய்கிறோம், இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்மிடத்தில் கேட்க அவனுக்கு துணிவு இருக்கு. கோபப்படுகிற ஒவ்வொரு நிமிஷம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். கோபத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் என்னென்ன வார்த்தைகளை பேசுறோம், அப்ப எல்லாம் பக்கத்துல யார் நின்றுட்டு இருக்கிறா? அந்த நின்றுட்டு இருக்கா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ரொம்ப கவனமா இருக்கணும், உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, குடும்பத்துக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பலரும் நினைக்காத என்னமா நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் பாஸ்டர் இருக்கட்டும்டா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா உங்களுக்கு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. மத்தேயு 16 அதிகாரத்தை எடுங்க, 13 வசனத்தில இருந்து நம்ம படிப்போம். ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது இயேசு அழகா கேட்கிறார், தம்முடைய சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை, நல்லா கவனிங்க, ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். இயேசு அழகா சொல்றப்பா, நான் ஒரு மனுஷகுமாரன், நீங்க பல இடங்களுக்கு ஊழியத்தில் போயிட்டு வாரீங்க, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். அடுத்து என்ன பதில் வருங்க, அதற்கு அவர்கள், சிலர் உம்மை, சிலர் உம்மை யோவான் ஸ்நாபகன் என்றும், சிலர் உம்மை எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்க தரிசிகளில் ஒருவர் என்றும் என்ன செய்கிறார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பலரும் பலவிதமா சொல்லுகிறாங்க. நல்ல ஒரு காரியமாக, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும், எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் உலகம் சமுதாயம் பல அபிப்பிராயங்களை சொல்லுமா சொல்லாதா? அதனால தான் யாரும் சொல்லுகிறத கேட்டு நம்ம ஏதொரு விஷயத்திலையும் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இயேசுவை குறித்து எவ்வளவு அபிப்பிராயம் இருந்துச்சு, சிலர் என்ன சொன்னாங்க, அவர் யோவான் சொன்னாங்க, அவர் யோவானா கிடையாது. சிலர் என்ன செய்தாங்க, அவர் எலியாவன் சொன்னாங்க, அவர் எலியாவா இல்ல, எலியான்னு சொன்னாங்க, அவர் எலியாவா இல்ல, அடுத்து எரேமியான்னு சொன்னாங்க, அவர் எரேமியாவா, அதுவும் இல்ல, தீர்க்க தரிசிகளில் ஒருவர் சொன்னாங்க, அவர் தீர்க்க தரிசிகளில் ஒருவரா, அவர் தீர்க்க தரிசிகளின் இரட்சகர்லா. அப்ப அபிப்பிராயத்தை பாருங்க, ஒரு சாதாரணமான ஒரு காரியத்துல இவ்வளவு அபிப்பிராயம் நம்மை சூழ்ந்து இருக்குமே. ஆனால் நம்ம தேசத்துல, நம்முடைய சமுதாயத்துல, நம்ம வாழ்கிற தேசத்துல அபிப்பிராயங்களுக்கு குறவே வராது. எந்த ஒரு காரியத்தையும் ஆழ ஆராய்ந்து இந்த பூமியில் ஆத்மீக ஜீவியம் செய்ய கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில சகோதரமாருக்கு ஒரு பழக்கம் உண்டு, வெளியில யாராவது ஒரு காரியம் செய்தா சொன்னா அது அப்படியே வீட்டுல வந்து அடுத்த லெவலுக்கு வந்துருவாங்க, ஆட்டி தொல்லின்னு போயிருவாங்க. சில

அபிப்பிராயங்கள் நம்முடைய தமிழ் குடும்பத்தை தகர்ப்பதற்கு பிசாசு கொண்டு வருகிற அபிப்பிராயமா கூட இருக்கலாம் இல்லையா? மக்களே, நீ கோபக்காரனா இருந்தா வழியில ஒருத்தை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி உன்னை கோபப்படுத்தி விட்டுட்டா போறும், உன் வீடு அன்னைக்கு நரகமா போகும்னு பிசாசுக்கு தெரியும். அதனால எப்பொழுதும் தெய்வ பிள்ளைகள் அபிப்பிராயம் ஆயிரம் இருக்கும், இயேசுவை குறிச்சே நாலஞ்சு அபிப்பிராயம். அப்ப எந்த ஒரு காரியத்தை குறிச்சு நாலஞ்சு அபிப்பிராயம் இருக்கத்தான் செய்யும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜீவிதத்துல காதால கேட்டதுனாலயோ வேகப்படக்கூடாது. ஜீவிதம் ஒருக்க விழுந்தா ஒட்ட முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்லது புரியுதா இல்லையா? சரி, இப்ப அபிப்பிராயங்கள் பல. அப்ப இயேசு சீசர்களை பார்த்து கேட்கிறார், நீங்க என்ன சொல்றீங்கப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? எடுத்து படிங்கம்மா. அவர்த்து கேட்கிற, நீங்க என்ன என்ன சொல்றீங்க? நீர் ஜீவனுள்ள தேவனாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. இயேசு யாரு சொல்லுங்க பிரதர்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னா என்ன? அபிஷேகம் பண்ணுகிறவர் என்று அர்த்தம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணுகிறவர் என்று அர்த்தம். சரி, இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். பிசாசு யாரையும் ஆயுதமா பயன்படுத்த முடியும். அதாக்க நான் சொல்ல வாரது. அடுத்த வசனத்தை படிங்க. இயேசு அவனை நோக்கி, சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. பேதுரு யார் இந்த இடத்துல? இந்த இடத்துல பேதுரு யாருமா? வெளிப்படுத்தவில்லை. அப்ப வெளிப்பாடு உள்ள மனுஷனாகும் பேதுரு. வெளிப்பாடு உள்ள மனுஷனாகும் பேதுரு. எப்படிப்பட்ட வெளிப்பாடு? பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் உனக்கு அதை வெளிப்படுத்தினார். அப்ப பேதுருவுக்கு பரலோக தெய்வத்தால் உண்டாகிற வெளிப்பாடு இருந்தது. The revelation. என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? கொஞ்சம் கழிச்சு வரும்போது இயேசு சொல்லுவார், எனக்கு பின்னால போ சாத்தானேன். பேதுருவை பார்த்து, பேதுருக்குள் இருந்த பிசாசை பார்த்து, அல்லது பேதுருவை ஆளுகை செய்த, பேதுருவை பேச வச்ச பிசாசை பார்த்து, இப்படிதான் சொல்லணும். ஆனா அந்த மனிதன் யாருன்னு பைபிள் சொல்லுது? பரலோக தெய்வத்தினுடைய வெளிப்பாடு கொண்டவன். பரலோக தெய்வத்தினுடைய வெளிப்பாடு கொண்டவன். அடுத்த வசனம் வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். 18 வசனம், மேலும் நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதுன்னார். நல்லா கவனிக்கணும். மிகப்பெரிய சபையினுடைய துவக்கம் யாரிடத்திலிருந்து உண்டாகும்? பேதுரு கிட்ட. அப்ப வாக்குத்தத்தம் யாருக்கு உண்டு? வாக்குத்தத்தம் உள்ள மனுஷனாக்கும் பேதுரு. உண்டு ரெவலேஷன், இன்னொன்று பிராமிஸ், வாக்குத்தத்தம் உள்ள மனுஷன். ராமேன்னு சொல்லுங்க. பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவருக்கா வாழ நம்மை அர்ப்பணித்தோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா எவரையும் தகர்க்க பிசாசு திட்டமிட்டுக்கிட்டே இருப்பான். அதனாலதான் ஜபம், தெய்வனோடு உள்ள உறவு, சபையோடு உள்ள உறவு, ஆவிக்குரிய ஆராதனையுடைய அந்த நிலையில நம்ம நின்று போனோம். இல்லைன்னா நின்றுகிட முடியாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உள்ள ஆராதனை கொண்டு ஒருத்தர் நிக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உள்ள ஆராதனை கொண்டு நிக்க முடியாது. தெய்வ பிள்ளைகள் சபை கூடி வருதலை ஒரு நாளும் விடக்கூடாது. இடைப்பட்ட நாட்களிலும் தெய்வ சமூகத்தில் வந்து ஆராதிச்சு கிருபை பெற்று முன்னால போனோம். சில குடும்பங்களை தகர்க்கும்படி சாத்தான் வகை தேடுகிறான். சில குடும்பங்களுக்கு ரதமாய் போராடுகிறான் சத்துரு. நீ விளையாட்டா நினைக்கப்படாது. பழையது போல நீ இல்ல தெய்வ கிருபையில. பழையது போல தெய்வ கிருபையில இல்ல பல தெய்வ மக்களும். ஆராதனையில கரிசனை இல்லை, ஜபத்துல கரிசனை இல்லை. நான் ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு ஆயிரம் காரணம் சொல்றேன்.

0: ஆயிரம் பிரச்சனையை சொல்றோம். ஆனா ஏன் ஆண்டவர் உன்னை தேவனோடு உள்ள உறவிலும் தேவ சமூகத்தில் உள்ள உறவிலும் ஆண்டவருடைய கிருபையில் உள்ள உறவிலும் நிலைத்திருக்க சொல்லுகிறார்? உன்னை தகர்க்க சத்துருவின் வாசல் படியில் காத்து கிடக்கிறானே. உன் விசுவாசத்தை தகர்க்க, உன் பரிசுத்தத்தை தகர்க்க, உன்னுடைய ஆசீர்வாதத்தை தகர்க்க, உன் மேலுள்ள தேவ திட்டத்தை தகர்க்க, உன்னை தேவனுக்கு விரோதமாய் செயல்பட வைக்க, ஒரு காலத்தில் எதெல்லாம் வெறுத்தமோ அதெல்லாம் நம்ம பலரும் அதை சிநேகிக்க தொடங்கியாச்சு தெரியுமா? ஒரு காலத்தில் எந்த விஷயத்தில் நீ வைராக்கியமாக இருந்தியோ அந்த காரியெல்லாம் மறந்தே போச்சு தெரியுமா உனக்கு? எந்த காரியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஜபித்த பலரும் இன்னைக்கு தீர்மானத்தையும் ஜபித்ததையும் மறந்து நடக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளை எச்சரித்து தெய்வ கிருபையில நிலைநிறுத்து, ஆபத்து வரும். பேதுரு யார்? வெளிப்பாடுள்ள மனுஷன். பேதுரு யார்? வாக்குத்தத்தம் உள்ள மனுஷனாக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க, நம்ம முடிப்போம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தருவேன். அதாரிட்டி. பூமியில நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும். பூமியில நீ எதை கட்ட வைக்கிறியோ, மக்களை பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி கட்டுகிறதும் கட்டவிழ்கிறதுமான தெய்வீக அதிகாரம் உள்ள மனுஷனாக்கும். இவர் தெய்வீக அதிகாரம் உள்ள மனுஷன், வெளிப்பாடு உள்ள மனுஷன், ரெண்டு வாக்குத்தத்தம் உள்ள மனுஷன், மூன்று அதிகாரம்னு சும்மா சொல்லப்படாது, தெய்வீக அதிகாரம். ஏன்னா ஆதாமுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். ஆனா பேதருக்கு கொடுத்த அதிகாரம் அப்படி இல்லை. இங்க நீ எதை சொல்லுதியோ அது அங்கேயும் செய்யப்படும். நீ இங்க கட்டவிழ்த்தா அங்கேயும் கட்டவிழ்க்கப்படும். அப்போ தெய்வீக அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அது தெய்வீக அதிகாரம். ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்போம், கைகளை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதிகாரம் இல்லையா மனு மனுஷன் இல்லையா? மக்களே, அதிகாரம் உள்ள மனுஷன் இல்லையா? சிந்திக்க தோணுதா உங்களுக்கு? கிருபடா. அதனாலதான் சொல்றேன், ஜெபிக்க வாருங்கன்னு சொல்லும்போ நான் சில நேரத்தில் உங்களுக்கு மக்களை ஜெபமண்ணா வாருங்க என்ன அப்படின்னு சொன்னா பலரும் என்ன செய்யறதில் உற்சாகப்படுவதில்லை. நான் ஏதோ எனக்கு சௌரியத்துக்கு என்னுடைய தேவைக்கும் உங்களை கேட்கற மாதிரி உங்களுக்கு தெரியுது. வெளிப்படுத்தல் 12:12 சொல்லுது, ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் தீமை செய்ய சாத்தான் திட்டமிடுகிறான் சொல்ல கேட்டேன். வெளிப்பாடுள்ள மனுஷன், வாக்குத்தத்தம் உள்ள மனுஷன், தெய்வீக அதிகாரம் உள்ள மனுஷன். இப்ப என்ன நடக்குது? இயேசு தன்மேல் உள்ள தேவ திட்டத்தை வெளிப்படுத்துறார். இயேசு தன்மேல் உள்ள தேவ திட்டத்தை வெளிப்படுத்துறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை தேவ திட்டத்தில் இருந்து வழிவிலக செய்ய ஒரு நபர் வேணும். இயேசு கிறிஸ்துவை தேவ திட்டத்தில் இருந்து வழிவிலக பண்ண ஒரு மனுஷன் வேணும். பிசாசு கையில் எடுத்ததாரு ஒரு காரியம் சொல்லுக, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் தேவனை விட்டு விலக செய்வதற்கு பிசாசு யாரை தெரிந்து கொண்டான்? ஆதாமையும் ஏவாளையும் இடர செய்வதற்கு பிசாசு யாரை தெரிந்து கொண்டான்? சர்ப்பத்தை. சர்ப்பம் பிசாசா? பிசாசு சர்ப்பத்தை செலக்ட் பண்ணானா? சரி, இந்த பாம்பு தோட்டத்துக்குள்ளே இருந்து தலை தூக்குச்சா தோட்டத்துக்கு வெளியில இருந்து நுழைஞ்சு வந்ததா? என் நேற்றைக்கு இந்த சபையில தான் அவன் இருந்தான். முந்தானத்து காத்திருப்பு கூட்டத்திலையும் அவன் ஆசீர்வாத ஜெபம் பண்ணினது பாம்பு தான். ஆண்டவரே, ஊழியத்தை வல்லமையாய் பயன்படுத்திவீராக. இவன் தான் ஜோமன்னா. புதுசா ஒருத்தனை கொண்டு வர, புதுசா ஒரு பாம்பை உருவாக்கி தோத்தர் வேலைக்கு இடையில இருந்த ஒரு சின்ன துவாரம் வழியா உள்ள விடல பிசாசு. நேற்று வர காத்திருப்பு கூட்டம், நேற்று வர உபவாச கூட்டம், நேற்று வர ஆராதனை, நேற்று வர ஆமை நாவிக்குரிய ஜபம், இதுக்குள்ள எல்லாம் இருந்தவனத்தான் பிசாசு கையில எடுத்தான். என்ன பைபிள் என்ன சொல்லு? பிசாசு ஏன் பாம்பை கையில எடுத்தான்? அந்த இடத்துல நிறைய விசுவாசிகள் இருந்தாங்க.
1: அந்த நிறைய விசுவாசிகளுக்குள்ள இவன் மட்டும் தந்திரசாலியா இருந்தான். இவனுடைய இருதயம் சரியில்லை, பிசாசியா இருக்கான். கைகளை உயர்த்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆதாமுக்கு சபையில ஓந்தா இருந்து, ஆதாமுக்கு சபையில கரடி இருந்து, ஆதகாமுக்க சபையில அரணை இருந்து, ஆனா அரணை ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு மாதிரி இருந்தாலும் சைஸ் வெளியில ஒரு மாதிரி என்ன சொல்லதுக்கு பாலிஷ் பண்ணாத மார்பிள் போல இருந்தாலும் ஒந்தானுக்கு இருதயம் சரியா இருந்து, அதனால ஒந்தானுகிட்ட பிசாசு வர முடியல. கைகளை உயர்த்தி ஒரு அல்லே லூயா சொல்லுங்க. பாம்பு பிடிச்சு பார்த்திருக்கீங்களா? நைஸா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும் பாம்புக்கு வயரெல்லாம். ஆனா வெளியே நைஸா இருந்து உள்ள கரடு முரடா இருந்திருக்கு. தோட்டத்தில் இருந்த பிசாசு, தெய்வத்தால் சாரி சர்ப்பம், தெய்வத்தால் படைக்கப்பட்ட சர்ப்பம், புரியுங்க. பாம்புக்கு பேர் போட்டது யாரு? பிரதிஷ்டை பண்ணி. ஆதாம் பயங்கர ஞானியாக்கும். ஆதாம் யாரு? பயங்கர ஞானியாக்கும். ஆமா, ஒரு தடவை ஒரு பாஸ்டர் ஸ்ரீலங்கா போனாராம். அப்ப அவர்கிட்ட 10 பிள்ளைகளை கொண்டு வந்து, பாஸ்டர் நீங்க போடுங்க பேரு. அந்த பாஸ்டர் 4 பேரு யோசிக்காம போட்டார, 2 பேரு யோசிச்சு போட்டாராம், 4 பேருக்கு தோத்திரம் விழி பிதுங்கி இருச்சுன்னு சொன்னார். 10 பேருக்கு பேரு போடுறதுக்கு இந்த பாடுபட்டிருப்பாருனா யோசி. ஆதாம் சர்வ ஞானியாக்கும், ஆதாம் ஞானியாக்கும். ஏன் தெரியுமா? ஒன்றான் அரணை பள்ளி பாச்சா இதெல்லாம் அவர் பேரை போட்ட பேரா. அந்த இடத்துல நம்ம இருந்தா மிண்டல் ஆயிருப்போம். யோசிச்சு பாத்தியா, போட்ட பேரையே ஞாபகப்படுத்தி சொல்ல தெரியலையே. அவ்வளவு ஞானியான ஒரு மனுஷன் நடத்தின சபையில இருதயம் சரியில்லாத ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு பேர் தான் பாம்பு. அவனுக்குள்ள யாரிட்டான்? அப்ப நீங்களும் நானும் ஆராதனைக்கு வந்தோம், ஜபத்துக்கு வந்தோம், ஆலயத்துல வந்தான், ஆனா இருதயம் சரியில்லைன்னா பிசாசு உன்னை இரையாக்கிடுவான். குடும்பங்களை தகர்க்க உன்னை இரையாக்கிடுவான். உன் குடும்பத்தை குட்டிச்சுவராக்க பிசாசு உன்னை இரையாக்கிடுவான். அவனுக்கு இருதயத்தில் இருந்த தந்திர சுபாவம் பிசாசு ஏறதுக்கு ஒரு காரணமாச்சு. ஒரு பிசாசனுடைய, ஒரு சர்ப்பத்தினுடைய இருதயம் தந்திரமா இருந்ததுனால ஒரு குடும்பம் தகர்ந்து, சகல பூமியும் தகர்ந்து, சகல மனுக்குலம் தகர்ந்து, அந்த ஒருத்தன் இடம் கொடுத்ததுனால, அந்த சர்ப்பம் இடம் கொடுத்ததுனால. நம்ம நினைக்கிறோம் அப்படி அங்க போகும்னு. உன்னை கையில் எடுத்து உன் குடும்பத்தை தகர்ப்பான். கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா புருஷன் குடிச்சிட்டு வருவான், கொஞ்சம் கோபப்படுவான். கொஞ்சம் பொறுமையா இருந்தா நீ அவனை இதுக்கு முன்ன ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கலாம். கொஞ்சம் நிதானமா பேசி இருந்தா அவன் ஆதாயப்படுத்தி இருக்கலாம், இல்லைன்னா சாவையாவது தடுத்திருக்கலாம். இன்னைக்கு பல தேசங்களில் பல பிள்ளைகள் நியாயத்துக்கு நிக்கேன், சத்தியத்துக்கு நிக்கேன், நான் உண்மையா தான் பேசுவேன், எவனுக்கு முன்னால நிக்க மாட்டேன், நிக்க மாட்டேன். நீ பிசாசுக்காக இடம் கொடுத்துட்டு இருக்க, அது தெரியுமா? உன் ஒருத்த நிமித்தம் குடும்பம் தகருது. உன் ஒருத்திய நிமித்தம் நீ ஒருத்தி வாய் அடக்காததுனால குடும்பம் யுத்தகலமாகுது, தெரியுமா? அநேக ரட்சிக்கப்பட வேண்டிய பிள்ளைகள், தெய்வத்தை அறிய வேண்டிய பிள்ளைகள் காலதாமதம் பண்ண வேண்டிய நிலைமை வருது. கைகளை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல பார்க்கலாம். தோட்டத்தில் தான் இருந்தாமே, குடும்பம் தகரதுக்கு காரணமா இருந்தமே தோட்டத்தில் தான் இருந்தான். முகிமையான ஒரு குடும்பம் தகர்ந்து, உன் குடும்பம் தகரதுக்கு பிசாசு ஒன்ன கையில் எடுக்கப்படாது. நம்ம குடும்பத்துக்கு ஒரு மானம் உண்டு, நம்ம குடும்பத்துக்கு ஒரு மரியாதை உண்டு, தெய்வத்தை ஆராதிக்கிற உங்க குடும்பங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. அந்த குடும்பத்தை தெருவுக்கு கொண்டு வரதுக்கு பிசாசு உன்னை கையில் எடுக்கப்படாது. நம்ம சபைக்கு ஒரு கனம் உண்டு மக்களே, தெய்வத்தை ஆராதிக்கிறபடி ஊழியத்துக்கு கானமும் கனமுண்டு, ஒரு மகிமை உண்டு. அதை தெருவுக்கு கொண்டு வருவதற்கு உன்னை பிசாசு கையில் எடுக்கப்படாது. நீ தேவனுக்கு முன்னால் பயந்து ஜீவிக்கணும், ஆண்டவருக்கு முன்ன பிள்ளைகள் பயந்து ஜீவிக்கணும். ஒரு வார்த்தை சொல்லதுக்கு முன்ன பயந்த வேணும் பேசுகிறது, ஒரு யாத்திரை போதுக்கு முன்ன இது போகலாமா போகக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு வேணும் போறது. ஒரு ஆளுகிட்ட போன் பண்ணிக்க முன்ன இவன்கிட்ட பேசலாமா பேசப்படாதான்னு தெரிஞ்சிட்டு வேணும் பேசுது. ஒரு ஆள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுக்கு முன்னால நான் என்ன குடும்பம், நான் என்ன ஆவிக்குரிய நிலைமை, நான் எங்க ஆராதிக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய நிலை என்ன, என் குடும்பத்தினுடைய தரம் என்ன, இது அறிஞ்சிட்டு வேணும் ரிலேஷன்ஷிப் வைக்கிறது. தெய்வ மக்கள் நல்லா புரியணும், இருந்தது தோட்டத்தில் அன்னைக்கு இருந்த சர்ப்பம் பேசுமா, ஏவாளுகிட்ட பேசுச்சு இல்லையா, நேருங்க அவர் எங்க என்ன வயலுக்கு தண்ணி பாய்க்க போனார்னு சொல்லிச்சு இல்லையா, பேசுமா. ஆனால் அதனுடைய இருதயம் தந்திரம் நிறைந்ததாக இருந்து, இருதயத்தில் சுத்தம் இல்லை, பேச்சில் சுத்தம் இல்லை, சிந்தனையில் சுத்தம் இல்லை, எண்ணத்தில் சுத்தம் இல்லை, யோசனையில் சுத்தம் இல்லை, இருந்தது இங்கே தான். சுத்தம் இல்லாததுனால என்ன நடந்த மக்களே, என்ன நடந்து, உலகத்தை குறித்த மிகப்பெரிய திட்டமே மாறிடுச்சுலாம். யோசிச்சு பார்த்தீங்களா, இந்த பூமி அழிவுக்கு வைக்கப்பட்டதா, தெய்வம் படைச்சதெல்லாம், இந்த முழு உலகமே அழியறதற்கு ஒருவனுடைய இருதயம் சரியில்லாமல் போனதான காரணம், பிசாசுக்கு இடம் கொடுத்ததான காரணம். நீ மறுபடியும் அடுத்தவனை குறை சொல்லிட்டு நீ பிசாசுக்கு இடம் கொடுத்தா குடும்பம் இருந்த தடம் தெரியாது, விளையாடாத, குடும்பம் இருந்த தடம் தெரியாது. ஒரு நல்லதுக்கு சொல்லுதே, பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல பிள்ளை பொறுமையா இருக்கணும், ஞானமா இருக்க வேண்டிய இடத்துல ஞானமா இருக்கணும், விட்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் விட்டு கொடுக்கணும், ஒதுங்கி போக வேண்டிய நேரத்தில் ஒதுங்கி போகப்படாது. என் பிள்ளைக்கு வா பிசாசனுடைய ஆயுதம் ஆகக்கூடாது. அது தெரியுமா உனக்கு, தோத்தரன் சொல்லு, ஆபத்து வரும் என்று கேட்டேன், ஆபத்து வரும் என்று கேட்டேன். தெய்வம் நம்மை உபதேசிக்கும் பொழுது ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொண்டு தெய்வமே பிசாசனுடைய கையில் நான் அகப்படக்கூடாது இல்லையா மக்களே. அந்த சர்ப்பம் ஒன்றும் அவன் தோத்திரம் பிசாசுக்கு கையில் சிக்கினதுனால அதுக்கு மட்டுமா கேடு, அதுக்கு ஜீவிதம் போச்சுதா இல்லையா, அது அமுக்க ஜீவிதம். இன்னைக்கும் ஸ்திரீகளுக்கு பிரசவ வேதனை வரும்போ நமக்கு ஒரு ஆளுக்கு ஓர்மை வரும், அன்னைக்கு மட்டும் சர்ப்பத்தினுடைய இருதயம், சர்ப்பத்தினுடைய இருதயம் தோத்திரம் மற்ற மிருகங்களைப் போல சுத்த இருதயம் உள்ளவர்களா இருந்தா அந்த பிசாசு உள்ள வந்திருக்க மாட்டான் வீட்டுக்குள்ள. இன்னைக்கு இருக்கிற ஸ்திரீ வரைக்கும் வேதனை அனுபவிக்கும்போ மனசிலாக்கணும், ஞானம் இல்லாம ஆலயத்துக்கு போன ஒரு பிராணியை நிமித்தமாக்கும், ஆலயத்திற்கு வந்து பொறுமை இல்லாத ஒருத்தி என்னுடைய சுபாவத்தினாலே ஆக்கும். இன்னைக்கு ஒரு குடும்பம் நடுத்தருவுக்கு வந்தது, ஆத்மீகம் நல்லதுதாய், அவியில நிரம்பினது நல்லதுதாய், கீழ்படிய வேண்டிய நேரத்தில் கீழ்படியணும், புருஷனுக்கு கீழ்படிய வேண்டிய நேரத்தில் புருஷனுக்கு கீழ்படியணும், சிநேகிக்க வேண்டிய நேரத்தில் சிநேகிக்கணும், பொறுமையா இருக்க வேண்டிய நேரத்தில் பொறுமையா இருக்கணும். இல்லைன்னு சொன்னா தோத்திரம் ஏசனார்தர் தொங்கின மாதிரி தொங்க வேண்டிய வந்து போகும். கைகளை உயர்த்தி ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உங்க குடும்பத்துக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையா இருக்கணும். தரிசனம் உள்ள மனுஷன், வெளிப்பாடு உள்ள மனுஷன், பாக்குத்தத்தம் உள்ள மனுஷன், சகல அதிகாரம் கொண்டு கொடுத்தார் தெய்வம். ஆனா இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவையே தேவ திட்டத்தை விட்டு வழி விலக பண்ணுவதற்கு பிசாசனால் பயன்படுத்தப்படுகிறான். பைபிள படிச்சுட்டு போயிருவோமா மக்களே, பாருங்க. அப்பொழுது நாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கு சொல்லாதபடிக்கு சீசர்களுக்கு என்ன செய்கிறார், ஆண்டவர் ரகசியம் காக்க சொன்னார், ரகசியம் காக்க சொன்னார். சீசர்களுக்கு தெய்வம் கொடுத்த ஒரு பெரிய வேலை என்ன தெரியுமா மக்களே, ஒரு காரியம் அறிஞ்சா அது உனக்குள்ள வைக்க படிக்கணும். சீசர்களுக்கு அந்த அறிவில்லை, அதுல இருக்கும் சிம்சோனுக்கு உன்னுடைய ரகசியத்தை நீ காக்கணும், ஆரிட்டையும் சொல்லப்படாது. பலருக்கு ரகசியம் பார்க்க தெரியல, ஒவ்வொரு வீட்டு வாசப்படியா பையன் இப்படி ஆக்கன்னு சொல்லி குடும்பத்தை நெருவு தெருவுக்கு கொண்டு வர, நீ ரசிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளைக்கு அடுத்தவன் வீட்டு வாசப்படியில என்ன வேலைன்னு கேட்க, அடுத்தவனுக்கு மொபைல மணிக்கணக்க உனக்கு என்ன வேலைன்னு, குடும்பம் தகர்ந்து போகும், ஜீவிதம் தகர்ந்து போகும். ஒரு தடவை தகர்ந்தா மறுபடியும் தூக்கி நிறுத்த முடியாது, கஷ்டம், முட்டை போலியாக்கும் ஜீவிதம். கைகளை உயர்த்தி ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க. சிலப்ப மக்களை இப்படி இருக்கப்படாது இப்படி இருக்கப்படாதுன்னு சொல்லிருக்க காரணம் என்ன, எனக்கு ஆள் குறையும்னா நீ தடம் தெரியாம போகாம இருக்கு. உன்னுடைய ஜீவித நிலைநிற்புக்காக நீ இன்னைக்கு இருக்க இடத்துல நாளை இன்னொருத்தன் வருவான். என முட்டுக்கும் என் கண்ணீருக்கும் பலன் தருகிற ஒரு தெய்வம் எனக்கு உண்டு. ஆனா நீ இல்லாம பெயரப்படாது. யூதருக்கு ரட்சிப்பு வேறு விதமா வரும், ஆனா நீ இருக்க மாட்டேன். ஆராதிக்க வேண்டிய நேரம் ஆராதனைக்கு வரணும், ஜபிக்க வேண்டிய நேரத்தில் ஜபிக்க வரணும். உங்களுக்கு எனக்கு வேலை இல்லாத மைக்க எடுத்து வச்சுட்டு சோதரன் சோதரன் சோதரன்னு நாங்க சொல்லியது என்ன கேள பேர் நினைச்சியா? நீ உன்னுடைய குடும்பம் நிலைநிற்கிறதுக்கு, உன்னுடைய எதிர்காலம் நிலைநிற்கிறதுக்கு பிள்ளைகள் ஆலை பைபிளை எடுத்துட்டு ஆலயத்துக்கு வரணும். பத்து நிமிஷம் உண்டுனாலும் தெய்வ சமூகத்துக்கு ஓடி வந்து குடும்பத்தை நிலைநிறுத்தணும், ஜீவியத்தை நிலைநிறுத்தணும், எதிர்காலத்தை நிலைநிறுத்தணும். ஆ, விளையாட்டல்ல, விளையாட்டல்ல ஜீவிதம். நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிகளின் நிலை என்ன? இவ்வளவு பெரிய மனுஷன் இயேசு தன்னை குறித்து திட்டம் சொல்லும்போ தனியா கூட்டிட்டு போறார். அது எத்தனை தோசன மக்களே? 32 வாசிங்க. என்னமா? 22 வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவனை தனியா அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சந்திப்பதிப்பது இல்லை என்று ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வசனத்தை வரும்போது நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் அப்படி ஒரு வார்த்தை இருக்கா மக்களே? எத்தனை வசனம் எல்லாரும் பாருங்கம்மா, பாருங்க, எல்லாரும் பாருங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னால் போ. என்னம்மா சொன்னீங்க? யாருமா அவரு? யாரு மக்களே? வெளிப்பாடுள்ள மனுஷன், வாக்குத்தத்தம் உள்ள மனுஷன், தெய்வீக அதிகாரத்தை தெய்வத்தால் வாங்கி தெய்வனிடத்திலிருந்து வாங்கின மனுஷன். எனக்கு பின்னால போ சாத்தானே. என்ன சொல்லுகிறார்? நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். ஆறு கவனம் இல்லைன்னா சத்துரு ஆறையும் தகர்க்க முடியும். அதனாலதான் சொன்னார் கிருபையில நிக்கணும். அன்னையிலிருந்து நான் சொல்லுவேன் மக்களே, நீங்க ஜோம நிக்கிறவையில நின்று கிடணும். யார நீ ஜோம நிக்கிறவையில நிக்கணும், நீ ஆராதிச்சு கிருவையில நிக்கணும். விளையாட்டா ஜீவிதம், விளையாட்டா. ஒரு தடவை தகர்ந்தா எழும்ப முடியாது. ஜீவிதம் ஒரு தடவை தகர்ந்தா தலை நிமிர முடியாது. ஜீவித காலம் முழுவதும் தலை குனிஞ்சு போகும். அல்லேலூயா. யார் யாருக்குமா இடறுதலா இருந்துச்சு? வெளிப்பாடு உள்ளவை ஜீவனுள்ள தெய்வத்திற்காகவும் இடறுதலா இருந்தது. வாக்கு தத்தம் உள்ள வரிசை கிறிஸ்துவுக்காகவும் இடறுதலா இருந்தது. சகல அதிகாரமும் தெய்வத்திடத்திலிருந்து வாங்கினவனாக்கும் கிறிஸ்துவுக்கு இடறுதலா இருந்தது. அப்ப மனசிலாக்கணும், யார பிசாசு யாருக்கும் இடறுதலா கொண்டு வர முடியும்? இல்லையா சொல்ல இல்லையே. வெளிப்பாடு உள்ள மனுஷனா இருந்தாலும் தேவனுக்கு ஏற்ற சிந்தனை இல்லை, மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை தான். அதாக்கும் பிசாசு கையில் எடுக்க காரணம், சர்ப்பத்தை பிசாசு கையில் எடுக்க காரணம் என்ன? அவனுடைய இருதயம் கேட்கல, தந்திரம் உள்ளதா இருந்துச்சு. கிரிட்டிக்கல் தோத்திரம், தந்திரம் ரொம்ப எப்ப பேசினாலும் குதர்க்கமா தான் இருக்கும். மனம் திறந்து பேசினாலும் இருதயத்தில் உன்னச்சுதான் பேசுவான். இதான் அவனுக்குள்ள பிசாசு ஏறதுக்கு காரணம். இவன் என்னதான் அவையில நரம்பட்டு, என்னத்தான் அந்நிய பாஷை பேசட்டு, என்னத்தான் தீர்க்க தரிசனம் இருக்கட்டு, இவனுடைய இருதயம் முழுவதும் தெய்வீகத்துக்கு ஏற்றபடி அல்ல, மனுஷனுக்கு ஏற்றபடி தான் சிந்துவான். என்ன இருந்தாலும் அவர் அப்படி சொல்லி இருக்கப்படாதுன்னு. 12 சீஷர்கள் இருந்தாங்க, கிருபை பெற்ற ஒரு மனிதனும் இருந்தான். அந்த கிருபை பெற்ற மனிதனுக்குட அவனுடைய இருதயம் எப்படி இருந்து தெய்வீகத்திற்கு ஏற்றவைகளை சிந்திக்காம அவனுடைய கவனம் எப்படி இருந்தது? மனிதனுக்கு ஏற்றபடி சிந்தித்தான். இயேசுவை இடற செய்வதற்கு பேதுருவை சத்துரு ஆயுதமாக்கினான். ரொம்ப கவனமா இருக்கு.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. தேவ பிள்ளைகள் ஒரு மனப்பட்டு கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது ஒரு மகிமையின் மேகம் அந்த ஜனத்தை, தேவ சமூகத்தில் அவர்கள் கூடியிருக்கிற இடத்துல அவருடைய மகிமையின் மேகம்

இயேசு நல்லவர் என்ற வாழ்க்கையில நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்றால், இயேசு நல்லவர் என்ற வாழ்க்கையில நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், உண்மையிலே சொல்லுகிறேன், அவரை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள், அதை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன், நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்?

0: நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே ஆராதனை கூறியவரே ஓமை உயர்த்துகிறோ. அவரை போல நல்ல தெய்வம் இல்லை,
1: உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை.

ஆராதனைக்கு உரியவர், அவர் ஒருவரே பாத்திரர், அவர் ஒருவரே கணத்திற்குரியவர், அவரே புகழப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், அப்படியே மகிமையின் பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டவர்களாக.

கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் என் கால்கள் சறுக்கிறது என்று சொன்ன பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று என்று எழுதியிருக்கிறது. அந்த கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை அற்புதமாக நடத்தின தெய்வக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அந்த கிருபை நினைவு கூறுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்களுக்கு செய்கிற எங்க சர்வ வல்லமை உள்ள தேவனே, நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. ஆதியாகமம் 3:1. கனமானது மற்றும் லேசானதுமான இரு பொருட்களை உயரமான ஒரு இடத்திலிருந்து கீழே விட்டால் கனமான பொருள் முதலிலும் லேசான பொருள் கடைசியிலும் விழும் என்று தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் கூறியதை மக்கள் பல நூற்றாண்டுகளாக நம்பி வந்தனர். அரிஸ்டாட்டில் எவ்வளவு பெரிய ஞானி, அவர் சொன்னது பொய்யாகுமா என்று மக்கள் அவர் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தனர். கனமானதும் லேசானதுமான இரு பொருட்களை மிகுந்த உயரத்திலிருந்து கீழே விழ வைத்து அரிஸ்டாட்டில் சொன்னது சரியா என்று சோதித்து பார்த்திருக்கலாம். ஆனால் 2000 ஆண்டுகளாக மக்கள் அரிஸ்டாட்டில் சொன்னதுதான் சரி என்று நம்பிக்கொண்டிருந்தனர். கிபி 1589 கலிலியோ அரிஸ்டாட்டில் சொன்ன கருத்து தவறு என்று மெய்ப்பிக்க பைசா நகரத்து சாய்ந்த கோபுரத்தின் அடிவாரத்துக்கு அநேக அறிவியல் மேதைகளை அழைத்துச் சென்றார். பின்பு தான் அந்த கோபுரத்தின் உச்சியில் நின்று கொண்டு 10 பவுண்ட் மற்றும் 1 பவுண்ட் எடையுள்ள 2 பொருட்களை ஒரே நேரத்தில் கோபுரத்தின் உச்சியிலிருந்து கீழே போட்டார். இரண்டுமே ஒரே நேரத்தில் தான் தரையில் வந்து விழுந்தன. ஆனால் இதை தங்கள் சொந்த கண்களால் பார்த்தும் அங்கு கூடியிருந்த அறிஞர்களுக்கு கலிலியோவின் கருத்தை நம்ப முடியவில்லை. காரணம், அவர்கள் தங்கள் சொந்த கண்களை நம்புவதை விட அரிஸ்டாட்டிலின் கருத்துதான் சரியானது என்று நம்பி வந்தனர். தங்கள் கண்களில் தான் ஏதோ பார்வை கோளாறு இருப்பதாக அவர்கள் நினைத்தனர். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே சாத்தானும் இன்று ஜனங்கள் மெய்யான தேவனுடைய வார்த்தைகளை நம்புவதை விட பொய்யான தன்னுடைய வார்த்தைகளை நம்ப வைக்கிறான். உண்மைக்கு மாறான காரியங்களை ஜனங்கள் நம்ப வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். ஆதாம் ஏவாளிடம் தேவன், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டிருந்தார். ஆனால் சர்ப்பமாகிய பிசாசு ஏவாளிடம், நீ அந்த கனியை புசித்தால் சாகவே சாவதில்லை, நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றான். ஏவாள் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டாள். பிசாசு சொன்னதுதான் உண்மை என நினைத்து அவனுடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்தாள். முடிவிலே ஆத்மாவிலே அவர்கள் மரணத்தை சந்தித்தனர். இன்று இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஜனங்கள் சாத்தானின் வார்த்தைகள் உண்மையானவைகள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றனர். வேதவசனங்கள் உண்மையானவைகள், அதில் உள்ள ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறிவிட்டன, இனியும் நிறைவேறும், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொன்னாலும் ஜனங்கள் அதை நம்ப தயாராக இல்லை. பிரியமானவர்களே, பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அவன் தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். ஆகவே பொய்யான அவனுடைய வார்த்தைகளை நம்பாமல் தேவனுடைய வார்த்தைகளை நம்புவோம். அவருடைய வார்த்தைகள் நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ குட் டே.

சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம். சாமுவேலினும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிட செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்தியட்சணமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாத படிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியனிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக் கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியனிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னமும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியனிடத்திலே போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றார். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய இரண்டு காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன ஜாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதன் நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கைகளினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தார். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தார். ஏலியோ, சாமுவேலே, என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டார். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் ஜாதொன்றை எனக்கு மறைத்தையானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றார். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களையெல்லாம் அவனுக்கு அறிவித்தார். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். சாமுவேல் வளர்ந்தார். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கியது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆமென்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகி ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் என்ன, என் ஆண்டவர் எனக்கு செய்த காரியங்கள் என்ன என்று சொல்லி உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் ராணி. நாங்கள் இருக்கிற ஊர் ராஜபாளையம். என்னுடைய சொந்த ஊர் பெத்தநாடார்பட்டி. நான் இப்பொழுது வசிக்கிற ஒரு என் திருமணமாகி நான் இருக்கிற இடம் ராஜபாளையம். நான் சிறு வயதில் 14 வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய வலது கண் பாதிக்கப்பட்டது. நான் வீட்டிற்கு மூத்த மகள். என்னோடு பிறந்தவர்கள் 2 தம்பி 1 தங்கை, என் தாய் தகப்பன். நாங்கள் 6 பேரும் ஒரு குடும்பமாய், ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதி குடும்பமாய் காணப்பட்டோம். எங்களுடைய வீட்டில் இருக்கிற பூஜை புனஸ்காரம் பார்த்தீர்களா என்று சொன்னால் அதிகமாக இருக்கும். நாங்கள் அதிகமாய் தெய்வ பக்தி நிறைந்தவர்களாய் காணப்பட்டோம். எங்களுடைய வீட்டிலே சிலை வழிபாடுகள் கூட நடந்தன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜையை நாங்கள் செய்து வந்தோம். செவ்வாய்க்கிழமை என்றால் ஒரு பூஜை, ராகு காலத்திலே வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலே ஒரு பூஜை, வியாழக்கிழமை என்றால் ஒரு கோயில், சனிக்கிழமை என்றால் ஒரு கோயில், ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஒரு கோயில் என்று சொல்லி ஒவ்வொரு கோயில் கோயிலாய் அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம். என்னுடைய வாழ்க்கையில திடீரென்று ஒரு புயல் வீசியது. அந்த புயல் என்ன என்று சொன்னால் என்னுடைய வலது கண் பாதிக்கப்பட்டது. எப்படி என்று சொன்னால் ஒரு நாள் இரவுக்குள்ளாய் என் கண்கள் பூத்து போயின. 2 மணி வரை நன்றா என் தாயோடு கூட பேசிக்கொண்டு படித்து கொண்டு இருந்த எனக்கு மறுநாள் காலையில 4 மணிக்கு அது மார்கழி மாதம் என்று சொல்கிறபடியால் பஜனை பாட கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நான் காலையில எழுமின போது என்னுடைய கண்கள் அப்படியே பூத்து வெளியே வந்திருந்தது. சாதாரணமாய் ஒரு மெட்ராஸ் கண்வழி என்று சொல்லி 1990 வந்தது. அந்த கண்வழிதானே என்று சொல்லி 1980 அந்த கண்வழி வந்தது வலது கண்ணில். அது கண்வழிதான் என்று சொல்லி கண்வழிக்கான மருந்தை நான் போட்டதன் நிமித்தம் என் கண்கள் பொத்து போயிட்டு அப்படியே வெள்ளையாய் வெளியே வந்து தள்ளியது அந்த வலது கண். அதோடு கூட நான் எழுமின போது எங்கள் அம்மா பார்த்துட்டு என்னம்மா கண்ணு பொத்து போயிருக்குன்னாங்க, என்னன்னு தெரியலை, இப்படி வெள்ளையா ஆயிடுச்சுமா என் கண்ணு அப்படின்னு சொன்னேன். அன்றையிலிருந்து எங்களுடைய வீட்டில் ஒரு துக்க வீடை போல மாறினோம். எல்லாரும் வீட்டிற்கு மூத்த மகள் கண் இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி மதுரையில் கண் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி கொண்டு போனார்கள். அங்கே போய் கண் மாற்று அறுவை சிகிச்சை ஜனவரி 31 மே 1 2 முறை முதலாவது கண் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணினோம். அதிலே ஃபெயிலியர் ஆனதன் நிமித்தம் அடுத்ததுமாய் இந்த கண்ணை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், என் மகள் ஒரு கண் தெரியாதவளா இந்த பூமியில வாழக்கூடாது என்று சொல்லி என் தகப்பனார் என் தாயார் மிகவும் முயற்சி எடுத்து எப்படியாவது கண்கள் நன்றான ஒரு சூழ்நிலை என் பிள்ளை வாழ வேண்டும் என்று சொல்லி திரும்ப திரும்ப மருத்துவரிடம் சென்று கெஞ்சி கேட்டார்கள். ஆனாலும் எந்த பிரயோஜனம் இல்லை, என் வலது கண் போனதுதான். அதன் பிற்பாடு கொஞ்ச காலம் கழித்து என்னுடைய 18வது வயதிலிருந்து நான் 10th படிக்க ஆரம்பித்தேன். 10th முடித்தேன். 18 வயதானதுனால கரஸில் திரும்பவுமா 12th படிக்கலாம் என்று சொன்னார்கள். அந்த 12th படித்து கொண்டிருந்தேன். சரியாக 24வது வயது 1990 என்னுடைய இடது கண்ணும் பாதிக்கப்பட்டது. இடது கண் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக என் பார்வை மங்கி போயிற்று. மதுரை கண்ணாஸ்பத்திரிக்கு கடந்து போனோம். அங்கே அவர்கள் முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக திருநெல்வேலி போங்க என்று சொன்னாங்க. நாங்கள் திருநெல்வேலி கண்ணாஸ்பத்திரிக்கு நாங்கள் கடந்து வந்தோம். அங்கே வந்த சூழ்நிலையில் அவர்களும் முடியாது என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு வாலிப மகளாக இருந்ததினால் என்னிடத்துல எப்படி சொல்வது என்ன சொல்வது என்று சொல்லி தெரியாதபடி அவர்கள் திரும்பவுமா என்னை மதுரைக்கு அழைத்து போக சொன்னார்கள். 2 பக்கமும் நான் மாறி மாறி அனுப்பப்பட்டேன். அப்பொழுது என்னுடைய வாழ்வில் இருந்ததெல்லாம் துக்கம் துயரம். எங்கள் குடும்பம் முழுவதும் கண்ணீருக்குள் தள்ளப்பட்டது. இனி எங்களுக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை. என்னுடைய வீட்டில் மூத்த மகள் கண் தெரியாதவளாய் வாழ்வதை நாங்கள் பார்த்து கொண்டு இருப்பதா என்று சொல்லி என் பெற்றோர் அழுது கொண்டே இருந்தார்கள்.
2: என் தகப்பனாருக்கு ஒரு நாள் நிம்மதி இல்லை, என் தாயாருக்கு ஒரு நாள் நிம்மதி இல்லை. என் உடன் பிறந்தவர்களும் மிகவும் என்னோட அன்பாக இருப்பார்கள், அவர்களுடைய முகங்களிலும் கண்ணீர். இந்த சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்த போது கடைசியாக மருத்துவர்கள் என்னிடத்துல சொன்னது என்னென்று சொன்னால், இப்படியே போய் பாளையங்கோட்டையில் கண் தெரியாத பள்ளியில் நீ சேர்ந்துக்கொள், ஏற்கனவே கொஞ்சம் படித்திருப்பதனால் அதை வைத்து அந்த ஸ்கூலில் நீ ஏதாவது வேலை பார்த்து பிழைத்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். எனக்கு மிகவும் கண்ணீர். எப்படியாவது இந்த உலகத்தில் நான் கண் தெரிந்தவளாய் வாழ்ந்துவிட்டு கண் தெரியாமல் வாழ்வது எவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி அழுது கொண்டே வீட்டிற்கு வந்தேன். என் தகப்பனார் சொன்னார்கள், எதையும் செய்து விடாதே, நீ மறித்து போய்விடாதே, தற்கொலை செய்து கொள்ளாதே என்று சொல்லி என் தகப்பனார் மிகவும் கண்காணிப்பாக என்னை கவனித்தார்கள். அந்த சூழ்நிலையில் நான் ஒரு நாள் ஒரு இரவில் என் பார்வையெல்லாம் சுத்தமாய் மங்கி கொண்டே வந்தது. என் கையில் இருக்கிற கோடுகள் கூட எனக்கு தெரியாமல் போய்விட்டது. நான் சாப்பிடுகிறது என்னதென்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் நான் இருந்தபோது எல்லா தெய்வங்களையும் நான் அழைத்தேன். உன்னை நான் வணங்கினேனே, என்னை காப்பாற்றுவாயா? உன்னை நான் வணங்கினேனே, நீ என்னை காப்பாற்றுவாயா? நாளை விடுவதற்குள்ளாய் நான் என் உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறேன், எப்படியாவது நான் மரணத்தை பார்க்கப் போகிறேன், உன்னால் முடிந்தால் என்னை காப்பாற்று என்று சொல்லிவிட்டு நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், கடவுள் என்று ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும், இல்லை என்றால் நான் எத்தனை தெய்வங்களை ஆராதித்தேன் அவைகள் எல்லாம் என்னை கண் தெரியாதவளாய் விட்டு விட்டது, இனி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு எந்த ஒரு பிடிப்பும் இல்லை, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, நான் என் தாய் தகப்பனை என்னோடு பிறந்தவர்களையே பார்க்க முடியாதபடி தவிக்கிறேனே என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து கொள்ள இரவு 7 மணி அளவில் திட்டமிட்டேன். நான் ஒரு வாலிப மகள் என்கிறபடியால் நான் எப்படி மறித்தால் மற்றவர்களுக்கு சந்தேகம் வராது, ஏனென்று சொன்னால் என் தாய் தகப்பன் என்னை வெளியே ஒரு கண் தெரியாத பிள்ளையைப் போல வளர்க்கவில்லை, நல்ல பிள்ளை, நல்ல ஆரோக்கியமான ஒரு பிள்ளையைப் போல வளர்த்தார்கள். அக்கம் பக்கத்து வீட்டிற்கு கூட நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லாதபடிக்கு தெரியாதபடிக்கு என்னை வளர்த்தார்கள். என் உடன் பிறந்தவர்களும் அப்படியே எனக்கு உதவி செய்தார்கள். அதனால நான் அவர்களுக்கு எந்த அவமானத்தையும் சேர்த்து வைக்கக்கூடாது, வாலிப மகள் என்று சொன்னபடியால் என்னை யாரும் தவறாகவும் பேசிவிடக்கூடாது என்று சொல்லி அந்த சூழ்நிலையில் எப்படி மறித்தால் மற்றவர்கள் இயற்கையான மரணம் என்று சொல்வார்கள் என்று சொல்லி நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். என்னுடைய சிந்தனையை அறிந்த ஒருவர் உண்டென்று எனக்கு தெரியாது, என்னுடைய நினைவுகளை அறிந்த ஒருவர் உண்டென்று எனக்கு தெரியாது. எல்லா தெய்வங்களும் என்னை கைவிட்டு விட்டன. இனி தெய்வம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லி நம்பிக்கை இழந்து மரணம்தான் இதற்கு முடிவு, எப்படி தற்கொலை செய்து கொள்வது என்று சொல்லி நான் சிந்தித்து கொண்டிருந்த வேளையில் நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கடவுள் என்று ஒருவர் உண்டானால் அவர் என்னை காப்பாற்றட்டும். அந்த கடவுள் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்னை வந்து காப்பாற்ற வந்தார். எப்படி காப்பாற்ற வந்தார் என்று சொல்லி கேட்டீர்களானால் ஒரே ஒரு வார்த்தை, நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை. எனக்கு அதுவரை 24 வயது வரை நான் தனிமையா இருட்டுக்குள்ள எங்கேயுமே போக மாட்டேன். எனக்கு இந்த சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு மிகவும் பயமா இருந்தது. எங்கிருந்து இந்த சத்தம் வருகிறது? எல்லா பக்கமும் நான் திரும்பி பார்த்தேன். என் அருகில் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தேன். ஒருவரையும் நான் காணேன். மறுபடியும் படுத்துக்கொண்டேன். நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி 2வது முறையும் அந்த சத்தத்தை நான் கேட்டேன். எழுந்து உட்கார்ந்து பார்த்துவிட்டு அப்படியே படுத்துக்கொண்டேன். ஒரு சின்ன சாமுவேலை போல இயேசுதான் என்னை அழைக்கிறார் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. 3வது முறை என்ற சத்தம் வரும் பொழுது நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் சொல் என்ற அதிகாரத்தோடு அந்த சத்தம் வந்தது. நீங்கள் கேட்கலாம், அது இயேசுதான் பேசினாரா என்று சொல்லி. மறுபடியும் அந்த சாட்சியை சொல்லும்போது இயேசு பேசினார் என்பதை உறுதியாய் அறிந்து கொள்வீர்கள். நான் அந்த வார்த்தையை கேட்டவுடன் நானே உன் ஜீவனும் பலனுமாயிருக்கிறேன், நானே உன் ஜீவனும் பலனுமாயிருக்கிறேன், நானே உன் ஜீவனும் பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப நான் சொல்ல ஆரம்பித்தேன். எனக்குள்ளாய் பல ஆண்டுகளாய் இருந்த அந்த ஏவல் பிசாசானது வெளியே வர ஆரம்பித்தது. நான் அதுவரை ஒரு நாள் பிசாசு பிடித்தவளைப் போல இருந்ததும் இல்லை, ஒரு நாளும் பிசாசு எனக்குள்ள இருப்பதை யாரும் கண்டதும் இல்லை. இயேசுவுடைய அந்த ஒரே ஒரு வார்த்தை எனக்குள்ளாய் வந்த உடனே அந்த கட்டிலிருந்து நான் அப்படியே தூக்கி எறியப்பட்டேன். என் நாக்கெல்லாம் வெளியே வந்ததாம், கண்கள் எல்லாம் அப்படியே தெறிப்புண்டு போவது போல வந்ததாம். பயங்கர சத்தத்தோடு கூட அலறி அடித்து கொண்டிருந்தேன். இதற்கு முன்பாய் என் தாயும் தகப்பனும் என்ன பேசிக்கொண்டார்கள் தெரியுமா? நாம் வீட்டிற்கு மூத்த பிள்ளை அவள் கண் தெரியாதவளாய் வாழ்வதை பார்த்து நாம் வாழ வேண்டாம், குடும்பமாய் மறித்து போவோம், நான் மட்டன் எடுத்துட்டு வரேன், மருந்தை ஊற்றி எல்லாரும் செத்து விடுவோம் என்று சொல்லி என் தாயும் தகப்பனும் பேசி கொண்டார்கள். நாங்கள் எல்லாருமே மரணத்துக்கு நேராய் நடத்தப்பட்டோம். அந்த பிசாசு எங்களை அப்படி நடத்தி கொண்டு போனது. ஆனால் என் தேவன் ஜீவனை கொடுக்க எங்கள் குடும்பத்திற்கு கடந்து வந்தார். அந்த சூழ்நிலையில நான் அலறி அடித்து கொண்டு கீழே விழுந்தவுடனே என் தாய் தகப்பன் எல்லாரும் ஓடி வந்து என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது நான் பயங்கர அகோரமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தேனா, யாரும் என்னை அடக்க முடியவில்லை, பயங்கர சத்தம். அந்த சூழ்நிலையில என் தகப்பனார் அவர்கள் செய்த அந்த பூஜைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து எனக்கு முன்பாக வைத்து கொண்டு போய்விடு என்று சொன்னார்களா. அப்பொழுது அந்த பிசாசு சொன்னது என்ன தெரியுமா, நான் இதோடு கூட தான் இத்தனை காலமும் வாழ்ந்தேன். அப்ப அப்பா கேட்டாங்களாம், இப்படி நீ வந்த இப்ப வெளியே வந்த, இதோடு கூட வாழ்ந்தேன்னு சொல்றல, எப்படி நீ வெளியே வந்த அப்படின்னு சொல்லும்போது, சிலுவையில் ஒருவர் மரித்தார், அவர் சொன்னதுனாலே நான் வெளியே வந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. பிசாசு தேவனை அறிக்கை செய்தது. ஆமேன். அதனாலதான் நான் இயேசு என்று நாங்கள் கண்டு கொண்டோம். நான் படித்தது ஒரு சிஎஸ்ஐ ஸ்கூல் என்கிறபடியால் தூத்துக்குடியில டூவிபுரத்தில் இருக்கிற அந்த சிஎஸ்ஐ ஸ்கூல்ல நான் படித்து கொண்டிருந்தேன். அதனால் அங்கிருக்கிற டீச்சர்ஸ் எனக்கு 14 வயதுல இயேசுவை எனக்கு அறிவித்தார்கள். நான் வேறொரு மார்க்கத்தை சேர்ந்தவள் என்கிறபடியால் வைராக்கியத்தோடு கூட அவர்கள் சொன்ன அந்த ஒரு சில மாதங்கள் எனக்கு எப்படியாவது கண் நன்றாக வேண்டும், ஏன்னா வலது கண் பாதித்த சூழ்நிலையில் என்று சொல்லி கொஞ்ச நாட்கள் அந்த சூழ்நிலையில் வாழ்ந்து விட்டு திரும்ப நான் என்ன செய்து விட்டேன், பழைய நிலைமைக்கு திரும்பி விட்டேன் அந்த 14 வயதுல. ஆனால் சரியாய் தேவன் அந்த 10 வருடங்கள் எனக்காக காத்திருந்தார். அந்த 14 வயதுல இயேசுவை எனக்கு தெரியும். அதற்கு பிற்பாடு பார்த்தீர்களானால் நான் 22 வயது 23 வயதுல திருநெல்வேலியில ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ல டெலிபோன் ஆப்ரேட்டிங் படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இயேசுவை குறித்து அவர்கள் பாடுகிற பாடல்கள், அங்கே சொல்கிற ஜபங்கள் எல்லாவற்றையும் கேட்க எனக்கு வெறுப்பு. காலையில ஆனா கம்பல்சரியா அந்த பிரேயர்ல போய் உட்காரணும், எப்படியாவது போய் அந்த பிரேயர்ல உட்காரணும்னு சொல்லி உட்காரும் பொழுது அங்கே அவர்கள் பாடல் பாடுவார்கள். அப்பொழுது எங்களுடைய சாய்ஸ்க்கு, வேறு மார்க்கத்தை சார்ந்த எங்களுடைய சாய்ஸ்க்கு விடுவார்கள். அப்ப நான் என்ன செய்வேன்னா, காலையும் மாலையும் வேளையும் அந்த பாட்டு பாத்தீங்கன்னா அவங்க படிக்கிறது ரொம்ப நேரம் இழுத்து படிப்பாங்க, அதுக்குள்ள கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம், காலைல 4 மணிக்கே எழுப்பி விட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி, எந்த பாடலை நான் தூங்குவதற்காய் நான் எடுத்துக்கொண்டேனோ அதே பாடல் வரிகள் தான் என்னை தொட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் என் ஜீவனின் பலனானார். 27 சங்கீதம், கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானார் நான் யாருக்கு அஞ்சுவேன், கர்த்தரின் ஜீவனின் பலனானார் நான் யாருக்கு பயப்படுவேன் என்ற வார்த்தையின்படி அந்த பாடல் ஏற்றப்பட்டிருக்கும். எந்த பாடல் எனக்கு சுகமான தூக்கத்தை கொடுக்கும், எந்த ஜெபத்தை அருவறுத்து அந்த பாடலை பாட சொன்னேனோ அதே தேவன் என்னை தேடி வந்தார். சரியாய் கர்த்தர் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாய் அநேக பிள்ளைகளை, ஜபத்தில் உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகளை, எங்களோடு சேர்ந்து இயேசுவை அறியாத பிள்ளைகள் யாரெல்லாம் ஜபத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அவர்களுக்கு விரோதமாய் நான் எழும்புவேன். என்ன, நம்ம தெய்வத்தை விட இந்த தெய்வம் எவ்வளவு பெரியது, ஏன் இதை ஆராதிக்கிறீர்கள், அவங்க வீட்டில் போய் கூட நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன், உங்க பிள்ளை சரியில்லை அந்த மார்க்கத்தோடு சேர்ந்து போகிறாள், இவர் மதம் மாறுகிறாள் என்று சொல்லி கூட நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை என் தேவன் தேடி வந்தார். மிகவும் கடின இருதயம் உள்ளவள், யாராவது டிராக்ஸ் கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லுவேன், வீட்டில் வேலையத்து போய் இங்கே டிராக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மாங்க, போங்கம்மா இவங்களுக்கு வேலை இல்லை, இவங்க மத மாற்ற வந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்னை என் தேவன் தேடி வந்தார், அருமையா என்னை நேசித்தார். சூழ்நிலைகள் மாற்றும், மறிக்க வேண்டும் என்ற என்னை என் தேவன் நானே உன் ஜீவனும் பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லி தேடி வந்தார். அந்த சூழ்நிலையில நான் அழுது கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன், தாய் தகப்பன் அந்த காரியங்களை விட்டு விட்டு நீ எப்படி வெளியேறுவா என்று சொல்லி அந்த பிசாசை பார்த்து கேட்டபோது அந்த பிசாசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என்னை ஒரு வேத கோயிலில் கொண்டு விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு தான். உடனே எங்க அப்பா அவங்க கூட வேலை செய்த ஒரு பிரதரை அழைத்து, இப்படி இவ்வளவு கஷ்டப்படுறா, எனக்கு அந்த இயேசு கிறிஸ்துன யாருன்னு தெரியாது, அதனால தயவு செய்து இந்த இயேசுவை வைத்து என் பிள்ளைகிட்ட இருக்கிற அந்த பிசாசை வெளியேற்றி விடுங்கள் என்று சொன்னாங்க. உடனே அவங்க ஒரு பாஸ்டர் கூட்டிட்டு வந்தாங்க மதுரை பக்கத்துல இருந்து, அந்த பாஸ்டர் வந்தாங்க, வந்த உடனே ஜோம் பண்ண உடனே அந்த பிசாசு வெளியேறி விட்டது. அவங்க டேடின்னு தான் கூப்பிட்டாங்க, உடனே அந்த பிசாசு வெளியேறிட்டு அடுத்த நிமிஷத்துல இருந்து நான் என்ன சொன்ன தெரியுமா, எனக்கு விடுதலை வந்துருச்சு, நம்ம திரும்பவும் நம்ம மார்க்கத்துக்கு திரும்பி விடுவோம் என்று சொல்லி இயேசுவை மறந்து விட்டேன். எங்கள் அப்பா கிட்ட நான் சொன்ன அந்த வார்த்தை அதுதான். உடனே எங்கள் அப்பா பூஜை போட ஆரம்பித்தார்கள். எனக்கு திரும்ப அந்த பிசாசின் கிரியைகள் வரும்போது ஒன்று போய் ஏழை கூட்டிகிட்டு வரும்னு சொன்னது போல ஏழு வகையான காரியங்கள், ஏழு வகையான பிசாசு எனக்குள்ளாய் குடி வந்தது. அதுவரை நல்ல புஷ்டியாக இருந்த எனக்கு சரீரத்தில் எலும்பு மாத்திரம்தான் மீந்திருந்தது. முகத்தில் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கடுமையான பருக்கள். அந்த பருக்களை பீத்தெடுத்தால் முள் போல ஒன்று உள்ளிருந்து வெளியே வரும். அது மாத்திரம் அல்ல, என்னுடைய சாப்பாடெல்லாம் நரகல் வாசனை வீச ஆரம்பித்தது. நான் யாருடைய சாப்பாட்டில் கை வைத்தாலும் நரகலாய் மாறிவிடும். இந்த சூழ்நிலை நான் திரும்பவும் கதற ஆரம்பித்தேன். அண்டவரே, உண்மை தவிர எனக்கு யாரையும் தெரியாது. இயேசுவே என்று உண்மை கூப்பிட மாத்திரம்தான் எனக்கு தெரியும், ஜெபிக்க கூட எனக்கு தெரியாது. இந்த ஆலயத்துக்கு நான் கடந்து போகவில்லை, என்னை மன்னியும் என்று சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தேன். இதே சூழ்நிலை என் தகப்பனார் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? அவர்களின் நண்பர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு மந்திரவாதியாய் பார்க்க ஆரம்பித்தார்கள். மந்திரவாதி இடத்துல போனால் எப்படியாவது இவள் இடத்துல இருக்கிற பிசாசை துரத்தி விடலாம், இவளுடைய கண்கள் தெரிய ஆரம்பிக்கும் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அதன்படி மந்திரவாதியின் இடத்துல என்னை கூட்டி கொண்டு போனார்கள். அந்த மந்திரவாதிகள், ஒவ்வொரு மந்திரவாதிகளும் ஒவ்வொரு தாயத்தை கட்ட சொன்னார்கள். என் தேவன் என்னை தொட்டிருந்தபடியால் எந்த தாயத்து கட்டினாலும் அந்த இடம் எனக்கு வீங்க ஆரம்பித்து விடும். கையில் தாயத்து கட்டினால் கை பயங்கரமாக வீங்கி வலிக்க ஆரம்பிக்கும். அந்த மோசமாக 40 நாள் ஒரு தண்ணீரை பூஜையில் வைத்து கொடுப்பார்கள், சாக்கடையை போல நாரும், அந்த தண்ணீரை குடிக்க சொன்னார்கள். நான் இதையெல்லாம் பார்த்து அழ ஆரம்பித்தேன். இயேசுவே, என்கிட்ட நானே உன் ஜீவனை பலனுமா இருக்கிறேன் சொன்னீங்கல்ல, நான் திரும்ப உங்களுடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு முழு விடுதலையே தாங்க என்று சொல்லி. அதற்கு பிற்பாடு நான் கொஞ்சமாக என் பக்கத்து அருகில் இருக்கிற ஒரு சகோதரியை வீட்டில் ஜெபத்துக்கு கடந்து போனேன். அந்த சகோதரி எனக்காக ஜெபித்தார்கள், நானும் அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு சபைக்கும் கடந்து போக ஆரம்பித்தேன். அந்த சூழ்நிலையில் தான் எங்களுடைய வீட்டில் வந்து கதவு செய்ய வந்தவர், அவர் சொன்னார், எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா, நான் ஜெபத்துக்கு போய்விட்டேன், வீட்டின் முன்னாடி வசன போர்டுகள் பைபிளெல்லாம் இருக்கு, வீட்டிற்குள்ள பயங்கரமான விக்கிரகங்கள் இருக்கு, உங்கள் வீட்டில் என்னமா நடக்குது, என்ன காரியம் என்று சொல்லி கேட்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அந்த சகோதரத்தில் எங்கள் அம்மா சொன்னாங்களாம், என்னுடைய மகள் இப்படி சூழ்நிலையில் இருக்கிறார், அதனால் கிறிஸ்துவத்துக்கு மாறினால் என் பிள்ளை சுகமாகிவிடும் என்று சொல்லி வசன போடு பைபிளெல்லாம் வைத்திருக்கிறோம், ஆண்டவரும் பேசியிருக்கிறார், ஆனால் உள்ளே என் கணவர் இந்த பூஜையை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்கிறபடியால் நாங்கள் அதையும் செய்கிறோம் என்று சொன்னாங்க. அப்போ அந்த சகோதரர் சொன்னாங்களாம், எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி உண்டு, அவர்கள் வந்து ஜெபித்தால் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி சொன்னார்களாம். அதற்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு சொப்பனம் காட்டியிருந்தால், ஏனென்று சொன்னால் நான் அழுது அழுது ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்ததனால் இப்படி ஒரு சகோதரி உன்னை தேடி வருவார்கள், அவர்கள் ஜெபிக்கும் பொழுது உன்னிடத்தில் இருக்கிற அந்த பிசாசு விலகிவிடும் என்று சொன்னார்கள். நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அந்த சகோதரி இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஏதோ ஒரு மந்திரவாதியை கூட்டிக் கொண்டு வர சொல்கிறாரா என்று சொல்லி உற்று கவனித்த போது, அவர்கள் ஜெபம் பண்ணிவிட்டு வருவார்கள், ஆண்டவர் சொன்னால் வருவார்கள், இல்லை என்றால் வரமாட்டார்கள் என்ற சத்தத்தை நான் கேட்டேன். உடனடியாக அந்த சகோதரிடத்துல எப்படியாவது அந்த சகோதரியை கூட்டிட்டு வாங்க, எனக்குள்ளா இருக்கிற இந்த பிசாசு விலக வேண்டும், இனி ஒருபோதும் நான் இயேசுவை மறக்க மாட்டேன் என்று சொல்லி நான் என்னை நானே ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். மறுநாளில் அந்த சகோதரி எங்களுடைய வீட்டிற்கு வந்தார்கள். வந்து ஜெபிக்க வந்த மூன்று சகோதரிகளாய் வந்தார்கள். அவர்கள் வந்தவுடன் சொன்ன வார்த்தை என்று சொன்னால், பிரேத குழியில் இருந்து ஒரு பிரேதத்தை எடுத்தது போல இந்த சகோதரியை நாங்கள் பார்க்கிறோமே, இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில வெறும் சேலை மாத்திரம்தான் சுற்றி இருக்கிறத தவிர அவருடைய சரீரத்துல ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர்கள் புலம்ப ஆரம்பித்தார்கள். ஆனால் ஜெபிக்க வந்த அந்த சகோதரி ஆழமாய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இனி ஒருபோதும் நீங்க வேறொரு காரியத்தை உடன்பட மாட்டீர்கள் என்று சொல்வீர்கள், ஆனால் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொன்னாங்க. உடனடியா என் தாய் ஒப்பு கொடுத்தார்கள். சரியா ஜெபித்து கொஞ்ச நேரத்துல அந்த பிசாசு வெளியேற ஆரம்பித்தது, அலறி கொண்டு பயங்கர சத்தத்தோடு வெளியேறியது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்தேனை அபிஷேகித்தார். ஆமென், அல்லேலூயா. அபிஷேகம் என்றால் எனக்கு என்ன என்றே தெரியாது. அவர்கள் உடனடியாக அந்த சகோதரி சொல்லிவிட்டு போனார்கள், பிசாசு வெளியேறிவிட்டது, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லி. எனக்கு அபிஷேகம் என்ன என்று தெரியாதனால அவங்க வந்து என்னை மறித்து போய் விடுவார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி, இனி என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி நான் கதறி அழ ஆரம்பித்தேன். வேத புஸ்தகத்தை எடுக்கவில்லை, ஜபம் பண்ணவில்லை, எதுவுமே செய்யாதபடி இருந்த என்னை சாயங்கால வேளையில் என் கர்த்தர் கூப்பிட்டார், வேதத்தை எடுத்து வாசி என்று சொல்லி. அது 1 சாமுவேல் 25 கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் என் கை போடுவதில்லை என்று சொல்லி சவுலை பார்த்து தாவீது சொல்கிற அந்த வார்த்தையை நான் பார்த்தேன். அபிஷேகம் என்று ஒரு வார்த்தை என்னை தொட்டது. எப்படி வேதத்தை வாசித்தீர்கள் என்று கேட்கிறீர்களா? எனக்கு கண் தெரியாவிட்டாலும் என் தேவன் வேதத்தை வாசிக்கிற ஒரு பலனை என் கண்களுக்கு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கும் 100% நான் கண் தெரியாதவள் என்று மருத்துவர்களால் சர்டிபிகேட் பண்ணப்பட்டேன். நான் ட்ரெஸ் பண்ணி போனாலே அவங்க கேட்பாங்க, எப்பவாவது கண் டெஸ்ட் பண்ணணும்னு போனோம்னா அவங்க கேட்குற ஒரே கேள்வி, எப்படி இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணி வர்றீங்க அப்படின்னு சொல்லி. எல்லாம் கர்த்தருடைய கிருபை. ஆமென், அல்லேலூயா. என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அது என்னுடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்தி கொண்டு வந்தார். இந்த சூழ்நிலையில தான் நான் வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் எனக்கு வேத வசனங்களை வந்து உட்கார்ந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு சில சூழ்நிலைகளிலே எனக்கு வேதத்தை படிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது அவரே எனக்கு இந்த வேத வசனங்களை கற்றுக் கொடுப்பார். இந்த அனுபவம் பெரிது. அப்படி நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த அபிஷேகம் என்ற வார்த்தையை நான் பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷம். மறுபடியுமா எங்கள் அம்மா கிட்ட கூப்பிட்டு இந்த வேத வசனம் என் கண்ணில் படும் வரை அந்த வேத புஸ்தகம் அடக்கியிருக்கிறதே அவர்கள் எடுத்து மடக்கினார்களா என்று கேட்டேன். இல்லை அம்மா, உன் வேத புஸ்தகத்தை அவர்கள் தொடவே இல்லை என்று சொன்னார்கள். ஆண்டவர் எனக்கு பெரிதான அபிஷேகத்தை ஊற்றினார். அந்த சூழ்நிலையிலேயே ஆண்டவர் எனக்கு பெரிய கிருபைகளையும் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த சகோதரி மறுபடியுமா வந்து ஜெபிக்க ஜெபிக்க அவர்கள் சொன்னார்கள், வரும் நாட்களில் இவள் ஒரு ஊழியக்காரியாய் வருவார் என்று சொல்லி. நான் எனக்கு அப்பொழுதெல்லாம் இந்த ஊழியம் என்றால் என்ன என்று தெரியாது, ஜபம் என்றால் என்ன என்று தெரியாது, சபை கூடுதல் என்றால் என்ன என்று தெரியாது. ஆனால் அன்றைக்கே தேவன் என்னை முன்குறித்து விட்டார், என்னை பேச சொல்லி அழைத்து விட்டார். சில நாட்கள் செல்ல செல்ல அபிஷேகம் எனக்குள்ளாய் வளர ஆரம்பித்தது. ஆலயத்துக்கு கடந்து போக ஆரம்பித்தேன். ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் கலந்து கொள்ள ஆரம்பித்தேன். என்னுடைய கண்களில் இருந்த பயங்கரமான வேதனைகள், இந்த 2 பக்கமும் நரம்புகள் எல்லாம் வலிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட எல்லா நரம்புகளும் செத்து போயிற்று. இவள் வாழ்வது கொஞ்ச நாள் தான். ஏன் என்று சொன்னால் இந்த கண்கள் எப்படி பாதிக்கப்பட்டது என்று சொன்னார்கள் என்று சொன்னால், நுரையீரல் அரித்து அது டிபியாய் மாறி இந்த கண்களில் உள்ள பார்வையை அழித்து விட்டது என்று மருத்துவர்கள் சர்டிபிகேட் பண்ணாங்க. ஆனால் தேவன் இன்று வரை எனக்கு நல்ல நுரையீரலை வைத்திருக்க, மூச்சு திணறல் இல்லாதபடி நன்றாய் சுவாசிக்க நுரையீரலை கொடுத்திருக்கிறார். என் தேவன் செய்த அற்புதம் இதெல்லாம். இப்படி சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவங்கெல்லாம் அப்படி சொல்லிட்டாங்க, ஏசப்பா நான் ஊழியத்துக்கு வரணுமா, ஊழியம் என்றால் எனக்கு என்னென்று தெரியாது, சுவிசேஷம் என்றால் என்னென்று தெரியாது என்ற சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு கூட இரவில் பேசினார். வானத்தில் 7 நட்சத்திரங்களை தோன்றும், நீ அதை காண்பாய், உன் கண்கள் பிரகாசிக்கும், நீ சுவிசேஷம் அறிவி. இந்த வார்த்தைகளோடு கூட கத்த பேச ஆரம்பித்தார். நான் மறுநாள் காலையில் என் குடும்பமாய் நாங்கள் எல்லோரும் அமர்ந்து டீ குடிக்கிற பழக்கம் உண்டு. அப்படி 6 பேரை நாங்கள் உட்கார்ந்து டீ குடிக்கும்போது வானத்தில் 7 நட்சத்திரம் எனக்காக வருமாம், ஆண்டவர் என்னை சுவிசேஷம் அறிவிக்க சொல்லியிருக்கிறாய், என் கண்கள் பிரகாசிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னேன். எங்கள் அப்பா அந்த மார்க்கத்திலிருந்து இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடுமையாக எங்களோடு போராட ஆரம்பித்து விட்டார்கள். இயேசு மெய்யான தெய்வம் என்று சொல்லி போகிறோம் என்று சொல்லி வீட்டில் பயங்கரமான பிரச்சனைகள், குழப்பங்கள். அம்மாவை அடிக்காதவர்கள் அடிக்க ஆரம்பித்தார்கள். வீட்டில் ஒரு தூசி கடந்தா கூட எங்களை எல்லாரையும் அடிக்க ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் பேசின வார்த்தையை என் தகப்பனாரும் கேட்டார்கள். அந்த நாள் இரவு வேளையில எனக்கு பயங்கரமான தலைவலி வந்தது நிமித்தம் வெளியே போய் உட்கார்ந்து அப்படியே வானத்தை நான் அண்ணாந்து பார்த்த பொழுது 7 நட்சத்திரங்கள், சுற்றிலும் 6 நட்சத்திரங்கள், நடுவிலே 1 நட்சத்திரம். அன்றைக்கு எனக்கு வேத புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகள் தெரியாது, இந்த நட்சத்திரத்தின் அர்த்தமும் தெரியாது. வெளிப்படுத்தின 2வது அதிகாரத்திலே அவருடைய வல்லது கரங்களிலே 7 நட்சத்திரங்களை உடையவராயிருந்தார். அந்த 7 நட்சத்திரங்களை எனக்கு ஆண்டவர் காட்டினார். என் கண்கள் பிரகாசித்தன. என் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த 7 நட்சத்திரம் தோன்றியது. காலையில் சொன்னபடியே கர்த்தர் 7 நட்சத்திரத்தை காண்பித்திருக்கிறார் என்று சொன்னேன். என் தகப்பனார் அந்த நட்சத்திரத்தை பார்த்துவிட்டு என் முகத்தை பார்த்தார்கள். எல்லோரும், என்னோடு பிறந்தவர்களும் என் தாய் தகப்பன் இருவருமே என் முகத்தை பார்த்தார்கள். ஏன் பார்க்கிறார்கள் என்று கேள்விப்பட்டது நீங்கள் கேட்கலாம். அந்த 7 நட்சத்திரங்களை பார்க்கக்கூடிய பார்வை என் கண்ணிலே கிடையாது, ஆனால் என் தேவன் எனக்கு பார்வை தந்தார். ஆமென், அல்லேலூயா. அன்றைக்கு நான் பார்த்தது தான் நட்சத்திரங்களை, இன்று வரை நான் நட்சத்திரங்களை பார்த்தது கிடையாது. ஆனால் என் தேவன் என்னை நடத்துகிறார், அருமையாய் நடத்துகிறார். எந்த இடத்துக்கு நான் பஸ்ஸில் போனாலும் தனியாக போயிட்டு வந்துடுவேன். அது எப்பேற்பட்ட ஊராக இருந்தாலும் நான் போயிட்டு வந்துடுவேன். என் தேவன் என்னை நடத்தி செல்கிறார். அவர் ஒருபோது என் கால்கள் இடற விடவே இல்லை. இந்த சூழ்நிலையில நான் ஆண்டவருக்கா என்னை அர்ப்பணித்தேன், ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமா என் பார்வை அதிகரிக்க ஆரம்பித்தது. அதிகரிக்க அதிகரிக்க என் தகப்பனார் எப்படியாவது எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தார். எனக்கோ திருமணம் செய்யாமலே தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை. ஆனால் ஆண்டவர் சித்தம், என் பெற்றோருடைய விருப்பத்துக்கு நான் என்னை ஒப்புக் கொடுத்தேன். 2003 எனக்கு திருமணத்தை ஏற்படுத்தினார் கர்த்தர். செப்டம்பர் 5 எனக்கு ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தில் எல்லோரும் வந்து அநேக தேவ ஊழியர்கள் வந்து வாழ்த்தினார்கள். எல்லோருக்கும் சந்தோஷம். அருமையாய் ராணி பிள்ளைக்கு திருமணம் நடக்குது என்று சொல்லி கூப்பிட்டவர்களும் கூப்பிடாதவர்களும் வந்தார்கள். தேவனை துதித்தார்கள், ஆராதித்தார்கள். அந்த சந்தோஷம் ஒரு 10 எங்களுக்கு இருந்தது. நல்ல குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் ஈடுபட்டோம். மறுபடியும் இந்த ஏவல் பிசாசின் கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில செயல்பட ஆரம்பித்தது. என்னடா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களே, இவருடைய வாழ்க்கையில ஏவல் பிசாசின் கிரியைகள் மறுபடியும் வந்துவிட்டதே, இப்படித்தானே நம்ம வாழ்க்கையில இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் ஆண்டவர் மகிமைக்காக தான் அதை அனுமதித்திருப்பார். தேவன் அனுமதியாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே வராது. பிற்பகுதியை நீங்கள் கேட்டால் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள். எங்களுடைய வாழ்க்கையில அழகான ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். 2004 மே 1 அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாட்களிலே என் கண் பார்வை போய்விட்டது. எல்லா விட்டமின்ஸும் குறைந்ததுனால உங்களுடைய கண்கள் பார்வையிலிருந்து விட்டது என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். 72 என் கணவர் என்னை விட்டு பிரிந்து போனார்கள். துக்கத்தோடு, கண்ணீரோடு, எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேன், கையிலே ஒரு குழந்தையோடு இருக்கிறேனே என்று சொல்லி நான் அழுது கொண்டிருந்தேன். 5 நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கவே இல்லை. இடையில என் மாமியார் இறந்ததற்கு மாத்திரம் நான் அங்கு கடந்து போனேன். அப்பொழுது என் கணவரும் நானும் சரியாக பேசவே இல்லை. என் குழந்தைக்கு தகப்பன் என்று சொல்லி 5 வரை தெரியாது. இந்த சூழ்நிலை நான் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் நான் நெருங்க ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் சிந்திக்கவில்லை. என்னுடைய நோக்கமெல்லாம் என்னுடைய கண்கள், கர்த்தர், என் பிள்ளை, இந்த 3 தான் எனக்கு முன்பாய் தோன்றியது. என் கணவரை குறித்து நான் சிறிதளவு கூட, ஐயோ பிரிந்து விட்டார்களே எப்படி சேர்ந்து வாழ்வோம் என்று சொல்லி சிந்தையே எனக்கு இல்லை. போனது போகட்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அநேகர் வந்து என்னுடைய வாழ்க்கையில தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்ற வார்த்தையை சொன்னால் நான் அப்படியே சிரித்து நகண்டு விடுவேன். ஏன் என்று சொன்னால் எனக்கு அந்த வார்த்தை பிடிக்காது. என் கண்கள் இப்படி ஆன உடனே என் கணவர் போய்விட்டாரே என்று சொல்லி என்னுடைய இருதயத்தில் ஒரு வெறுப்புணர்ச்சி, ஒரு கசப்புணர்ச்சி எனக்குள்ளாய் காணப்பட்டு கொண்டிருந்தது. அநேகர் எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நான் ஆனால் என் வாழ்க்கை இணைய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கவில்லை. என் கண் நல்லாக வேண்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், என் மகனை வளர்க்க வேண்டும், இது மாத்திரம்தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில என்னுடைய வாழ்நாளில பல பாடுகளை நான் சந்திக்க ஆரம்பித்தேன். அன்பு என்றால் என்ன, பிரிவினை என்றால் என்ன, வாழ்க்கையில என்னென்ன சோதனைகள் எப்படி எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் ருசிக்க ஆரம்பித்தேன். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தரை அண்டிக்கொள்ள என் தனிமையான பாதையில் என் கர்த்தர் என்னோடு கூட வந்தார். நான் அழும்போதெல்லாம் சொன்னார், நான் மோசேயை நடத்தின தேவன், உன்னை நடத்துவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கை இனிமேல் திரும்ப சேருமா என்று சொல்லி நான் சிறிதளவு கூட என் சிந்தனையில் நான் நினைக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னுடைய மகனுக்கு 5 பொழுது அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்ல ஆரம்பித்தார்கள், பிள்ளை வளர்ந்து விட்டது, அவளுக்கு ஒரு பலன், உங்கள் பலன் இருக்கும் பொழுதே அவளுக்கு ஒரு காரியத்தை செய்து விடுங்கள், இனி அந்த உங்களுடைய மருமகன் இனிமேல் திரும்ப வருவாரோ வரமாட்டாரோ, அதனால நீங்கள் ஏதாவது ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்லைன்னா ஏதாவது முயற்சி எடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஆசையே கிடையாது. அப்பா ஒரு லாயரை போய் பார்த்த பொழுது அவர்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்பவும் தானாக டைவர்ஸ் ஆகிவிடும் என்று சொன்னார்கள். 30 அதை வாங்கவில்லை என்று சொன்னார். நான் அப்படி ஆகிவிடும் என்று சொல்லி சந்தோஷத்தோடு கூட இருந்தேன். எப்படியாவது எனக்கு டைவர்ஸ் வாங்கிட்டு கர்த்தருக்கு ஊழியர் செய்யணும், என் பிள்ளையை வளர்க்கணும், அதுதான் என்னுடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் தேவனுடைய விருப்பம் அது அல்ல என்பதை 1 அப்புறம் எனக்கு தெரிய ஆரம்பித்தது. முதலாவது ஒரு வாய்தாத குடும்ப நல கோர்ட்டில் போய் உட்கார்ந்திருந்தேன். அதற்கு முன்பாக தேவன் என்னோடு கூட பேசினார். ஏப்ரல் மாதத்தில் தேவன் என்னோடு கூட பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? உடைக்கப்பட்ட உன் வாழ்க்கையை நான் கட்டுவேன், உடைந்த வாழ்க்கையை நான் திரும்ப கட்டுவேன், வழிந்தோடும் ரத்தம் உன் வாழ்க்கையை பாதுகாக்கும், உன் குடும்பத்தை பாதுகாக்கும், உன்னை பாதுகாக்கும், உன் வாழ்க்கையை நான் கட்டுவேன்னு சொன்னார். அன்றைக்கு பார்த்தீர்களானால் நான் ஒரு பிரிந்த குடும்பத்திற்கு ஜெபிக்க போயிருந்தேன். நான் முதலாவது நினைத்தேன் அந்த குடும்பத்தின் வாழ்க்கையை தேவன் கட்டப்போகிறார் என்று சொல்லி ஜபத்தில் உட்கார்ந்து அந்த குடும்பத்தை நீர் கட்டுமப்பா, அந்த குடும்பத்தில் ஒரு விவாகரத்து என்ற ஒரு காரியம் வரக்கூடாது என்று நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய குடும்பத்தை நான் கட்டப்போகிறேன் என்று சொல்லி. அது எப்படி முடியும்? கோர்ட்டுக்கு வந்துட்டு அதனால் இனிமேல் என்ன செய்யாது, என் குடும்பம் கட்டப்படாது என்று சொல்லி நான் ஆண்டவரோடு வாதாடினேன். இல்லை, உன்னுடைய வாழ்க்கையை நான் கட்டப்போகிறேன் என்று சொல்லி என்னையும் அறியாமல் நான் அன்றிலிருந்து உபவாசித்து வெள்ளிக்கிழமை தோறும் நான் உபவாசித்து ஜபிக்க ஆரம்பித்தேன். என் தாலி செயலில் கை வைத்து நான் ஜபிக்க ஆரம்பித்தேன். ஏன் அப்படி ஜபிக்கிறேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. முதலாவது வாய்தால போய் என் கணவர் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி நான் அவங்களை பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு வெறுப்பு. அவங்க கோர்ட்டுக்கு வந்துட்டு போனதெல்லாம் எனக்கு சந்தோஷம். ஆனால் தேவன் அன்று இரவில் என் மனதை வாதிக்க ஆரம்பித்தார். இந்த தவறை வேறொருவர் செய்திருந்தால், உன் சகோதரனுக்கு இடையிருந்திருந்தால் உனக்கு நீ மன்னித்திருப்பாய் அல்லவா, அதே போல மன்னித்து விடு என்று சொல்லி என் தேவன் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். அப்படியே பேச ஆரம்பித்த உடனே நான் அப்படியே தேவனிடத்துல ஒப்படைக்க ஆரம்பித்தேன், என்னை அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். அந்த சூழ்நிலை, என் சகோதரிக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. ஜூன் மாதம் 10ஆம் தேதி அவளுக்கு நகையும் தாலி செயின் எல்லாம் வாங்க போனாங்க. அப்போ நான் அன்றைக்கு தான் எங்களுக்கு வாய்தா, தயவு செய்து இந்த நாளில் எங்களுக்கு வாய்தா வேண்டாம், இந்த நாளில பிரிந்து விடுவோமானால் இந்த தாலி செயினை கலட்டினி இது ஒரு அடையாளமான நாளாகி விடும் என்று சொல்லி அடுத்த மாதம் ஜூன் 25 முடிந்து 1ஆம் தேதிக்கு மேல் போடுங்கள், ஜூலை 1ஆம் தேதிக்கு மேல் வாய்தாவை வாங்குங்கள் என்று சொன்னோம். ஆனால் ஜூன் மாதம் என் கணவருடைய 9ஆம் தேதி என் கணவருடைய பிறந்த நாள், என் சகோதரி ஆண்டவர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்தார். சொன்னால் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருங்க, ஆனால் நான் அத்தானுக்கு வாழ்த்து சொல்ல போகிறேன் என்று சொல்லி ஃபோன் பண்ண உடனே, அவங்க கையில் அந்த சூழ்நிலை வரை ஃபோன் கிடையாது. குடும்பங்களுக்குள்ளே ஃபோன் பண்ணதுனால பல பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பித்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில் அவங்க கையில் ஆண்டவர் ஃபோனை கொடுத்ததுனால என் தங்கை ஃபோன் பண்ண உடனே என்னமான்னு கேட்க கர்த்தர் கிரியேட் செய்தார். ராத்திரியில் அக்கா கூட பேசுகிறேன்னு சொன்னாங்க. அதே போல் இரவில் என்னோடு கூட பேசிய போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதவர்கள் போல அவங்க என்னமான்னு கேட்டாங்க. நானும் என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு, அன்போடு கூட பேசக்கூடிய அளவுக்கு, எங்களுக்குள்ளா இதுவரை இருந்த எந்த பிரச்சனையும் வெளியே பேசாதபடி கர்த்தர் எங்களுக்குள்ளா இவர் சமாதானத்தை கொடுக்க ஆரம்பித்தார். தேவன் உண்மையுள்ளவர். அவர் உடைந்த வாழ்க்கையை திரும்ப கட்டுவேன் என்று சொல்லி சொன்னது போலவே அந்த உடைந்த வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையில் கட்டினார். இன்றைக்கும் கூட பிரிவினையின் மத்தியில் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் இந்த சாட்சியை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். ஒருபோதும் உங்கள் கணவரையோ உங்கள் மனைவியோ நீங்கள் வேண்டாம் என்று புறம்பை தள்ள வேண்டாம். அப்படி தள்ளுவீர்களானால் இந்த நாளில் தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். தேவன் இணைத்ததை மனுஷன் ஒரு நாள் பிரிக்க முடியாது. உண்மையாய் தேவன் உங்களை இணைத்திருப்பாரானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை பிரிந்து போகாது. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஏன் இந்த அனுபவங்கள், இந்த அனுபவத்தை பெற்றால்தான் இந்த ஊழியத்திலே நான் மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். நீங்க கேட்கலாம், இவ்வளோ ஜபிக்கிறீங்க, இவ்வளோ ஊழியம் செய்றீங்க, உங்க வாழ்க்கையிலேயே இது நடந்ததுன்னு கேட்கலாம். எல்லாமே அனுபவித்தால்தான் மற்றவர்களுக்கு நாங்கள் அந்த காரியத்தை குறித்து பேச முடியும். எனக்கு பசினா என்னன்னு தெரிஞ்சாதான் பசிக்கிறவங்களுடைய அருமை எனக்கு தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரியாது. அதனாலதான் எனக்கு பிரிவினை என்றால் என்ன என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். சரியா, 2010ஆம் ஆண்டு நாங்கள் இருவரும் ராஜபாளையத்தில் போய் செட்டில் ஆனோம். முதலாவது என் மகன் வந்து அங்கே தான் படிச்சுக்கிட்டு இருந்தான், தூத்துக்குடியிலே படித்து கொண்டிருந்தான் என் தாய் தகப்பனோடு கூட. நாங்கள் போன புதிதில் என் கணவருடைய வருமானம் 2000 ரூபாய் தான். சொற்ப வருமானத்தில் எப்படி குடும்பம் நடத்துவது? ஆனாலும் சந்தோஷமாக கொஞ்சம் என் தாய் தகப்பன் என் சகோதரர்கள் கொடுப்பதை வைத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வட்டிக்கு கொடுத்து வாங்கி கொண்டிருந்தான். சிட்ட வட்டி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் போய் வசூல் பண்ணுவாங்க. அது பாவம் என்று சொல்லி சொன்னேன். ஆனால் அவங்க அதை புரிந்து கொள்ளவில்லை. அந்த சூழ்நிலையில் அவங்க முழு ரட்சிப்பு அடையாததுனால அதை புரிந்து கொள்ளவில்லை. சில நாட்கள் செல்ல செல்ல நாங்கள் பயங்கரமான நஷ்டத்திற்குள்ளானோம். எல்லா பொருட்களையும் கொண்டு வங்கியில் வைக்க ஆரம்பித்தோம். இந்த சூழ்நிலையில் மறுபடியும் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி தவித்த போது கர்த்தர் எங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் அந்த வேலையை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக முதலாவது 4500 ரூபா சம்பளம் கொடுத்தார். இதற்கு முன்பாக தேவன் எனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார், நான் உன்னை பரலோக மன்னாவால் போஷிப்பேன் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னபடியே பார்த்தீர்கள் ஆனால் அந்த 2013ஆம் ஆண்டிலிருந்து எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஒரு 3 ஆண்டுகள் நாங்கள் பயங்கரமான கஷ்டத்துக்குள் தள்ளப்பட்டோம். அதற்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை உயர்த்த ஆரம்பித்தார். உயர்த்தின தேவன் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தும் பொழுது நாங்கள் இருவரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு கூட உங்களுடைய குடும்பத்தில் ஜபம் இல்லை என்று சொல்வீர்களானால், ஆசீர்வாதத்துக்காய் கணவனும் மனைவியும் இணைந்து ஜபிப்பீர்களானால், இந்த சாட்சியை கேட்கிற நீங்கள் ஒருமனப்படுவீர்களானால், உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிக்க கடந்து வருவார். என்னென்று சொன்னால், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தேவன் ஒருபோது மாறாதவர். இந்த தேவன் எனக்கு சொல்லியிருந்தார் அல்லவா, நான் உன்னை பரலோக மன்னாவால் போசிப்பேன் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி எங்களை போசிக்க ஆரம்பித்தார். என்னென்று சொன்னால், நம்மை ஐஸ்வர்யமாக்க தேவன் தரித்திரரானால், நம்மை உடுத்தி வைக்க அவர் வஸ்திரம் இல்லாதவனானால், நம்மை நாம் புசிக்கத்தக்கதாய் கொழுமையானதையும் மதுரமானதையும் குடிக்கத்தக்கதாய் அவர் கசப்பு காடியை குடித்தார். நாம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அவர் புறக்கணிக்கப்பட்டார். அதனால தான் இன்னைக்கு நான் நினைப்பேன், அநேக நேரங்களில் இவ்வளவு கண் தெரியாதவளாக இருந்தும் எத்தனையோ வீடுகளில் நீங்கள் ஜபிக்க எப்பொழுது வருவீர்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். உடலிலே ஒரு அங்கவீனம் இருக்குமானால் என் காது கேட்க அவளுடைய கண்கள் தெரியவில்லை, இவர்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்காதீர்கள் என்று சொன்னார். அவர்களை விட வீடு சுத்தமாக வைக்க கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இப்படி சொன்ன ஜனங்கள் அநேகம் உண்டு, ஆனால் தேவன் என்னை பலப்படுத்தி கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னுடைய நகையெல்லாம் உள்ளே போனது, வேலை வந்தது, கொஞ்சம் கொஞ்சமாய் திருப்பி வர கர்த்தர் கிருபை செய்தார். உதவிக்கரங்கள் நீட்டப்பட்டன, கர்த்தர் எங்களை உயர்த்த ஆரம்பித்தார். இந்த சூழ்நிலையை கடந்த ஆண்டு கொரோனா வந்த போது எங்களுடைய வாழ்க்கையில திரும்ப ஒரு புயல், வேலைக்கு எங்களை கூப்பிடவே இல்லை, என்ன செய்வோம் என்று சொல்லி நாங்கள் தவித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்தோம். 2019 தேவன் ஏப்ரல் 10 எங்களோடு கூட பேசினார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் பெற்றிருந்தபடியால் ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்பா, நாங்கள் உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், எங்களுக்கு நீங்கள் பதில் தாங்க, எங்களுக்கு ஒரு வாகனத்தை கொடுத்தார். ஒன்றுமில்லாத சூழ்நிலை, எங்கு சென்றாலும் ஊழியங்களுக்கு நாங்கள் சைக்கிளிலே சென்று வந்தோம். நல்ல ஒரு 2-வீலரை கொடுத்தார். அதிலே நாங்கள் அநேக இடங்களுக்கு செல்ல, அநேக கிராமங்களுக்கு செல்ல கர்த்தர் கிருபை செய்தார். ஊழியத்தை வளர்க்க ஆரம்பித்தார். இந்த சூழ்நிலையில தான் அவங்களுக்கு வேலை போனதுனால நாங்கள் கலங்கினோம், கொஞ்ச நேரம் கலங்கினோம். அப்புறம் ஆண்டவர் எங்களோடு கூட பேச ஆரம்பித்தார். நான் உனக்கு உதவுவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை போசிப்பேன், நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார். நாங்கள் இருவருமே ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் கர்த்தரின் கணவரை ஊழியத்திற்கு அழைத்தார். அதுக்கு முன்பாக எத்தனையோ பேர் ஜெபித்து விட்டு சொன்னாங்க, நீங்கள் ஊழியத்துக்கு வரணும், இருவரும் சேர்ந்து ஊழியம் செய்யணும். ஆனால் என் கணவர் அதற்கு செவி கொடுக்கவில்லை. நான் வேலை பார்த்து கொண்டு தான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் தேவனே அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி ஊழியத்திற்கு கடந்து வர செய்தார்கள். ஊழியத்திற்கு வந்தோம் இருவரும். ஓராண்டு காலம் எப்படி நாங்கள் போஷிக்கப்படுகிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய அந்த வார்த்தையின்படி கண்மலையின் தேனினாலும் உச்சிதமான கோதுமையினாலும் நாங்கள் போஷிக்கப்படுகிறோம். இன்றைக்கு கூட அடுத்த வேளை நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் தவித்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை போஷித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த நாள் வரை எத்தனையோ சூழ்நிலைகளில் கர்த்தர் எங்களை நடத்தினாலும், எங்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு, எங்களுக்கும் போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் கூட கர்த்தர் எங்களை அருமையாய் நடத்தி வருகிறார். அநேகர் சொல்வார்கள், கண் தெரியாத ஒரு மகள் எங்களுக்காக ஜபிக்கிறார்கள் சொல்லி. ஒரு சிலர் என்னிடத்திலே சொல்வாங்க, நான் சொல்வேன், எனக்கு கண்ணு தெரியல, கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை வாழ்க்கையில கண்கள் இருந்தும், காதுகள் இருந்தும், நல்ல இருதயம் இருந்தும் ஆண்டவர் இல்லாதபடி வாழ்கிறீர்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இயேசு வந்தார். இயேசு வந்தது நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில சுகம் உண்டாயிற்று, பலன் உண்டாயிற்று, வெளிச்சம் உண்டாயிற்று. கர்த்தருடைய ஐஸ்வர்யம் எங்களுடைய வீட்டிற்குள் வந்தது, சமாதானம் வந்தது. நாங்கள் இருவரும் பிரிந்திருந்தோம், ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வோமா, இணைவோமாய், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் தேவன் எங்களை இணைத்தார். இணைத்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு பல பிரிந்த குடும்பங்களை இணைக்க கர்த்தர் எங்களை பயன்படுத்தி வருகிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ டைவர்ஸ் கேஸ் தான் எங்கள் மத்தியில் ஜெபிக்க வர்றாங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜொபிக்கும் போதே நாங்கள் சொல்லலாம் சாட்சியாக, எத்தனை பிள்ளைகளை கர்த்தர் இணைத்திருக்கிறார் தெரியுமா, எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றியிருக்கிறார் தெரியுமா. 9 வருடங்கள் 10 வருடங்கள் இனி இந்த கல்யாண வாழ்க்கையே எங்களுக்கு கிடையாது, அப்படியே முறிந்து போயிட்டு என்று சொல்கிற பந்தங்களை கூட இந்த ஊழியத்தில் கர்த்தர் இணைத்திருக்கிறார். அநேக பிள்ளைகள் சாட்சியிடுவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர் பாருங்கள். என்னுடைய மகனும் கூட ஆண்டவருடைய இரட்சிப்புக்களாய் கடந்து வரவும், இந்த நாட்களில் 12th படித்து கொண்டிருக்கிறான். அவனும் வேதத்தை எடுத்து வாசிக்கவும் நன்றாய் ஜெபிக்கவும் கற்றுக்கொண்டிருக்கிறார். எங்களுக்கு ஒரு அருமையான குடும்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். எனக்கு ஒரு அருமையான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான சுகத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல வாழ்க்கையை கொடுத்து, நல்ல சுகத்தை கொடுத்து, கர்த்தருக்காய் உழைக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பாக்கியமான காரியத்தை செய்த கர்த்தருக்கு என்னை சாட்சியாய் நிறுத்திருக்கிறார். இந்த சாட்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க நாங்கள் இப்பொழுது ஒவ்வொருவரும் தாழ்த்துகிறோம். ஆமென். கர்த்தாவே, இப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகள், உங்களுடைய வாழ்க்கையில் பிரிவினைகள், வியாதிகள், வறுமைகள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்விலே அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த சாட்சியை இவ்வளவு நேரம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதிகள் இப்பொழுதே நீங்குவதாக, சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீர் அல்லவா? இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதியும் விலகி போ இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, செய்வனை கட்டுகளால், பிசாசின் போராட்டங்களால், ஏவல் வல்லமைகளால், மந்திர தந்திரங்களினால் பிடிபட்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளையும், பெரியோர்களையும், முதியோர்களையும், வியாதியோடு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் என் தேவன் தாமே விடுவிப்பீராக. கட்டுகள் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. யாரெல்லாம் இந்த சாட்சியை விசுவாசத்தோடு, ஆண்டவரே கண்ணீரோடு, எனக்கு விடுதலை உண்டாகுமா, இந்த சகோதரிக்கு விடுதலையை கொடுத்த தேவன் எனக்கு விடுதலை தருவாரா என்று சொல்லி ஜெபித்தார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவருடைய நாமத்தினால என்னை விடுவித்த தேவன் இப்பொழுது இவர்களை விடுவிப்பிறாக. கண்களில் குறையோடு கூட, கண்களில் வேதனையோடு கூட, இனி எனக்கு இந்த கண் பார்வை திரும்புமா, இந்த நரம்புகள் இந்த சகோதரிக்கு வேலை செய்வது போல எனக்கு வேலை செய்வான்னு சொல்லி ஏக்கத்தோடு, தாகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளையுடைய கண்ணை நீ தொடுவீராக இயேசுவின் நாமத்தினால. கண்களில் பார்வை அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினால. உங்க நாமத்தினால இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. பொல்லாத வியாதிகள், சுகம் கிடைக்காத வியாதிகள் கூட இப்பொழுதே சுகம் உண்டாவதாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அது மாத்திரம் அல்லப்பா, வாழ்க்கையில பிரிவினை, என்னுடைய வாழ்க்கையில் என் கணவன் திரும்பி வருவாரா, என் மனைவி சேர்ந்து வாழ்வாளா என்று சொல்லி யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ, இந்த செய்தி, இந்த சாட்சியை கேட்டார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் இணைத்ததை மனுஷர் பிரிக்காதிருக்க கடவன் என்ற வார்த்தையின்படி நீர் பலத்த கிரியை செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கை இணைவதாக, இன்றைக்கே இன்றைக்கே அதற்கான வழிகள், வாசல்கள் திறக்கப்படுவதாக என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. மாத்திரப்பா, வறுமையோடு கூட எங்களுடைய வாழ்க்கையில வறுமை என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன செய்வோம் என்று சொல்லி நாங்கள் தவித்தோம் அல்லவா? அந்த சூழ்நிலை தேவன் எங்களை போசித்து அருமையா இதுவரை நடத்தினீர் அல்லவா? அதே போல ஒவ்வொரு வீட்டிலும் நம்முடைய ஆசீர்வாதம் வந்து இறங்கட்டும், அவருடைய களஞ்சியங்கள் நிரம்பட்டும், அவருடைய பொக்கிச சாலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர்கள் மாப்பிசுகிற தொட்டியும் எண்ணெய் கலசமும் ஆசீர்வதிக்கப்படுவாராக. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த சாட்சியை கேட்ட சிறியோரையும் பெரியோரையும் நீர் ஆசீர்வதியோ, நம்முடைய நாமத்தை மயப்படுத்தும் ஆண்டவரே. இந்த சாட்சியை ஒளிபரப்புவதற்காக பிரயாசப்பட்ட இந்த ஜாஸ்வா டிவியை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகப்பணி இது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். நம்முடைய நாமத்தை மயமப்படுத்தும், பெரிய காரியங்கள் செய்யும். மீட்பரே சுனாமத்து நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சியை கேட்ட உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆமேன்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: இரண்டாம் உலக மகா யுத்தம் நடைபெற்ற காலம் அது. போலந்து நாட்டைச் சேர்ந்த தெரசா என்ற இளம் வாலிப பெண், அவள் வீட்டின் அருகே வாழ்ந்த பல யூத மக்கள் திடீர் திடீரென்று காணாமல் போய்விட்டார்கள். அவர்களாக எங்கும் செல்லவில்லை. நாசிக் படை வீரர்கள் அவர்களை பிடித்துச் சென்று சிறைகளிலிட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இதை அறிந்த தெரசாவும் அவளுக்கு அறிமுகமான சிலரும் சேர்ந்து தங்கள் வாழ்க்கையே பணயம் வைத்து பல யூத குடும்பங்களை ஒழித்து வைத்து பாதுகாத்தார்கள். இந்த துணிவான செயலுக்கு மூல காரணம் தெரசாதான். தீமையான காரியங்களுக்கு எதிர்த்து நிற்க நமக்கு தைரியம் மிக மிக அவசியம். இந்த உலகில் நாம் காணும் பல தீமையான காரியங்களுக்கு காரணம் பிசாசும் அதன் கிரியைகளும் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. நீங்கள் வாழும் சூழ்நிலைகளில் எந்த தீமை தலை தெரித்து ஆடுகிறதோ அதற்கு எதிராக குரல் கொடுக்க துணிவோடு செயல்பட உங்களை அர்ப்பணியுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற நம்பிக்கையோடு முன் செல்லுங்கள். கடவுள் உங்களோடு இருக்கிறார்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசனாகிய பேதுருவை பார்த்து, நீ என் மேல் அன்பாயிருக்கிறாயா என்ற கேள்விக்கு பேதுருவனுடைய பதிலாக இந்த பாடல் அமைகிறது. கேட்டு மகிழுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: பரலோகத்தின் எச்சரிக்கை என்ற தலைப்பில் சகோதரன் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசியுங்கள். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தின் 21வது வசனம்.
2: அப்பொழுது எலியா
1: சகல ஜனத்தண்டைக்கும் வந்து,
2: நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி
1: நடப்பீர்கள்.
2: கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். ஆகால் தெய்வமானால்
1: அவனை பின்பற்றுங்கள் என்றார்.
2: ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்ல,
1: நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி நடக்கிறதுங்கிறது ஸ்கிப் ஆகி போறது. ஆமென். தேவன் ஒரு டிராக்கை நியமித்திருக்க, அதுல நடக்கிறது திடீர்னு இன்னொரு டிராக்ல போய் நிக்கிறது. இப்படி ஸ்கிப் ஆகி போறது. எந்த மட்டும் இப்படி நடப்பீர்கள், இரண்டு நினைவுகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபையே கேள், கவனமாய் கேள், விழிப்போடு கேள், ஜாக்கிரதையோடு கேள், பயபக்தியோடு கேள், தாழ்மையோடு கேள். எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம் நினைவுகளை அறிந்திருக்கிறார். நூற்றி 139 2 சொல்லப்பட்டிருக்கிறது, நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர். ஆதியாகமம் 6:5 சொல்லப்பட்டிருக்கிற நினைவுகளின் தோற்றத்தை அறிந்திருக்கிறார். அதோடைய ஷேப் தெரியுமா? நினைவுகளின் தோற்றத்தை அறிந்திருக்கிறார். நினைவுகளின் தோற்றத்தை அறிந்திருக்கிறார். அதை இப்படி சொல்றேன், இவன் நினைக்கிற நினைவு அது எப்படி மாறும் என்பதை கர்த்தர் அறிவார். பிரைஸ் தி லார்ட். எலியாவை கொண்டு எச்சரிக்கிறார், இஸ்ரவேலரை பார்த்து எச்சரிக்கிறார், நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் இப்படி மாறி மாறி நடப்பீங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் காட்டுற பாதையில போ. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றவங்க எப்படி போறாங்களோ அப்படி போ. நீ ஆவிக்குரியவங்களோடு சேரும் போது, ஆமேன், ஆவிக்குரிய பாதையில் நடக்கிறாய். உலகத்தோடு சேரும் போது உலகத்தான் போற மாதிரியே போற. நீ எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். எந்த மட்டும், ஹல்லேலூயா. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்ற பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் நடத்தப்பட்ட ஜனத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? தூதர்கள் உண்கிற உணவை உட்கொண்ட இஸ்ரவேலரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? கன்மலையிலிருந்து புறப்பட்ட தண்ணீரை உட்கொண்ட ஜனத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுவிக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? செங்கடலை இரண்டாய் பிளந்து அது நடுவே நடக்க பண்ணின சரத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஏன் எச்சரிக்கிறார்? இந்த எச்சரிப்பை சொல்ல காரணம் என்ன? நான் கண்ட காட்சி என்ன? ஒரு பெரிய வாகனம். அந்த வாகனத்தில் சபையில் இருந்து சிலர் இருக்கிறார்கள். ஆமேன். நினைவுகளை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். நினைவுகள் வேற மாதிரி நினைவுகள் ஓடுறதை காண்பித்து கொடுத்தார். அப்போ ஆண்டவர் சொன்னார், எச்சரி, ஜனங்களை பார்த்து சொல்லு, நினைவு ராங், நினைவு தப்பு, பார்த்து சொல்லுனார். எனக்கு ஆரம்பத்தில் புரியல. அதன் பிறகு நான் சொல்ல ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி அந்த வாகனம் மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டுக்குள்ளாகவும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானதையும் கண்டு வியாழக்கிழமை அதிகாலை 3:30 எழுந்து துடித்து படுக்கையிலிருந்து எழும்பினேன். கர்த்தர் பேசினார், ஜனத்தோடு பேசு. அநேகர் நினைவுகளை பார்த்து பரலோகம் வேதனை படுகிறது. நினைவுகளை பார்த்து பரலோகம் துக்கப்படுகிறது. கர்த்தருனை தெரிந்தெடுத்தது சர்ச்சில் மெம்பராக்க அல்ல, கர்த்தருனை தெரிந்தெடுத்தது நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்க. மானிட்டர் வாங்க பிரதர், மானிட்டர் மானிட்டர் வாங்க. நீங்கள் எந்த மட்டும் இன்னைக்கு ஒரு பிரசங்கமா கேட்காத, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேளு. நினைவு தூய்மையாக்கப்படுதா? கர்த்தர் எச்சரிக்கிறது எதுக்கு தெரியுமா? உன் கதை முடிஞ்சுன்னு சொல்றதுக்கல்ல, உன் கதை முடிய கூடாது என்று சொல்வதற்கு. நீ வாழ்ந்திருக்க பரலோகம் விரும்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மட்டும் இசை 65:2, இசை 65:2 சாகா பாக்கா ராதான. புரியும்படி சொல்றேன், தன் இஷ்டப்படி நடக்கிறவன் நலமல்லாத வழியில் நடக்கிறான். காமே கர்த்தர் காண்பிக்கிற பாதையில் நடக்கிறவனே நலமான பாதையில் நடக்கிறான். ஹல்லேலூயா. நாமளே நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நாமளே நம்ம சொல்றோம் இதுதான் கரெக்ட், இது சூப்பர், இது செஞ்சா போதும், அது செஞ்சு இப்படி பண்ணிடலாம், இது செஞ்சு அப்படி பண்ணிடலாம். நல்லமல்லாத வழி. இரண்டு நினைவுகள் இதுதான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது குளோரி குளோரி ரத்தம் செய்யும் ஹல்லேலூயா. திங்கள் முதல் சனிக்கிழமை வர எங்க போறோம்? நினைவு, நம்ம நினைவு என்ன விரும்புதோ அதை செய்யறோம். யார் கோபாக்கினையின் பிள்ளைகள்? கோபாக்கினையின் பிள்ளைகள் யாரு? எபேசியர் 2:3 வாசிங்க. எபேசியர் 2:3
2: மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம்.
1: அப்போ இங்க கோபாக்கினையின் பிள்ளைகள் லிஸ்ட்ல யார் தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது? மாம்சமும் மனசும் விரும்புறத செய்யறவங்க கோபாக்கினையின் பிள்ளைகளா. மாம்சமும் மனசும், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்புறத, இது கர்த்தர் சொன்னார், கர்த்தர் தான் விருப்பத்தை வச்சார், கர்த்தர் தான் விருப்பத்தை வச்சார் சொல்லிட்டு அந்த வசனத்தை அப்படி லிங்க் பண்ண கூடாது. கர்த்தர் சொன்ன காரியத்தை தான் கர்த்தர் சொன்னார் சொல்லணும். நமக்கு தோன்றதெல்லாம் கர்த்தர் இப்படி சொன்னார், கர்த்தர் அப்படி சொன்னார். ஆமென். ஆண்டவரை முன்னிறுத்து பாவம் செய்யாதே. எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். எந்த மட்டும் கர்த்தர் ஒரு நாள் ஒன்னு சொல்லி அடுத்த நாள் மாற்றுகிற தேவன் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறது. எப்படியோ அப்படி அவருடைய வார்த்தைகளும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. Glory. தனக்கு எனக்கு இதான் கரெக்ட், நான் செய்யறது கரெக்ட். செய்யாத ஆசை வருது, எல்லாருக்குள்ள வரும், பேசுகிற எனக்குள்ள நிறையவே வரும், கேட்கிறவங்களுக்குள்ள நிறையவே வரும். ஆசை இல்லாத ஒரு மனுஷனும் கிடையாது. ஆனா என்ன செய்யணும்? நம்முடைய விருப்பத்தை தேவ சமூகத்தில் வைக்கணும். நம்முடைய விருப்பம் தேவ சித்தத்துக்கு ஒத்ததானால் அது கர்த்தர் நிறைவேற்றுவார், இல்லையா சிலுவையில் அறைந்து விடாதே. என்னுடைய ஆசை இச்சைகளை நான் எங்கே அறைந்து விட்டேன்? ஹல்லேலூயா. ஆசை வராதுன்னு சொல்லல, வரும், எழும்போ. சிலதை பார்க்கும் போது கண்களுக்கு பிடிக்கும், சில காரியத்தை கேட்கும் போது அதை பார்க்கணும் தோணும், அதை பெற்றுக்கொள்ளணும்னு தோணும். ஆனா இது தேவனுக்கு உகந்ததா? என்ன ட்ராக் மாற பண்ணுமா? என் நினைவுகள் மாற்றப்படுமா? யோசிக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, விழுந்தவனை சத்துருவானவன் தள்ள மாட்டான். ஏன்? அவன் ஆல்ரெடி விழுந்துட்டான். ஆனா நிக்கிறவனை தள்ள பாப்பா, நிக்கிறவனை தான் தள்ளுவா, நிக்கிறவனுக்கு தான் போராட்டம், விழுந்தவனுக்கு அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஜனங்கள் பாகால் பின்பற்றினார்கள்? இந்த ஜனங்கள் யார்? தேவனை அறியாதவர்கள் அல்லவே, நன்மையை பெற்றவர்கள் தானே, அற்புதத்தை கண்ணார கண்டவர்கள் தானே. அப்படி இருந்தும் எப்படி மனம் வந்தது? எப்படி இந்த துணிகரம் வந்தது? எப்படி அவர்களால் முடிந்தது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. ஏன் பின்பற்றினார்கள்? ஹல்லேலூயா. இரண்டு நினைவுகள், இரண்டு நினைவுகள். பிரைஸ் தி லார்ட். நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே ரெண்டு வழி இருக்குன்னு சொல்றீங்க ஆண்டவரே. ஒன்று கேட்டுக்கு போகும் வாசல், இன்னொன்று ஜீவனுக்கு போகும் வாசல். ஆமாம், இப்படி ரெண்டு பாதை இருக்கிறதுன்னு பைபிளில் சொல்லியிருக்கு, நீங்கள் தான் சொன்னீங்க. ஆனால் எனக்கு முன்னாடி ஒரே ஒரு வழி தான் இருக்கணும் ஆண்டவரே. என்கிட்ட செலக்ட் பண்ண சொன்னால் எனக்கு செலக்ட் பண்ண தெரியாதுப்பா. எனக்கு முன்னாடி ஒரே ஒரு பாதை தான் இருக்கணும். அந்த பாதை நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணின பாதையாக தான் இருக்கணும். நீர் எனக்கு திறந்த பாதையாக தான் இருக்கணும். நீர் எனக்கு காட்டின பா பாதையாய் தான் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாக்கோபு தேவனால் சிநேகிக்கப்பட்டவன் தான். ஆனால் யாக்கோபுக்கு இந்த ரெண்டு நினைவு இருந்துச்சு. என்ன நினைவு? ஈசாக்கு முன்னாடி தன்னை ஏசாவாய் காண்பித்துக் கொள்ளுகிறான், ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை யாக்கோபாய் காண்பித்துக் கொள்ளுகிறான். ஏசா உலகத்துக்கு நிழல், யாக்கோபு தேவனுடைய சுதந்திரம். நீ தேவ பிரசன்னத்தில் அவருடைய சுதந்திரமாய் உன்னை மாற்றிக்கொள்ளுகிறாய், உன்னை காண்பித்துக் கொள்ளுகிறாய். ஆனா உலகத்துக்கு கூட போகும்போது ஏசாவை மாதிரி தான் சத்தம், யாக்கோபின் சத்தம், கைகள் ஏசாவின் கைகள். ஒரு உலகத்தான் என்ன சொல்றான், என்ன செய்யறானோ அதை தான் செய்கிறாய். ஒரு உலகத்தான் என்ன வார்த்தை பேசுகிறானோ அதை தான் பேசுகிறாய். ஒரு ஊற்றிலிருந்து கசப்பும் தாமே தித்திக்கும் நீர் சுரக்குமோ? சர்ச்சில் வரும்போது குளோரி ஹல்லேலூயா அந்நிய பாஷை எல்லாரும் வெளியே என்னென்ன வார்த்தைகள் உன் வாயில் வருகிறது? சற்று யோசித்து பார். எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி கிடப்பீர்கள். ஹல்லேலூயா, இது துதிக்கிறவாய். தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மை துதிக்கும்படி ஏற்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாயிலிருந்து ஆமே ஒரு வாய் வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிக்கணும், நான் பேசுறது. ஆமே ஒருவேளை நம்முடைய மாம்சத்தை பிரியப்படுத்தலாம், கர்த்தரை பிரியப்படுத்துமா? என்னென்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையை கேள், யாக்கோபு சிநேகிக்கப்பட்டவன் தான், ஆனா ஈசாக்கு முன்னாடி ஏசாவாக, ஆண்டவருக்கு முன்னாடி ஈசாக்கு கேட்கிற பேர் என்ன? ஏசா. ஆண்டவர் கேட்கிற பேர் என்ன? யாக்கோபு. ஹல்லேலூயா. உலகம் கேட்கும் போது அந்த மாதிரி, கர்த்தர் கேட்கும் போது இந்த மாதிரி. எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். 73 சங்கீதத்தில் ஆசாப் சொல்லுகிறான், துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது எனக்கு பொறாம வந்துச்சு. 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால், 10வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க, ஆகையால் அவருடைய ஜனங்களில் அநேகர். 73:10 சங்கீதம், 73:10 எடுத்து வாசிங்க, குயிக்கா வாசிங்க.
2: ஆகையால் அவருடைய ஜனங்கள்,
1: ஆகையால் அவருடைய ஜனங்கள்
2: இந்த வழியாகவே திரும்புகிறார்கள்.
1: யார் இந்த வழியா திரும்புறாங்க? அவருடைய ஜனங்கள். ஏன் இந்த வழியா திரும்புறாங்க? அதுக்கு மேல சொல்லப்பட்டிருக்கிறது, ஹைஃபை லைஃப், செழிப்பான வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. இன்னொரு வார்த்தை இதுல சொல்லப்பட்டிருக்கும், அவன் இருதயம் விரும்புவதிலும். எந்த வசனம் அது? 7வது வசனம் வாசிங்க.
2: அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது,
1: கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது,
2: அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்து வருகிறது.
1: கண்ணு பார்க்கிறது அவன் பெற்றுக் கொள்ளுகிறான், இருதயம் விரும்புறதெல்லாம் அவன் சுதந்திரிக்கிறான். எந்த ட்ராக்கிங்க சூப்பர்! ஹல்லேலூயா. அவன் மனசு விரும்புறதெல்லாம் அவனுக்கு கிடைக்குது. நான் விரும்புறதெல்லாம் எனக்கு கிடைப்பதெல்லாம் ஆசீர்வாதம். பரலோகம் விரும்புறதெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன், ஆனால் அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஜனங்கள் பார்க்குறாங்க, இங்கே டெய்லி கண்ணீரும் கவலையும் போராட்டமும் சோதனையும் வனாந்திரம் தான். பேசாமல் ஸ்கிப் ஆயிரும், அந்த ட்ராக்ல போயிடுவோம், ஜம்ப் பண்ணிடுவோம். அவர்களில் அநேகர் அந்த வழியாய் திரும்புகிறார்கள். திருப்பி சொல்றேன், நல்ல கவனிங்க, இம்மைக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் தேவ சமூகத்தில் வருகிறவர்கள் ஈஸியா நெக்ஸ்ட் ட்ராக்ல ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்றோம், அவரிடத்தில் உள்ளவைகளுக்காக அவரிடத்தில் வராதே, அவருக்காக அவரிடத்தில் வா. அவரிடத்தில் உள்ளவைகளுக்காக ஆராதிக்க வராதே, பிரயோஜனம் இல்லை. அவருக்காக அவரிடத்தில் வா, அவருக்காகவே அவரிடத்தில் வா. ஏன் ஆராதிக்க போறோம்? ஆராதிக்கலன்னா என்ன? இன்னைக்கு ஆராதனை கட்டானா என்ன? இல்ல, எனக்கு அவரை பார்க்கணும். அவரோடு உறவாடுற டைம்ல நான் வேற எதையும் செய்யக்கூடாது. அவர் என்கிட்ட பேசுறதுக்காக, என்னோடு பழகிறதுக்காக தான் வானத்தை விட்டு இறங்கி வர்றார். என்னோடு பேச இறங்கி வரா, எங்கூட பழக இறங்கி வரா. ஹல்லேலூயா. யாருக்காகவும் சர்ச்சுக்கு வராதிங்க, ஆண்டவருக்காக வாங்க. வீட்டில் கம்பல் பண்ணாங்கன்னு வராதிங்க, ஆண்டவருக்காக வாங்க. எதற்காக சர்ச்சுக்கு வரோம்? கிறிஸ்டியன் ஆயிட்டோம், இந்த ஃபேமிலியில் பிறந்துட்டோம், சர்ச்சுக்கு வந்தா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எனக்கும் அவருக்கும் இடையே உள்ள உறவு. விறகுகளை தலையில் சுமந்து கொண்டு போன ஈசாக்கு கேட்குற, அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா? எதற்காக அந்த ஆட்டுக்குட்டியை எங்க நான் பார்க்கிறேனோ அங்கே இந்த விறகை நான் இறக்கி வைப்பேன். இந்த ஆட்டுக்குட்டியை நான் எங்கே பார்க்கிறேனோ அங்கே இந்த பாரத்தை நான் அவனுக்குள்ள துடிப்பை பார்த்தீங்களா, ஏக்கத்தை பார்த்தீங்களா? பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? எதற்காக சர்ச்சுக்கு வரோம், எதற்காக எங்க சர்ச்சுக்கு வரோம், சர்ச்சுக்கு வந்து அது கிடைக்கும் இது கிடைக்கும், நோ அப்படி ஒரு போர்டு இங்க கிடையாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதுக்காக ஆராதனைக்கு வரோம்? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவருடைய பரிசுத்த சந்நிதியில் கெம்பீரிக்க. அவருடைய ஜனங்கள் அநேகர் இந்த வழியா திரும்புறாங்க, ஜம்னு ஜம்பன்ட்டாங்க. ஆனா ஆசாப் சொல்லுகிறா, நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டாலும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டாலும் நான் இந்த ட்ராக்ல தான் நிற்பேன். காரணம், அவங்களுக்கு தேவை மண்ணு, எனக்கு தேவை மகிமை மகிமை மகிமை மகிமை. இப்படி நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி உம்முடைய மகிமையில் என்னை சேர்த்துக் கொள்வே. மண்ணுக்குரியவர்களை விரும்புகிறவங்க ட்ராக் மாறுவாங்க, விண்ணுக்குரியவர்களை விரும்புகிறவர்கள் ட்ராக்ல ஓடுவாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேலரை புறப்பட்டு பண்ணும் போது ரெண்டு காரியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொன்னார். ஒன்று, மற்றவர்களோடு உடன்படிக்கை செய்யக்கூடாது. ரெண்டு, அந்நிய தெய்வத்தின் பலிபீடங்களை நீங்க போற இடத்துல இருக்கணும், அதை உடைச்சிடணும். அப்படின்னு என்ன, நீ அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அது இருக்குன்னா நீ ஃபாலோ பண்ணுவ, அதனால நீ அதை உடைச்சிடணும். நீ இருக்கிற எல்லைக்குள்ள அது வர விடக்கூடாது. திரும்பி சொல்றேன், நீங்க எந்த ட்ராக்ல போறீங்கன்னு தெரியாது, கர்த்தர் உங்களை எப்படி நடத்த போறான்னு தெரியாது. நீங்க போற இடத்துல அநேகர் இருப்பாங்க, அநேகர் சூழ்ந்திருப்பாங்க, என்ன இருப்பாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காரு, ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியாரு, உன்னை ட்ராக் மாற பண்ணுகிற ஏதோ ஒன்று இருக்கும்னா அதை நீ நிர்மூலமாக்கிறணும். அதுக்கு நீ கிரீன் சிக்னல் கொடுக்க கூடாது, அதுக்கு நீ கிரீன் சிக்னல் காட்டக்கூடாது. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவார் ஆண்டவர். ஆபிரகாம் அதுல ரொம்ப உறுதியா இருந்தான். ஆபிரகாம் புறப்பட்டான். இஸ்ரவேலர்கள் இப்ப எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க. ஆமி நாட்கள் சென்றது, வருஷங்கள் சென்றது. புறப்படும் போது இப்ப மோசே தலைமை தாண்டி யோசுவா தலைமை. இப்ப யோசுவா சொல்றாரு 24:15, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம் சொன்னதும் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? 24:16 வாசிங்க. ஆமென். 24:16, யோசுவா 24:16, 24:16.
2: அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுற காரியம் எங்களுக்கு தூரமா இருப்பதாக.
1: கவனிங்க, என்ன சொல்றாங்க? வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு, சொல்ல முடியுமா? கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு. தேவ சமூகத்தில் எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமா இருக்க கடவுது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமா இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஆமே ஆமே. சபையை கேக்குறீங்களா? இப்படிதான் ஜனங்கள் வந்து

0: பத்தாவது வசனத்தை
1: அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு
0: கர்த்தரையும்
1: அவர் இஸ்ரவேலுக்காக செய்த
0: கிரியையையும்
1: அறியாத
0: வேறொரு சந்ததி
1: அவர்களுக்கு பின்பு எழும்பிற்று
0: கவனிச்சீங்களா? தேவனை அறிந்த அறிவு இருக்கிறது வரைக்கும் ஜனங்கள் டிராக்ல நின்னாங்க. அவங்க காலத்துல சூப்பரா இருந்தாங்க. ஆனா பிள்ளைங்க காலத்துல அடுத்த சந்ததி, வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலருக்காக செய்த கிரியையும் அறியாத. அப்போ ஒரு சந்ததி கர்த்தரை அறியாம வளருதுன்னா அதுக்கு காரணம் யாரு சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. அதுதான் சொல்லுங்க, ஒரு சந்ததி கர்த்தரை அறியாமல் வளருதென்றால், கர்த்தர் தன் பிதாக்களுக்கு செய்த கிரியையை அறியாமல் ஒரு சந்ததி வளருகிறது என்றால் அதற்கு காரணம் யாரு? நீங்களே எழுதிக்கோங்க டைரியில. ஈசாக்கு பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்க காரணம் என்ன? காரணம் உண்டு. சின்ன வயசுல இருந்து ஆபிரகாம் சொல்லி சொல்லி வளர்க்கிறான், மகனே ஆண்டவர் சிம்மத்தில் போகும்போது சும்மா போக முடியாது, உன்னுடைய ஜபமோ எதுவாகட்டும் அது தேவ சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுதா இருக்குமானால் உனக்கும் பரலோக தேவனுக்கும் நடுவில் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நீ நின்று அவரை நோக்கி பார்க்கும்போது வானத்திலிருந்து அவர் அக்கினியினால் உத்தரவருள்வார். பரலோகத்திலிருந்து தேவன் இது சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்ததுனால நேரம் நடக்கும்போது கேட்கிறான், அப்பா தொழுது கொள்ள போறோம் தானே சொன்னீங்க? ஆமா. வர்ஷிப் பண்ண போறோம் தானே சொன்னீங்க? ஆமா. விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க? ஏன் இந்த கேள்வி வருது? சொல்லி வளர்க்கப்பட்டான். ஆபிரகாம் ஈசா கூடிய காரியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். என்ன ஸ்ட்ராங்கா இருந்தான்? எலியேசரை பார்த்து சொல்றான், நீ போய் பொன்கொள்ள ஆமா இந்த தேசத்துக்கு போ, பெண்ணை அழைத்து கொண்டு வா, ஆனா என் பையனை மட்டும் அங்க கூட்டிட்டு போயிடாது. காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் வேர்ல்டோட, உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து சொல்றான், நோ, அவன் இங்கே தான் இருப்பான். உடனே கேட்குறாரு எலியாஸ் கேட்குறாரு, அப்படி அந்த பெண் வர சம்மதிக்கலைன்னா, ஏய் நான் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறேன், நான் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறேன், கர்த்தர் உனக்கு முன்னாடி ஒரு தூதனை அனுப்புவார், கர்த்தர் உனக்கு முன்னாடி ஒரு இயேசுவின் நாமத்தில் சபையை நீ கர்த்தருக்காக நின்னா கர்த்தர் உனக்காக நிற்பார், கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட. எங்க பிரச்சனை? சந்ததிக்கு சொல்ல வேண்டியதை லைட்டா சொல்றோம், லைட்டா சொல்றோம், சிம்பிளா. நீ பைபிள் படிச்சியா? ஜெபம் பண்ணி அதோட முடிஞ்சு. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி. ஆண்டவரே, என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோரே, என்ன உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கறீங்க? ஏன் ஜனங்கள் பாகாலை பின்பற்றினார்கள்? தங்கள் பிதாக்கள் கரெக்டா தானே இருந்தாங்க, ஆனா அடுத்த தலைமுறையை விட்டுட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நான் நின்றனும் என் பிள்ளை எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அது பார்த்து எசேக்கி அந்த பிரச்சனை, எசேக்கி அந்த தப்பு பண்ணான். பாபிலோன் ராஜாவுக்கு எல்லாத்தையும் திறந்து காட்டுறான், உடனே எச்சரிக்கிறார், எசேக்கியாவே உன் நாட்களில் பிரச்சனை வராது, ஆனால் உன் பையன் நாட்களில் பிரச்சனை வரும்னு. உடனே எசேக்கி என்ன திரும்ப சொல்வார்? பரவாயில்ல, என் நாட்களிலாவது சமாதானமாய் இருக்குமே. ஒரு நல்ல தகப்பனுடைய குவாலிட்டியாது இல்லை. அல்லேலூயா. என்ன பிரச்சனை? சந்ததிக்கு கர்த்தருடைய கிரியைகளை சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டார்கள். அடுத்த

0: தலைமுறைக்கு தேவனை குறித்து சொல்லிக் கொடுக்க தவறி விட்டார்கள். என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்? எகிப்திலிருந்து மீட்கப்பட்டதை சொல்லிக் கொடுக்கணும். ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் போது மோசை கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு. மோசையை கொண்டு ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, எடுக்க வேண்டாம், நான் சொல்லி விடுகிறேன். யாத்திராகமம் 12:14, இது தலைமுறை தலைமுறையாக ஆசரிக்கப்பட வேண்டும். தலைமுறை அப்படின்னா என்ன? இந்த தலைமுறை இதை மறந்துடக்கூடாது. எதை மறந்துடக்கூடாது? ஒரு காலத்தில் அடிமைத்தனத்திலிருந்து கூக்குரல் இட்ட ஜனங்கள், ஆனால் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டோம், இரத்தத்தாலே மீட்கப்பட்டோம், இரத்தத்தாலே மீட்கப்பட்டோம். இரத்தம் சிந்தப்பட்டது நமக்கு மீட்பு உண்டாக. இன்னைக்கு போய் போய் போய் இன்னைக்கு அடுத்த மாதம் எல்லாரும் குட் ஃப்ரைடே கொண்டாடுவாங்க. கிறிஸ்து மரித்தார்ன்னா எல்லாருக்கும் தெரியுமே தவிர ஏன் மரித்தாருங்கிறதே அநேகர் மறந்து விட்டார்கள். சென்னையில் ஒருத்தர் மைக் எடுத்து பேசுறாரு, கிறிஸ்து மரித்ததுக்கு நம்முடைய பாவம் வந்து 1% தான் காரணமா, எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல. நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதலுக்காக. இன்னைக்கு உள்ள தலைமுறை அது மறந்து விட்டது. குட் ஃப்ரைடேனா கிறிஸ்து மரித்தார், ஈஸ்டர்னா கிறிஸ்து உயிர்த்தார். ஹலோ, நீ தலைமுறை தலைமுறைக்கு இது நினைவு கூறணும், சொல்லி கொடுக்கணும், மீட்பை குறித்து சொல்லி கொடுக்கணும். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த நாம் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, தலைமுறைக்கு சொல்லிக் கொடு. இன்னைக்கு மண்ணுக்கு அடுத்த காரியங்களை குறித்து பிள்ளைகளை உலுக்குறோமே, விண்ணுக்கு அடுத்த காரியங்களை குறித்து பிள்ளைகளுக்கு ஏதாவது ஊட்டுறோமா? ஏதாவது ஊட்டுறோமா? ஹல்லேலூயா. யோவான் 3வது நிருபத்தை எழுதும் போது ஒரு வார்த்தையை சொல்லுவார். யோவான் எழுதவில்லை, யோவானை கொண்டு ஆவியானவர் எழுதினது. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறாருங்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம், வேற சந்தோஷமே எனக்கு இல்லை. என் பிள்ளைங்க எதில் நடக்கிறாங்க? சத்தியத்தில். மீட்பை சொல்லணும். 16:32, நீ ஒரு மண்ணாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஒதுக்கி வை, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளவை எதுக்கு வைக்கணும்? அடுத்த சந்ததி வருது, சொல்லணும், மன்னாவினால் பிதாக்கள் போஷிக்கப்பட்டார்கள். மன்னா எது கிடையாளோ? வசனம். அடுத்த சந்ததிக்கு நீ சொல்லணும், நீ சொல்லு. தவறிட்டாங்க, தவறிட்டாங்க. அடுத்து என்ன சொல்ல சொல்றாரு? உபாகமம் 10:15, உங்களை தேவன் தெரிந்து கொள்ள காரணம் என்ன தெரியுமா? உங்க பிதாக்கள் மேல வச்ச அன்பு. உபாகமம் 7:7, நீங்க திரளான ஜனங்களா இருந்ததுனால, எல்லாம் இருந்ததுனால அவர் அன்பு வைக்கலப்பா, அவர் அன்பு வச்சதுனால எல்லாம் இருந்தது. அவர் நேசித்த போது நீங்க கொஞ்சமா இருந்தீங்க. இது நீ சொல்லு, தலைமுறைக்கு சொல்லு, தேவனுடைய அன்பை சொல்லு. தேவனுடைய அன்பை சின்ன வயசுல ஊட்டி வளர்த்தா உலக அன்பு வந்து ஆட்கொள்ளுமா? மாயா அன்புல சிக்குவாங்களா? சின்ன வயசுல பிடிக்க வேண்டியதை பிடிக்க வச்சிருங்க. தேவ அன்பை கொடுத்து சொல்லு, கொஞ்சம் அன்பா சொல்லுங்க. டேய், தேவன் அன்பா இருக்கிறார்னா ஓடிடுவான். கூப்பிட்டு மெதுவா அன்பை குறித்து சொல்லுங்க. எங்க தவறுகிறோம்? ஹல்லேலூயா. பிள்ளைக்கு புரியுதோ புரியலையோ, கேக்குதோ கேட்கலையோ, கடமை நம்முடையது. மீதி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். குதிரை யுத்த நாளுக்கு அதுக்கப்புறம் தான், சின்ன வயசுல ஓட்டுங்க. கர்த்தருடைய, அதாவது ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க, என் பிள்ளை முதல்ல ருசிக்கிற அன்பு இயேசுவின் அன்பாய் தான் இருக்கணும். சொல்லு, அன்பை சொல்லு, பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடு அன்பை குறித்து. யோசுவா 4 சொல்லப்பட்டிருக்கிறது, யோர்தானை கடக்கும் போது அவன் ஒவ்வொரு கல் எடுத்து வைங்க, ஒவ்வொரு கோத்திரத்தின் சார்பாக ஒவ்வொரு கல் எடுத்து வைங்கன்னு. எதுக்கு கல்? நம்ம தான் வந்துட்டோம்ல. இல்லை, நாளைக்கு உன் பிள்ளை கேட்பான், இது என்னன்னு கேட்பான். நீ சொல்லி கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த யோர்தானை கடந்துதான் கானானை சுதந்தரிக்கணும்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த யோர்தானை கடந்துதான் கானானை சுதந்தரிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும். மீட்பை சொல்லிக் கொடுக்கணும், மன்னாவை சொல்லிக் கொடுக்கணும், அன்பை சொல்லிக் கொடுக்கணும், யோர்தானை சொல்லிக் கொடுக்கணும், எல்லாத்தையும் சொல்லிக் கொடு. உபாகமம் 6வது அதிகாரம், அதனுடைய 6, 7, 8 வசனங்களை வாசியுங்க.
1: இன்னும் நான் உனக்கு
0: இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன்.
1: இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவுளே,
0: உன் இதயத்தில் இருக்க கடவுளே,
1: நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து,
0: நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து,
1: நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது
0: இந்த வார்த்தைகளை எல்லா பெற்றோரும் தயவாய் கவனிக்கும்படி அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். நீ
1: உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும்
0: போது,
1: வழியில் நடக்கிற போதும்,
0: வழியில் நடக்கிற போதும்,
1: படுத்துக்கொள்ளுகிற
0: போதும்,
1: எழுந்திருக்கிற போதும்,
0: எழுந்திருக்கிற போதும்
1: அவைகளை குறித்து பேசி,
0: யார்கிட்ட பேசணுமா, எப்பெல்லாம் பேசணுமா, உட்கார்ந்து இருக்கும் போதும். யூஸ்வலா பிள்ளைகள் பெற்றவரோடு மேக்சிமம் எந்த டைம் உட்காருவாங்க, சாப்பிடும் போது. இது பிள்ளை வந்தா அப்பா எழும்பி போறது, அப்பா வந்தா பிள்ளை எழும்பி போறது, சாப்பிடும் போது உட்கார்ந்து இருப்பாங்க. என்ன பேசணுமா, ஊரு கதை, அரசியல் கதை, சினிமா கதை அல்ல. கர்த்தர் உன்கிட்ட சொன்ன காரியம், கர்த்தர் உன்ன திருத்தின காரியம் நீ பிள்ளைகிட்ட சொல்லு, உட்கார்ந்து இருக்கும் போது பேசு. அடுத்து
1: அவைகளை உன் கையில்
0: வழியிலே
1: நடக்கும்
0: போது, நீ கூட நடப்பே இல்ல, பேசு. எதை பேசணும், மீட்பை மீட்டதுக்கு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நடத்தின பாதையை சொல்லுங்க, தேவ அன்பை சொல்லுங்க. உட்கார்ந்து இருக்கும் போது இது பேச்சாகட்டும், நடக்கும் போது பேசுங்க. அடுத்து
1: படுத்துக் கொள்ளுகிற
0: பிள்ளைங்க கதை கேட்பாங்கல்ல, அதாவது என்ன சொல்ற, சின்ன வயசுல ஊட்டி இருக்கிறாரு, சின்ன வயசுல ஊட்டி இருக்கிறாரு. படுத்துக் கொள்ளும் போது தூக்கம் வராம பிள்ளை இருப்பாள்ல, சொல்லு பெற்றோரே, உட்காரும் போதும், நடக்கும் போதும், படுக்கும் போதும். ஹல்லேலூயா. ஒரு லெவலுக்கு மேல நம்ம யாரையுமே பிடிக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பிடிப்பார். இதை நீங்க செஞ்சா, நான் பிடிக்கப்பட்டவன், அதனால சொல்றேன். என் பெற்றோர் இதை செய்தார்கள். வழிமாறி ஆழத்தில் போனேன், பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சாரு, தூக்கினார். இன்னைக்கு உங்க முன்னாடி நேர்த்தி வைத்திருக்கிறார். நாங்கள் அஞ்சு பேர் படுத்து தூங்கும்போது 12 மணிக்கு அப்புறமா எங்கள் தலையில் என் பெற்றோர் வந்து கைகளை வைத்து கண்ணீரோடு ஜெபிப்பார்கள். ப்ரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவரே இந்த உலகத்தில் அவன் அப்படி செய்யணுது, உம்முடையவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் திருப்பி சொல்கிறேன், இம்மைக்கான காரியத்துக்காக மாத்திரம் பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணாதீங்க. பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, பின்பு இவைகளெல்லாம். ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியினால் நான் அவனை உயர்ந்த. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை எவ்வளோ தாங்க உயர்த்த முடியும். யோசேப்புக்கு யாக்கோபு அதாவது தகப்பன் ஒரு பலவர்ண அங்கியை மட்டும்தான் தச்சு கொடுக்க முடிந்தது, ஆனால் பரலோக தேவன் ராஜ வஸ்திரத்தை கொடுத்தார். அப்போ யார்கிட்ட கொண்டு போய் விடணும் பிள்ளைங்களை, யார் எங்க எதை தேட வைக்கணும், எதை ஃபோர்ஸ் பண்ணணும், நீ ஆண்டவரை பிடிச்சுக்கோ, ஆண்டவரை தேடு, ஆண்டவருடைய காரியத்தில் வந்து நில்லு. பிள்ளைங்களுக்கு நாம் நன்மை செய்கிறோமா, தீமை செய்கிறோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இரண்டு நினைவு இருக்க கூடாது. சின்ன வயசுல இருந்து பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டியது எப்படி இப்பெல்லாம் பேசணுமா, உட்கார்ந்து இருக்கும் போது பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க, பேசுங்க, நடக்கும் போது பேசுங்க. எனக்கு பிளஸ் டூல மார்க் ரொம்ப கம்மி, எங்க வீட்டிலேயே பேசலாம் மார்க்ல ரொம்ப அடி வாங்கினதுதான். ரிசல்ட் வரும்போது வீட்டில் தேடி பார்க்குறாங்க, என்ன காணல. நான் ஒரு நாள் எங்கள் அப்பா கூட எங்கேயும் போக மாட்டேன், நான் அன்னைக்கு ஓட்டிட்டேன் மேல்புறம் பக்கத்தில் ஏதோ ஒரு மீட்டிங், அப்போ நானும் வரைவேன் காலில் ஓட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அன்னைக்கு என்ன வருது, ரிசல்ட் வருது. ஃபோன் வந்து கேட்டாச்சு, அன்னைக்கு ஒன்றுமே பேசலப்பா. அடுத்த நாள் கன்னியாகுமரியில் அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் ஒரு மீட்டிங் நடக்குது. அப்போ எனக்கு அடுத்த ஸ்டெப் எங்கே ஒன்றும் தெரியல. அப்போ நான் அம்பாசிடர் கார் ஃப்ரெண்டில் இருக்கிறோம், பின்னாடியும் கொஞ்சம் நான் இருக்கிறேன், எங்கள் அப்பா இருக்கிறாங்க, ஒருத்தங்க ஓட்டுறாங்க, யார் ஓட்டினாங்கன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. அப்போ எங்கள் அப்பா இப்படி தோளில் கை வச்சுட்டு, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நீ ஆண்டவர் மட்டும் பிடிச்சிக்கோ அப்படின்றாங்க. இன்றைக்கி வர அந்த வார்த்தை என் காதில் இப்படி தோளில் தட்டிட்டு, இதில் உன் லைஃப் இல்லை, உன் லைஃப் அங்கே தான் இருக்குது. இதில் மார்க்கு கூடினதுனால உன் லைஃப் மாறிடணும், மார்க்கு குறைஞ்சதுனால இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சிடணும் கிடையாது. இப்படி தோளில் வச்சு இப்படி தட்டிட்டு இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. எவ்வளோ எங்கள் அப்பா என்கிட்ட பேசியிருக்கிறாங்க, ஆனால் சில வார்த்தைகள் முத்துக்களாக என் இருதயத்தில் விழுந்தது. நான் சொல்கிறேன், ஹல்லேலூயா. கர்த்தரனை உயர்த்தி வைத்திருக்கிறார், கர்த்தரனை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார், கர்த்தரின் பெயரை பெருமைப்படுத்தி இருக்கிறார். செல்லுகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் தலை நிமிர பண்ணுகிறார். பிள்ளைங்க தோள்ள தட்டி என்ன சொல்றோம், சே போச்சா, அவ்வளவுதான் முடிஞ்சு. மண்ணுக்கு அடுத்த காரியங்களை பிள்ளைகளுக்குள் விதைக்காமல் விண்ணுக்கு அடுத்த காரியங்களை விதைத்து போ. உன் பிள்ளைக்கு நீ சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து, சத்து, சம்பாத்தியம் எல்லாம் இதுதான். ஒரு தலைமுறை தேவனை அறியாம வளர்ந்துட்டு, தேவ பயன் என்னன்னு தெரியல, பரிசுத்தம்னா என்னன்னு தெரியல, பாவத்துக்கும் பரிசுத்துக்கும் வித்தியாசம் தெரியல. அதனால தேவ பிள்ளை ஆராதிக்கிறவங்க கூட நேரம் அங்கேயும் ஆராதிக்கிறது, அங்கேயும் போயிடுறது. இங்க ஒரு கால், அங்க ஒரு கால், ரெண்டு போட்டில் ஒவ்வொரு காலும் வச்சுட்டு இருந்தால் என்னாகும், போட்டு தரையில் நிற்கிறது வரைக்கும் நல்லா இருக்கும், ஆனால் போட்டு ரெண்டும் பயணிக்க ஆரம்பிக்கும் போது புரிந்து கொள்ளுங்கள், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஜனங்கள் பாகாலை பின்பற்ற ஆரம்பிச்சதும் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கிட்டு, கர்த்தருக்கு எரிச்சல் வந்துட்டு, கர்த்தர் உடனே ஆண்டவர், அதாவது போன பைபிள் ஸ்டடியில் தியானித்தோம், ஆண்டவருடைய ஒரு நாமம் வந்து எரிச்சல் உள்ள தேவன். எங்கெல்லாம் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குறாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் சொல்ல விரிச்சல் உள்ளவர், எரிச்சல் உள்ளவர். வாங்கி அடிக்கலான்னு கையை வாங்கினாரு, ஆனால் ஒரு பக்கம் கோபப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிற தேவனாயிருந்தார். இப்போ தேவன் என்ன செய்கிறார், உடனே என்ன செய்கிறார், நியாயாதிபதிகளை எழுப்புகிறார், நியாயாதிபதிகளை எழுப்பி தேவ வழியை போதிக்கிறார். இப்போ ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க, ஒரு பிரச்சனையில் அகப்படும் போது வேதம் சொல்லுகிறது அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்களாம். அந்த நெருக்கத்துக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஜனங்கள் எல்லாம் ஒரு சொல்யூஷனுக்காக தான் கர்த்தரை தேடினார்களே தவிர உணர்ந்து தேடலை. நான் வழி மாறினதுனால தான் இப்படி பிரச்சனை, நான் ட்ராக் மாறினதுனால தான் இப்படி பிரச்சனை, நான் இந்த ஒரு செயலை செஞ்சதுனால தான் இந்த நெருக்கம், இப்படி உணர்ந்து தேடவில்லை, சொல்யூஷனுக்காக தேடினாங்க. ஆண்டவரே விடுவியும் விடுவியும் அவ்வளோதான். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஒரு பிரச்சனையில் அகப்படும் போது ஆண்டவரே இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீரா, இப்படி தான் தேடுறாங்க. ஏன் இப்படி தேடுறாங்க? ஏன்னா வழிகளை குறித்து அறிவில்லை, எப்படி நடக்கணும்னு தெரியல, பாதை தெரியல, இதெல்லாம் ஏன் தெரியல, பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஊட்டல, உற்பிதாக்கள் அடுத்த சந்ததிக்கு ஊட்ட மறந்துட்டாங்க. இதனுடைய விளைவு தலைமுறை அனுபவித்தது, தலைமுறை அனுபவித்தது, நெருக்கப்பட்டார்கள். ஆமே, நியாயாதிபதிகள் 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ஒரு புறம் நெருக்கத்துக்கு தேவன் அனுமதித்தாலும் இன்னொரு புறம் தேவன் மனஸ்தாபப்படுகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 103:9 தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நம் பாவங்களுக்கு தக்க அவர் நம்மை தண்டியாமல், பாவங்களுக்கு தக்க அவர். ஏன்னா அவருக்கு தேவை நம்ம வாழணும், அவருக்கு தேவை நம்முடைய ஓட்டத்தை வெற்றியா முடிக்கணும். எலியாவை கொண்டு கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். என்ன வார்த்தை? எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். சரி, ஆண்டவர் பேசுகிறார், இனி இதுக்கு சொல்யூஷன் என்ன? சொல்யூஷனை கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நன்றாக கவனியுங்கள், மூணு காரியம் செய்யணும். ஒன்று, வசனத்துக்கு இடம் கொடுக்கணும், வசனத்துக்கு இடம் கொடுக்கணும். எபிரேயர் 4:12 வாசிங்க, எபிரேயர் 4:12 வேகமாய்.
1: நினைவுகளையும்
0: என்னது? கர்த்தருடைய வார்த்தை. அப்போ நான் நினைக்கிறதெல்லாம் கரெக்டானு என்னால கண்டுபிடிக்க முடியாது, ஆனா கர்த்தருடைய வசனம் அதை கண்டுபிடித்து தரும். ஹலோ, நான் நினைக்கிறதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எனக்கு என்ன என்ன கண்டுபிடிக்க சொன்னா, நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டா தான் இருக்கும், நான் செய்யறதெல்லாம் எனக்கு சரியா தான் இருக்கும். ஆனா வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையை வைக்கும் போது அதை காண்பித்து கொடுக்கும். அது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதா இருக்கும். ஏன், வசனம் உள்ள போயிருமா? உள்ள போயிட்டு நான் இப்படி சொல்ல விரும்புறேன், அடுத்து நம்ம என்ன யோசிப்போம், இப்ப நம்ம என்ன யோசித்து கொண்டிருக்கிறோம் என்பதையும், அடுத்து நாம என்ன யோசிக்க போறோம் என்பதையும் இந்த வசனம் வந்து நமக்கு முன்னாடி கொண்டு வந்துடும். இது சரியா இது தப்பா கொண்டு வரும். இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 19வது சங்கீதம் அதனுடைய 7 முதல் வாசிங்க. என்ன தெரியும், 11 மட்டும் வாசிங்க, 11 மட்டும் வாசிங்க.
1: அன்றியும்
0: அவைகளால் உமது அடியேன்
1: எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு.
0: அடுத்த வசனம்,
1: தன் பிழைகளை உணர்கிறவன் யார்,
0: தன் பிழைகளை உணர்கிறவன் யார், அவைகளால் கர்த்தருடைய வார்த்தையால் வசனத்தால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். தாவீதே தப்பு இது, தாவீதே இது சரியில்லை. பத்சேபாள் இடத்தில் ஒரு பாவம் செய்வான், ஆனால் அதை அவன் பாவமாய் நினைக்கவில்லை, அவன் ஜாலியா தான் இருந்தான். கர்த்தர் வார்த்தையை கொண்டு பேசினார். நாத்தான் தீர்க்கதரிசனை கொண்டு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. எச்சரிக்கப்பட்டான், உணர்த்தப்பட்டான், தேவ சமூகத்தில் விழுந்து அழுதான். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார், வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையை வைக்கணும். பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற தேவன். என் நினைவுகள் தூய்மையாக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும், என் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்க வசனத்துக்கு முன்னாடி என்னை நான் விட்டு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வசனத்தை வாசிக்கிறதுனால பிடிக்க மாட்டேங்குது. ஏன் பிடிக்க மாட்டேங்குது, நம்முடைய நினைவுகள் நமக்கு பிடிக்கிறதுனால. கர்த்தர் என்ன வச்சிருக்கிறா, கர்த்தர் என்ன, பைபிளை தூக்குறதே இன்னைக்கு அநேகருக்கு வேதனையா இருக்கு, பைபிளை திறந்து படிக்கிறதே இன்னைக்கு. ஏன்னா நம்முடைய நினைவுகள் மேல ஓங்கி இருக்கிறது. இந்த வசனத்தை உள்ள போக நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடுகிறது. இவைகள் எதுக்கு போராடுது, மாம்சத்துடைய ஆசை என்ன, ஆமே ஆவி நினைக்கிறது ஒன்றும் நடக்கக்கூடாது. ஆவியுடைய விருப்பம் என்ன, மாம்சம் நினைக்கிறது ஒன்றும். அப்போ நான் எதுக்கு இடம் கொடுக்குறேனோ அது என்னில் ஓங்கி நிற்கும். கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்புறம் வசனத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையை வைக்கும் போது என்னில் உண்டாகிற மாம்ச எண்ணங்களை எல்லாம் இந்த வசனம் மேற்கொள்ளும், ஜெயிக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காலில் ஒரு முள்ளு குத்தியாச்சு, முள்ளு உடஞ்சி உள்ளே இருக்கு. டாக்டர் சொல்றாங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும். டாக்டரையும் காட்டியாச்சு, இந்த டாக்டர் தான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், இவர் கை வச்சா அவ்வளோதான், கண்டிப்பாக முள் மட்டும் வெளியே வரும், கால் அப்படியே தான் இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும். அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியாச்சு, ஃபீஸும் கட்டியாச்சு, ஆனால் நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு மட்டும் போக மாட்டேன்ட்டு இருந்தால் காலில் இருக்கிற முள் மாறுமா, மாறுமா? டாக்டர் இருக்கிறார், ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது, அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியாச்சு, ஆனால் நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு மட்டும் போக மாட்டேன். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, எல்லாம் செக் பண்ணி பார்த்து ஆப்ரேஷன் எவ்வளோ ஆகும், 15 லட்சம். நம்ம ஜபத்திலே இந்த காரியத்தை வச்சிருவோம். ஏன் ஜபத்தில் வைப்போம், ஏன்னா ரேட்டு ப்ரைஸ்லா. ஜபத்துக்கு ஏங்க ஆண்டவர் ரேட்டு போடல, ஏன்னா உலகத்தை கொடுத்தாலும் அதுக்கு விலை போட முடியாது. 15 லட்சம் நம்ம வேண்டாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். இல்லை நான் 15 லட்சம் சொல்லலை, 15,000 தான் சொன்னேன். 15,000 நீங்கள் பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ணலாம். 2 நினைவுகளால் ஹலோ அடிக்கடி சொல்ற வார்த்தை. முன்ன போற மோசையும் ஆரோனையும் ஏமாத்தலாம், ஆனா மோசைக்கும் ஆரோனுக்கும் முன்பாக ஒருத்தர் செல்லுகிறதை வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாடி, கண்ணாடி முன்னாடி நாம போய் எதுக்கு நிற்போம், நம்மை சரி பண்ணுவதற்கு. ஹல்லேலூயா. ஓரளவுக்கு நாம ரெடி பண்ணாலும் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு போனாதான் ஒரு திருப்தி, சரியா தான் இருக்கு, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஒரு திருப்திக்காக கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம், ஒரு நிறைவுக்காக கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம், வெளியே இறங்கி நடக்கிறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம், ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம். கரெக்டாக தான் போகிறானா? அதே போல தான் வாழ்க்கை ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே, இந்த வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாடி உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்தால் இந்த வசனம் உனக்குள்ளே போய் இருதயங்களையும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அது பிரித்து காண்பிக்கும், எது நல்லது எது கெட்டது. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ரெண்டாவது என்ன செய்யணும், எரேமியா 4:14, கழுவப்பட விட்டு கொடுக்கணும். நான் இந்த ஆர்டரை சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வசனத்துக்கு விட்டு கொடுக்கும்போது அது காண்பிக்கும், இது இது உங்ககிட்ட நல்ல நினைவு இருக்கு, இது இது கெட்ட நினைவு இருக்கு என்பதை காண்பித்து கொடுக்கும். அதுதான் தாவீது சொல்லுகிறான், அவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். எச்சரிப்பு யாருக்குங்க வரும், ராங் ரூட்ல போறவங்களுக்கு தானே எச்சரிப்பு வரும். சரியான பாதையில் தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு டேய் கரெக்டா போ அப்படி சொல்ல மாட்டாங்க. தப்பான பாதைக்கு நேர டிராக் போகுதுன்னா தாவீது சொல்றாரு, நான் அவைகளால் எச்சரிக்கப்படுகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? துதிக்கிறவனா இருந்தாலும் சரி, தப்பா போவதுக்கு வாய்ப்பு இருக்கு, டிராக் மாற வாய்ப்பு இருக்கு. எப்பொழுதும் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறவன் தாவீது, எப்பொழுதும் துதிக்கிறவன் தாவீது. அவர் சொல்றாரு டிராக் மாற வாய்ப்பு இருக்கு. அப்படி டிராக் மாறும் போது இவைகளால், எவைகளால் வசனம் எங்கிற கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போது காண்பித்து கொடுக்கும், தப்பா நிக்கிற சரியாவா, அவைகளை நான் எச்சரிக்கப்படுகிறேன். இப்ப எச்சரிக்கப்பட்ட பிறகு என்ன செய்யணும்? ஆமே 4:14 எரேமியா 4:14
1: எருசலேமே
0: நினைவு தங்குற இடம் தான் இருதயம். அப்போ இதய துடிப்பு இருக்கு வரைக்கும் நினைவுகள் நமக்குள்ள அப்படி இப்படி வந்துட்டு தான் இருக்கு. நினைவுகள் வாசம் பண்ணுகிற இடம் தான் இருதயம். அந்த இருதயத்தை அவர் பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாருன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கும்போது சொல்றார், நல்ல நினைவு இல்லப்பா, கெட்ட நினைவு. இது நமக்கு யார் வெளிப்படுத்தினது? நமக்கு எது வெளிப்படுத்தினது? கர்த்தருடைய வசனம். இப்போ கர்த்தருடைய வசனம் வெளிப்படுத்தி விட்டது, இனி நாம என்ன செய்யணும்? கழுவப்பட விட்டு கொடுக்கணும். அதுதான் தாவீது செய்தார். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டதோ தாவீது போய் ஜெபிக்கிற 51:10 சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். கழுவப்பட விட்டு கொடுக்கணும். இது உங்ககிட்ட வாங்கிட்ட தப்பு போ, அப்படி தள்ளுவதற்கல்ல சபையே, உன்னை தள்ளுவதற்கல்ல கர்த்தர் பேசுறது, அள்ளி அணைப்பதற்காக பேசுகிறார், தம்மோடு சேர்த்துக்கொள்ள பேசுகிறார். ஹல்லேலூயா. உன்னை நேசிக்க, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்துக் கொள்ள சித்தமா இருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். இப்போ நினைவுகளை வெளிப்படுத்தி விட்டார் வசனத்தை வச்சு. இனி அடுத்து என்ன செய்யணும்? கழுவப்படணும். யார் கழுவப்படுவா? பேதுரு தடுத்த போது கர்த்தர் யோவானை, யாக்கோபே, அவன் கையபடி, அவன் கையபடி, என்னை கழுவாம அப்படியே சொன்னார். இல்ல பேதுருவே, நீ தடுத்தா என்னால கழுவ முடியாது, நீ இடம் கொடுத்தா நான் கழுவுவேன். நீ தடுத்தா இன்னைக்கு கர்த்தர் உணர்த்துறாரு. எத்தனை பேர் இருதயத்தை கல்லாக்குகிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டு சுமத்துல விட்டு கொடுக்கறீங்க? கழுவும் திருரத்தை

0: மூன்றாவது ஏசாயா 55:7 வாசிங்க. ஏசாயா 55:7
1: துன்மார்க்கன் தன் வழியையும்
0: வழியையும்
1: அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்.
0: நினைவுகளை விட்டு திரும்பணும். கவனிங்க, முதல்ல வசனத்துக்கு முன்னாடி வாழ்க்கையை வைக்கணும், அது நினைவுகளை வகையறுத்து காண்பிக்கும். ரெண்டாவது, கழுவப்பட விட்டு கொடுக்கணும், பொல்லாத நினைவுகள் நீங்க. மூன்றாவது, கர்த்தரிடத்தில் திரும்பணும். இந்த கர்த்தரிடத்தில் ஏன் திரும்பணும்? இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, கழுவ இடம் கொடுப்பாங்க ஆனால் திரும்ப மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே வந்து ஆண்டவரே கழுவுன்னு விட்டு கொடுப்பாங்க, கழுவிட்டு திரும்பி போகுதும், திருப்பியும் பழைய ட்ராக் தான், திருப்பியும் பழைய ட்ராக் மீண்டும். அப்படின்னு என்ன, மீண்டும் அந்த நினைவு தான் வரும். என்னதான் பண்ணிய குளிப்பாட்டி விட்டாலும் அது எங்கே தான் போகும் சொல்லுங்க? சேட்டில் போகும். இது நான் குளிப்பாட்டப்பட்டோம் எனவே சேட்டில் விழுந்தாலும் ஒட்டாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, சேருடைய வேலை ஒட்டுறது. திருப்பி ட்ராக்க மாத்தணும், நீ கர்த்தரிடத்தில் திரும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சில காரியங்களில் நான் இப்படி அகப்பட்டு விட்டேனே, இப்படி இருக்கிறேன், எதுக்கு சொல்யூஷன் இல்லையா? சொல்யூஷன் தான் கர்த்தர் சொல்லுகிறா. நீ வேற ஒன்னும் செய்யண்டாம், நீ கர்த்தரிடத்தில் திரும்ப, நீ கர்த்தரிடத்தில் திரும்ப, நீ கர்த்தரிடத்தில் திரும்பினால் கர்த்தர் செய்கிற காரியங்கள் என்ன அதை கூட நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். எரேமியா 15:19 வசனம், எரேமியா 15:19 அதனுடைய 19 வசனம்,
1: இது நிமித்தம்
0: நீ திரும்பினால்
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய்.
0: நீ தீழ்ப்பானது நின்று
1: வெளியேற பெற்றதை பிரித்து எடு.
0: அதாவது உன் இருதயத்தை பாகாலை பின்பற்றவங்க செல்ற ட்ராக்குக்கு போகாம கர்த்தர் காண்பிக்கிற பாதைக்கு நேராய் திரும்பினால் பிரித்தெடுத்தால்
1: என் வாய்போல் இருப்பாய்.
0: நீ அவர்களிடத்தில் திரும்பாமல்
1: அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக.
0: யார் யார் உன்னை ட்ராக் மாத்த நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் உன் நிமித்தம் கர்த்தரிடத்தில் வரும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். சத்தமாமேன் சொல்லுங்க. ரிப்பீட் பண்றேன், உன கொஞ்சம் பேர் ட்ராக் மாத்த நினைச்சாங்கல்ல, கர்த்தர் ஒன்னதான் பாக்குறாரு. கத்தர் ஒன்னதான் பாக்குற, நீ அவங்களே காரணம் காட்டிட்டு இருக்கிறியா? அப்படி இப்படி கத்தர் சொல்ல, நீ திரும்பினா நான் அவங்களையும் சேர்த்து திரும்ப பண்ணுவேன். நீ திரும்பினா, நீ என் பக்கம் திரும்பினா, யார் யார் உன்னை ட்ராக் மாத்தினாங்களோ அவங்க எல்லாரையும் நான் உன்னிடமாய் திரும்ப பண்ணுவேன். இது ஆசீர்வாதமா இல்லையா? ஹல்லேலூயா. இது ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இது ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா. நான் கர்த்தரிடத்தில் உறுதியா இருந்தேன். பாருங்க, இந்த மோர்தேக்காய் இல்ல, ஆமானுக்கு முன்னாடி எல்லாரும் எழுப்பி நிற்பாங்க, மோர்தேக்காய் மட்டும் வித்தியாசமா கீழே உட்கார்ந்து இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பங்களால இருக்கிறோமோ, குடிசையில இருக்கிறோமோ, பிரியாணி சாப்பிடுறோமோ, கஞ்சி குடிக்கிறோமோ, யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைங்கிற அடையாளத்தோட வாழலாம். ஹல்லேலூயா. அல புலி பசிச்சாலும் சிலர் 12 மணி இருக்கிறதுக்கு பார்த்தா அங்கே புளியே சாப்பிடுவ மாதிரி இருக்கிறீங்க. பிரைஸ்லா, நான் ராஜா பிள்ளை இப்படி தான் இருப்பேன், அப்படி இருக்கணும். அப்படி தான் மோர்தேக்காய் இருந்தான். ஆமானுக்கு வந்துச்சு கோபம். எல்லாரும் என்ன கனம் பண்ணும்போது உள்ளேருந்து ராஜா நல்ல திருப்தியாக அனுப்புகிறார், ஆனால் இவனுக்கு மோர்தேக்காயை பார்த்தா இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒன்றுமே, இவன் கதையை முடிக்கணும். ஆனால் மோர்தேக்காய் உடனே போய் காலில் விழலை, ஆண்டவர் பாகத்தில் தான் விழுந்தான். எந்த காரியத்துக்காகவும் யார் பாதத்திலையும் போய் ஒரு தேவ பிள்ளை அடுத்த வீட்டு வாசல போய் தட்டக்கூடாது. தேவனை ஆராதிக்கிற அவர் அப்பான்னு கூப்பிடுற பிள்ளை அடுத்த வீட்டில் போய் காவல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் அப்பான்னு ஆராதிக்கிற பிள்ளை அடுத்தவன் காலில் விழக்கூடாது. ஆண்டவர் அப்பான்னு ஆராதிக்கிற பிள்ளை தேவ சமூகத்தில் அழணும். அழணும்னு தோணாலும் மகிழணும்னு தோணாலும் நீ வந்து அமரக்கூடிய ஒரே இடம் தேவ சமூகமாய் தான் இருக்கணும். விழுந்தான், அதனுடைய ரிசல்ட் என்ன? ஆமானுக்கு கதை முடிந்தது மாத்திரமல்ல, எஸ்தரின் புஸ்தகம் 8 அதிகாரம் நினைக்கிறேன், 8 அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிங்க, 17:8-17. பதினாறும் பதினேழு சேர்த்து வாசிங்க.
1: வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம்,
0: யூதருக்கு பயப்படுகிற பயம்
1: தேசத்து ஜனங்களை பிடித்த
0: தேசத்து ஜனங்களை பிடித்ததினால்
1: அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில்
0: அமைந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கலாம். ஒரு விஷயத்தை நம்மை அவங்க இழுக்க கூடாது, நாம் அவங்களை இழுக்கணும். ஆமென். ஆமென். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. சொல்லணும், நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லணும், இவன் தேவனை ஆராதிக்கிறவன், ஆராதனையை விட்டுட்டு வரமாட்டான் எங்கேயும். இவன் தேவனுக்குரியவன், தேவனுக்கு அடுத்த காரியங்களை தட்டி காம்ப்ரமைஸ் பண்ண இப்படி இருக்கணுங்க. இப்படி இருந்தா ரிசல்ட் என்ன தெரியுமா? அவங்கள நம்ம கூட வருவாங்க. பிரேசலா. நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போனா போதுமா? நம்மை சார்ந்தவர்கள், நம்ம கூட இருக்கிறவங்க வர வேண்டாமா? என் ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். ஆண்டவர் உனக்கு நன்மையை வச்சுதான் சொல்றாரு. உனக்கும் உன் கூட இருக்கிறவங்களுக்கு நன்மையை சொல்லதான் ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாரு? நீ திரும்பினா அவங்க எல்லாம் திருப்பி வருவாங்க. நீ அவர்களிடமாய் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே, நான் யாரோடு பேசுகிறேனோ, நான் யாரோடு பழகுறேனோ, நான் யாரை பார்க்கிறேனோ, நான் அவர்களால் இழுக்கப்படக்கூடாது. ஆமே. நான் அவர்களை என் பக்கமாய் அல்லது உம்மிடமாய் இழுக்கிறவர்களாய் இருக்கிறவனாய் மாறணும். ஆண்டவரே, மூணு காரியம் செய்யணும். வசனத்துக்கு இடம் கொடுக்கணும், கழுவப்பட விட்டு கொடுக்கணும், கர்த்தரிடத்தில் திரும்பணும். இந்த மூணு காரியத்தை சத்தமா சொல்லுங்க. வசனத்துக்கு இடம் கொடுக்கணும், கழுவப்பட விட்டு கொடுக்கணும், கர்த்தரிடத்தில் நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் திரும்ப. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. நீ விழுவேங்கிறதுக்காக கர்த்தர் சொல்லல, நீ விழக்கூடாது என்பதற்காக கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நேசிக்கிறார் சபையை, கர்த்தர் நேசிக்கிறார் சபையை. வசனத்துக்கு இடம் கொடுங்க. இது கரெக்டா தப்பா? வசனம் சொல்லும். சொல்லும் போது எந்தெந்த காரியம் தப்புன்னு காட்டுதோ கழுவப்பட விட்டு கொடுங்க. கழுவுங்க ஆண்டவரே. கழுவப்பட்டாச்சா, இனி ஆண்டவர் இடத்துல திரும்புங்க. ஆண்டவர் இனி அந்த பாதையை போனா திரும்பி அப்படிதான் திரும்புங்க. திரும்பினா என்ன ரிசல்ட்? ஏதாவது நஷ்டம் வரும்? நஷ்டம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் நடக்கும். ஆனா அவங்க நினைச்ச மாதிரி நடக்காது, கர்த்தர் நினைச்ச மாதிரி நடக்கும். அதுதான் ஆசீர்வாதம். அவருக்கு அசிங்கம், அவருக்கு அவமானம். அல்லேலூயா. கண்களை மூடி. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாயனை. கர்த்தர் என்னோடு தான் பேசினார். நிச்சயம் உள்ளவர்கள், கர்த்தர் எனக்காக இந்த வார்த்தைகளை தந்தார்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அன்பு கூறுகிறவர்களுக்கு என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை ரோமர் 8:28. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் எப்பொழுதும் கர்த்தரில் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள், எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பார்கள். மாத்திரமல்ல, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலத்தையும் நன்மைக்கேதுவாகவே செய்து முடிப்பார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4 இவ்வாறு கூறுகிறது. பழங்காலத்து சீன கதை ஒன்று உண்டு. ஒரு பக்தி உள்ள கிறிஸ்தவன் ஒருவன் ஒரு அருமையான குதிரையை வளர்த்து வந்தார். அது மிகவும் விலை மதிப்புள்ள ஒரு குதிரை. ஆனால் ஒரு நாள் அந்த குதிரை வீட்டை விட்டு ஓடி போயிட்டு அவனுடைய மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர் எல்லாரும் அதை குறித்து மிகவும் கவலையுற்றனர். ஆனால் அந்த பக்திமானு அதை குறித்து சிறிதும் கவலைப்படாமல் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்தருள்வார் என்று சொல்லி தன்னை தேற்றிக் கொண்டார். என்ன ஆச்சரியம், ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த குதிரை பல காட்டு குதிரைகளுடன் சேர்ந்து திரும்பி வந்தது. அந்த பக்தன் அந்த காட்டு குதிரைகளை எல்லாம் கூட தனக்காக சேர்த்து கொண்டான். அவனுடைய சந்தோஷம் பல மடங்கு அதிகமானது. அதை தொடர்ந்து ஒரு சில நாட்களுக்குள் அந்த குதிரை எஜமானுடைய வாலிப மகனை மிதித்து அவனுடைய காலை ஒடித்து விட்டது. ஐயோ பக்திமானே, ஏன் உனக்கு இந்த துயரம், ஏன் இந்த கஷ்டம் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் துக்கம் விசாரிக்க வந்தார்கள். ஆனால் அந்த பக்திமானோ கர்த்தரிலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று சொல்லி தன்னை தேற்றிக் கொண்டார். ஒரு சில நாட்களுக்குள் தேசத்திலே ஒரு பெரிய யுத்தம் வந்தது. வாலிபர்கள் கட்டாயமாய் யுத்தத்துக்கு செல்ல வேண்டியதாய் இருந்தது. பெரும்பாலான வாலிபர்கள் யுத்தத்திலே மரித்தார்கள். ஆனால் இந்த பக்திமானுடைய மகனுக்கோ காலுடைந்த காரணத்தால் யுத்தத்திற்கு உடல் தகுதி பெற முடியாமல் வீட்டிலேயே இருக்க நேர்ந்தது. அதனால் அவன் ஜீவன் தப்பியது. உங்களுடைய வாழ்க்கையிலும் பல வேளைகளில் துயரங்கள் சூழ்ந்து கொள்ளும் போது அதன் காரணத்தை அறிய முடியாதவர்களாய் ஏன் ஏன் ஏன் என்று பல கேள்விகளை எழுப்பக்கூடும். ஆனால் கர்த்தர் சகலவற்றை நன்மைக்கு எதுவாகவே செய்வார் என்பதை நித்தியத்துக்குள் பிரவேசிக்கும் போது அறிந்து கொண்டு அவருடைய அனந்த ஞானம் கிருபை வல்லமை ஆகியவற்றுக்காக அவரை துதிப்பீர்கள். தேவ பிள்ளைகளே, அவர் எல்லாவற்றையும் உங்கள் நன்மைக்காகவே செய்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று 2 கொரிந்தியர் 4:17 காணலாம். ஆமென் வந்த திருவச்சனங்களை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதோ தேவ பலன் என்று சொல்லப்படுகிறது. இப்படியான தேவ பலனான செய்திகளை 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்டு மகள நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.

தேவனை துதிக்க போகிறோம். அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் மிகவும் பெரியவர், நீர் மகா பரிசுத்தர், நீ சர்வ வல்லவர். அதற்காக மக்கு ஸ்தோத்திரம். நீர் பாராட்டி நம்முடைய எல்லா கிருபைகளுக்காக, நீர் நடத்தி நம்முடைய வழிகளுக்காக மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். துதிப்போமா. இயேசுவே மக்கு நன்றி. பெரியவரே மக்கு நன்றி. பரிசுத்தரே மக்கு நன்றி. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட இருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ஹாலிலூயா. நன்றி ஆண்டவரே. என்னை உயர்த்துகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். என்னை கைவிடாதவரே மக்கு ஸ்தோத்திரம். லார்ட், யூ நோ எவ்ரிதிங் தட் இஸ் ஹேப்பனிங் வித் இன் மீ ஓ ஃபாதர். ஓ நோ மேன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு எல்லாமே தெரியும். அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. In everything that happens within me, enakkule nadakkira sagalavatri umakku theriyum aanduvare. Javamanungale kangalai moodi aanduvare paathu Yesuve naan ume nokki paarkiren aanduvare, ume nokki paarkiren, ume nokki paarkiren. Hallelujah. Nandri aanduvare. Nandri, nandri, nandri, nandri Raja. கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய தேவன் சித்தமாயிருக்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். சொல்லுங்க ஆண்டவரே மக்கு நன்றி ராஜா.

கரங்களை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வனாந்திர வாழ்க்கையில ஆண்டவரே, நான் சோர்ந்து போகாமல் முன் செல்லும்படிக்கு தேவன் எனக்கு கிருபை செய்கிறதற்காக நன்றி. இயேசுவே, என்னோடு கூடவே இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என் கூடவே இருக்கிறீங்களே அதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, பரிசுத்தரே. சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் யுவர் பிரசன்ஸ். உடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உடைய கிருபைக்காக நன்றி. உடைய நடத்துதலுக்காக நன்றி. உடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி. உடைய கிருபை என் வாழ்க்கையில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எனக்காய் கருதுகிற ஒரு தெய்வம் உண்டு. என்னை காக்கிற ஒரு தெய்வம் உண்டு. என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அதற்காக உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொடுக்கிறவர் எனக்கு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, உம்மை நான் துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன்.

சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். Lord, you alone are holy. You are worthy of our praises. எங்கள் துதிகளில் பாத்திரம் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Jesus. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம். சத்தமாய் துதித்து கொண்டே இருப்போமா, நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போமா. Shall we give thanks to the Lord? Hallelujah, hallelujah. நீர் பெரியவர், பரிசுத்தர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்கிறவர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah, hallelujah. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.

சொல்லுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு உங்க லேசான காரியம் ஆண்டவரே. இட்ஸ் வெரி சிம்பிள் திங் லார்ட், யூ கேன் சேஞ்ச் மை சிச்சுவேஷன் ஆண்டவரே. அதை நீர் சுத்தம் கொள்ளுகிறீர், அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். யூ வாண்ட் சேஞ்ச் மை சிச்சுவேஷன், சூழ்நிலைகளை மாற்ற நீர் சுத்தமாக இருக்கிறீர், அதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. லேசாய் லார்ட், இன் அ சிம்பிள் வே வில் சால்வ் மை ப்ராப்ளம்ஸ், என் பிரச்சனை போராட்டங்களை எளிதாய் நீர் மாற்றி விடுவீர், அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க எவைகளை செய்ய விரும்புறீங்களோ அதை தடையில்லாமல் செய்யும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. ஜெபம் பண்ணுங்க. ஜஸ்ட் ஆஸ்க் தி லார்ட், டெல் ஹிம், லார்ட் ஐ கமிட் மை myself into your hands, என்னை முழுவதுமாய் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை நீர் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே, உம்முடைய கரங்களிலே என்னை படைத்த தெய்வமே, உம்முடைய கரங்களிலே, Lord, into your hands I commit myself completely. Lord, Lord, let your will be done in my life. உங்க சித்தமே என் வாழ்க்கையிலே செய்யப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க சித்தமே என் வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை அப்படியே உங்க வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். அதை அப்படியே உங்க வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். You will see God's power in your life. உங்கள் வாழ்க்கையில் தேவ வல்லமை வெளிப்படுகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். It will be from the Lord. இது கர்த்தரிடத்திலே வந்தது என்று அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வார்.

ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தால்தான் நீ பல்லுகி பெருகி நீ ஆளுகை செய்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுங்க. ஆமென். ஒரே ஒரு முறை இந்த கடைசி பல்லவிய பாடம், பலவீனன் என்ற போது பலன் நான் என்றாரே. பலவீன சுவாமி, என்னால முடியாதுன்னு சொல்லும் சொல்றேன், நான் என் பலன் உனக்கு விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சிறியவன் என்று சொல்லும் போது ஆண்டவர், நான் சின்னவனா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லும் அவர் சொல்றாரு, நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. ஆதியாகமம் 3:1. கனமானது மற்றும் லேசானதுமான இரு பொருட்களை உயரமான ஒரு இடத்திலிருந்து கீழே விட்டால் கனமான பொருள் முதலிலும் லேசான பொருள் கடைசியிலும் விழும் என்று தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் கூறியதை மக்கள் பல நூற்றாண்டுகளாக நம்பி வந்தனர். அரிஸ்டாட்டில் எவ்வளவு பெரிய ஞானி, அவர் சொன்னது பொய்யாகுமா என்று மக்கள் அவர் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தனர். கனமானதும் லேசானதுமான இரு பொருட்களை மிகுந்த உயரத்திலிருந்து கீழே விழ வைத்து அரிஸ்டாட்டில் சொன்னது சரியா என்று சோதித்து பார்த்திருக்கலாம். ஆனால் 2000 ஆண்டுகளாக மக்கள் அரிஸ்டாட்டில் சொன்னதுதான் சரி என்று நம்பிக்கொண்டிருந்தனர். கிபி 1589 கலீலியோ அரிஸ்டாட்டில் சொன்ன கருத்து தவறு என்று மெய்ப்பிக்க பைசா நகரத்து சாய்ந்த கோபுரத்தின் அடிவாரத்துக்கு அநேக அறிவியல் மேதைகளை அழைத்துச் சென்றார். பின்பு தான் அந்த கோபுரத்தின் உச்சியில் நின்று கொண்டு 10 பவுண்ட் மற்றும் 1 பவுண்ட் எடையுள்ள 2 பொருட்களை ஒரே நேரத்தில் கோபுரத்தின் உச்சியிலிருந்து கீழே போட்டார். இரண்டுமே ஒரே நேரத்தில் தான் தரையில் வந்து விழுந்தன. ஆனால் இதை தங்கள் சொந்த கண்களால் பார்த்தும் அங்கு கூடியிருந்த அறிஞர்களுக்கு கலீலியோவின் கருத்தை நம்ப முடியவில்லை. காரணம், அவர்கள் தங்கள் சொந்த கண்களை நம்புவதை விட அரிஸ்டாட்டிலின் கருத்துதான் சரியானது என்று நம்பி வந்தனர். தங்கள் கண்களில் தான் ஏதோ பார்வை கோளாறு இருப்பதாக அவர்கள் நினைத்தனர். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே சாத்தானும் இன்று ஜனங்கள் மெய்யான தேவனுடைய வார்த்தைகளை நம்புவதை விட பொய்யான தன்னுடைய வார்த்தைகளை நம்ப வைக்கிறான். உண்மைக்கு மாறான காரியங்களை ஜனங்கள் நம்ப வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். ஆதாம் ஏவாளிடம் தேவன், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டிருந்தார். ஆனால் சர்ப்பமாகிய பிசாசு ஏவாளிடம், நீ அந்த கனியை புசித்தால் சாகவே சாவதில்லை, நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றான். ஏவாள் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டாள். பிசாசு சொன்னதுதான் உண்மை என நினைத்து அவனுடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்தாள். முடிவிலே ஆத்மாவிலே அவர்கள் மரணத்தை சந்தித்தனர். இன்று இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஜனங்கள் சாத்தானின் வார்த்தைகள் உண்மையானவைகள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றனர். வேதவசனங்கள் உண்மையானவைகள், அதில் உள்ள ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறிவிட்டன, இனியும் நிறைவேறும், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொன்னாலும் ஜனங்கள் அதை நம்ப தயாராக இல்லை. பிரியமானவர்களே, பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அவன் தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். ஆகவே பொய்யான அவனுடைய வார்த்தைகளை நம்பாமல் தேவனுடைய வார்த்தைகளை நம்புவோம். அவருடைய வார்த்தைகள் நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ குட் டே.

ரோமர் 5 அதிகாரம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றையும் நாம் பெலனற்றவளாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவுமல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படியிருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மிருதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னே அடையாளமானான். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவருடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பதே அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படியிருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது.

0: நீங்கள் கேட்கப் போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: மத்தேயு 11:28, 29 30 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனம் கிறிஸ்துவ வட்டாரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற வசனம். நான் போகிற இடத்தெல்லாம் சொல்லுவேன், வருத்தப்பட்டுன்னு சொல்லி ஆரம்பித்த உடனே அந்த வசனத்தை எல்லாரும் சொல்லி முடிப்பாங்க. உடனே கட்டன்னு சொல்லுவாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதுல நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆனால் அடுத்த கேள்வி கேட்பேன், இளைப்பாறுதல் கிடைத்ததா? இளைப்பாறுதல் என்றால் நிம்மதி. நிம்மதி கிடைத்ததா என்றால் நிச்சயமாக அநேகர் வாய முடிப்பாங்க, இளைப்பாறுதல் இல்லை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன், அவர் இளைப்பாறுதலின் தேவன். அவரிடத்திலே வந்த நாம் இளைப்பாறுதல் இன்னும் அடையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அன்பாலே மத்தேயு 11:28 மனப்பாடமாக சொல்ல தெரிந்த கிறிஸ்துவ சமுதாயத்தினர் அதுக்கு கீழே உள்ள 29:30 அவர்கள் அறியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் கடன் பிரச்சனையில், 5 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனையில் ஆண்டுகிட்ட வந்து 2.5 வருஷம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். எல்லாம் ரட்சிக்கப்பட்டு பார்த்து அறிக்கிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் வாங்கிட்டேன். எனக்கு பெரியவர்கள், ஆவிக்குரிய என்னுடைய தாய் தகப்பன் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் செய்தேன். ஆனால் 2.5 வருஷம் எனக்கு இளைப்பாறுதலே கிடைக்கல. வருத்தமும் வலியும் கண்ணீரும் கவலையும் வறுமையும் இப்படி தான் போயிட்டு இருந்தது. அப்போ ஆண்டவரிடத்தில் அதிகமாக ஜெபிப்பேன், ஆண்டவரே உம்மிடத்தில் வந்தா வருத்தப்பட்டு பார சுமந்து வந்தா இளைப்பாறுதல் கொடுப்பேன்னு சொன்னீங்க, எங்கே கொடுத்தீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ரொம்பவும் அவர்கிட்ட ஃபைட் பண்ணேன். ஒரு நாள் அப்படி தான் நான் செய்யும்போது இந்த மத்தேயு 11:28 தியானித்து கொண்டிருக்கும்போது இந்த 28 வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவர் நிறுத்தினார், இளைப்பாறுதலே கிடைக்கல ஆண்டவரே எனக்கு அப்படின்னும்போது தான் நல்லா படின்னு மேலேருந்து ஒரு குரல் கேட்டது. நல்லா படித்தேன், நல்லா தான் படிக்கிறேன், வருத்தப்பட்டு 5 லட்சம் ரூபாய் பாரத்தோடு தான் உங்கள்கிட்ட வந்தேன், என்றவன்ட்டு 2.5 வருஷம் ஆகி எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கல ஆண்டவரேன்னு தான் ஆண்டவர் திடீர்னு சொன்னார், கீழே படி அப்படின்னார். அப்போ கீழே படிக்கும்போது அந்த 29 வசனத்தை படிக்கும்போது தான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் வந்ததுதான் பாங்களே. அப்போ அந்த 29 வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய மகாக்கு பெரிய காரியம் என்னவென்றால், பைபிளில் எந்த இடத்துலலாம் அப்பொழுது அப்பொழுது என்று வருகிறதோ அங்கெல்லாம் நான் நிறுத்தி ஒரு கட்டம் கட்டி எப்பொழுது எப்பொழுதுன்னு கேட்பேன். எப்போ கிடைக்கும் இளைப்பாறுதல்? அப்பொழுது கிடைக்கும். எப்பொழுது? அப்போ அந்த அப்பொழுது என்று எதை குறிக்கிறதுனா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுதுன்றார். அப்போ ஏதோ ஏற்றுக்கொள்ள சொல்கிறாரு, ஏதோ கற்றுக்கொள்ள சொல்கிறார். ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது இளைப்பாறுதல் கிடைக்கும். கண்டுபிடிச்சிட்டேன் அன்பானே, ஏதோ கற்றுக்க சொல்கிறார். என்ன கற்றுக்க சொல்கிறார்? இந்த வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொண்டு என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு நிச்சயமா அநேக ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களுக்கு இதனுடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கும். இங்க எப்படி எழுதியிருக்குன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. இந்த கற்றுக்கொள்ளுறத பின்னாடி போட்டார். ஆனால்தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளாமலே இருக்கிறோம், அது அதனுடைய அர்த்தத்தை புரியாமலே, அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை புரியாமலே இருக்கிறோம். அதனால என்னக்கு ஆண்டவர் அழகாக கிளாஸ் எடுத்தார். என்ன எடுத்தார்னா, நீ 2 வருஷம் ஆயிடுச்சு, நான் 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு புலம்புறேன், உனக்கு இளைப்பாறுதல் வரலன்றியே, ஏன் வரல? 2 வருஷத்துக்கு என்கிட்ட வந்திய, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நீ கற்றுக்கிட்டியான்னார். உடனே சரண்டான் ஆண்டவரே, இன்னும் இல்லை, இன்னும் எனக்கு எரிச்சலும் கோபமும் இப்படிதான் நான் இருக்கிறேன், என் சுபாவம் இன்னும் மாறவில்லை. ஆனால் உன்னுடைய சுபாவம் சாந்தமும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளுன்றார். ஆண்டவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் ஏராளம் ஏராளம். அதில் முக்கியமானது சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் ஆண்டவர் கற்றுக்கொள்ள சொல்கிறார். நான் 2.5 வருஷம் ஆகி இன்னும் கற்றுக்கல. இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி கிறிஸ்துவ வட்டாரத்தில் கேட்குற ஒவ்வொருத்தரும் நீ 10 வருஷம் கூட ஆகும், 20 வருஷமும் 30 வருஷமும் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்துவத்தை நீ ஏற்றிருப்ப. ஆனால் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கிட்டோம்னா கிடையாது. அப்போ எப்படி இழைப்பாதல் கிடைக்கும், அப்போ எப்படி நிம்மதி கிடைக்கும்? ஆண்டவர் சொன்ன இந்த 2 காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பனே, சாந்தமும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொண்டு என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள்ன்றார். அப்போ டேக் அண்ட் லேர்ன், முதல் லேர்ன் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் லேர்ன் பண்ணிக்கும். அடுத்தது டேக் அவருடைய நுகம், அவருடைய பாரம் என்ன? அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டா எனக்கு 5 லட்சம் ரூபா பாரம், உனக்கு என்ன பாரம் அப்படின்னும் போது தான் ஆண்டவர் சொன்னார், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்து தான் என்னுடைய பாரம். அந்த ஆத்தும பாரத்தை நீ டேக் பண்ணிக்கோ, எடுத்துக்கோ. அப்போ தான் ஆண்டவர் அழகாக எனக்கு கிளாஸ் எடுக்கும்போது, ஆஹா இப்போ நான் ஏன் பாரத்தை தான் சுமக்கிறேன், அதுதான் நீ ஏன் நுகத்தை எடுத்துக்கோ, என்னுடைய ஆத்தும பாரத்தை நீ எடுத்துக்கோ, ஓம் பாரத்தை ஏங்கிட்ட கூடு அப்படின்னு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ ஒரு தரிசனத்தில் ஆண்டவர் அழகாக காட்டினார், ஒரு நெல் மூட்டையும் பஞ்சு மூட்டையும் காட்டினார். எதை தூக்குவோ அப்படின்னார், பஞ்சு மூட்டையை தான் தூக்குவேன், நெல் மூட்டை ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதுதான் கீழே 30வது வசனத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், என் முகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறதுன்னார். அப்போ அவருடைய இந்த ஆத்தும பாரம் பஞ்சு மூட்டைக்கு சமம், உன்னுடைய கடன் பாரம் நெல் மூட்டைக்கு சமம், ரெண்டுத்த நீ எதை எடுக்க போறனார், பஞ்சு மூட்டையை எடுத்துக்கிறேன்னு. நெல் மூட்டை என்கிட்ட கொடுத்துரு, உன் கடன் பாரத்தை என்கிட்ட கொடுத்துடு, என்னுடைய ஆத்தும பாரத்தை நீ எடுத்துக்கோனார். அம்மா இல்லையா, அன்னிலேருந்து இன்னைய வரைக்கும் என் தலையில் பஞ்சு மூட்டை தான் இருக்குது. என் கடன் பாரத்தை, என்னுடைய 5 லட்சம் ரூபா கடன் பாரத்தை ஆண்டுகிட்ட இறக்கி வச்சிட்டேன். இறக்கி வச்சது திரும்பி நான் எடுத்துக்கவே இல்லை. இறக்கி வச்சது இறக்கி வச்சு, அது அவர் பாரம். என்னுடைய கடனை அடைக்க வேண்டியது அவருடைய காரியம். ஆனால் என்னுடைய வேலை என்ன, என் தலையில் இருக்கிற ஆத்தும பாரத்தில் அதுக்கு நான் என்ன செய்யணும், ஊடு ஊடாக போய் அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி, இயேசு நல்லவர் வாங்கன்னு சொல்லி ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஆண்டவர் பக்கமாக சேர்க்கும்போது என்னுடைய கடன் பிரச்சனை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி எனக்கு இலைப்பாறலை கொடுத்தாரன்பாலே, நிம்மதி சமாதானம் எல்லாம் வந்து. இன்றைக்கி கடன் கொடுக்கறவனா என்னை வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கட்டளையிட்டார். ஊழியத்தை கொடுத்தார், வீடு வாசலை கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார். அப்போ இந்த ஒரு வசனத்தை நான் ஒழுங்காக கீழ்படியும் பொழுது அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொண்டு என் சுபாவத்தை எல்லாம் சிலுவையில் அறைந்து எரிச்சல் சுபாவம் கோவ சுபாவம் டென்ஷன் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அந்த கவலை எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கிட்டேன். அவருடைய ஆத்ம பாரத்தை நான் சுமக்க ஆரம்பித்தேன். நான் ஈஸியாக எல்லாருக்கும் சொல்லுவேன், கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு கேள்விப்பட்டுரும். முதல் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். இங்கே ஆண்டவர்கிட்ட டேக் அண்ட் லேர்ன் பாலிசின்னு சொல்கிறார். முதல் கற்றுக்க வேண்டியதை கற்றுக்கொள், அவருடைய ஆத்தும பாரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் இருக்கும்போது நமக்கு இளைப்பாதல் நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். அன்பாலே இதனுடைய அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை லெகுவாயும் இருக்கிறதுன்றார். அது ரொம்ப ஈஸி. அன்பாலே ஆண்டவருக்கு நம்முடைய கடன் பிரச்சனையோ நம்முடைய வீட்டு பிரச்சனையோ நம்முடைய எல்லா வாழ்க்கையில் எந்த பிரச்சனை ஒன்று பாரமாக அழுத்திட்டு இருக்குதோ அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. அவரால் 1 நிமிஷத்தில் சால்வ் பண்ண முடியும், அவரால் அது ஈஸி, தூசிக்கு சமம். அதே போல் அவருடைய ஆத்ம பாரத்தை அவரால் சால்வ் பண்ண முடியாது. அவர் வீடு வீடாக போய் நான் தான் இயேசு வந்திருக்கிறேன் ஏற்றுங்கன்னு சொல்ல முடியாது, நீ தான் சொல்ல முடியும். அதனால் 2 காரியத்தை நமக்கு ஈஸியாக இருக்கிறத நாம் எடுத்துப்போம், அவருக்கு ஈஸியாக இருக்கிற நம்முடைய பாரத்தை அவர்கிட்ட கொடுப்போம், நிச்சயமாக நமக்கு இழைப்பாதல் கிடைக்கும். கட்டாயம் எனக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இதை கேட்கிற அன்பானவர்களே, இந்த 30:29-30 இருக்கிற ரகசியத்தை நாம் அறிந்து அந்த இழைப்பாறலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பு மகா கிருபை ரக்கம் நிறைந்த என் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு சோர சோழலுக்காக ஜெபிக்கிற அவங்க பாரம் என்னன்னு எனக்கு தெரியாது. எத்தனையோ வருஷமாக இழைப்பாறல் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் உன்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும்
3: உன்னுடைய ஆத்தும பாரத்தை நாங்கள் சுமந்து எங்களுடைய பாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஆண்டவரே நாங்கள் இருக்கும்போது நிச்சயமாக இளைப்பாதல் கிடைக்குன்ற நீ சொல்லியிருக்கிறேன். அப்படி ஆகியவர்கள் இளைப்பாதலை பெற்று சாட்சியாக வாழ உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமாக இதில் உள்ள ஆழமான சத்தியங்களை அவர்கள் விளங்கி கொள்ளும்படியாக அவர் கண்களை திறந்துடலுங்க. அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ மாமலே.

கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இத்தனை நாட்களாய் தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை பாதுகாத்தார், கர்த்தர் என்னை நடத்தினார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். அவரே நம்மை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. We worship you, Jesus. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஆண்டவரே, என்னை காத்த உம்முடைய கரங்களுக்காய் நன்றி, என்னை வழி நடத்துகிற உம்முடைய கரங்களுக்காய் நன்றி. ஆண்டவரே, இத்தனை நாளாய் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு குறைவும் இல்லாமல் என்னை பாதுகாத்தீர். ஆண்டவரே, என்னுடைய போக்கிலும் வரத்திலும் நீர் என்னோடு கூட இருந்து நீர் எங்களை காக்கிற தேவன். ஆண்டவரே, நீர் எங்களை காக்கிற தேவன். கண்ணின் மணி போல எங்களை காக்கிற தேவன் நீர் அப்பா.

காக்கிற உம்முடைய கரங்களுக்காய் நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் காலை தள்ளாட ஒட்டாத தேவன், தீங்கு அணுகாமல் என்னை பாதுகாக்கிற தேவன், அவரே நம்முடைய கர்த்தர், அவரே நம்மை காக்கிற கர்த்தர்.

இன்றைக்கு நம்முடைய வீட்டையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் காக்கிற ஒரே ஒரு கரம் தேவனுடைய கரம் மாத்திரம்தான். நம்ம வீட்டை காக்கிறது ஏதோ ஒரு 7 லீவர் காத்ரேஜ் பூட்டு கிடையாது. நம்முடைய வீட்டை காக்கிறது ஏதோ கிரில்ல செஞ்ச டோர் கிடையாது. நம்முடைய வீட்டை காக்கிறது ஏதோ காம்பவுண்ட் வால் கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது. நம்மையும் நம்மை சுற்றுள்ள யாவையும் காத்து கொள்ளுகிற தேவனுடைய கரங்கள், அந்த கரங்கள் எனக்கு உண்டு, என்னை காக்கிற கரங்கள் எனக்கு உண்டு.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: இரண்டாம் உலக மகா யுத்தம் நடைபெற்ற காலம் அது. போலந்து நாட்டைச் சேர்ந்த தெரசா என்ற இளம் வாலிப பெண், அவள் வீட்டின் அருகே வாழ்ந்த பல யூத மக்கள் திடீர் திடீரென்று காணாமல் போய்விட்டார்கள். அவர்களாக எங்கும் செல்லவில்லை. நாசிக் படை வீரர்கள் அவர்களை பிடித்துச் சென்று சிறைகளிலிட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இதை அறிந்த தெரசாவும் அவளுக்கு அறிமுகமான சிலரும் சேர்ந்து தங்கள் வாழ்க்கையே பணயம் வைத்து பல யூத குடும்பங்களை ஒழித்து வைத்து பாதுகாத்தார்கள். இந்த துணிவான செயலுக்கு மூல காரணம் தெரசாதான். தீமையான காரியங்களுக்கு எதிர்த்து நிற்க நமக்கு தைரியம் மிக மிக அவசியம். இந்த உலகில் நாம் காணும் பல தீமையான காரியங்களுக்கு காரணம் பிசாசும் அதன் கிரியைகளும் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. நீங்கள் வாழும் சூழ்நிலைகளில் எந்த தீமை தலை தெரித்து ஆடுகிறதோ அதற்கு எதிராக குரல் கொடுக்க துணிவோடு செயல்பட உங்களை அர்ப்பணியுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற நம்பிக்கையோடு முன் செல்லுங்கள். கடவுள் உங்களோடு இருக்கிறார்.

0: தமக்கு சாட்சிகளாயிருக்கும்படி நம்மை அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு தைரியம் கொள்வோம், போல்ட் வாய்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி அப்போஸ்தலர் 2:21. பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்திருந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? மற்றவர்களோ, இவர்கள் மதுபானத்தினால் இறந்திருக்கிறார்கள் என்றும் பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3 வேளையாய் இருக்கிறதே, தீர்க்கத்தரிசியாகிய யோவேலினால் நிறைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்தியலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய மனநவசனம் வெளிப்படுத்தல் 3:13. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. என் குமாரனே, என் குமாரத்தியே, கிறிஸ்துவின் பெயர்ப்புகளை பரப்புவதில் உனக்கு இருக்கும் தயக்கங்களிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வர விரும்புகிறேன். மக்கள் உன்னை கேலி செய்வார்கள் என்று நீ பயப்படுகிறாய். நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீ வாயை திறக்க நினைக்கும் போதெல்லாம் உன் தொண்டை அடைத்துக் கொள்ளுகிறது. பகடியை பற்றிய பயம் உன்னை ஊமையாக்கி விடுகிறது. என் பிள்ளையே, இந்நிலை குறித்து சோர்ந்து போகாதே. 3 மேல் இயேசுவோடேயே அவரது சீடர்கள் இருந்தும் அவர்களுக்கும் இதே பிரச்சனைதான். சீடர்களது வலுவின்மை அவர்களது விருப்பத்தை மேற்கொண்டது. எனது வருகையினால்தான் அப்பிரச்சனை தீர்ந்தது. நான் அவர்கள் மீது இறங்கிய போதோ கோழைகள் வீரர்களானார்கள். என்னால் நிரப்பப்படு. உனது கோழைத்தனத்தை எண்ணி தைரியம் இழக்காதே. அதே வேளையில் உனது பேச்சுத்திறனை நம்பியும் பெருமை அடிக்காதே. என்னையே சார்ந்திரு. சிலுவையின் செய்தியை பறைசாற்ற எல்லா சூழல்களிலும் நான் உனக்கு தைரியம் தருவேன். உனது கல்வி தகுதி காரியம் அல்ல. எனது வல்லமையினாலேயே நீ கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்லும் போது மக்கள் ரட்சிக்கப்படுவதை காண்பாய். எனது வரங்களினாலும் உன்னை நிரப்புவேன். நீ ஆவிகளை அடையாளம் காணலாம், பிசாசுகளை துரத்தலாம், மக்களை பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுவிக்கலாம். அற்புத அடையாளங்கள் மூலம் எனது வல்லமையை வெளிப்படுத்தி காட்டலாம். தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலம் தீயவற்றை கண்டிக்கலாம். நம்பிக்கையே அற்ற சூழல்களில் விசுவாச வார்த்தைகளை பேசலாம். எதிரியின் கையாட்களை பலமிழக்க செய்யலாம். அரசிலுள்ள உயர் அதிகாரிகளுக்கு பின்னர் செயல்படும் தீய சக்திகளை கட்டுப்படுத்தலாம். மதுவுக்கும் மாதுவுக்கும் மயங்கி போகும் வாலிபரை திசை திருப்பலாம். சுவிசேஷத்தை நீ அறிவித்துக் கொண்டு முன் செல்கையில் சாத்தான் முழுக்க முழுக்க உன்னை எதிர்ப்பான். ஆத்துமாக்கள் மீதுள்ள அவனது பிடிப்பை அவ்வளவு எளிதில் அவன் விட்டுவிட மாட்டான். நீ எனது வல்லமையினால்தான் செயல்படுகிறாய் என்பதால் அவன் சும்மா இருந்து விடுவான் என்று எண்ணாதே. உனக்கு விரோதமாக செயல்பட அவன் மக்களை எழுப்பி விடுவான். உன்னை உதைக்க அல்லது எரிக்க அவர்களை ஏவி விடுவான். உன்னை நோக்கி எரியப்படும் ஒரு கல்லும் உன்மீது விழாது என்று நான் வாக்கு பண்ண மாட்டேன். ஆனால் நீ இரத்த வெள்ளத்தில் சாக நேர்ந்தாலும் உனது முகத்தை தேவதூதனை போல் பிரகாசிக்க செய்வேன். உன்னை துன்புறுத்துவோர் மீது உனக்கு கசப்பெண்ணம் வராமல் நீ அவர்களிடம் கனிவாகவே இருந்து கொள்ள உனக்கு அருள் தருவேன். நீ எனது மகிழ்ச்சியில் திளைத்திருப்பாய். நான் மாட்சிமையின் ஆவியானவராய் உன்மீது அமர்ந்திருப்பேன். உற்சாகம் கொள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த அருமையான தியானத்திற்காக ஆவியானவரே எங்களிடம் நேரடியாக பேசுவது போல் உம்முடைய திருவசனங்களிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு புதிய உற்சாகமும் புதிய வல்லமையும் தந்து வாயை திறக்க முடியாமல் எங்கள் தொண்டை அடைத்து கொள்ளுகிற வேளைகளிலும் ஆண்டவரே மதகை திறந்து விடுவது போல அவர் எங்கள் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை மக்களுக்கு கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் இந்த செய்தியை டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் அனைவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் ஒவ்வொருவரையும் நீர் தரிப்பிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மட்டுமல்ல, அந்த வல்லமையினால் அவர்கள் எல்லாரும் உறக்கம் தெளிந்து உற்சாகம் கொண்டு கல்வாரி துணியை எல்லா இடங்களிலும் அவர்கள் முரசொலிக்க கர்த்தர் அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
1: யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go!

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை மத்தேயின் புஸ்தகம் 21:42. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாரெல்லாம் ஆகாது என்று தள்ளினார்களோ, எங்கெல்லாம் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, அங்கெல்லாம் உங்களை உயர்த்தி உங்களை ஆசிர்வதிக்கிற ஒரு நாளாய் இந்த நாளை உண்டு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில், பணியிடங்களில், குடும்பத்தில், சமுதாயத்தில் மட்டுமல்லாமல் சரீரத்தில் உண்டான வியாதியின் நிமித்தமாக மனிதர்களாலும் மருத்துவத்தினாலும் தள்ளப்பட்ட நிலையில் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாய், பயனற்றவர்களாய், முடிந்தது அவ்வளவுதான், இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிடப்பட்டவர்களாய், ஆகாது என்று வீடு கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட கல்லை போன்று நீங்கள் காணப்படுவீர்களானால், கர்த்தர் இன்றைக்கு உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்து உங்களுக்கு செய்ய போகிற அற்புதங்களின் நிமித்தமாய் உலகிற்கு உங்களை தலைக்கல்லாய், சாட்சியின் கற்களாய் நிறுத்தி ஆசிர்வதிக்கிற நாளாய் இந்த நாளை உண்டு பண்ணியிருக்கிறார். முதலாவதாக ஆற்றின் வேகத்தில் சாய்ந்து போன 12 கற்களை குறித்து பார்ப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 4:10 நாம் வாசிக்கையில், அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானை கடந்து கர்த்தருடைய கட்டளையின்படி கோத்திரத்தின் இலக்கத்திற்கு ஏற்ப ஒவ்வொருவரும் ஒரு கல்லையும் தங்கள் தோள்களில் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதே. இங்கே யோசுவா அதற்கான யோர்தானின் நடுவில் இருந்து 12 கற்களை எடுத்து அதை தங்களோடே கர்த்தர் சொன்னபடி சுமந்து கொண்டு அக்கரைக்கு கொண்டு போகிறார். பின்னாளில் அவைகள் இந்நாள் மட்டும் சாட்சியின் கற்களாய் பெயர் விளங்கி காணப்படுகிறதை வாசிக்கின்றோம். இந்த 12 கற்களை குறித்து நாம் பார்ப்போமானால், யோர்தான் நதியானது அறுப்பு காலம் முழுவதும் கரைபுரண்டு ஓடுகின்றதான நதி. அந்த வெள்ளத்திற்கும் தண்ணீரின் விசைக்கும் எதிர்த்து நிற்க முடியாமல் சாய்ந்து போய் யாரும் அறியாத ஆழத்தில் கிடந்த அந்த 12 கற்களை தான் கர்த்த யோசுவாவை கொண்டு பயன்படுத்தி சாய்ந்து போன கற்களை சாட்சியின் கற்களாய் மாற்றினார். இதேபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் யோர்தானை போன்ற சூழ்நிலைகள் உங்களை தாக்கி மோதி அடித்து செய்வது அறியாது மனம் சோர்ந்து போய் உங்களின் சூழ்நிலையிலிருந்து மீட்டு எடுத்து நிறுத்தி வைக்கவும், உதவி செய்வார் ஒருவரும் இல்லாமலும் கண்ணீருடனும் வேதனைகளுடனும் யோர்தானின் ஆழத்தில் யாரும் உதவி செய்வாரற்று தூக்கி நிறுத்தப்படாமல் நின்ற கற்களைப் போல உங்களின் சூழ்நிலைகளிலிருந்து மீட்டு எடுக்க யாரும் இல்லாமல் மனம் உடைந்து போய் காணப்படுகின்ற உங்களை, இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்து தடுமாறி போயிருக்கிற உங்களை நிலைநிறுத்தி ஆசிர்வதிக்கிறார். இரண்டாவதாக ஆற்றின் வேகத்தில் அடித்து செல்லப்பட்ட கல். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:40 நாம் வாசிக்கையில், தாவீது ஆற்றிலிருந்து 5 கூழாங்கற்களை தெரிந்து எடுத்துக்கொண்டு பெலிஸ்தனுக்கு முன்பாக போனான் என்று வாசிக்கின்றோம். இங்கு இந்த கூழாங்கற்களை குறித்து பார்ப்போமானால், அவைகள் ஆற்றின் வேகத்தினால் ஒவ்வொரு நாளும் அடித்து அடித்து கொஞ்சம் கொஞ்சமாய் தள்ளப்பட்டு அதனுடைய உருவத்தில் மாற்றம் அடைந்தும் ஆற்றில் அடையாளம் தெரியாதபடிக்கு அமிழ்ந்து போய் காணப்படுகின்ற அந்த கூழாங்கற்களை கர்த்த தாவீதின் கரங்களில் தந்து அடையாளப்படுத்தினார். எப்படி என்றால், இஸ்ரவேலரை 40 நாட்கள் மிரட்டிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு பயன்படுத்தி பெரிய ஜெயத்தை பெற்றுத்தந்து தாவீதிற்கு ராஜ மேன்மையை உண்டாக்கி ஆசிர்வதித்தார். இன்றைக்கு உங்களையும் நீங்கள் பல சோதனைகளினால், வேதனைகளினால் தினம் தினம் போராடி மனம் நொந்து போய் சரீரத்தில் பலனற்று போய் காணப்பட்டு அநேக முறைகள் முயற்சி செய்து தோல்விகளை தழுவியும் நீங்கள் எடுத்த திட்டங்கள், தீர்மானங்கள் யாவும் மறக்கப்பட்டு அடையாளமின்றி நீண்ட நாட்களாய் காணப்படுமானால், அது ஒருவேளை விசாக்காரியங்களோ பணியிடங்களில் அதிகாரிகளிடத்திலிருந்து வரவேண்டிய நல்ல பதில்களோ, கையெழுத்தோ, ஒப்புதலோ, சுகமோ, பொருளாதார ஆசீர்வாதங்களோ, இப்படி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அவைகளை அடையாளப்படுத்தி அவற்றிற்கு உயிர் கொடுத்து பயன்பாட்டிற்குள் கொண்டு வந்து பெரிய வெற்றியை பெற்றுத்தந்து உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். 3வதாக உடைக்கப்பட்ட, உதவாத, தூக்கி எறியப்பட்ட கல். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9:53 நாம் வாசிக்கின்றோம், ஒரு ஸ்திரீ ஒரு எந்திரக்கல்லின் துண்டை அபிமலேக்கினுடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்தது என்று. இங்கு கூறப்பட்ட எந்திரக்கல்லை குறித்து நாம் பார்ப்போமானால், அன்றைய நாட்களில் தானியங்களை அரைப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு கல். அது உடைந்து போன பிறகு பயன்பாடு அற்றுப்போன ஒன்றானபடியினால் அதை தூக்கி எறிந்து விடுவர். ஒன்றுக்கும் உதவாது என்று தூக்கி வீசப்பட்ட கல்லைத்தான் கர்த்தர் அபிமலேக்கினுடன்
அவன் அக்கிரமங்களுக்கு சரிகட்டும்படி ஸ்திரீயை கொண்டு பயன்படுத்தி அழித்து போட்டார் என்பதை அறிகிறோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்ருவானவன் பல திட்டங்களை உங்களுக்கு எதிராய் செயல்படுத்தி உங்களை மற்றவர்களின் பார்வைக்கு அற்பமாய் எண்ணப்படும்படியும் நீங்கள் முயற்சி செய்கிற காரியங்களில் பல முறை தோல்வியும் விரக்தியும் கொடுத்து உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற அபிமலேக்கை போன்ற கிரியைகளை எதிர்கொள்கிற பலனை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அற்பமாய் எண்ணப்படும்படி செய்த உங்களை கொண்டு நீங்கள் எந்த இடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்தில் இன்றைக்கு உங்களை உயர்த்த போகிறார். அது மட்டுமல்லாமல் சரீரத்தில் காணப்படுகின்ற வியாதியின் கூறுகளை அபிமலேக்கை அழித்து போட்டதை போல அழித்து போட்டு பரிபூரண சுகத்தையும் தருகிறார். பலத்த துருகமாகிய இயேசுவிற்குள் நீங்கள் அடைக்கலமாய் வந்தபடியினால் துருகமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எதிராய் உங்கள் பக்கமாய் எது வந்தாலும் அவற்றை முறித்து போட்டு உங்களை தப்புவித்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை தலைக்கல்லாய் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து உயர்த்தி கனம் செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் பலத்த துருகமான இயேசுவுக்குள் வந்து சேராமல் இருப்பீர்களானால் இன்றைக்கே உங்களை ஒப்புக்கொடுங்கள். இயேசுவாகிய துருகம் உங்களையும் சாட்சியின் கருக்களாய் நிறுத்தி ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன்எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபின் எழுதின பொதுவான நிருபம் 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் அநேக காரியங்களை முன்வைத்து பாக்கியவான் பாக்கியவான் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். இங்கே யாக்கோபை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாம், அவன் பாக்கியவானாம், அவன் பின்னாட்களிலே நன்மையை சுதந்திரிக்கிறவனாய் ஆசீர்வாதத்துக்குரியவனாய் காணப்படுகிறவன். வேதம் சொல்கிறது சோதனையை சகிக்க வேண்டும், தாண்ட வேண்டிய காரியங்களை தாண்ட வேண்டும், மேற்கொள்ள வேண்டிய காரியங்களை மேற்கொள்ள வேண்டும், எதிர்க்க வேண்டிய காரியங்களை எதிர்க்க வேண்டும், அதே போல சகிக்க வேண்டிய காரியங்களை சகித்து தான் ஆக வேண்டும். பவுலின் வாழ்க்கையில பலவீனம் என்னும் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அவன் தேவனிடத்துல போய் கேட்கிறான், இந்த முள்ளை என்னை விட்டு நீக்கிவிடும். 3 கேட்கிறான், அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பவுலே, இதை நீ சகித்தால் என் பலன் இதிலே பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த முள்ளை நான் நீக்க மாட்டேன், ஆனால் நீ சகிக்கணும். நீ சகிக்கிறதற்கு உனக்கு நான் கிருபையை கொடுக்குறேன். இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நீ சகிப்பாயானால் உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என் பலன் பூரணமாய் விளங்கினால் உன்னால் எது எது செய்ய முடியாது என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ செய்து முடிப்பாய். எனவே தான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னுடைய பலவீனம் என்னை வேதனைப்படுத்தும் போது அவர் இதை அனுமதித்திருக்கிறார் என்று எண்ணி நான் சகிப்பேனானால் அந்த பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அப்படி பூரணமாய் விளங்கினது நிமித்தம் பவுல் சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை முடித்தேன், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், அவர் சகித்தார், அவர் சகித்தார். நாமும் சகித்து கொண்டிருப்பதை அவர் அறிவார். முறுமுறுப்பு வேண்டாம். மாம்ச செயல்கள், மாம்ச கிரியைகள் நம்மில் வெளிப்பட இடம் கொடுக்க வேண்டாம். ஆமென். ஆகார் சாராளை அற்பமாய் பார்த்ததை சாராளால் தாங்க முடியவில்லை. அவள் கடினமாய் நடத்த ஆரம்பிக்கிறாள். இப்படி நம்மால் சகிக்க முடியாத நிலை வரும்போது நம்மிலே என்ன செய்கிறோம் என்றால் மாம்ச கிரியைகளை வெளிப்படுத்துகிறோம். இப்படிப்பட்ட நிலை வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். எபேசு சபைக்கு சொல்லும் போது நீ சகித்து கொண்டிருப்பதை நான் அறிவேன் என்கிறார். என்ன சொல்லிவிட்டு சொல்லுகிறார் தெரியுமா? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். சகித்து கொண்டிருப்பதை தேவன் கிரியையாய் பார்க்கிறார். கிரியைகளுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகிக்கிறவன், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சகிக்க கிருபையை கேட்போம். என் தகப்பனார் அருமையான ஒரு பாடலை பாடியிருக்கிறார்கள், சிலுவை நிழலதிலே காண்பின் இழைப்பார்கள். அதில் ஒரு சரணம் இப்படி எழுதியிருக்கிறார்கள்,

எனக்கென்றும் கிருபை தாரும் நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை தாரும் சிலுவை நிழலதிலே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, நீர் சகித்தீரப்பா. சகிக்க வேண்டிய காரியங்களை சகிக்க, மேற்கொள்ள வேண்டிய காரியங்களை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஏசாயா 61:1. அடிமை முறைக்கு எதிராக குரல் கொடுத்தவர்களில் முக்கியமானவர் லேவி காஃபின் என்பவர். 1820 லேவி இண்டியானாவில் உள்ள நியூ ஃபோர்ட் என்ற இடத்துக்கு குடிபெயர்ந்தார். அண்டர்கிரவுண்ட் ரயில் ரோட்டில் அவர் வீடு மிக முக்கியமான ஒரு இடமாக மாறியது. அவர் அடிமைகளை அமெரிக்காவின் தென்பகுதியிலிருந்து சுதந்திரத்தை நோக்கி கனடாவுக்கு அனுப்பி வைத்தார். இவர் தன் உயிரை பணயம் வைத்துத்தான் அடிமைகளை காப்பாற்றி கனடாவுக்கு அனுப்பிவிட்டார். அவர் தன்னுடைய வீட்டில் ஒரே நேரத்தில் 17 அடிமைகள் வரைக்கும் மறைத்து வைத்திருப்பார். அவர் வீடு இருந்த இடத்துக்கு அருகில்தான் 3 ரயில்வே பாதைகள் சங்கமமாயின. அவருக்கு பல்வேறு கொலை மிரட்டல்கள் வந்த வண்ணமாய் இருந்தன. ஆனாலும் அவர் தான் பார்த்த அநீதிக்கு எதிராக போராட துணிந்தார். இவருடைய இந்த செயலால் 100,000+ அடிமைகள் விடுவிக்கப்பட்டார்கள். அடிமைகளை விடுவித்த தன்னுடைய செயல்பாட்டை அவர் இவ்வாறு கூறினார். பசியுள்ளவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கவும் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கவும் தான் இயேசு கூறியிருக்கிறாரே ஒழிய இந்த நேரத்தினருக்கு என்று குறிப்பிடவில்லை என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, சிறைப்பட்டவர்களையும் கட்டுண்டவர்களையும் பலவிதமான அடிமைத்தனங்களில் இருந்து விடுவிக்கவே தேவன் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவே என்று நாம் வேதத்திலே வாசிப்பதைப் போல, அழிவுக்கு நேராக செல்பவர்களை விடுவித்து நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்த உதவி செய்ய வேண்டும். தேவன் மோசேயை பிரத்யேகமான ஒரு வேலைக்காகவே தாயின் வயிற்றிலேயே முன்குறித்திருந்தார். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காகவே தேவன் மோசேயை ஏற்படுத்தினார். எகிப்தியர் இஸ்ரவேலரை கடினமாய் வேலை வாங்கினார்கள். இஸ்ரவேலரின் ஜீவனும் அவர்களுக்கு கசப்பாய் போனது. அவர்கள் இட்ட கூக்குரல் தேவனுடைய சந்நிதியில் போய் எட்டியது. தேவன் மோசேயை அழைத்து எகிப்துக்கு அனுப்பினார். அற்புத அடையாளங்களை செய்யும் வல்லமையை தேவன் மோசேக்கு கொடுத்தார். மோசே பார்வோனின் கையிலிருந்து சுமார் 20,00,000 ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அழைத்து சென்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய இந்தியாவில் 135 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களில் பலர் பாவங்களினாலும் வியாதியினாலும் பிசாசின் வல்லமையினாலும் கட்டப்பட்டிருக்கின்றனர். குடும்பங்களில் நிம்மதி இல்லாமல் வாழ வழி தெரியாமல் ஏராளமானோர் இருக்கின்றனர். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை குறித்து அறிந்தால்தான் விடுவிக்கப்பட முடியும். ஆனால் யார் அந்த சத்தியத்தை அவர்களுக்கு அறிவிப்பார்கள்? அவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்து அவர்களை பல்வேறு அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க தேவன் நம்மைத்தான் நம்பியிருக்கிறார். சத்தியத்தை அறிவிப்போம், ஜனங்கள் விடுதலையாகட்டும்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: கவிஞர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 2:9 வாசிக்கலாம். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய்.
2: Then you will understand righteousness and justice, equity and every good path.
1: நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழியையும் நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய்.
2: Righteousness, justice, equity and every good path.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த வேதவசன பகுதி வந்து நீங்கள் 2 நீங்க வாசிக்கணும், 1 வாசிக்கணும்.
2: So you have to read from verse 1 to as a continuation of this verse.
1: அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சொன்னது என்ன அர்த்தம்?
2: So what does it mean when it says then you will understand righteousness, justice, equity and every good path?
1: The question enna, eppozhudhu?
2: So the question is when?
1: Eppozhudhu idellam kadaikum?
2: When we will receive all these things?
1: Neengal mudhalam vasanam mudhal 4 varaiku vaasippeengalana?
2: If you read from verse 1 to verse 4,
1: ange 7 kaaryangalai naam seiya vendum endru indha nyani namakku bodhikkirar.
2: Here the wise man emphasizes that we are supposed to do 7 things here.
1: 7 kaaryangalai varsapaduthuren.
2: I want to list out the 7 things.
1: Mudhalavathu nee un seviyai nyanathirku saai, rendavathu nee en vaarthaigalai yetrukol, 3rd en kattalaigalai unnadathil bathrapaduthu, 4th nyanathai vaa endru koopidu, 5th புத்தியை சத்தமிட்டு அலை, 6th அதை வெள்ளியை போல நாடு, 7th புதையல்களை தேடுகிறது போல தேடு.
2: First, if you receive my words, second, treasure my commands within you, third, you incline your ear to wisdom, fourth, if you cry out for discernment, fifth, lift up your voice for understanding, sixth, if you seek her as silver, and seventh, search for her as for hidden treasures.
1: இந்த 7 காரியங்களை நீ செய்வாயானால்,
2: if you do all these 7 things,
1: நடப்பது என்னவென்றால், முதலாவது 5th வசனத்தில்,
2: what will happen first in verse 5?
1: அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய்.
2: Then you will understand the fear of the Lord and find the knowledge of God.
1: இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி தான் இப்ப நம்ம வாஸ்தவம் பாருங்க 9th வசனம்.
2: And the continuation of this verse is what we read in verse 9.
1: என்ன தொடர்ச்சி?
2: What is the continuation?
1: அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்வாய்.
2: Then you will understand righteousness and justice, equity and every good path.
1: இதற்கு இடையில வந்து நீங்க 6th 8th வரைக்கும் தேவனுடைய தன்மைகளை வந்து ஒரு இன்சர்ட் பண்ணியிருக்கிறார்.
2: So between this verses from 6 to 8 you can see the nature or the characteristics of God which is inserted here.
1: மற்றபடி இந்த 5th வசனத்துடைய தொடர்ச்சி வந்து 9th வசனத்துல இருக்கு.
2: And otherwise the continuation of verse 5 is found in verse 9.
1: அப்போ இந்த 7 காரியங்களை ஒருவன் செய்வானானால் அவனுக்கு இந்த நன்மை ஒன்று பின்னால வருது.
2: So if a person does all these 7 things he will receive some goodness.
1: இன்னைக்கு இந்த 9th வசனத்தை நாம தியானிக்க போறோம்.
2: Today we are going to meditate verse 9.
1: இந்த 7 காரியங்களை செய்தால் கிடைக்க போகிறது என்னவென்றால் நீதி, நியாயம், நிதானம், நல்வழி.
2: When you do all these 7 things you will receive righteousness, justice, equity and every good path.
1: இந்த 4 காரியங்களையும் நீ அறிந்து கொள்வாய்.
2: Then you will understand these 4 things.
1: ஒரு காரியத்தை நீங்க நல்லா விளங்கிக்கொள்ளணும்.
2: You have to understand something.
1: தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிற அல்லது நமக்கு அருளுகிற ஞானமும் அறிவும் அது தானாக வராது.
2: So this wisdom or the understanding which the Lord has promised is not gained by itself.
1: அது வந்து ஏதோ வயது வந்ததனால வராது.
2: It is not gained by mere age.
1: அது வந்து ஒரு காலம் கடந்து விட்டதனால தானாய் வந்து சேராது.
2: Or it is not obtained or gained by passage of time.
1: ஏதோ தெரியாம தடுக்கி விழுந்துட்டேன் அதுக்குள்ள அப்படினு சொல்லி ஒரு அதிர்ச்சியாகவும் அது வராது.
2: Or it will not be gained by a shock or being stumbled into.
1: அதை ஒரு மனுஷன் தேட வேண்டும்.
2: A person should seek it.
1: அதை நாட வேண்டும்.
2: A person should seek after it.
1: அதை விரும்ப வேண்டும்.
2: A person should desire for it.
1: அதை பத்திரப்படுத்த வேண்டும்.
2: A person should keep and store it.
1: அதை ஒரு பொக்கிஷமாக கருத வேண்டும்.
2: A person should consider it as a treasure.
1: இந்த 7 காரியங்களை செய்தால்தான் கர்த்தர் கர்த்தர் நீதி நியாயம் நிதானம் நல்வழி இவைகளெல்லாம் அறிந்து கொள்றதுக்கு கிருபை தருவார்.
2: Only when you do all the seven things the Lord will give us grace to understand righteousness justice equity and good path.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை உங்களுக்கு நடுக்க போறேன்.
2: Today I am going to take a very important lesson.
1: நீங்க இது உங்களுக்கு உண்மையாவே பிரயோஜனமா இருக்கும்.
2: This will be truly useful to you.
1: இது நான் புரிந்துகொள்வதற்கு எனக்கு பல மணி நேரம் ஆனது.
2: It took many hours for me to understand this.
1: இதை நான் தியானிப்பதற்கு ரொம்ப நேரம் ரொம்ப சிரமமா நான் எடுக்க வேண்டியதா இருந்தது.
2: I also have to take much effort to understand and meditate this.
1: அதிகமாய் நான் வாசிக்க வேண்டியிருந்தது.
2: I had to read more.
1: பின்புதான் எனக்கு ஒரு தெளிவு இந்த வசனத்துல கிடைத்தது.
2: Only then I got a clarity in this verse.
1: இங்க நான்கு காரியங்கள் இருக்கு.
2: There are four things here.
1: நீங்க குறிப்பிட்டு கொள்ளுங்க. நீதி, நியாயம், நிதானம், நல்வழி.
2: Righteousness, justice, equity, good path.
1: இதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் இந்த நீதி, நியாயம், நிதானம் இவைகள் மூன்றும் இல்லாமல் நல் வழி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரவே வராது.
2: If you have to understand this without combining righteousness justice and equity there will not be a good path in the life of a man.
1: கவனிங்க.
2: Listen carefully.
1: இத நான் இப்படி சொல்லலாம்.
2: I can write it this way.
1: நீதி கூட்டல் நியாயம் கூட்டல் நிதானம் is equal to நல் வழி.
2: Righteousness plus justice plus equity is equal to every good path.
1: புரியுதா உங்களுக்கு?
2: Can you understand?
1: நீதி நியாயம் நிதானம் இவைகள் மூன்றையும் நீங்க கூட்டுவீங்களானா அதுல வர்ற விளைவு வந்து நல் வழி.
2: If we add righteousness, justice and equity, then you will get the outcome as good path.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: தேவனுடைய நல் வழியை நாம் வந்து பெறுவதற்கு நீதி நியாயம் நிதானம் இவைகள் மூன்றும் அவசியமானது.
2: All these three, that is righteousness, justice and equity, are required to understand the good path of God.
1: இரண்டாவது,
2: second,
1: இந்த மூன்றும் ஒவ்வொன்றை பலப்படுத்துகிறது.
2: All three reinforce each other.
1: மூன்றாவது,
2: third,
1: இவைகள் மூன்றும் ஒரு சேர இருக்கிறது.
2: All three must remain together.
1: மூணு வார்த்தை சொன்னேன்.
2: Three words I told you.
1: Three things are required for a good life. All these three things must remain together. All these three things reinforce each other. இது மூன்றுமே அவசியம். ஒன்றை ஒன்று பலப்படுத்துகிறது. மூன்றுமே ஒன்றாக பயணிக்கிறது.
2: All three are required. All three reinforce each other. All three must remain together.
1: அதாவது நியாயம் இல்லாமல் நீதி இல்லை.
2: There can be no justice without righteousness.
1: நீதி இல்லாமல் நியாயம் இல்லை.
2: There can be no righteousness without justice.
1: நியாயமும் நீதியும் பெற நிதானம் இல்லாவிட்டால் அது கிடைக்காது.
2: You cannot have true justice and righteousness without maintaining equity.
1: அப்போ மூணுமே ரொம்ப அவசியம்.
2: So all three are very essential.
1: இதை மூன்றும் தேவ கிருபையினாலே உங்களுக்கு நான் சுருக்கமாக விளக்க விரும்புறேன்.
2: I want to explain all these three things in short to you.
1: நம்ம பொதுவா இதெல்லாம் வேகமா வாசித்துட்டு போயிடுவோம்.
2: Generally we will read all these things very fast.
1: ஆனா நம்ம இந்த நீதி மொழிகளை நம்ம ரொம்ப குறிப்பு நம்ம தியானிக்கிறதுனால ஒவ்வொன்றா நம்ம எடுத்து எடுத்து ஒன்றையும் விடாம ட்ரை பண்ணி நம்ம தியானிக்க ட்ரை பண்றோம்.
2: But since we are meditating from the book of Proverbs, we are trying to pick up each and every word and trying to meditate on each and every word.
1: மூன்று வார்த்தைகளோட அர்த்தம் என்ன?
2: What are the meaning of three words?
1: நீதி, நியாயம், நிதானம்.
2: Righteousness, justice and equity.
1: முதலாவது இந்த நீதின்ற வாழ்க்கைக்கு வரலாம். நீதி.
2: Let us come to righteousness.
1: நீதி அப்படிங்கற வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே கொடுக்கப்பட்ட பதம் என்னவென்றால் ஜதேகா அப்படிங்கற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
2: The Hebrew word for righteousness is zadeka.
1: அந்த zadeka அப்படிங்கற வார்த்தையினுடைய நீதி என்று குறிப்பிடப்படுகிற வார்த்தையின் உண்மையான அர்த்தம் நற்கிரியைகளை செய்வது.
2: The true meaning of this word righteousness which is referred as zadeka means good deeds.
1: நற்செய்கைகளை, நன் காரியங்களை, நன்மைகளை செய்வது.
2: So doing good deeds.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: அப்ப ஒரு மனுஷன் வந்து நல் வாழ்க்கையை விரும்புகிறான் என்றால் அவன் முதலாவது என்ன செய்யணும்னா நீதி செய்யணும் அல்லது நற்கிரியைகளை நல்ல செய்கைகளை அவன் செய்ய வேண்டும்.
2: So if a person desires for a good path or a good life then first thing he is supposed to do is he should do good deeds or good being right by being righteousness.
1: இது பழைய ஏற்பாட்டிலே மிகவும் அழுத்தம் திருத்தமாக அடி அடிக்கடி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை மாத்திரம் அல்ல.
2: This is not only a word that is very often emphasized and given importance in the Old Testament.
1: புதிய ஏற்பாட்டிலும் இதனுடைய முக்கியத்துவத்தை இயேசு முதற்கொண்டு அப்போஸ்தலர்கள் அனைவரும் இதை முக்கியப்படுத்தினாங்க.
2: But even in New Testament, Jesus and also all the apostles have emphasized the importance of this word.
1: நீங்கள் மத்தேயு 5 அதிகாரம் 16 வசனத்தை பார்க்கும் பொழுது,
2: If you read Matthew 5:16,
1: இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று எழுதியிருக்கிறார்.
2: It is written, let your light so shine before men that they may see your good works and glorify your father in heaven.
1: நற்கிரியைகள்,
2: good deeds.
1: இந்த நற்கிரியைகளை பற்றி ஆண்டவர் இன்னும் தொடர்ந்து பேசும்போது,
2: when the Lord continues to speak about good works,
1: அதே 5 அதிகாரம் 20 வசனத்துக்கு வருவீர்களானால்,
2: if you come to same chapter 5 and verse 20,
1: வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன்.
2: For I say to you that unless your righteousness exceeds the righteousness of the scribes and Pharisees, you will by no means enter the kingdom of heaven.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: நற்கிரியைகளை பேசிட்டு அவர் சொல்றாரு. நற்கிரி எதற்கு இணையாக்குறாருன்னு சொன்னா உங்கள் நீதி.
2: So when he speaks about these good works, he refers it to your righteousness.
1: உங்க நீதி பரிசேயர் சதுசேயருடைய நீதியை பார்க்கிலும் வேதபாரகருடைய நீதியை பார்க்கிலும் அதிகமா இருக்கணும்.
2: Your righteousness should exceed the righteousness of scribes and Pharisees.
1: அப்போ முதலாவது நீங்க நல்வாழ்க்கை பெறுறதுக்கு இந்த நீதி அல்லது நற்கிரியைகளை செய்யணும்.
2: So first to receive a good path or a good life, you should do good deeds.
1: ஆகவே தான் அப்போஸ்தலாகிய பவுல் சொல்வார், நாம் நற்கிரியைகளை செய்யும்படி தான் நம்ம இரட்சிப்பை பெற்றிருக்கிறோம்.
2: That's why apostle Paul says we are saved only to do good deeds.
1: யாக்கோபு இதை பற்றி பேசும்போது,
2: when James speaks about this,
1: உங்களுக்கு விசுவாசம் மாத்திரமல்ல உங்கள் விசுவாசத்தோடு கிரியையும் சேர்ந்து இருக்கணும்.
2: So it is not only faith but the work should be added along with faith.
1: அவர் சொல்வாரு, நீ விசுவாசி என்று நீ சொல்லிக்கொள்ளலாம்,
2: if you claim yourself to be a believer,
1: ஆனால் உன் விசுவாசத்தோடு கிரியைகள் இல்லாவிட்டால் பார்க்கிறவன் கேட்பான், நீ விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறாயே உன் கிரியைகள் என்ன என்று கேட்பான்.
2: But if there is no works of faith, then all the people who look at you will ask, you see you have faith but where are your works?
1: ஆகவே அவர் சொல்கிறார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது.
2: That's why he says a faith without work is dead.
1: இதைதான் யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது நற்கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுவார்.
2: So that is what John the Baptist also says, give fruits of
1: மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்.
2: Bring forth fruits of repentance.
1: அதாவது நீ மனந்திரும்பி இருக்கிறாய், நீ தேவனுடைய பிள்ளை என்றால் அது உன் கிரியைகள் மூலமாய் வெளிப்பட வேண்டும்.
2: So if you say you have repented, you are a child of God, it should be revealed by your works.
1: ஆகவேதான் அவர் சொல்கிறார், நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்.
2: That's why he says every tree that do not bear fruit will be cut down and will be burnt into fire.
1: இயேசு இதை குறித்து பேசும்போது சொல்கிறார், நீங்கள் அவர்களை அவர்கள் கனிகளாலே அறிந்து கொள்வீர்கள்.
2: When Jesus spoke about this, he told, you shall know them by their fruits.
1: அப்போ ஒருவன் நித்திய ஜீவனுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறான், ஒருவன் மனம் திரும்பி இருக்கிறான், ஒருவன் வந்து நீதியின் பாதையிலே நடக்கிறான் அப்படினா அவனுடைய கிரியைகள் அவனை வெளிப்படுத்தும்.
2: So if a person is walking in the path of eternal life, if a person is repented, if a person is transformed, it means that it will be reflected through his works.
1: ஆகவே இரட்சிப்பு நம்முடைய நீதியின் கிரியைகளாலே வெளிப்படுகிறது.
2: Therefore salvation is reflected or revealed through our works of righteousness.
1: கிரியைகளாலே இரட்சிப்பு கிடையாது.
2: It is not salvation by works.
1: இரட்சிப்பினால் கிரியைகள்.
2: Works through salvation.
1: நல்லா கவனிக்கணும் நீங்க.
2: You have to listen this.
1: நம்முடைய கிரியைகளினால் நாம் இரட்சிப்பை பெற முடியாது.
2: We cannot receive our salvation through our works.
1: ஆனால் நீங்கள் இரட்சிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாகவே உங்கள் கிரியைகளினாலே அதை வெளிப்படுத்துவீர்கள்.
2: But if you are saved, truly you will reveal it through your works.
1: So முதலாவது நாம் என்ன செய்யணும்னா நீதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
2: First we are supposed to understand righteousness.
1: அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட பின்பு அவனுடைய கிரியைகளிலே நல்ல கனிகளை கொடுக்கிறவனாய் மாற வேண்டும்.
2: So in the life of a believer, if he is saved, then he should bring forth good fruits.
1: அப்போஸ்தலாய பவுலுடைய வாழ்க்கை நீங்க பார்ப்பீங்களானா,
2: when you see the life of apostle
1: அவருடைய
2: Paul,
1: பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது.
2: There was a big difference between his old life and new life.
1: பழைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா சபையை பாழாக்கினவன், துன்பப்படுத்தினவன்.
2: In the old life he was a persecutor, he was a persecutor of the church.
1: ஸ்திரீகளையும் புருஷரையும் அடித்தவன், காவலிலே அவர்களை வைத்தவன்.
2: He was a person who bet all the women and the men and put them in prison.
1: மரண பரியந்தம் அவர்களை உபத்திரவப்படுத்தினேன் என்று அவரே சொல்லுகிறார்.
2: He himself said that he persecuted them until death.
1: ரொம்ப பயங்கரமான பழைய வாழ்க்கை.
2: It was a terrible old life.
1: தேவ தூஷணம் சொல்லும்படி கட்டாயப்படுத்தினார் பவுல்.
2: He also forced everyone to blaspheme.
1: ஆனால் அவருடைய வாழ்க்கை மாறினது.
2: But his life changed.
1: அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்றாரு.
2: He says like how I follow Christ you follow me.
1: அவர் பழைய வாழ்க்கையை பற்றி அப்படி சொல்ல முடியல.
2: He could not tell like that about his old life.
1: அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு மிக துன்மார்க்கமான வாழ்க்கை இருந்தது.
2: That was a very wicked life.
1: ஆனா புதிய ஜீவியம் தேவனுடைய நற்கினிகளால் நற்கனிகளால் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருந்தது.
2: But his new life was filled with the fruits of good deeds.
1: முன்பு பிரயோஜனம் இல்லாதவர் இப்ப பிரயோஜனம் உள்ளவர்.
2: And earlier he was not profitable but now he is profitable.
1: ஒரு காலத்துல சபை வந்து இந்த மனுஷன் மரிச்சா பரவாயில்லைன்னு விரும்பினது.
2: Earlier the church earned that if it is good he may die.
1: ஆனால் அப்போஸ்தலாகிய பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவரை குறித்து சபை எப்படி விரும்பிச்சுன்னா, நான் வந்து உங்களை விட்டு போகணும், இந்த தேகத்தை விட்டு போகணும்னு தான் நான் பிரியமா இருக்கிறேன், கர்த்தரிடத்துல வாழணும் தான் விருப்பமா இருக்கிறேன், ஆனா நான் ஜீவனோடு இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் பிரயோஜனமா இருக்கு, அதனால தான் உயிரோடு இருக்கிறேன்னு
2: சொல்றேன். But once he is saved it was like to the church because he says I want to live this body mortal body but it would be profitable if I remain in body here.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பவுலுடைய லைஃப்.
2: It is really amazing when you think about
1: அவருடைய ஊழிய பாதையின் பெரும் பகுதி பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில கழித்தார்.
2: Most of his ministry life he spent in prisons.
1: மக்களை பார்க்க முடியல.
2: He was not able to see the people.
1: மக்களோட பேச முடியல.
2: He was not able to communicate.
1: யாரோடையும் உறவாட முடியல.
2: He could not have any kind of relationship with
1: them. எல்லாரும் என்னை தனியா விட்டு போயிட்டாங்கன்றார்.
2: He said everyone left me alone.
1: ஒரு பரிதாபமான நிலையிலே பல முறை அவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்திருக்கிற அதே வேளையில வீட்டு காவல்ல மாத்திரம் இல்ல சிறைச்சாலையிலேயும் இருந்திருக்கிறார்.
2: He was also in the house arrest and also in prisons in very pathetic way.
1: பல மாதங்கள் இருந்திருக்கார்.
2: He was there for many months.
1: ஆனால் அந்த சிறை வாழ்க்கை கூட சபைக்கு பிரயோஜனமாக அவர் எழுத முடிந்தது.
2: But even that life in prison was made profitable where he was able to write to the church.
1: அவருடைய சிறை வாழ்க்கை மாற வேண்டும் என்று அநேகர் அவருக்கு உதவி செய்தாங்க, அநேகர் அவருக்காய் ஜெபித்தாங்க, அவர் விடுதலைக்காய் எதிர்பார்த்து நின்றாங்க.
2: And many people also prayed for his imprisonment, many prayed for his deliverance and many were expecting that.
1: அதுதான் ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கை.
2: That is the life of a man of God.
1: எப்பொழுதுமே அவங்க விரும்பறபடி வாழ்க்கை இருக்காது.
2: It's not that their life would be the same as they like.
1: அவங்க எதிர்பார்த்திருக்க விடுதலை கூட கிடைக்க
2: They may not even get the deliverance that they expect.
1: ஆனால் அவருடைய வாழ்க்கை ஒரு கனி நிறைந்த மரமாய் கர்த்தர் வைக்கிறார்.
2: But the Lord will keep their life as a fruitful tree.
1: நீதியை புரிந்து கொள்ளணும், நீதி அறிந்து கொள்ளணும்னா நீதி என்றால் அது நற்கிரியைகளை வெளிப்படுத்துவது.
2: So if you want to understand righteousness, it is doing good deeds.
1: இரண்டாவது, நீங்கள் நீதிமொழிகள் 2:9 இரண்டாவது வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா நியாயத்தை அறிந்து கொள்வாயின் போட்டிருக்கு.
2: The second word that you can read in Proverbs 2:9 is you will understand justice.
1: நியாயத்தை அறிந்து கொள்வாய்.
2: Understand justice.
1: நியாயத்தை ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நியாயம் என்றால் என்ன?
2: So if a person ought to understand justice, what is justice?
1: நியாயம் அப்படின்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தையில கொடுக்கப்பட்ட வார்த்தை மிஷ்பாத் அப்படின்ற வார்த்தை.
2: The Hebrew word for justice is mishpat.
1: மிஷ்பாத்.
2: மிஷ்பாத்.
1: மிஷ்பாத் அப்படின்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? இந்த நியாயம் அப்படினா அர்த்தம் என்ன?
2: So what does this word justice or mishpat means?
1: நீங்கள் வேதத்தின்படி வாசிப்பீர்களானால்,
2: If you read according to the Bible,
1: மிஷ்பாத் அல்லது நியாயம் என்றால் சமுதாயத்திலே தகுதி இல்லாதவர்கள் அல்லது அவர்கள் வந்து அண்டர் பிரிவிலேஜ் சொல்லுவாங்க, அதாவது எந்த விதமான சமுதாய அந்தஸ்தும் இல்லாதவர்கள், கேட்பதற்கு எந்த உரிமையும் இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் வந்து நீதியை பெறுவது, அவர்களுக்கு நன்மை செய்வதுதான் நியாயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
2: So in the Bible Moses it is written the word mishpat has to do with justice for those we might call underprivileged.
1: நான் எல்லாத்தையும் விளக்க நேரம் இல்ல.
2: I don't have time to explain everything.
1: வேதத்துல இந்த சமுதாய அந்தஸ்தை இழந்தவர்கள், தகுதி இழந்தவர்களை நான்கு கூட்டமாக பழைய ஏற்பாட்டு முழுவதிலே நீங்க வாசிக்கலாம்.
2: You can read in the entire Old Testament there are four kinds of people who are put under this underprivileged society.
1: நான்கு கூட்டத்தார்.
2: Four kinds of people.
1: ஒன்று விதவைகள்.
2: One is widows.
1: இரண்டாவது திக்கற்றவர்கள்.
2: Second orphans.
1: மூன்றாவது stranger, அந்நியன்.
2: And third is strangers.
1: நான்காவது ஏழை.
2: And fourth poor.
1: திரும்ப சொல்றேன்.
2: I repeat it.
1: விதவை.
2: Widows.
1: திக்கற்றவன்.
2: Orphans.
1: மூன்றாவது அந்நியன்.
2: Strangers.
1: நான்காவது தரித்திரன் அல்லது ஏழை.
2: Or the fourth one is the poor.
1: இந்த நான்கு கூட்டத்தாரையும் நீங்க பாத்தீங்களா, இவங்க வந்து சமுதாயத்துல அந்தஸ்தையும் தகுதியையும் இழந்தவர்கள்.
2: So when you see these people are the people who have lost their status in our standard in the society.
1: அவர்களிடத்துல எந்த சக்தியும் கிடையாது, வல்லமையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது, எந்த உரிமையும் இல்லாம வாழ்றாங்க.
2: So they live without any power, without any authority, without any rights.
1: இவர்கள்ட்ட எந்த செல்வமோ சொத்தோ ஒண்ணும் கிடையாது.
2: They don't have any kinds of assets or any money or riches.
1: ஒருவேளை தேசத்துல ஏதாவது ஒரு யுத்தம் வந்தா, பஞ்சம் வந்தா, முதலாவது பாதிக்கப்பட போறவங்க இந்த நாலு பேர் தான்.
2: So if there is a famine or invasion in a state, they are the first one to suffer.
1: ஏனென்றால் இவங்களுக்கு சேர்த்து வைக்கிறது ஒண்ணும் இல்ல.
2: Because they have nothing to store up.
1: அவங்க கை வந்து அவ்வளவு வெறுமையா இருக்கு.
2: So their hand is totally empty.
1: வாங்குறத ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுட்டு சேமிப்பு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க.
2: They just live hand to mouth all the time.
1: இந்த நாலு பேருடைய தேவைகளை ஒரு மனுஷன் கண்டும் காணாமல் போவானால் அவன் செய்வது அநியாயம் என்று வேதம் சொல்லுகிறது.
2: So if a person ignores the needs of these four people, four group of people, then it is injustice.
1: அப்போ நியாயம் அப்படினா என்ன? விதவை, திக்கற்றவன், அந்நியன், ஏழை, இவர்கள் நான்கு பேருடைய உரிமைகளை, நியாயங்களை, அல்லது அவருடைய தேவைகளை ஒருவன் சந்திக்கிறான் பாருங்க, அதுதான் நியாயம்.
2: So justice is what a person who will do all the needs or fulfill the needs of this widows, orphans, strangers and the poor.
1: ஆகவே தான் நீங்கள் நியாயப்பிரமாண புத்தகங்களிலும் சரி, தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சரி, இந்த நான்கு பேருக்காக தேவன் நியாயம் செய்கிறார் என்று பார்க்கிறோம்.
2: So that is what you can read in this Torah and also in the prophetical books that God does justice to all these four people.
1: எப்படி நியாயம் செய்கிறார்?
2: How does he do it?
1: அவர்களுடைய தேவைகளை சந்தித்து நியாயம் செய்கிறார்.
2: He meets all their needs and does a justice.
1: வாசித்து பாருங்கள், உபாகமத்தின் புத்தகம் 10 அதிகாரம் 17 இருந்து 18.
2: If you read Deuteronomy 10 verses 17 and 18,
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தனும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரம் உள்ள தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும், அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார்.
2: For the Lord your God is God of gods and Lord of lords, the great God, mighty and awesome, who shows no partiality nor takes a bribe. He administers justice for the fatherless and the widow and loves the stranger, giving him food and clothing.
1: ரொம்ப அழகா இருக்குது.
2: It is very beautiful.
1: எப்படி ஆண்டவர் நியாயம் செய்றாரு?
2: How does God administer justice?
1: அவங்களுக்கு முகதாட்சண்யம் பண்ணாம,
2: without showing any partiality,
1: அவர்களை வந்து அசட்டை பண்ணாம,
2: without neglecting
1: இந்த நான்கு பேரை தேவன் பராமரிக்கிறார்.
2: The Lord is taking care of these four kind of people.
1: நான் இதை இன்னும் கொஞ்சம் விளக்குறேன்.
2: I can explain you more.
1: இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்ள நீங்கள் சங்கீத புஸ்தகம் 146 சங்கீதம் 7 முதல் 9 வசனங்களை பாருங்க.
2: So if you read Psalm 146 79 you can understand it more clear.
1: அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அந்த வார்த்தை முக்கியம், நியாயம் செய்கிறார்.
2: Who executes justice for the oppressed?
1: எப்படி நியாயம் செய்கிறார்?
2: How is he doing justice?
1: பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார்,

0: Lord loves the righteous. The Lord watches over the strangers. He relieves the fatherless and widow. But the way of the wicked, he turns upside down.
1: இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல?
0: This is really surprising, right?
1: அதாவது நம்ம நியாயம்னா என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம்.
0: So when we consider justice, we think it as some other thing.
1: ஆனா வேதத்துல தேவன் நியாயம்னு சொல்றதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு.
0: But the thing which God mentions as justice in the Bible is totally different.
1: சொல்றார் நீ நியாயம் விசாரிக்கும் போது ஐஸ்வர்யவான்ட பரிதானம் வாங்கிட்டு நீ அவனுக்கு ஏற்றது போல அவனுக்கு சாதகமாக நியாய தீர்ப்பு சொல்லாதப்பா.
0: So when you administer justice, don't receive bribe from the rich man and don't give a favorable justice for him.
1: ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஏழை, திக்கற்றவன், பரதேசி, அவன் அந்நியன், அவன் ஒரு விதவை, அப்படிப்பட்ட பிள்ளைகள் வந்து பரிதானம் கொடுக்கவும் முடியாது. அவங்க வந்து நியாயத்தை வந்து பொதுவா எல்லாரும் அசட்டை பண்ணப்பட்டு அவங்க வச்சு வைக்கப்பட்டிருக்காங்க.
0: So you have certain group of people like widows, orphans, strangers, poor who cannot give a bribe and who are totally neglected from giving proper justice.
1: நியாயம் செய்யணும்னா அவர்கள் பட்சத்துல நிக்கிறதா நியாயம்.
0: So if you want to administer justice, standing on their side is doing justice.
1: நல்லா கவனிங்க.
0: Listen carefully.
1: மற்ற எல்லா மதங்கள்லயும் சரி, நீங்கள் வந்து அந்த காலங்கள்ல இருந்த அத்தனை நம்பிக்கைகள் மதங்கள்ல இந்த கடவுள்கள் என்று ஆராதிக்கப்பட்டவங்க எல்லாருமே ஐஸ்வர்யவான்களுக்கும் அதிகாரத்துல உள்ளவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக பாவிக்கப்பட்டார்கள்.
0: So in every other religion and also in ancient times, the gods who were identified as gods, they were actually found to be gods who were close with the the people who are rich and powerful.
1: அதாவது நீங்க அந்த காலத்துல வந்து கோயில்களுக்குள்ள யார் தான் போக முடியும்னு கேட்டா ராஜாக்கள் தான் உள்ள போக முடியும்.
0: In those days, who can enter a temple? It is only kings who can enter in.
1: யார் போக முடியும்? ஐஸ்வர்யவான்கள் தான் கடவுள் பக்கத்துல போக முடியும்.
0: Only rich people can go closer to God.
1: ஏழைகள் எல்லாம் வெளியே தான் நிக்கணும்.
0: Poor have to stand outside.
1: இப்போ ராஜா தான் போய் ராஜாக்கு தனியா ஆசனம் எல்லாம் வச்சிருப்பாங்க, அவர் உள்ள இருக்கிற பிரகாரத்தை போய் உட்கார்ந்திருப்பாரு.
0: So they will set a special seat for the king. He will go and sit inside that.
1: ராஜாக்கள் பேர்ல கோயில்கள்லாம் இருக்கும்.
0: They will have also names in the temples in the name of kings.
1: அப்போ கடவுள்ன்றவர் யாரா பாவிக்கப்படுகிறார்னு கேட்டா அவர் வந்து ரொம்ப வலிமை உள்ளவர்கள், வல்லமை உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள், பணக்காரர்கள், அவர்களுக்கு தான் முதல் தரமான இடம் கொடுக்கப்படுவதாக என்ன பார்க்கப்படுதுன்னா கடவுள் பார்க்கப்படுகிறார்.
0: So those days the gods were identified with the ruling class people, those who are powerful, those who are very rich and who are given the first position there.
1: அன்றைக்கு மாத்திரம் இல்ல,
0: and not only those days,
1: இன்னைக்கு அப்படிதான் இருக்கு.
0: Even today it is the same.
1: நீங்க நிறைய பணம் கொடுத்தீங்கன்னா பக்கத்துல போய் கடவுளை பார்க்கலாம்.
0: If you give more money, you can see God very near.
1: நீங்க நிறைய பணம் கொடுத்தீங்க, பெரிய அதிகாரியா இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனியா ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு பாஸ் இருக்கும்.
0: If you are a higher position or a good officer, you will have a special pass for that.
1: மற்றவங்க எல்லாம் மாச கணக்குல லைன்ல நின்னுட்டு இருப்பாங்க.
0: Others will be waiting in line for many days.
1: ஆனா அதிகாரத்துல இருக்கிறவங்க லைன் எல்லாம் கிராஸ் பண்ணி தனியா என்ன பண்ண முடியும்னா உள்ள தனியா போய் கடவுளை பார்த்துட்டு வர முடியும்.
0: But people who are in power, they can bypass this line and go and see the God directly.
1: பொதுவாகவே கடவுள் அப்படிங்கறவர் வந்து இந்த பணக்காரர்களுக்கு, அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு, பெரியவர்கள் பட்சத்துல அவர்களுக்கு முகதாட்சண்யம் பண்றவராக, அவர் பட்சத்துல இருக்கிறவராகவே தான் பாவிக்க.
0: So generally these gods were considered to be gods who will always be on the side of this rich, powerful and show partiality only to them.
1: ஆனா யெகோவா தேவன் முற்றிலும் வித்தியாசமானவர்.
0: But our Lord Jehovah is totally different.
1: இன்ன சொல்லபோனா அப்படியே எதிரடையானவர்.
0: To say more, he is just the opposite.
1: அவர் ஐஸ்வர்யவான்கள் பக்கத்துல கிடையாது, பெரிய வல்லவர்கள் பக்கத்துல கிடையாது.
0: He is not on the rich people or on the powerful.
1: அவர் என்ன செய்யறார்னா திக்கற்றவர்களுக்கு தகப்பனாக, விதவைகளை விசாரிக்கிறவராக, அவர்களுக்காய் வழக்காடுகிறவராக நிற்கிறேன்னு சொல்றாரு.
0: So he says, I stand by the widows, orphans and fatherless and I vindicate their case.
1: யாரெல்லாம் அந்நியனா இருக்கிறானோ, யாரெல்லாம் பரதேசியா இருக்கானோ, யாருமே அவன் சத்தத்தை கேட்க மாட்டானோ, அவனுக்காக இவர் வழக்காடுறாரு.
0: And he will vindicate and he will speak on the behalf of those people who are the stranger or the fatherless whose voice is not heard by anybody.
1: அவர் சொல்லுகிறாரு, இந்த ஏழைக்கு நீ இறங்குவாயானா எனக்கே நீ கடன் கொடுக்கிற மறந்துடாத.
0: He says, if you show mercy to this poor, you are lending to me.
1: ஆகவே தான் சங்கீதகாரன் சொல்வாரு, இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவனை விலக்கி காப்பாற்றினார்.
0: That's why Psalm says, this poor call unto the Lord and the Lord delivered me out of all my affliction.
1: உங்களுக்கு தெரியும், தாவீது பத்சேபாளோடு தவறு செய்து உரியாவை கொன்று போட்டான்.
0: So you know very well, David committed a sin with Bathsheba and killed Uriah.
1: Uriah யாரு?
0: Who is Uriah?
1: ஒரு கடையில நிக்கிற, கடைசியா நிக்கிற ஒரு ஆயுதம் ஏந்தின ஒரு போர் சேவகன்.
0: So he is a soldier who stands at the last in the battlefield.
1: பல லட்சம் பேர்ல அவனும் ஒருத்தன்.
0: He is one among many lakhs.
1: ஆனால் அவன் கொல்லப்படுகிறான்.
0: But he is killed.
1: ஆண்டவர் யார் பக்கம் நின்னாரு?
0: On whose side did God stand?
1: எல்லா அதிகாரத்தையும்

0: வச்சிருக்கிற தாவீது பகன் என்னாரா உரியா பகன் என்னாரா?
1: Did God stand on David's side who had all the authority but or on the Uriah's side?
0: நாத்தானே அனுப்பி சொல்றாரு.
1: The Lord sent Nathan.
0: ஒரு ஏழைட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டியை கொன்னு போட்டான் ஒருத்தன்.
1: A poor had only one lamb but a person killed that lamb.
0: யார் பகன் என்னாரு?
1: On whose side did he stand?
0: ஏழை.
1: On the side of poor.
0: திக்கற்றவன்.
1: On the fatherless.
0: பேச முடியாதவனுக்கு.
1: On the side of person.
0: அவன் நியாயத்தை யாரும் கேட்க மாட்டாங்க.
1: No one will give ear to his
0: voice. அவர்கள் பக்கத்துல நின்னாரு.
1: God stood on their side.
0: ஆபேல் பக்கத்துல ஆண்டவர் நின்னாரு.
1: God stood on the side of Abel.
0: நீங்க பைபிள் ஃபுல்லா வாசிங்கனா இத நீங்க பார்க்கலாம்.
1: If you read the entire Bible you can see this.
0: நாபோத் அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தான்.
1: There was a man named Naboth.
0: அவன் வைத்திருந்த திராட்சை தோட்டத்தை எடுக்கிறதுக்காக ரொம்ப பவர்ஃபுல் கிளாஸ் ராஜ வீடு என்ன பண்ணுச்சுன்னா யெசபேல் ஆகாபும் அவனை கொன்றே போட்டு என்ன பண்ணாங்கன்னா திராட்சை தோட்டத்தை எடுத்துட்டாங்க.
1: Ahab and Jezebel from the royal house they killed that Naboth and they confiscated his vineyard.
0: அந்த தேசத்துல ஒருத்தராயில எழுந்து பேசினாங்களா?
1: Did anyone speak against them?
0: ஒருத்தர் வாயை திறக்கல.
1: No one opened their mouth.
0: ஏன்?
1: Why?
0: ராஜாங்க அவரு.
1: Because he is king.
0: அவர் என்ன வேணா செய்வாரு.
1: He can do whatever he want.
0: ஆனா கர்த்தர் சும்மா இருந்தாரா?
1: But did God stand still?
0: கர்த்தர் ராஜா பக்கம் நிக்கல.
1: God did not stand on the king's side.
0: அந்த ஏழை இருந்தா பாருங்க அவன் பக்கம் நின்னாரு.
1: God stood on that poor side.
0: எப்படி நாபோத் ரத்தம் சிந்தப்பட்டானோ அதே போல உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் வந்து நக்குனார்.
1: Like how this Naboth shed his blood, your blood will also be shed and will be licked by the dogs.
0: அப்ப நியாயம் அப்படின்றது வேதத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் திக்கற்றவர்களாக விதவைகளாக ஏழைகளாக கைவிடப்பட்டவர்களாக ஒன்றுமற்றவங்களா இருக்கிறாங்க பாருங்க அவர்களுக்கு பட்சத்துல நின்று நீதி நியாயம் செய்து அவருடைய நியாயத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு பாருங்க அதுதான் தேவனுடைய பார்வையில நியாயம்.
1: So understanding justice in biblical term is that when you stand on the side of those underprivileged like widows, orphans, immigrants, strangers, poor, fatherless and you bring out their justice and speak on their behalf, that is justice.
0: நல்ல கவனிங்க.
1: Listen carefully.
0: சபையில கூட இது ரொம்ப எச்சரிப்பாய் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம்.
1: Even in churches this has to be watched very carefully.
0: ஒரு சபையில ஒரு பணக்காரனுக்கு விசேஷித்த சீட் இருக்கவே கூடாது.
1: There should not be a special seat to a rich man in the church.
0: ரொம்ப படித்தவனுக்கு முன் வரிசை இருக்க
1: There should not be a front row for an educated in a church.
0: படித்தவனோ படிக்காதவனோ.
1: No matter whether you are educated or uneducated.
0: கோடியில சம்பாதிக்கிறியோ கோடி துண்ட கட்டி இருக்கிறியோ.
1: No matter you earn in crores or you just have a garment.
0: You have a loin cloth. It doesn't matter. Enna difference iruka kudadu.
1: There should not be any difference.
0: Ellarku ore irukadha.
1: Everyone should be having the same.
0: Ellarku ore vidhamana neethi da.
1: It is the same kind of justice to everyone.
0: Inna solla pona.
1: To say more.
0: ஏழைகளை விசாரித்து விதவைகளை விசாரித்து திக்கற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய பட்சத்தில் நிற்க தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார்.
1: But God has called us to take care of these widows, orphans and the fatherless and to take care of him and to stand on their side.
0: ரட்சகராக இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்?
1: How did our Lord and Savior Jesus come?
0: சொன்னார் நான் வந்து நீதிமான்களுக்கா வரலப்பா நான் பாவிகளை ரட்சிக்க தான் வந்தேன்.
1: He said I did not come for righteous but I came to save the sinners.
0: ஒரு வியாதிக்காரனுக்கு தான் வைத்தியன் தேவை.
1: Only a sick man needs a doctor.
0: சுகதேகிக்கு எதுக்கு பா நான் போய் பார்க்கணும்?
1: Why does a healthy man need me?
0: காணாமல் போனவைகளை தேட வந்தே நானே.
1: I did not I come to seek the far lost.
0: எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களை குணமாக்க வந்தேன்.
1: I came to heal the rejected.
0: கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வந்தேன்.
1: I came to deliver those who are bound.
0: தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் வந்தேன்.
1: I came to proclaim the gospel to the poor.
0: அன்பானவர்களே இந்த கருத்தை நாம நல்ல ஆழமா புரிந்துகொள்ளணும்.
1: My dear we have to understand this subject very deeply.
0: இந்த செய்தி ஒவ்வொரு இடமும் போய் சேரணும்.
1: This message to reach every place.
0: தேவனுடைய நியாயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: I should understand the justice of God.
0: முதலாவது தேவனுடைய நீதியை நான் அறிந்து கொள்ளணும்.
1: First I should understand righteousness of God.
0: நீதினா என்ன?
1: What is righteousness?
0: நற்கிரியைகளை செய்வது.
1: Doing good deeds.
0: இரண்டாவது நியாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
1: Next I should understand justice.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: மூன்றாவது என்ன புரிந்து கொள்ள வேண்டும்?
1: Third what we are supposed to understand.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நீங்க மூன்றாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா?
1: The third important thing that we should know.
0: வேதம் சொல்லுகிறது நாம் வந்து எதை புரிந்து கொள்ளணும்னா நாம வந்து நிதானத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
1: The Bible says you have to understand equity.
0: நிதானத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
1: We have to understand equity.
0: இந்த வார்த்தை வந்து நிறைய பேருக்கு விளங்காம இருக்கு.
1: So many people don't understand this word.
0: நிதானனா என்ன?
1: What is equity?
0: இங்கிலீஷ்ல வந்து இதுக்கு வார்த்தை வந்து ஈக்விட்டி அப்படிங்கற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு.
1: In English it is referred as equity.
0: அதாவது சமநிலை அப்படினு சொல்லலாம்.
1: So it is being fair.
0: சமத்துவம் வேற சமநிலை வேற.
1: Equality is different, equity is different.
0: இங்கிலீஷ்ல ரெண்டு வேர்ட் இருக்கு. It's a word play. Equality, equity. சமநிலை, சமத்துவம்.
1: ஈக்வாலிட்டி அண்ட் ஈக்விட்டி
0: ரெண்டு ரொம்ப வித்தியாசம்.
1: டோட்டலி டிஃப்ரெண்ட் போத்.
0: அது உங்களுக்கு நான் என்னன்னு விளக்குறேன், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான
1: விளக்கம் இது. I will explain you.
0: நான் ஒரு இமேஜை வந்து ஆன்லைனில் அனுப்பியிருக்கேன், எனக்கு அந்த இமேஜ் நான் சொல்லும் போது நீங்கள் போடுங்க, மெயிலில் அனுப்பியிருக்கேன். நீங்கள் நீதி சங்கீதம் 99 சங்கீதம் 4 வசனம் வாங்களேன்.
1: If we come to Psalm 99:4
0: 99:4 இந்த வார்த்தைகளை ரொம்ப அழகாக விளக்குறாருங்க.
1: So here he explains his words here.
0: ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது, தேவரீர் நியாயத்தை நிலை நிறுத்துகிறீர்.
1: The king's strength also loves justice. You have established equity.
0: ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது, தேவரீர் நியாயத்தை நிலை நிறுத்துகிறீர்.
1: The king's strength also loves justice. You have established equity.
0: நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர்.
1: You have executed justice and righteousness in Jacob.
0: இதல தமிழ்ல வந்து அந்த விளக்கங்கள் கொடுக்கப்படும்போது சரியான வார்த்தை பயன்படுத்தப்படல.
1: In Tamil proper words are not used here.
0: இதல ரெண்டே வார்த்தை தான் திரும்ப திரும்ப இருக்கு, நியாயம் நீதி, நியாயம் நீதினு இருக்கு.
1: We have only two words repeated again, justice and righteousness.
0: ஆனா முதல் பகுதியில் வந்து தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர் அப்படின்றது என்ன உண்மையான அர்த்தம்னா, சமநீதி அல்லது சமநிலையை நீர் வந்து நிலைநிறுத்துகிறீர் அர்த்தம்.
1: So here it says you have established equity.
0: அப்போ இத நான் கொஞ்சம் விளக்குறேன் உங்களுக்கு.
1: I will explain you this.
0: சமத்துவத்துக்கும் சமநிலைக்கும் வித்தியாசம் உண்டு.
1: There's a difference between equality and equity.
0: அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த சமத்துவம் அப்படின்றது எல்லாரையுமே ஒரே விதமாக நடத்துவது.
1: So equality refers to treating everyone the same regardless of.
0: நீங்க கவனிச்சாதான் முழங்கும் அது.
1: Only if you listen you will understand.
0: சமத்துவம்ன்றது எல்லாருக்கும் ஒரே நீதி, எல்லாருக்கும் ஒரே நியாயம்.
1: So equality is treating everyone the same.
0: ஆனால் சமநிலை அப்படின்றது வந்து அவரவர்களுடைய பின்னணி, அவரவர்களுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவரவருக்கு வேண்டிய நியாயத்தை செய்வது.
1: But equity is treating everyone, taking a person's individual circumstances and needs into consideration.
0: சரி, இதற்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறேன்.
1: I'll give an explanation for this.
0: உதாரணமாக,
1: for example,
0: ஒரு போலீஸ்காரர் வந்து ஒரு நோ பார்க்கிங் ஜோன்ல வந்து ரெண்டு பேர் தவறு செய்ததை பிடிக்கிறார்.
1: So a police officer catches two people who have committed a mistake in no parking zone.
0: அவங்க வாகனம் நிறுத்த கூடாதுன்னு சொல்ற இடத்துல வாகனத்தை நிறுத்திடுறாங்க.
1: They park their vehicle in places where they should not park the vehicle.
0: ரெண்டு பேர் மேலையும் அவர் ஃபைன் போடணும்னு நினைக்கும் போது ரெண்டு பேருமே கெஞ்சுறாங்க, எங்களுக்கு தயவு செய்து ஃபைன் போட்றாத, எங்களை மன்னிச்சு விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க.
1: So when he was trying to write a fine on both are pleading, please forgive us, please don't write a fine on us.
0: ரெண்டு பேரும் சொல்றாங்க எங்களுக்கு காசு இல்ல.
1: நண்பனுக்கு
0: உதவி செய்ய நான் வந்தேன், நிறுத்திட்டு இருந்தேன், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பாக்குறேன் சார், என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்க, இது வரைக்கும் இப்படி தப்பு பண்ணது இல்ல, என்ன விட்டுருங்க சார் அப்படினு கெஞ்சறான்.
1: So he pleads saying, sir, I have not seen this no parking zone, I just came to help my friend here, so I have not noticed that board so far.
0: அதனால என்ன விட்டுருங்க,
1: therefore please leave me.
0: அடுத்தவனுடைய பிரச்சனை என்னன்னா,
1: what is the problem with the second one?
0: அவனும் காசு இல்லனா சொல்றான்.
1: He also says he doesn't have any money.
0: ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த போலீஸ்காரர் அதே ஆளை மூணு முறை அதே இடத்துல பிடிச்சிருக்காரு.
1: But this police officer has already caught this man three times in the same place.
0: ஆ மூணு முறையும் அவனை மன்னிச்சு விட்டுருக்காரு.
1: And all the three times he has dismissed the case and he has forgiven them.
0: இப்போ அவனும் கெஞ்சறான், என்கிட்ட காசு இல்லங்க, என்ன கொஞ்சம் விட்டுருங்கன்னு கெஞ்சறான்.
1: Now he is also pleading, I don't have money, please leave me.
0: இப்போ ரெண்டு விதமா நியாயம் செய்யலாம்.
1: Now he can do justice in two ways.
0: ஒன்னு ஈக்குவல் ஜஸ்டிஸ் அப்படினா எல்லாருக்கும் சமத்துவமான நியாயம் அப்படினா என்ன பண்ணலாம்னா, நீ கெஞ்சினாலும் சரி கெஞ்சாட்டியும் சரி, முதல் முறை தப்பு செஞ்சாலும் சரி மூணு முறை தப்பு செஞ்சாலும் சரி, ஃபைன்னா ஃபைன் கட்டிட்டு போ.
1: So if you want to apply this law equally, then no matter whether this is the first time or the fourth time, whatever it might be, you both have to pay the fine.
0: எந்த இறக்கம் கிடையாது.
1: There is no mercy for you.
0: சட்டம் என்ன சொல்லுதோ செஞ்சிட்டு போ.
1: Do what the rule says.
0: இதுல எந்த முகதாட்சணியமும் கிடையாது.
1: There is no kind of partiality in this.
0: இதுதான் equally judging, equally
1: this is administering justice equally.
0: ஆனா இன்னொன்று இருக்கு, ஈக்விட்டின்றது என்ன தெரியுமா, இந்த போலீஸ்கார் பாக்குறாரு ஒருத்தன் பாவம் அதை பார்க்காம முதல் முறை மாட்டிக்கிட்டான்.
1: So here the policeman sees, when he plays by equity, the first man, he was caught because he did not notice that zone.
0: அவன பாத்து சொல்றாரு, சரி போ, இந்த first time நீ செஞ்ச தப்பு தான், ஆனா உனக்கு நான் என்ன பண்றேன்னு இறக்கம் கொடுக்குறேன்
1: நீ போ. So unto him he says, this is your first time, what you did is wrong, but still this is the first time and you never noticed. அடுத்த
0: முறை இத செய்யாத,
1: don't repeat it again.
0: انا இன்னொருத்தவ இருக்கான்,
1: but there's other one.
0: அவன அதே தப்பு தான் செஞ்சான்,
1: he did the same mistake.
0: அவண்டே காசு இல்ல,
1: he doesn't have money.
0: انا அவன பாத்து சொல்றாரு,
1: but unto him he says,
0: உனக்கு மூன்று முறை இறக்கம் கொடுத்தேன்,
1: I've already given you mercy three times.
0: நீ அதே தப்பு திரும்ப திரும்ப செய்ற,
1: but you're repeating it again and again.
0: இந்த முறை உன்ன விட மாட்டேன்,
1: but this time I don't leave you.
0: நான் ஃபைன் போடுறேன்,
1: I will fine you.
0: ஒரு முறை நீ ஃபைனை கட்டினாதான் இன்னொரு முறை இங்க நிறுத்த மாட்டேன்.
1: Only if you pay fine once, then you will not again do this.
0: இப்ப சொல்லுங்க, எது நியாயம் நீங்க நினைக்கிறீங்க?
1: Now you say which is equity.
0: எதை நீங்க நியாயம் ஏற்றுக்கொள்வீங்க?
1: Which you will consider to be a just one.
0: Equal justice அப்படிங்கிறது வந்து அநேக வேளை அநியாயமாய் தெரியலாம்.
1: Many times the equal justice may seem to be an injustice.
0: ஆனால் equity இருக்கு பாருங்க, இதுதான் தேவன் செய்கிற நியாயம்.
1: But equity is something with the Lord does.
0: அவர் வந்து சட்டத்தின்படி அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு அவர் அநேக வேளை நியாயம் தீர்க்கிறது இல்ல.
1: Many times he will not administer justice according to the rule as black and white.
0: லூக்கா 12 அதிகாரம் 42 ல இருந்து 48 வசனங்களை அப்புறமா போய் நீங்க வாசிங்க.
1: If you read Luke 12 42 48 later,
0: அங்கே ஒரு எஜமானுக்கு ரெண்டு விதமான ஊழியக்காரங்க இருக்காங்க.
1: Here a master had two kind of servants.
0: ஒருவன் வந்து என்ன செய்றான்னா, எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அதன்படி அவன் செய்யல.
1: So one servant was knowingly disobedient of his master's will.
0: He knew his master's will, yet he did not fulfill it. இன்னொருவன், எஜமானுடைய நீதி நியாயம் என்ன நமக்கு தெரியல, தெரியாம அவருடைய சித்தத்தை செய்யாம இருக்கான்.
1: But the second servant, he don't know what is master's will, but therefore he did not fulfill it.
0: ரெண்டு பேருமே எஜமான் சித்தத்தை செய்யல.
1: Both did not do the master's will.
0: ரெண்டு பேருமே குற்றவாளிகள் தான்.
1: Both are found to be accused.
0: ஆனா நியாய தீர்ப்பு எப்படி வருது பாருங்க.
1: But how did the justice come?
0: 47 48 வசனத்தை படிக்கலாம்.
1: Verses 47 and 48.
0: லூக்கா 12 47 48.
1: Luke 12 47 48.
0: தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமா இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான்.
1: And that servant who knew his master's will and did not prepare himself or do according to his will shall be beaten with many stripes. But he who did not know yet committed things deserving of stripes shall be beaten with few.
0: நா சொல்ற ஒரு காரியம் விளங்குச்சா இல்லையா உங்களுக்கு?
1: So do you understand what I say?
0: ரெண்டு பேருமே எஜமானோட சித்தத்தை செய்யல.
1: Both did not do the master's will.
0: ஒருத்தன் அறிஞ்சு செய்யல.
1: One knew it and he did not do it.
0: ஒருத்தன் அறியாம செய்யல.
1: But other one unaware and he did not do it.
0: ரெண்டு பேருமே தண்டனைக்கு பாத்திரவான்கள் தான்.
1: Both deserve punishment.
0: ஆனால் ஒருவன் கொஞ்ச அடி, இன்னொருத்தனுக்கு அதிக அடி.
1: But one is beaten with many stripes and other one beaten with few.
0: இதனால ஆண்டவர் முகதாட்சியம் பண்றார் நீங்க நினைக்காதீங்க.
1: So it doesn't mean the Lord is partial to him.
0: இதுல என்ன வித்தியாசம்னா, மனுஷன் வந்து வெளி தோற்றத்தை வைத்து நியாயம் செய்றான்.
1: The difference is a man gives justice by seeing his outer appearance.
0: Devano mugathai paarthu nyaayam seira varla avar irudhayangalai aaraindhu nyaayam seira.
1: But the Lord will not look at your outer appearance and administer justice, but he will analyze and search your hearts.
0: Kartude naamathirku mayme undavada.
1: Glory be to the name of the Lord.
0: Adanalae devanudaiya nyaayam enbadhu romba vyathyasamaanadhu. Idhukku dhaan nidhanam thevai.
1: That is why we need equity.
0: Na oru padam onnu pottu kaatren, ipo ungalku velangum.
1: I will show you a picture so that you can understand.
0: Indha padathai ippa paarunga.
1: Now see the picture.
0: ஒருத்தனால தெளிவா பார்க்க முடியுது.
1: One person can see it clear.
0: ஒருத்தனு கொஞ்சம் பார்க்க முடியுது.
1: Another person can see it partial.
0: இத்தனுக்கு சுத்தமா பார்க்க முடியாது.
1: And the third one cannot see anything.
0: ஆனா என்ன தீர்ப்புனா பார்ப்பா, ஒருத்தனுக்கு ஒரு பெஞ்ச், இன்னொருத்தனுக்கு ஒரு பெஞ்ச்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே பெஞ்ச் தான்.
1: But the justice is, see, look here, it is not different benches for different people, it is the same bench for all.
0: நீ என்ன வயசா இருந்தாலும் ஒரே தீர்ப்பு தான்.
1: No matter whatever age you might be, it is the same justice.
0: நீ என்ன தப்பு செஞ்சாலும் ஒரே தீர்ப்பு தான்.
1: No matter whatever mistake you commit, it is the same justice.
0: ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி நியாய தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது நியாய தீர்ப்பு ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாமலே போயிடும்.
1: But if you give such kind of judgments, it will be of no use to many people.
0: ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா equity.
1: But on the other side you have equity.
0: இதோ என்னன்னா, ஒருவருக்கு செய்கிற உதவி.
1: This is also a kind of help that we do.
0: ஆனா எப்படி கொடுக்கப்படுகிறதுனா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பெஞ்ச் கிடையாது.
1: But it is not the same for everyone.
0: அவனவனுக்குன்னு ஒரு பெஞ்ச்.
1: So a bench is given for each person.
0: அவன் சைஸுக்கு ஏத்த மாதிரி பெஞ்ச்.
1: A bench is given according to his size.
0: இப்ப பாத்தீங்கனா மூணு பேரால என்ன பண்ண முடியுதுன்னா, உள்ள நடக்கிற விளையாட்டை பார்க்க முடியுது.
1: Now all the three are able to watch the play that is going on.
0: நம்முடைய தேவன் யார் தெரியுமா?
1: Now who is our God?
0: இத ரெண்டையுமே அழகா ப்ளே பண்ணுவார்.
1: Our God plays both the roles equally.
0: ஒரு பக்கம் பாத்தீங்கனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரம் 34 ல இருந்து 35 பார்ப்பீர்களானால்
1: on one side if you read acts chapter 10 verses 34 and 35
0: வேதம் சொல்கிறது அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன்.
1: Then Peter opened his mouth and said, In truth I perceive that God shows no partiality, but in every nation whoever fears him and works righteousness is accepted by him.
0: எல்லாரையும் ஆண்டவர் ஒரே சமமா தான் பார்க்கிறார்.
1: The Lord will treat everyone equally.
0: ஆனால் அதே வேளையில ஆண்டவர் அவனவனுக்குன்னு ஒரு அளவீடையும் வைத்திருக்கிறார்.
1: But at the same time the Lord has a limit or measure for everyone.
0: இதுதான் ரொம்ப முக்கியமானது.
1: This is very important.
0: இதுக்கு தான் நிதானம் தே.
1: This for and very equity only for this.
0: இது ரொம்ப கஷ்டமான subject but it is important.
1: But this is a very difficult subject but very important.
0: தேவனால் தான் ஒவ்வொரு சூழ்நிலையை எடுத்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எல்லாருக்கும் ஈக்குவல் ஜஸ்டிஸ் தான். அதேவேளை ஈக்விட்டியும் ப்ளே பண்றாரு.
1: And it is God who can take people's specific circumstances into consideration and gives equal justice but with equity.
0: சோ அவர் எப்படி கொடுக்கறார்னா perfect equality perfect equity ரெண்டையுமே அவர் சமமா கொடுக்கறாரு.
1: So the Lord renders a perfect equality and perfect equity in same way.
0: பாருங்க நீங்கள் 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 11 வசனம் வாசிப்பீர்களானால்
1: If you read 1 Corinthians 12:11
0: தேவன் வந்து எல்லாருக்கும் என்ன பண்றாருனா ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தினாலே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாருன்னு
1: போட்டிருக்கு. But all these things worker that one and the self same spirit dividing to every man severally as he will.
0: Every man எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார்.
1: So he distributes to every man.
0: ஆனா அதே வேளையில
1: But at the same time
0: எல்லாருக்கும் எந்த எல்லா கிருபையும் கொடுக்கிறது இல்ல.
1: It's not that he gives a gifts to the same gift to everyone.
0: எல்லாருக்கும் ஒரே வரத்தை கொடுக்கிறது இல்ல.
1: He will not give the same gift to everyone.
0: நீங்கள் அப்புறமா போய் 28 வசனத்துல இருந்து 30 வசனம் அதே அதிகாரத்துல வாசித்து பாருங்க.
1: If you read verses 28 to 30 in the same chapter
0: avanavanukku pagirndu kodukkarar
1: he distributes according to each person
0: idu nalla velangi kollradhukku neenga konja nidanama neenga iniki time irukumana mathey eludhina suvisesham 20th adhigaram mudhal 15 vasanangala vaasthu paarenga
1: so if you have time later read Matthew chapter 20 first 15 verses
0: ange பரலோக ராஜ்யத்தை ஒரு வீட்டு எஜமானோடு இயேசு ஒப்பிடுகிறார்.
1: So here the Lord compares the kingdom of heaven to a landowner.
0: அவன் அதிகாலையிலேயே தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை வந்து அழைக்கும்படி வெளியே போகிறான்.
1: So he went out early in the morning to hire laborers for his vineyard.
0: அவன் காலையில என்ன பண்றான்னா வேலையாட்களை பார்த்துட்டு அவங்கள கூப்பிடுறான் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு ஒரு பணம் அப்படின்னு பேசி அவங்களை வேலைக்கு அனுப்புகிறான்.
1: So he called for laborers and he also spoke with them for a denarius a day and they called them to the work.
0: அப்புறமா 3 மணி வேலைக்கு போறாரு.
1: And again he went about the third hour.
0: அங்க கடை தெருவுல நின்றுட்டு இருக்கவங்கள பார்த்து நீங்களும் வேலைக்கு போங்க அப்படின்றாரு.
1: And there he saw people standing idle in the market place and he said you also go to the vineyard.
0: நான் உங்களுக்கு நியாயமா கொடுக்கறேன் போங்கன்றாரு.
1: You go I'll give you whatever is right.
0: 5th வசனத்து வசனம் 6 மணி வேலை 9th வழி வேளையிலும் இதே திரும்ப செய்றாரு.
1: And verse 5 read he did the same in the 6th and 9th hour.
0: 6th வசனத்தை வாசித்தீங்கன்னா 11th மணி வேளையிலேயும் திரும்ப அதே போல போய் சும்மா நிக்கிறவங்களை பார்த்து ஏன்பா இப்படி சும்மா நிக்கிறீங்கன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க எங்களை யாருமே வேலைக்கு கூப்பிடல அப்படின்னு உடனே நீங்களும் போங்க உங்களுக்கு நியாயமானதை தர்றேன் போங்கன்றாரு.
1: And again in verse 6 at the 11th hour he went and found people idle and he said why have you been standing here idle? They said no one hired us and then said you also go to the vineyard and whatever is right you will receive.
0: எல்லாம் முடிஞ்ச பிறகு
1: and after everything is over
0: வேலை முடிகிற வேளையில
1: at the end of the time
0: எல்லாரையும் கூப்பிட்டு சம்பளம் கொடுக்க சொல்றாரு.
1: So he called everyone to give their wages.
0: கூலி கொடுக்கிற வேலை சொல்றாரு. இந்த 11 மணி வேலைக்கு வந்தான் பாருங்க அவனை முதல்ல கொடுங்க அப்புறம் அப்படியே ரிவர்ஸ்ல போய் காலையில வந்தவனு கொடுங்கன்றாரு.
1: So when he said to give the wages he told to begin with the last to the first.
0: இப்போ என்ன பண்றாருனா 11 மணி வேலையில வந்தவனுக்கு ஒரு பணத்தை கொடுக்கறாரு.
1: So now he gave 1 denarius to the one who came at the 11th hour.
0: அப்போ காலையில வந்தவன் யோசிக்கிறான் என்னடா அப்பா ஒரு மணி நேரம் வேலை செஞ்சான் அவனுக்கு வந்து ஒரு பணம் கொடுக்கறாருன்னா அப்ப எனக்கு நிறைய கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு
1: இருக்கான். So the first one who came in the morning he thought I came in the morning just he came only at the 11th hour he came 1 denarius.
0: நல்லா நீங்க கவனிச்சா அது வழங்கும். நல்லா கவனிங்க.
1: You have to listen carefully.
0: இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது.
1: Now there's a problem here.
0: இந்த முதலாம் மணி நேரம் காலையில வந்தான் பாருங்க அவனுக்கு வந்து சம்பளம் கொடுக்கும்போது ஒரே ஒரு பணத்தை கொடுக்கிறார்.
1: When the wages was given to the first one who came in the morning he also received only 1 denarius.
0: அப்ப அந்த ஒரு பணம் வாங்குனவன் வந்து இந்த காலில் வந்தவன் கேட்குறான் என்னங்க இது ஒரு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு போனால் அவனுக்கு ஒரு பணம் கொடுக்குறீங்க நான் காலையிலேருந்து வேலை செய்கிறேன் எனக்கு நீங்கள் எப்படி ஒரு பணம் கொடுப்பீங்க எனக்கும் நீங்கள் 12 பணம் கொடுக்க வேணாமா.
1: So he asked and complained saying that see the one who came at the last 11th hour you gave him 1 denarius but I came in the morning I worked the entire day but so that you have to give me 12 denarius right?
0: 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் கொடுக்கிற விளக்கத்தை பாருங்க.
1: Look at verse 15 where God gives an explanation.
0: என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா?
1: Is it not lawful for me to do what I wish with my own things?
0: நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன் கண்ணனாய் இருக்கலாமா என்றான்.
1: Or is your eye evil because I am good?
0: இது உங்களுக்கு பிளைனா படிச்சீங்கன்னா உங்களுக்கு
1: புரியாது. So if you read it plain you will not understand it.
0: நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன அநியாயமா இல்லையா அது?
1: So if you read it first you will find it to be an unjust.
0: ஒரு மணி நேரம் வேலை செஞ்சாலும் 12 மணி நேரம் வேலை செஞ்சாலும் ஒரே சம்பளம்னா என்னங்க அது?
1: So what is this if you give the wages equally to the same wages to the person who work for 1 hour and 12 hours?
0: நீங்க ஈக்குவல் ஜஸ்டிஸ் னு பார்த்தீனா இது தப்பா தான் தெரியும்.
1: If you look in the point of equal justice this will be wrong.
0: சமத்துவமே இல்லையாங்க இதுல.
1: There is no equality here.
0: ஆனா நீங்க சமநிலை யோசிங்கனா இந்த நியாய தீர்ப்பு போல ஒரு சிறந்த நியாய தீர்ப்பு எதுமே இல்லன்றது உங்களுக்கு தெரியும்.
1: But if you see in the point of equity you cannot find any other justice more so good than this.
0: ஏன் தெரியுமா?
1: You know why?
0: ஆண்டவர் இங்க என்ன ஒரு விளக்கம் கொடுக்கிறாருன்னு கேட்டிங்கனா
1: what expression that the Lord gives here?
0: முதலாவது வந்து முதலாம் மணி வேலைக்கு வேலை வந்தவனும் சரி 11ஆம் மணி வேலையில அழைக்கப்பட்டவனும் சரி அவன் வேலை செய்ய மாட்டேன்னு சும்மா நிக்கல. அவன் பிரச்சனை என்னன்னா அவனை கூப்பிடுறதுக்கு யாருமே இல்ல.
1: So the problem is that the one who came in the first hour or the one who came in the 11th hour it is not the problem that they did not work but there was no one to hire them.
0: 11 மணி வேளை வரைக்கும் ஒரு மனுஷன் காத்துக்கிட்டே இருக்கான் யாருமே கூப்பிடல.
1: A person was waiting until 11th hour but no one called him.
0: அப்ப பிரச்சனை யாருடையதுனா வேலையாளுடைய பிரச்சனை இல்ல எஜமானுடைய பிரச்சனை.
1: So it is not the problem of the laborer it is the problem of the master.
0: ரெண்டாவது
1: செகண்ட்
0: நல்ல கவனிங்க.
1: Listen carefully.
0: ஆண்டவர் எதுக்கு கூலி கொடுத்தார் தெரியுமா?
1: Why did God give them wages?
0: வேலை செய்ததுக்கு மாத்திரம் கிடையாது வேலைக்காக உண்மையா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான் பாருங்க அந்த காத்திருப்புக்கும் சேர்த்து கூலி கொடுத்தாரு.
1: God did not give him wages only for the work he did but also for the waiting time where he waited faithfully for that work.
0: உங்களால நம்ப முடியாது.
1: Can you believe it?
0: காலைல ஒருத்தர் முதலாம் மணி வேலையில நின்னுட்டு இருக்காங்க வேலைக்கு அது பரவாயில்ல.
1: So a person is standing at the first hour for the work that is okay.
0: ஆனா 11ஆம் மணி வேலை இன்னும் ஒரு மணி நேரம் தான் நாள் முடியிருக்கு அந்த மனுஷன் அல்லது அந்த கூட்டத்தார் என்ன பண்றாங்கன்னா இன்னும் நம்பிக்கையோட தங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு காலில இருந்து 11 hours நின்னுட்டே இருக்காங்க.
1: But a person or a group of people are standing until the 11th hour. They just have 1 hour to end the work but still they are waiting with the hope that they will receive some work.
0: முகத்தை பாத்தீங்கன்னா இந்த 11 மணி வேலை செஞ்சவன் வந்து ஒரு மணி நேரம் வேலை செஞ்ச மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியும்.
1: So when you look at the appearance it may seem that this man worked only for 1 hour.
0: ஆனா உண்மை என்னன்னா இவன் 11 மணி நேரம் ஏக்கத்தோட காத்துக்கிட்டே இருந்திருக்கான் அதுவும் என்னதான் ஆண்டவர் கணக்குலனா வேலை தான்.
1: But the truth is he was waiting for 11 hours earning for a work and that is also a work in the sight of God.
0: இதுதான் பார்வையின்படி தீர்ப்பு செய்யாம நீதியின்படி தீர்ப்பு செய்யிறது.
1: So this is not administering justice by appearance but by equity.
0: ஆண்டவர் வேலை செய்றவங்களுக்கு மட்டும் இல்ல தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தேவன் நன்மை செய்கிறார்.
1: The Lord not only gives good to the one who does it but does work but also the one who wait for him.
0: தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மைன்னு போட்டுருக்கு.
1: It is said the good that the Lord has prepared for the one who is waiting for him.
0: எவ்வளவு அருமையான கர்த்தர்.
1: How good is our God.
0: புரியுதுங்களா இப்ப தேவனுடைய நியாயம்னா என்னன்னு?
1: So can you understand the justice of God now?
0: இப்ப சொல்றாரு இந்த நீதி இந்த நியாயம் இந்த நிதானம் இத மூன்றை நீ அறிந்து கொண்டா நீ நல்ல வாழ்வை நீ அடைவாய்.
1: So now he says if you understand this righteousness justice equity then you will receive a good path or good life.
0: பிரியமானவர்களே
1: my dear ones
0: தேவனுடைய ஞானம் நம்ம மேல வரும்போது நீதி நியாயம் நிதானம் இவைகளை அறிந்து நல் வாழ்வை அடைய கர்த்தர் கிருபை தருவார்.
1: When the wisdom of God descend upon us the Lord may give us grace that we may understand righteousness justice and equity and lead a good life.
0: இதை குறித்து நீங்க இன்னும் அதிகமா வேதத்துல வாசித்து கொண்டே போலாம் நேரம் இல்ல எனக்கு விட்டுறேன் நான்.
1: You can read more about this in the Bible so I want to stop with this.
0: ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன்.
1: I want to say only one thing and finish this.
0: அனைத்து இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்கும் நித்திய ஜீவன் உண்டு சந்தேகமே இல்ல.
1: So all the believers who believe the Lord and Savior Jesus Christ will have an eternal life.
0: அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர் கர்த்தர் வந்து தம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்றாரு.
1: The Lord will gather all the one who have accepted him in his kingdom.
0: அவருக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாரு.
1: He gives a salvation.
0: ஆனா பரலோகத்துக்கு போனா,
1: but when he go to heaven,
0: ஒவ்வொருவனுக்கும் வித்தியாசமான பலன் இருக்கும்.
1: A reward will be different for everyone.
0: நீங்க வீட்ல போய் அப்புறமா 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 10 ல இருந்து 15 வாசிங்க.
1: If you go home and read 1 Corinthians chapter 3 verses 10 to 15.
0: அதே போல மத்தேயு 25 14 ல இருந்து 30 வாசிங்க.
1: And you can also read Matthew chapter 15 verses 14 to 30.
0: எல்லாருக்கும் உள்ள வந்து பிரவேசம் இருக்குது, ஆனா எல்லாருக்கும் ஒரே பலன் கிடையாது.
1: So everyone can enter equally inside it, but everyone will not receive their reward equally.
0: இது ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட்.
1: It's a very deep subject.
0: ஆனா கர்த்தர் நமக்கு நீதி, நியாயம், நிதானம் இவைகளை அறிந்து கொள்கிற ஞானத்தை கொடுத்து நல்வழிக்கு நேராய் நடத்துவாராக.
1: But may the Lord grant us wisdom and understanding to understand righteousness, justice and equity and help us to lead a good life.
0: பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே,
1: our holy and merciful father,
0: நீதி, நியாயம், நிதானம் இவைகளை அறியத்தக்க ஞானத்தை எங்களுக்கு தாரும்.
1: Lord grant us wisdom that we may understand righteousness, justice and equity.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: நலமானவைகளை எங்களுக்கு போதிக்கிறீர்.
1: Lord, you are teaching us that is good.
0: இவைகளை அறிந்து நல் வழிக்கு நேராக எங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு கிருபையை தாரும்.
1: Lord, give us grace that we may understand these things and lead us life towards good path.
0: இயேசுவே,
1: Lord,
0: எங்களை நீர் சமமாக பார்க்கிறீர்.
1: Lord, you look at equally, Lord.
0: அதே வேளையில்,
1: at the same time,
0: எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்.
1: You also search our hearts.
0: உம்முடைய நீதி எவ்வளவு அருமையானது.
1: Lord, how good is your righteousness.
0: இயேசுவே,
1: Lord,
0: நீர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருந்து,
1: Lord, you being a righteous judge,
0: எங்களுக்காக நீர் செய்கிற கிரியைகளுக்காக உமக்கு
1: நன்றி. Lord, thank you for the work that you're doing for us, Lord.
0: நாங்களும் நீதியாகிய நற்கிரியைகளை விரும்பவும், நியாயமாகிய ஒடுக்கப்பட்டவர்களுடைய நியாயத்தை எடுக்கவும், நிதானமாகிய பகுத்து ஆண்டவரே நாங்கள் முகதாட்சண்யம் இல்லாமல் வெறும் முகத்தை பார்த்து மாத்திரம் நாங்கள் நியாயம் செய்யாத ஞானத்தை எங்களுக்கு தந்து நல்வாழ்வை அடைய எங்களுக்கு கிருபை தாரும்.
1: Lord, give us also grace that we may also understand righteousness and do righteousness by doing good works, understand justice and do justice to the underprivileged, and also, Lord, being fair and understand equity and don't judge other people by appearance, Lord.
0: உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்து.
1: Let your name be magnified in our life.
0: நல்வாழ்வுக்கு நேராய் நடத்து.
1: Lead us towards good life, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.

சிந்திப்போம் செயல்படுவோம். பதிமூணு வயசுல படிப்பு போச்சு. வீட்டுல ஏழ்மை, தொடர்ந்து பல நாட்களா பசி, வேலை தேடி தேடி அலுத்து போச்சு. ஒரு நாள் சோர்வுல பசியால மயக்கமடைஞ்சி கண்கள் சொருக ஒரு நாடக கொட்டைகை வாசல்ல உட்கார்ந்திருந்தான் அந்த சிறுவன். குதிரையில நாடகம் பார்க்க வந்தாரு ஒரு பணக்காரர். அந்த பையன்கிட்ட, டேய், இங்க கட்டிட்டு உள்ள போனா குதிரைகள் காணாம போகுது, நீ இந்த குதிரைய கவனமா பாத்துக்கோ, நான் வந்ததும் உனக்கு காசு தர்றேன்னு சொல்லிட்டு நாடகம் பார்க்க உள்ள போனாரு. ஆஹா, இப்படி ஒரு வேலையா? பையன் ஆர்வமா தலையாட்டுனான். தெம்போட எந்திரிச்சான். நாடகம் முடிஞ்சதும் பணக்காரர் வெளியே வந்தாரு. வெளியே நிக்கிறது தான் குதிரைதானா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு வந்துட்டுது. குதிரைய சுத்தப்படுத்தி சேணத்தை பளபளப்பா வச்சிருந்தான் பையன். சற்று அதிகமா அவன்கிட்ட பணத்தை நீட்டினாரு பணக்காரன். சில்லறை கிடைக்கும்னு நினைச்ச பையனுக்கு கையில பணம், அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. அடுத்த நாள் நாடகம் பார்க்க வந்த வேறு சிலரும் அவன்கிட்ட தங்களுடைய குதிரைகளை கொடுத்தாங்க. அவற்றையும் பாதுகாத்து சுத்தப்படுத்தி கொடுத்தான். வருமானம் பெருக குதிரை லாயமே வச்சு, வேலைக்கு ஆளும் வச்சு பெரிய முதலாளி ஆயிட்டான். அதோட விட்டானா நாடகங்களையும் கவனிச்சான். நாடகம் பார்த்துட்டு வந்த மக்கள் நாடகத்தை பற்றி பேசுறத கேட்டான். அவங்களுக்கு நாடகத்துல எது பிடிச்சிருக்குது, எது பிடிக்கலாங்கிறத உன்னிப்பா கேட்டான். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாடகங்களை எழுத ஆரம்பிச்சான். மிகப்பெரிய இலக்கிய மேதை ஆயிட்டான். அந்த சிறுவன் தான் உலக புகழ்பெற்ற இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியர். நல்லா பிரயாசப்பட்டு உழைச்சோம்னா நிச்சயம் அதுக்கு பலன் உண்டுங்க. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் அப்படின்னு பரிசுத்த வேதாகமமும் சொல்லுது.

ஜீசஸ் ஆவியானவரே நன்றி. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த காலவெளியிலும் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஆவியானுடைய வல்லமை நம் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். கர்த்தருடைய மகிமை நம்முடைய கண்கள் பார்க்கும்படியாக. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திலே தேவ பிரசன்னத்தை உணரும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவரை துதிக்கவும், அவரை உயர்த்தவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும். கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.

இருப்பது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து சொல்ல போகிறோம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருமித்த அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியா கர்த்தர்.

நான் அவரை தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறாரே, அவரை துதிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை துதிப்பதற்காகத்தான் தேவன் நம்மை மனிதனாக படைத்தார். ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவதற்காக அவர் சொல்றாரு, இந்த ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தந்த சுகம், நமக்கு தந்த ஐஸ்வர்யம், நமக்கு தந்த பலன், நமக்கு தந்த விடுதலை, தேவன் நமக்கு தந்த சகல காரியங்களையும் உங்கள் மனதில் நினைவு கூர்வீர்களானால் நீங்கள் அந்த ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க முடியும், அந்த தேவனை துதித்து கொண்டே இருக்க முடியும். அவரை உயர்த்துவது ஒரு பெரிய பாக்கியமே, அவரை துதிப்பது ஒரு பெரிய பாக்கியமே. ஆமென். பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். ஆமென். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றி பலிகளை செலுத்த ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நம்மெல்லாம் சேர்ந்து விடுதலையோடு கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா.

துதிக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது இருக்கும்படி ஆமென். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள். கர்த்தருடைய நன்மைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

பிரசாதம் ஒன்று எனக்கு போதுமே. உம்முடைய பாதம் எனக்கு இன்பமானதல்லவா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து பெற்று கொண்டது போல உம்முடைய பாதம் எனக்கு இன்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.

சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிட செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்தியட்சணமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாத படிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. தேவனுடைய பட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியனிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக் கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியனிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னமும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியனிடத்திலே போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றார். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய இரண்டு காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன ஜாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதன் நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கைகளினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தார். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தார். ஏலியோ, சாமுவேலே, என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டார். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் ஜாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றார். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களையெல்லாம் அவனுக்கு அறிவித்தார். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். சாமுவேல் வளர்ந்தார். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கியது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆமென்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. உபாகமம் 2:7 உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இன்னும் இரும்பு காழவாயிலிருந்து அழைத்து வருகிறார். அழைத்து வந்த தேவன் அவர்களை அழைத்து வருகிற நாள் முதல், அவர்கள் சுதந்தரிக்கப் போகிற கானான் தேசத்தை அடைகிற நாள் வரைக்கும் ஆண்டவர் அற்புதமாய் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார். மன்னாவை கொடுத்தார், அவர்களுக்கு வேண்டிய தண்ணீரை வனாந்திரத்திலே கொடுத்தார். அவர்கள் பாதரட்சை தேய்ந்து போகவில்லை, வஸ்திரம் பழமையாய் போகவில்லை. நெகேமியா 9:21 வாசிக்கிறோம், இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. அல்லேலூயா. இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன்தான் நம்முடைய தேவன். இந்த காலை நேரத்திலே நீங்கள் அநேக எதிர்பார்ப்புகளோடு கூட இருக்கலாம், அநேக தேவைகளோடு கூட இருக்கலாம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒரு உற்சாகம், நம்பிக்கை பிறக்கிறது. வனாந்திரத்திலே 40 ஆண்டுகளை நடத்தின தேவன் என்னை இதுவரைக்கும் ஒரு குறைவில்லாமல் நடத்தி இருக்கிறார், இனிமேலும் நடத்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போக வேண்டாம், மனதைரியமாயிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன்தான் நம்முடைய தேவன், அற்புதங்களை செய்த தேவன்தான் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். அவர் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். இல்லாத ஒன்றிலிருந்து இருக்கிறதை உண்டாக்கக்கூடிய தேவன். இந்த நாள் வரைக்கும் நம் அனைவருமே சாட்சி சொல்ல முடியும், இரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை தெரிந்து கொண்ட நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்மை வெட்கப்படுத்த விடவில்லை, சோர்ந்து போக விடவில்லை. அநேக காரியங்களிலே நாம் தோண்டுவிட விடவில்லை. தாயைப் போல, தகப்பனைப் போல, பாதுகாவலரைப் போல அரவணைத்து நம்மை நடத்தியிருக்கிறார், இனியும் நடத்துவார். இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனியும் நடத்துவார். இந்த நாளிலே நீங்கள் அற்புதங்களுக்காய் காத்திருக்கலாம், தேவைகளுக்காய் காத்திருக்கலாம். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், வனாந்திரத்தில் அவர்களை நடத்தின தேவனே, என்னையும் இந்த காலத்திலே மிக நெருக்கமான கடினமான பாதைகளில் கடந்து போகிற என் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் அற்புதம் செய்து சந்தோஷப்படுத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் அற்புதமாய் நடத்தினதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். 40 ஆண்டுகள் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் நடத்தினர் ஆண்டவரே. அதே போல எங்களை இதுவரைக்கும் நீ நடத்தியிருக்கிறீர், இனிமேலும் நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். இதை காண்கிறோம், உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும். இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தை.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே அன்பு கூறுகிறவர்களுக்கு என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை ரோமர் 8:28. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் எப்பொழுதும் கர்த்தரில் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள், எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பார்கள். மாத்திரமல்ல, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிப்பார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4 இவ்வாறு கூறுகிறது. பழங்காலத்து சீன கதை ஒன்று உண்டு. ஒரு பக்தி உள்ள கிறிஸ்தவன் ஒருவன் ஒரு அருமையான குதிரையை வளர்த்து வந்தான். அது மிகவும் விலை மதிப்புள்ள ஒரு குதிரை. ஆனால் ஒரு நாள் அந்த

குதிரை வீட்டை விட்டு ஓடி போயிட்டு. அவனுடைய மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர் எல்லாரும் அதை குறித்து மிகவும் கவலையுற்றனர். ஆனால் அந்த பக்திமானோ அதை குறித்து சிறிதும் கவலைப்படாமல் கத்தர் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்தருள்வார் என்று சொல்லி தன்னை தேற்றிக் கொண்டார். என்ன ஆச்சரியம், ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த குதிரை பல காட்டு குதிரைகளுடன் சேர்ந்து திரும்பி வந்தது. அந்த பக்தன் அந்த காட்டு குதிரைகளை எல்லாம் கூட தனக்காக சேர்த்து கொண்டான். அவனுடைய சந்தோஷம் பல மடங்கு அதிகமானது. அதைத் தொடர்ந்து ஒரு சில நாட்களுக்குள் அந்த குதிரை எஜமானுடைய வாலிப மகனை மிதித்து அவனுடைய காலை ஒடித்து விட்டது. ஐயோ பக்திமானே, ஏன் உனக்கு இந்த துயரம், ஏன் இந்த கஷ்டம் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் துக்கம் விசாரிக்க வந்தார்கள். ஆனால் அந்த பக்திமானோ கர்த்தரிலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று சொல்லி தன்னை தேற்றிக் கொண்டார். ஒரு சில நாட்களுக்குள் தேசத்திலே ஒரு பெரிய யுத்தம் வந்தது. வாலிபர்கள் கட்டாயமாய் யுத்தத்துக்கு செல்ல வேண்டியதாய் இருந்தது. பெரும்பாலான வாலிபர்கள் யுத்தத்திலே மரித்தார்கள். ஆனால் இந்த பக்திமானுடைய மகனுக்கோ காலுடைந்த காரணத்தால் யுத்தத்திற்கு உடல் தகுதி பெற முடியாமல் வீட்டிலேயே இருக்க நேர்ந்தது. அதனால் அவன் ஜீவன் தப்பியது. உங்களுடைய வாழ்க்கையிலும் பல வேளைகளில் துயரங்கள் சூழ்ந்து கொள்ளும் போது அதன் காரணத்தை அறிய முடியாதவர்களாய் ஏன் ஏன் ஏன் என்று பல கேள்விகளை எழுப்பக்கூடும். ஆனால் கர்த்தர் சகலவற்றை நன்மைக்கு எதுவாகவே செய்வார் என்பதை நித்தியத்துக்குள் பிரவேசிக்கும் போது அறிந்து கொண்டு அவருடைய அனந்த ஞானம், கிருபை, வல்லமை ஆகியவற்றுக்காக அவரை துதிப்பீர்கள். தேவ பிள்ளைகளே, அவர் எல்லாவற்றையும் உங்கள் நன்மைக்காகவே செய்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று 2 கொரிந்தியர் 4:17 காணலாம். ஆமென் வந்தது வச்சனங்களை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதோ தேவ பலன் என்று சொல்லப்படுகிறது. இப்படியான தேவ பலனான செய்திகளை 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமே.

0: கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே என்ற தலைப்பில் ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: சபை ஒரு பெரிய எழுப்புதலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நாட்கள். இன்னொரு கோணத்தில் சிந்திக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவினுடைய வருகையை தேவ ஜனங்கள் ஆவலோடு நாம் காத்திருக்கிறோம். சபை வருகையை குறித்தும் எழுப்புதலை குறித்தும் ஒரு எதிர்பார்ப்பு கொண்டிருக்கும் இந்த காலங்களில் இன்னொரு கோணத்தில் சிந்தித்தால் தேவ ஜனங்களை, தேவனை ஆராதிக்கின்ற பிள்ளைகளை இல்பொருளாக்க வேண்டும் என்று சொல்லுகிற இன்னொரு சத்தமும் தேசத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? துணித்து கொண்டுதான் இருக்கிறது. சங்கீதம் 2 வாசிக்கும் பொழுது அவர்களுடைய கட்டுகளை நம்மை விட்டு அறுத்து போடுவோம் என்கிறார்கள். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக தேசத்தின் தலைவர்கள் ஆலோசனை பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் தேவ ஜனங்களை ஒடுக்குவதற்கும் மோசேயின் காலத்தில் நடந்தது போல தேவ ஜனங்களின் பெருக்கத்தை குறைப்பதற்கும் சாத்தான் திட்டம் வகுக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் காலத்தை குறித்தும் சூழல்களை குறித்தும் சூழ்நிலைகளை குறித்தும் நம்முடைய எதிராளியை குறித்தும் நன்றாய் கரிசனை கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வராமேன்னு சொல்லுங்க. இந்த காலங்களில் சாத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட தடுமாற பண்ணுவதற்கு, விழ பண்ணுவதற்கு, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றித் திரிகிறானா? படிச்சிருக்கீங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஊழியம் செய்கிறவங்க, பரிசுத்தமாய் வாழ தீர்மானித்தவர்கள், ஜபம் பண்ண தீர்மானித்தவர்கள், ஊழியங்களை செய்ய தீர்மானித்தவர்கள், அவர்களை கூட விலத்தள்ளுவதற்கு சாத்தான் என்ன செய்கிறான்? கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றித் திரிகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு கோணத்தில் சிந்தித்தால் அவனுடைய வேகத்திற்கு காரணம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கும் பொழுது தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்று கண்டு அப்படிதான் இருக்கு. பிசாசுக்கு தெரியும், இனி ரொம்ப நாள் சபைக்கு விரோதமா எழும்ப முடியாது, இனி ரொம்ப நாள் தெய்வ ஜனத்துக்கு விரோதமா எழும்ப முடியாது, தனக்கு குறிக்கப்பட்ட காலம் இனி கொஞ்சம் தான் இருக்கு என்று கண்டு ரொம்ப வேகமா இருக்கானா? ரொம்ப வேகமா இருக்கான். யாரை விழுங்கலாமோ வென்று பகதேடி சுற்றி தெரிகிறான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலங்களில் ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். நல்ல ஆசீர்வாதமா வர வேண்டிய பிள்ளைகளை எல்லாம் காலத்திற்கு முன்பு தீமைக்கு ஒப்பு கொடுக்கிற பொல்லாத ஆவி, திருச்சபைகளுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்க வேண்டிய பிள்ளைகளை கூட கனவீனமாய் நினைக்கப்படுகிற அளவிற்கு அவர்களை கொண்டு நிறுத்துவதற்கு சாத்தான் பயங்கரமா கிரியை செய்கிறான். அதனால பிள்ளைகள் மிக கவனமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே கிருபை தார். எல்லாரும் எடுங்க வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தை எடுங்க பாப்போம். அதனுடைய 12 வசனத்தை படிங்க. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, கவனிங்க, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து. பிசாசு இப்ப எப்படி இருக்கானா? அப்ப இந்த கோபம் என்று சொல்வது அதிகமா நம்ம யார்கிட்ட தான் பார்க்க முடியும்? கோபம் என்று சொல்லுகிறதை அதிகமா நம்ம யாரிடத்தில் பார்க்க முடிகிறது? சாசனிடத்தில். இப்ப சாத்தானுடைய கேரக்டர்ல ஒரு கேரக்டர் என்ன? கோபம். அதனாலதான் அப்போ சொன்ன பவுல், கோபமும் மூர்க்கமும் உங்கள் வாயிலிருந்து பிறக்கல் ஆகாத வம்பு வார்த்தைகளும் ஆகி இவைகளை விட்டு விடுங்கள் அப்படின்னா. அப்போ சொன்ன பவுல் அழகா சொல்லுவார். ஏன்னா அதிகமா இந்த கோபத்தை கையாளுவது யார்? சாத்தான் தான். அதனால அதிகமா அந்த கோபத்துக்கு அடிக்டா இருப்பாங்க. சிலருக்கு என்ன சொல்லி கோபம்தான் வரும். இயேசுநாதர் கோபப்பட்டாரா இல்லையா? சாட்டை எடுத்து என்ன செய்தார்? அடித்தார். இப்ப இயேசு என்ன செய்தார்? கோபப்பட்டிருக்கார். ஆமா, இயேசுவின் கோபத்திற்கு காரணம் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் அங்கனம் நடந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவனுடைய கோபத்திற்கு ஒரு தகுந்த காரணம் இருந்துச்சு, சபை சுத்திகரிக்கப்படுவதற்கு. ஆண்டவர் ஒரு தடவை தான் கூப்பிட்டு கோபப்பட்டார் இல்லையா? இயேசு தன்னுடைய 3.5 வருட ஊழிய காலத்தில் எப்பதான் கோபப்பட்டார்? ஒரே ஒரு வாட்டி தான். அது எங்க தான் கோபப்பட்டார்? ஆலயத்தில். அந்த காரியம் என்ன? ஆண்டவருக்கு அடுத்த காரியம், ஆலயத்தை அசுசிப்படுத்தினார்கள். ஆண்டவர் கோபப்பட்டார். அப்ப பிசாசு இங்க ரொம்ப கோபமா இருக்கான். அடுத்து படிங்க. கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால், பைபிள் சொல்லுது உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். அப்ப எனக்கு எதிராளி யார்? என்னுடைய குடும்பத்திலாய் இருக்கலாம், என்னுடைய வேலை ஸ்தலத்திலாய் இருக்கலாம், அல்லது என்னுடைய ஊழியத்திலாய் இருக்கலாம். எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, எதிராளி உண்டு. என் வளர்ச்சி, என் மேன்மை, என்னுடைய ஆசீர்வாதம், என் ஆத்மீக ஜீவிதம், என்னுடைய திருச்சபைகளுக்கு அடுத்த வாழ்க்கை, என்னுடைய பரிசுத்த ஜீவியம், இதெல்லாவற்றையும் பிடிக்காத ஒரு பிசாசு ஒருத்தன் உண்டு. அவ அன்று முதல் இன்று வரையிலும் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவன் அல்ல. பிசாசு எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவன் அல்ல. அவன் வந்து அமெரிக்காவை உனக்கு பேர்ல எழுதி தாருன்னு சொன்னாலும் பிசாசு உங்களிடத்தில் அனுகூலம் பண்ணுகிறவன் அல்ல. அதனால இந்த விஷயத்துல பிள்ளைகள் கவனமா தான் இருக்கணும். அதனாலதான் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, எல்லாரும் எடுங்க பிள்ளைகளா, எபேசியர் 4 அதிகாரத்தை திருப்புங்க பாக்கலாம். எபேசியர் 4 அதிகாரத்துல அப்ப இந்த வசனம் கோபம் கொள்ள நமக்கு அனுமதி அளிக்கிறதா இல்லையா? ஏற்கனவே சொன்னேன் பிசாசுக்கு சுபாவமாக்கும் கோபம். அப்ப அதுக்கும் பிறகு நீங்க சொன்னீங்க இல்ல பாஸ்டர், இயேசு கிறிஸ்துவும் கோபப்பட்டார், அதனால நம்ம நல்ல காரியத்துக்கு கோபப்படுகிறது தப்பு இல்லையான்னு நீங்க கேட்டியா? நீங்க பார்த்தது அப்படி இருந்து. அதனால இப்ப அடுத்த வசனத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சின்ன எஸ்கியூஸ் தர. என்ன எஸ்கியூஸ்? கோபம் கொள்ளு, ஆனா பாவம் செய்யாது. பாவத்திற்கு இடம் கூடாமல் கோபப்படு, தப்பே இல்லை. ஆனால் அப்படி கோபப்படும் பொழுது ஒரு கணம் முன்னே நீர்பார் கண்ணாடிக்க முன்னப்போ. ஆண்டவர் அந்த முந்தின வசனம் தானே சொல்லியிருக்கு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே என்று சொல்லிவிட்டு பிசாசுக்கு சொல்லுங்க இடம் கூடாதேன்ட்ட. அப்போ ஆண்டவருக்கு தெரியும், கோபம் ஒரு மனிதனில் குடிகொண்டால் அது அவனை பாவம் செய்ய வைத்த பின்புதான் என்ன செய்யும்? அடங்கும். அதனாலதான் முந்தின வசனத்தில் தெய்வம் சொல்லும் போ, உன்னுடைய கோபம் சூரிய அஸ்தமானத்திற்கு முன்னே தனிய கடவுதுன்னு சொன்னார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பலரையும் பிசாசு வஞ்சிக்கிற ஒரு சுபாவம் கோபமாக்கும். அன்றவிட்ட நம்ம என்னை ஜோமண போறோம், ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பாடம், ஆண்டவரே நான் பிசாசுக்கு என்ன செய்யப்படாது? இடம் கொடுத்து விட கூட. 2, யாக்கோபு 4:7 படிக்கும்போ, சீக்கிரம் படிங்க உங்களே, யாக்கோபு 4:7 படிக்கும்போ, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அடுத்த வார்த்தையை பாருங்க, இங்கே சாத்தானுக்கு நாம் இணங்க கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல இடம் கொடுக்க கூடாது, எனக்கு தோல் அவை ஏறி இருந்து சவாரி செய்ய கூடாது, இடம் கொடுக்காது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிசாசுக்கு கீழ்ப்படியாதிருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில். சாத்தாங்கிட்ட ஒரு காம்பர்மேஸ் உனக்கு இருக்கப்படாது. பிசாசினிடத்திலே என்ன வரப்படாதான்? ஒரு இணக்கம் வரக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ள வர பிசாசு பயப்படணும். நம்ம நிர்மல ஆளுக்க வீடு தான், அது நேரம் கிடுக்கிட்டு நீ யாருக்குள்ள வரப்பட? ஜபிக்கிறவனுடைய வீட்டுக்குள்ள அவன் வர்றதுக்கு பயப்படணும், ஆராதிக்கிற வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அது பயப்படணும். அன்பான பிள்ளைகளுக்கு சொல்றேன், அநேகரை சாபத்திற்கு நேராய் கொண்டு விட பரிசுத்தாவி ஆமை சாத்தான் பயங்கரமா திட்டம் ஊக்குறான். நான் சொல்றேன் கேட்டுக்கிடுங்க. அப்ப அதனால அவனுக்கு இணங்க கூடாதான். பிசாசுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நிக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமே, ஆண்டவரே சாத்தானை நடுங்க வைக்கத்தக்க ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய எனக்கு கிருபை தரணும். ஆண்டவர் பிசாசு என்னை பார்த்தா பயப்படத்தக்க விதத்தில் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே என் கூட தேவன் இருக்கிறதை கண்டு, என் கூட இயேசு இருக்கிறதை கண்டு, என் கூட ரட்சிப்பு இருக்கிறதை கண்டு, என் கூட ஆண்டவர் இருக்கிறதை கண்டு, என் கூட அபிஷேகம் இருக்கிறதை கண்டு சாத்தான் பயப்படுகிற அளவிற்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே ஒரு வார்த்தை ஏன் பிள்ளைகள் ஜெபிக்க கூடாது? ஒரு வார்த்தை ஏன் நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில்? ஆண்டவரே அப்படி ஒரு வாழ்க்கையை தெய்வம் எனக்கு தரணும். ஆண்டவரே விரும்புகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. யோபுனுடைய சரித்திரத்தை நம்ம படிக்கும்போ தேசமெல்லாம் நான் சுற்றி வருகிறேன் அப்படின்னு பிசாசு சொல்லுதான். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ வருகிற வழியில் யோபுவின் வீட்டின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு கேட்கிற அவனுடைய மறுபதில் என்ன? என்னால முடியல, என்னால முடியல, ஏன் நீர் அவனை வேலி அடைத்து வைத்திருக்கிறேன். யோபுவுக்கும் தெய்வத்தோடும் உள்ள உறவு சாத்தானை நெருங்க விடல. அந்த வீட்டில் அந்த தனி நபருக்கும் அந்த தெய்வத்துக்கும் இடையிலான உறவு உறுதியா இருந்ததுனால அந்த வீட்டு பக்கம் பிசாசால என்ன செய்ய முடியல, நெருங்க முடியல. நம்ம பல நேரம் பயங்கர போராட்டம் பாஸ்டர், பயங்கர போராட்டம் பாஸ்டர், பயங்கர போராட்டம் பாஸ்டர் நம்ம அந்த ஜோமனிட்டு போவோம். ஆனா போராட்டம் ஜெபிக்கிறேன் விடுதலை வருது. ஆனா அந்த போராட்டமே இல்லாத ஒரு நிலை, அந்த பிசாசுனுடைய தாக்கம் இல்லாத நிலை, அவன் பக்கமா நான் போவே மாட்டேன் என்று அவன் சபதம் எடுக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு கத்த தரணுமே. நான் சொல்ல புரியுதா சவர மாறு? சாசு போராடுறான், எதிரா வருகிறான், நம்ம ஜெபிக்கிறோம், அவனுடைய கிரியை அழிக்கப்படுகிறது. அது ஒரு வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆனா நம்ம ஜோமணி அவனை விரட்டுறதை விட நம்ம நினைச்சாலே அவன் கொலை நடங்குகிற அளவிற்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை எங்க பிள்ளைகளுக்கு தரலாமே. என் பிள்ளைய வீட்டு பக்கம் போனியோ, அம்மா நான் போகல அப்படிங்கிற அமை யாரு? யோபுனுடைய சரித்திரத்துல பிசாசு சொல்றான்ல, நீர் அவனை வேலை கட்டி வச்சிருக்கு, நாங்க போவே இல்லை. அந்த அளவிற்கு ஒரு ஆத்மீக பிசாசு நடுங்கத்தக்க ஒரு ஜீவிதம் நம் பிள்ளைகளுக்கு தெய்வம் தருவாரானால் நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட எவ்வளவு நேரம் ஆகும். ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட விரும்பணும், ஆண்டவரே பிசாசு எனக்கு விரோதமா எழும்பி நான் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணி அவனை மேற்கொள்ளுகிறேன், அந்த கலாச்சாரம் மாறி என்னை நினைத்தாலே, என் குடும்பத்தை நினைத்தாலே, என் பிள்ளைகளை நினைத்தாலே அவன் பக்கம் என்னால போக முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு எங்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி எரிய பண்ண மாட்டவர். எத்தனை பேர் நான் சொல்றத புரிஞ்சுக்கிறீங்க? அவன் கட்டுறான் நம்ம அவுக்குறோம், கட்டுறான் அவுக்குறோம், கட்டுறான் அவுக்குறோம். இப்படி ஒரு வாழ்க்கை வேணாமா? என்னால அவனை ஒண்ணும் செய்ய முடியாது என்று அவன் சொல்லணும். அவன் குடும்பத்தில் என்னால நுழைய முடியாது அவன் சொல்லணும். என்னால் அவன் வீட்டுக்குள்ள போக முடியாது சொல்லணும். அந்த அளவிற்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உருவாக்க கர்த்தர் கிருபை தருவாரா? எத்தனை பேர் மனசார ஆண்டவரிடத்துல எஸ்பா எனக்கு அப்படி கிருபை தார். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் ஆராதிக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்துக்கெல்லாம் நான் வந்துட்டேன் பாஸ்டர், ஏன் பிசாசு என்னுடைய எல்லைக்குள் கடக்கிறது அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா, நீங்க ஆண்டவரோடு ரட்சி எல்லாம் இருக்கின்றாலும் அநேக நேரத்தில் அவனுடைய கிரியை நமக்குள் இருக்கிறபடியினால் நம்ம அவனிடத்தில் என்ன செய்கிறோம் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்மிடத்தில் கேட்க அவனுக்கு துணிவு இருக்கு. கோபப்படுகிற ஒவ்வொரு நிமிஷம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். கோபத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் என்னென்ன வார்த்தைகளை பேசுறோம், அப்ப எல்லாம் பக்கத்தில் யார் நின்றுட்டு இருக்கிறா? அந்த நின்றுட்டு இருக்கா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ரொம்ப கவனமா இருக்கணும், உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, குடும்பத்துக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பலரும் நினைக்கிறது என்னமா, நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் பாஸ்டர் இருக்கட்டும்டா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா உங்களுக்கு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. மத்தேயு 16 அதிகாரத்தை எடுங்க, 13 வசனத்தில் நம்ம படிப்போம். ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது இயேசு அழகா கேட்கிறார், தம்முடைய சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை, நல்லா கவனிங்க, ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். இயேசு அழகா சொல்றப்பா, நான் ஒரு மனுஷகுமாரன், நீங்க பல இடங்களுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வாரீங்க, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். அடுத்து என்ன பதில் வருங்க, அதற்கு அவர்கள், சிலர் உம்மை, சிலர் உம்மை யோவான் ஸ்நாபகன் என்றும், சிலர் உம்மை எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்க தரிசிகளில் ஒருவர் என்றும் என்ன செய்கிறார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பலரும் பலவிதமா சொல்லுகிறாங்க. நல்ல ஒரு காரியமா, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும், எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும், உலகம் சமுதாயம் பல அபிப்பிராயங்களை சொல்லுமா சொல்லாதா? அதனாலதான் யாரும் சொல்லுகிறத கேட்டு நம்ம ஏதொரு விஷயத்திலையும் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இயேசுவை குறித்து எவ்வளவு அபிப்பிராயம் இருந்துச்சு, சிலர் என்ன சொன்னாங்க, அவர் யோவான்னு சொன்னாங்க, அவர் யோவானா கிடையாது. சிலர் என்ன செய்தாங்க, அவர் எலியாவன்னு சொன்னாங்க, அவர் எலியாவா இல்ல, எலியான்னு சொன்னாங்க, அவர் எலியாவா இல்ல. அடுத்து எரேமியான்னு சொன்னாங்க, அவர் எரேமியாவா, அதுவும் இல்ல. தீர்க்க தரிசிகளில் ஒருவர்னு சொன்னாங்க, அவர் தீர்க்க தரிசிகளில் ஒருவரா, அவர் தீர்க்க தரிசிகளின் இரட்சகர்லா. அப்ப அபிப்பிராயத்தை பாருங்க, ஒரு சாதாரணமான ஒரு காரியத்துல இவ்வளவு அபிப்பிராயம் நம்மை சூழ்ந்திருக்குமே. ஆனால் நம்ம தேசத்துல, நம்முடைய சமுதாயத்துல, நம்ம வாழ்கிற தேசத்துல அபிப்பிராயங்களுக்கு குறவே வராது. எந்த ஒரு காரியத்தையும் ஆழ ஆராய்ந்து இந்த பூமியில் ஆத்மீக ஜீவியம் செய்ய கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில சகோதரமாருக்கு ஒரு பழக்கம் உண்டு, வெளியில யாராவது ஒரு காரியம் செய்தா சொன்னா அது அப்படியே வீட்டுல வந்து அடுத்த லெவலுக்கு வந்துடுவாங்க, ஆட்டி தொல்லின்னு போயிடுவாங்க. சில சகோதரிமாருக்கு ஒரு பழக்கம் உண்டு, வெளியில யாராவது ஒரு காரியம் சொன்னா அதை அப்படியே கேட்டுட்டு வீட்டுல வந்து ரியாக்ட் பண்ணுவான். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். நீ அறிஞ்சது உண்மையா இருக்கலாம், ஆனா நீ ரொம்ப ஆளை அரைஞ்சு ஆராய்ச்சிச்சுல ரொம்ப கவனமா செய்யணும். இயேசுவை குறித்து இவ்வளவு அபிப்பிராயம் இருக்குமானால் நம்முடைய காதுகளில் வருகிற அபிப்பிராயங்கள் நம்முடைய தமிழ் குடும்பத்தை தகர்ப்பதற்கு பிசாசு கொண்டு வருகிற அபிப்பிராயமா கூட இருக்கலாம் இல்லையா. மக்களே, நீ கோபக்காரனா இருந்தா வழியில ஒருத்தை, வழியில ஒருத்தை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி உன்னை கோபப்படுத்தி விட்டுட்டா போறோம், உன் வீடு அன்னைக்கு நரகமா போகும்னு பிசாசுக்கு தெரியும். அதனால எப்பொழுதும் தெய்வ பிள்ளைகள், அபிப்பிராயம் 1000 இருக்கும், இயேசுவை குறிச்சு 4-5 அபிப்பிராயம். அப்ப எந்த ஒரு காரியத்தை குறிச்சு 4-5 அபிப்பிராயம் இருக்கத்தான் செய்யும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜீவிதத்தில் காதால கேட்டதுனாலயோ வேகப்படக்கூடாது. ஜீவிதம் ஒரிக்க விழுந்தா ஒட்ட முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்லது புரியுதா இல்லையா? சரி, இப்ப அபிப்பிராயங்கள் பல. அப்ப இயேசு சீசர்களை பார்த்து கேட்கிறார், நீங்க என்ன சொல்றீங்கப்பா, நீங்க என்ன சொல்றீங்க, எடுத்து படிங்கம்மா. அவர்த்து கேக்குற, நீங்க என்ன என்ன சொல்றீங்க, நீர் ஜீவனுள்ள தேவனாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, இயேசு யாரு சொல்லுங்க பிரதர், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னா என்ன, அபிஷேகம் பண்ணுகிறவர் என்று அர்த்தம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணுகிறவர் என்று அர்த்தம். சரி, இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், பிசாசு யாரையும் ஆயுதமா பயன்படுத்த முடியும். அதாக்க நான் சொல்ல வாரது. அடுத்த வசனத்தை படிங்க. இயேசு அவனை நோக்கி, சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க, பேதுரு யார் இந்த இடத்துல? இந்த இடத்துல பேதுரு யாருமா? வெளிப்படுத்தவில்லை. அப்ப வெளிப்பாடு உள்ள மனுஷனாகும் பேதுரு. வெளிப்பாடு உள்ள மனுஷனாகும் பேதுரு. எப்படிப்பட்ட வெளிப்பாடு? பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் உனக்கு அதை வெளிப்படுத்தினார். அப்ப பேதுருவுக்கு பரலோக தெய்வத்தால் உண்டாகிற வெளிப்பாடு இருந்தது. The revelation. என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? கொஞ்சம் கழிச்சு வரும்போது இயேசு சொல்லுவார், எனக்கு பின்னால போ சாத்தானேன். பேதுருவை பார்த்து, பேதுருக்குள் இருந்த பிசாசை பார்த்து, அல்லது பேதுருவை ஆளுகை செய்த, பேதுருவை பேச வச்ச பிசாசை பார்த்து, இப்படிதான் சொல்லணும். ஆனா அந்த மனிதன் யாருன்னு பைபிள் சொல்லுது? பரலோக தெய்வத்தினுடைய வெளிப்பாடு கொண்டவன். பரலோக தெய்வத்தினுடைய வெளிப்பாடு கொண்டவன். அடுத்த வசனம் வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். 18 வசனம், மேலும் நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதுன்னார். நல்லா கவனிக்கணும், மிகப்பெரிய சபையினுடைய துவக்கம் யாரிடத்திலிருந்து உண்டாகும்? பேதுரு கிட்ட. அப்ப வாக்குத்தத்தம் யாருக்கு உண்டு? வாக்குத்தத்தம் உள்ள மனுஷனாக்கும் பேதுரு. ஒன்று ரெவலேஷன், இன்னொன்று பிராமிஸ். வாக்குத்தத்தம் உள்ள மனுஷன் ராமேன் சொல்லுங்க. பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும், ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவருக்கா வாழ நம்மை அர்ப்பணித்தோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா எவரையும் தகர்க்க பிசாசு திட்டமிட்டுக்கிட்டே இருப்பான். அதனாலதான் ஜபம், தெய்வனோடுள்ள உறவு, சபையோடுள்ள உறவு, ஆவிக்குரிய ஆராதனையுடைய அந்த நிலையில நம்ம நின்று போனோம். இல்லைன்னா நின்றுகிட முடியாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உள்ள ஆராதனை கொண்டு ஒருத்தர் நிற்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உள்ள ஆராதனை கொண்டு நிற்க முடியாது. தெய்வ பிள்ளைகள் சபை கூடி வருதலை ஒரு நாளும் விடக்கூடாது. இடைப்பட்ட நாட்களிலும் தெய்வ சமூகத்தில் வந்து ஆராதிச்சு கிருபை பெற்று முன்னாலே போனோம். சில குடும்பங்களை தகர்க்கும்படி சாத்தான் வகைத்து எடுக்கிறான். சில குடும்பங்களுக்கு ஒரு விதமாய் போராடுகிறான் சத்துரு. நீ விளையாட்டு அந்த நினைக்கப்படாது.

நீ தகர்க்க சத்துருவின் வாசல் படியில் காத்து கிடக்கிறானே. உன் விசுவாசத்தை தகர்க்க, உன் பரிசுத்தத்தை தகர்க்க, உன்னுடைய ஆசீர்வாதத்தை தகர்க்க, உன் மேலுள்ள தேவ திட்டத்தை தகர்க்க, உன்னை தேவனுக்கு விரோதமாய் செயல்பட வைக்க, ஒரு காலத்தில் எதெல்லாம் வெறுத்தமோ அதெல்லாம் நம்ம பலரும் அதை சிநேகிக்க தொடங்கியாச்சு தெரியுமா? ஒரு காலத்தில் எந்த விஷயத்தில் நீ வைராக்கியமாக இருந்தியோ அந்த காரியெல்லாம் மறந்தே போச்சு தெரியுமா உனக்கு? எந்த காரியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஜெபித்த பலரும் இன்னைக்கு தீர்மானத்தையும் ஜெபித்ததையும் மறந்து நடக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளை எச்சரித்து தெய்வ கிருபையில் நிலைநிறுத்து, ஆபத்து வரும். பேதுரு யார்? வெளிப்பாடுள்ள மனுஷன். பேதுரு யார்? வாக்குத்தத்தம் உள்ள மனுஷனாக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க, நம்ம முடிப்போம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தருவேன். அதாரிட்டி. பூமியில நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும். பூமியில நீ எதை கட்ட விழுக்கிறியோ, மக்களை பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி கட்டுகிறதும் கட்ட விழுக்கிறதுமான தெய்வீக அதிகாரம் உள்ள மனுஷனாக்கும் இவர். தெய்வீக அதிகாரம் உள்ள மனுஷன், வெளிப்பாடு உள்ள மனுஷன், ரெண்டு பாக்குத்தம் உள்ள மனுஷன், மூன்று அதிகாரம் சும்மா சொல்லப்படாது, தெய்வீக அதிகாரம். ஏன்னா ஆதாமுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். ஆனா பேதருக்கு கொடுத்த அதிகாரம் அப்படி இல்லை. இங்க நீ எதை சொல்லுதியோ அது அங்கேயும் செய்யப்படும். நீங்க கட்டவிழ்த்தா அங்கேயும் கட்டவிழ்க்கப்படும். அப்போ தெய்வீக அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அது தெய்வீக அதிகாரம். ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்போம், கைகளை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதிகாரம் இல்லையா மனுஷன் இல்லையா மக்களே? அதிகாரம் உள்ள மனுஷன் இல்லையா? சிந்திக்க தோணுதா உங்களுக்கு? கிருபடா. அதனாலதான் சொல்றேன், ஜெபிக்க வாருங்கன்னு சொல்லும்போ நான் சில நேரத்தில் உங்களுக்கு மக்களை ஜெபமண்ணா வாருங்க என்ன அப்படின்னு சொன்னா பலரும் என்ன செய்யறதில்ல, உற்சாகப்படுவதில்லை. நான் ஏதோ எனக்கு சௌரியத்துக்கு என்னுடைய தேவைக்கும் உங்களை கேட்கற மாதிரி உங்களுக்கு தெரியுது. வெளிப்படுத்தல் 12:12 சொல்லுது, ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் தீமை செய்ய சாத்தான் திட்டமிடுகிறான் சொல்ல கேட்டேன். வெளிப்பாடுள்ள மனுஷன், வாக்குத்தத்தம் உள்ள மனுஷன், தெய்வீக அதிகாரம் உள்ள மனுஷன். இப்ப என்ன நடக்குது? இயேசு தன்மேல் உள்ள தேவ திட்டத்தை வெளிப்படுத்துறார். இயேசு தன்மேல் உள்ள தேவ திட்டத்தை வெளிப்படுத்துறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை தேவ திட்டத்தில் இருந்து வழிவிலக செய்ய ஒரு நபர் வேணும். இயேசு கிறிஸ்துவை தேவ திட்டத்தில் இருந்து வழிவிலக பண்ண ஒரு மனுஷன் வேணும். பிசாசு கையில் எடுத்ததாரு. ஒரு காரியம் சொல்லுங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் தேவனை விட்டு விலக செய்வதற்கு பிசாசு யாரை தெரிந்து கொண்டான்? ஆதாமையும் ஏவாளையும் இடர செய்வதற்கு பிசாசு யாரை தெரிந்து கொண்டான்? சர்ப்பத்தை. சர்ப்பம் பிசாசா? பிசாசு சர்ப்பத்தை செலக்ட் பண்ணானா? சரி, இந்த பாம்பு தோட்டத்துக்குள்ளே இருந்து தலை தூக்குச்சா தோட்டத்துக்கு வெளியில இருந்து நுழைஞ்சு வந்ததா? என் நேற்றைக்கு இந்த சபையில தான் அவன் இருந்தான். முந்தைய நேற்று காத்திருப்பு கூட்டத்திலையும் அவன் ஆசீர்வாத ஜெபம் பண்ணினது பாம்பு தான். ஆண்டவரே, ஊழியத்தை வல்லமையாய் பயன்படுத்தி வீராக. இவன் தான் ஜோமன்ன. புதுசா ஒருத்தனை கொண்டு வரல, புதுசா ஒரு பாம்பை உருவாக்கி தோத்தர் வேலைக்கு இடையில இருந்த ஒரு சின்ன துவாரமளியா உள்ள விடல பிசாசு. நேற்று வர காத்திருப்பு கூட்டம், நேற்று வர உபவாச கூட்டம், நேற்று வர ஆராதனை, நேற்று வர ஆமை நாவிக்குரிய ஜபம், இதுக்குள்ள எல்லாம் இருந்தவனத்தான் பிசாசு கையில எடுத்தான். என்ன பைபிள் என்ன சொல்லு? பிசாசு ஏன் பாம்பை கையில எடுத்தான்? அந்த இடத்துல நிறைய விசுவாசிகள் இருந்தாங்க. அந்த நிறைய விசுவாசிகளுக்குள்ள இவன் மட்டும் தந்திரசாலியா இருந்தான். இவனுடைய இருதயம் சரியில்லை, பிசாசி அறையிட்டான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆதாமுக்கு சபையில ஓந்தான் இருந்து

0: அந்தாமுக சபையில கரடி இருந்து, அதகாமுக சபையில அரணை இருந்து. ஆனா அரண ஒரு மாதிரி இருந்தாலும், வந்தான் ஒரு மாதிரி இருந்தாலும், சைஸ் வெளியில ஒரு மாதிரி என்ன சொல்லதுக்கு, பாலிஷ் பண்ணாத மார்பிள் போல இருந்தாலும், வந்தானுக்கு இருதயம் சரியா இருந்து, அதனால வந்தானுகிட்ட பிசாசு வர முடியல. கைகளை உயர்த்து வரல இல்லையா சொல்லுங்க. பாம்பு பிடிச்சு பார்த்திருக்கீங்களா, நைஸா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும் பாம்புக்கு வயரெல்லாம். ஆனா வெளியே நைஸா இருந்து உள்ளம் கரடு முரடா இருந்திருக்கு. தோட்டத்தில் இருந்த பிசாசு, தெய்வத்தால் சாரி சர்ப்பம், தெய்வத்தால் படைக்கப்பட்ட சர்ப்பம், புரியுங்க. பாம்புக்கு பேர் போட்டது யாரு? பிரதிஷ்டை பண்ணி. ஆதாம் பயங்கர ஞானியாக்கும். ஆதாம் யாரு? பயங்கர ஞானியாக்கும். ஆமா, ஒரு தடவை ஒரு பாஸ்டர் ஸ்ரீலங்கா போனாராம். அப்ப அவர்கிட்ட 10 பிள்ளைகளை கொண்டு வந்து, பாஸ்டர் நீங்க போடுங்க பேரு. அந்த பாஸ்டர் 4 பேரு யோசிக்காம போட்டாராம், 2 பேரு யோசிச்சு போட்டாராம், 4 பேருக்கு தோத்திரம் விழி பிதுங்கி இருச்சுன்னு சொன்னாரு. 10 பேருக்கு பேரு போடுறதுக்கு இந்த பாடுபட்டிருப்பாருனா யோசி. ஆதாம் சர்வ ஞானியாக்கும், ஆதாம் ஞானியாக்கும். ஏன் தெரியுமா?
1: ஒன்றான் அரணை பள்ளி பாச்சா
0: இதெல்லாம் அவர் பேரை போட்ட பேரா. அந்த இடத்துல நம்ம இருந்தா மெண்டல் ஆகிருப்போம். யோசிச்சு பாத்தியா, போட்ட பேரையே ஞாபகப்படுத்தி சொல்ல தெரியலையே. அவ்வளவு ஞானியான ஒரு மனுஷன் நடத்தின சபையில இருதயம் சரியில்லாத ஒருத்தன் இருந்த, அவனுக்கு பேர் தான் பாம்பு.
1: அவனுக்குள்ள யாரிட்டான்.
0: அப்ப நீங்களும் நானும் ஆராதனைக்கு வந்தேன், ஜபத்துக்கு வந்தேன், ஆலயத்துல வந்தான், ஆனா இருதயம் சரியில்லைன்னா பிசாசு உன்னை இரையாக்கிடுவான், குடும்பங்களை தகர்க்க உன்னை இரையாக்கிடுவான், உன் குடும்பத்தை குட்டிச்சுவராக்க பிசாசு உன்னை இரையாக்கிடுவான். அவனுக்கு இருதயத்தில் இருந்த தந்திர சுபாவம் பிசாசு ஏறதுக்கு ஒரு காரணமாச்சு. ஒரு பிசாசனுடைய, ஒரு சர்ப்பத்தினுடைய இருதயம் தந்திரமா இருந்ததுனால ஒரு குடும்பம் தகர்ந்து, சகல பூமியும் தகர்ந்து, சகல மனுக்குலம் தகர்ந்து, அந்த ஒருத்தன் இடம் கொடுத்ததுனால, அந்த சர்ப்பம் இடம் கொடுத்ததுனால. நம்ம நினைக்கிறோம் அப்படி அங்க போகும்னு, உன்னை கையில் எடுத்து உன் குடும்பத்தை தகர்ப்பான். கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா புருஷன் குடிச்சிட்டு வருவான், கொஞ்சம் கோபப்படுவான், கொஞ்சம் பொறுமையா இருந்தா நீ அவனை இதுக்கு முன்ன ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கலாம், கொஞ்சம் நிதானமா பேசி இருந்தா அவன் ஆதாயப்படுத்தி இருக்கலாம், இல்லைன்னா சாவையாவது தடுத்திருக்கலாம். இன்னைக்கு பல தேசங்களில் பல பிள்ளைகள் நியாயத்துக்கு நிக்கேன், சத்தியத்துக்கு நிக்கேன், நான் உண்மையா தான் பேசுவேன், எவனுக்கு முன்னால நிக்க மாட்டேன், நிக்க மாட்டேன்னு நீ பிசாசுக்காக இடம் கொடுத்துட்டு இருக்க. அது தெரியுமா, உன் ஒருத்த நிமித்தம் குடும்பம் தகருது, உன் ஒருத்தியின் நிமித்தம், நீ ஒருத்தி வாய் அடக்காததுனால குடும்ப யுத்தகலமாகுது தெரியுமா. அநேக ரட்சிக்கப்பட வேண்டிய பிள்ளைகள், தெய்வத்தை அறிய வேண்டிய பிள்ளைகள் காலதாமதம் பண்ண வேண்டிய நிலைமை வருது. கைகளை உயர்த்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல பார்க்கலாம். தோட்டத்துலதான் இருந்தாமே, குடும்பம் தகரதுக்கு காரணமா இருந்தமே தோட்டத்துலதான் இருந்தான். முகிமையோட ஒரு குடும்பம் தகர்ந்து, உன் குடும்பம் தகரதுக்கு பிசாசு உன்னை கையில் எடுக்கப்படாது. நம்ம குடும்பத்துக்கு ஒரு மானம் உண்டு, நம்ம குடும்பத்துக்கு ஒரு மரியாதை உண்டு, தெய்வத்தை ஆராதிக்கிற உங்க குடும்பங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. அந்த குடும்பத்தை தெருவுக்கு கொண்டு வரதுக்கு பிசாசு உன்னை கையில் எடுக்கப்படாது. நம்ம சபைக்கு ஒரு கனம் உண்டு மக்களே, தெய்வத்தை ஆராதிக்கிறபடி ஊழியத்துக்கு ஒரு கனம் உண்டு, ஒரு மகிமை உண்டு, அதை தெருவுக்கு கொண்டு வருவதற்கு உன்னை பிசாசு கையில் எடுக்கப்படாது. நீ தேவனுக்கு முன்னால் பயந்து ஜீவிக்கணும், ஆண்டவருக்கு முன்ன பிள்ளைகள் பயந்து ஜீவிக்கணும். ஒரு வார்த்தை சொல்லதுக்கு முன்ன பயந்த வேணும் பேசுகிறது, ஒரு யாத்திரை போதுக்கு முன்ன இது போகலாமா போகக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு வேணும் போறது, ஒரு ஆளுகிட்ட போன பண்ணக்கு முன்ன இவன்கிட்ட பேசலாமா பேசப்படாதான்னு தெரிஞ்சிட்டு வேணும் பேசுகிறது, ஒரு ஆள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுக்கு முன்னால நான் என்ன குடும்பம், நான் என்ன ஆவிக்குரிய நிலைமை, நான் எங்க ஆராதிக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய நிலை என்ன, என் குடும்பத்தினுடைய தரம் என்ன, இது அறிஞ்சிட்டு வேணும். ரிலேஷன்ஷிப் வைக்கிறது தேவ மக்கள் நல்லா புரியணும். இருந்தது தோட்டத்தில் அன்னைக்கு இருந்த சர்ப்பம் பேசுமா? ஏவாளுகிட்ட பேசுச்சு இல்லையா? நேருங்க அவர் எங்க என்ன வயலுக்கு தண்ணி பாய்க்க போனார்னு சொல்லிச்சு இல்லையா? பேசுமா? ஆனால் அதனுடைய இருதயம் தந்திரம் நிறைந்ததா இருந்து இருதயத்தில் சுத்தம் இல்லை, பேச்சில் சுத்தம் இல்லை, சிந்தனையில் சுத்தம் இல்லை, எண்ணத்தில் சுத்தம் இல்லை, யோசனையில் சுத்தம் இல்லை. இருந்தது இங்க தான். சுத்தம் இல்லாதனால என்ன நடந்த மக்களே? என்ன நடந்து? உலகத்தை குறித்த மிகப்பெரிய திட்டமே மாறிடுச்சுலாம். யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த பூமி அழிவுக்கு வைக்கப்பட்டதா? தெய்வம் படைச்சதல்லா. இந்த முழு உலகமே அழியறதற்கு ஒருவனுடைய இருதயம் சரியில்லாம போனதான காரணம், பிசாசுக்கு இடம் கொடுத்ததான காரணம். நீ மறுபடியும் அடுத்தவனை குறை சொல்லிட்டு நீ பிசாசுக்கு இடம் கொடுத்தா குடும்பம் இருந்த தடம் தெரியாது, விளையாடாத. குடும்பம் இருந்த தடம் தெரியாது. உன் நல்லதுக்கு சொல்லுதே, பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல பிள்ளை பொறுமையா இருக்கணும், ஞானமா இருக்க வேண்டிய இடத்துல ஞானமா இருக்கணும், விட்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் விட்டு கொடுக்கணும், ஒதுங்கி போக வேண்டிய நேரத்தில் ஒதுங்கி போகப்படாது. என் பிள்ளைக்கு வா பிசாசனுடைய ஆயுதமாக கூடாது. அது தெரியுமா உனக்கு? தோத்தரன் சொல்லு, ஆபத்து வரும் என்று கேட்டேன், ஆபத்து வரும் என்று கேட்டேன். தெய்வம் நம்மை உபதேசிக்கும் பொழுது ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொண்டு தெய்வமே பிசாசனுடைய கையில் நான் அகப்படக்கூடாது இல்லையா மக்களே? அந்த சர்ப்பம் ஒன்றும் அவன் தோத்திரம் பிசாசுக்கு கையில் சிக்கினதுனால அதுக்கு மட்டுமா கேடு அதுக்கு ஜீவிதம் போச்சுதா இல்லையா? அது நமக்கு ஜீவிதம். இன்னைக்கும் ஸ்திரீகளுக்கு பிரசவ வேதனை வரும்போ நமக்கு ஒரு ஆளுக்கு ஓர்மை வரும், அன்னைக்கு மட்டும் சர்ப்பத்தினுடைய இருதயம் தோத்திரம் மற்ற மிருகங்களைப் போல சுத்த இருதயம் உள்ளவர்களா இருந்தா அந்த பிசாசு உள்ள வந்திருக்க மாட்டான் வீட்டுக்குள்ள. இன்னைக்கு இருக்கிற ஸ்திரீ வரைக்கும் வேதனை அனுபவிக்கும்போ மனசிலாக்கணும், ஞானம் இல்லாம ஆலயத்துக்கு போன ஒரு பிராணியை நிமித்தமாக்கும், ஆலயத்திற்கு வந்து பொறுமை இல்லாத ஒருத்தியனுடைய சுபாவத்தினாலே ஆக்கும். இன்னைக்கு ஒரு குடும்பம் நடுத்தருவுக்கு வந்தது. ஆத்மீகம் நல்லதாய், அவியில நிரம்பினது நல்லதாய். கீழ்படிய வேண்டிய நேரத்தில் கீழ்படியணும், புருஷனுக்கு கீழ்படிய வேண்டிய நேரத்தில் புருஷனுக்கு கீழ்படியணும், சிநேகிக்க வேண்டிய நேரத்தில் சிநேகிக்கணும், பொறுமையா இருக்க வேண்டிய நேரத்தில் பொறுமையா இருக்கணும். இல்லைன்னு சொன்னா தோத்திரம் ஏசனார்தர் தொங்கின மாதிரி தொங்க வேண்டிய வந்து போகும். கைகளை உயர்த்தி ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உங்க குடும்பத்துக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையா இருக்கணும். தரிசனம் உள்ள மனுஷன், வெளிப்பாடு உள்ள மனுஷன், வாக்குத்தத்தம் உள்ள மனுஷன், சகல அதிகாரம் கொண்டு கொடுத்தார் தெய்வம். ஆனா இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவையே தேவ திட்டத்தை விட்டு வழி விலக பண்ணுவதற்கு பிசாசனால் பயன்படுத்தப்படுகிறான். பைபிள படிச்சுட்டு போயிருவோமா மக்களே? பாருங்க, அப்பொழுது நாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கு சொல்லாதபடிக்கு சீசர்களுக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் ரகசியம் காக்க சொன்னார், ரகசியம் காக்க சொன்னார். சீசர்களுக்கு தெய்வம் கொடுத்த ஒரு பெரிய வேலை என்ன தெரியுமா? மக்களை ஒரு காரியம் அறிஞ்சா அது உனக்குள்ள வைக்க படிக்கணும். சீசர்களுக்கு அந்த அறிவில்லை. எல்லாருக்கும் சிம்சோனுக்கு உன்னுடைய ரகசியத்தை நீ காக்கணும், ஆரிட்டையும் சொல்லப்படாது. பலருக்கு ரகசியம் பார்க்க தெரியல. ஒவ்வொரு வீட்டு வாசப்படியா பெயின்னு இப்படி ஆக்கு சொல்லி குடும்பத்தை நெறி தெருவுக்கு கொண்டு வர. நீ ரசிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளைக்கு அடுத்தவன் வீட்டு வாசப்படியில என்ன வேலைன்னு கேட்க, அடுத்தவனுக்கு மொபைல்ல மணிக்கணக்கா உனக்கு என்ன வேலைன்னு. குடும்பம் தகர்ந்து போகும், ஜீவிதம் தகர்ந்து போகும். ஒரு தடவை தகர்ந்தா மறுபடியும் தூக்கி நிறுத்த முடியாது, கஷ்டம். முட்டை போலியாக்கும் ஜீவிதம். கைகளை உயர்த்தி ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க. சிலப்ப மக்களை இப்படி இருக்கப்படாதுன்னு சொல்ல காரணம் என்ன? எனக்கு ஆள் குறையும்னா நீ தடம் தெரியாம போகாம இருக்கு. உன்னுடைய ஜீவித நிலைநிற்புக்காக நீ இன்னைக்கு இருக்க இடத்துல நாளை இன்னொருத்தன் வருவான். என முட்டுக்கும் என் கண்ணீருக்கும் பலன் தருகிற ஒரு தெய்வம் எனக்கு உண்டு. ஆனா நீ இல்லாம பெயரப்படாது. யூதருக்கு ரட்சிப்பு வேற விதமா வரும், ஆனா நீ இருக்க மாட்ட. ஆராதிக்க வேண்டிய நேரம் ஆராதனைக்கு வரணும், ஜபிக்க வேண்டிய நேரத்தில் ஜபிக்க வரணும். உங்களை எனக்கு வேலை இல்லாதேன்னு மைக்க எடுத்து வச்சுட்டு சோதர சோதர சோதர நாங்க சொல்லியாது என்ன கேட போய் நினைச்சியா நீ? உன்னுடைய குடும்பம் நிலைநிற்கிறதுக்கு, உன்னுடைய எதிர்காலம் நிலைநிற்கிறதுக்கு பிள்ளைகள் ஆலை பைபிளை எடுத்துட்டு ஆலயத்துக்கு வரணும். பத்து நிமிஷம் உண்டுனாலும் தெய்வ சமூகத்துக்கு ஓடி வந்து குடும்பத்தை நிலைநிறுத்தணும், ஜீவியத்தை நிலைநிறுத்தணும், எதிர்காலத்தை நிலைநிறுத்தணும். ஆ, விளையாட்டல்ல, விளையாட்டல்ல ஜீவிதம். நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிகளின் நிலை என்ன? இவ்வளவு பெரிய மனுஷன் இயேசு தன்னை குறித்து திட்டம் சொல்லும்போ தனியா கூட்டிட்டு போறார். அது எத்தனை தோசன மக்களே? 32 வாசிங்க. என்னமா? 22 வாசி. அப்பொழுது பேதுரு அவனை தனியா அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சந்திப்பதிப்பது இல்லை என்று ஒரு அலையலையா சொல்லுங்க. அந்த வசனத்தை வரும்போது நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், அப்படி ஒரு வார்த்தை இருக்கா மக்களே? எத்தனை வசனம்? எல்லாரும் பாருங்கம்மா, பாருங்க, எல்லாரும் பாருங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னால் போ. என்னம்மா சொன்னீங்க? யாருமா அவரு? யாரு மக்களே? வெளிப்பாடுள்ள மனுஷன், வாக்குத்தத்தம் உள்ள மனுஷன், தெய்வீக அதிகாரத்தை தெய்வத்தால் வாங்கி தெய்வனிடத்திலிருந்து வாங்கின மனுஷன். எனக்கு பின்னால போ சாத்தானே. என்ன சொல்லுகிறார்? நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். ஆறு கவனம் இல்லைன்னா சத்துரு ஆறையும் தகர்க்க முடியும். அதனாலதான் சொன்னார் கிருபையில நிக்கணும். அன்னையில இருந்து நான் சொல்லுவேன் மக்களே, நீங்க ஜோம நிக்கிறவையில நின்று கிடணும். யார நீ ஜோம நிக்கிறவையில நிக்கணும், நீ ஆராதிச்சு கிருபையில நிக்கணும். விளையாட்டா ஜீவிதம், விளையாட்டா. ஒரு தடவை தகர்ந்தா எழும்ப முடியாது. ஜீவிதம் ஒரு தடவை தகர்ந்தா தலை நிமிர முடியாது. ஜீவித காலம் முழுவதும் தலை குனிஞ்சு போகும். அல்லேலூயா. யார் யாருக்குமா இடறுதலா இருந்துச்சு? வெளிப்பாடு உள்ளவை ஜீவனுள்ள தெய்வத்திற்காகவும் இடறுதலா இருந்தது. வாக்கு தத்தம் உள்ள வரிசை கிறிஸ்துவுக்காக இடறுதலா இருந்தது. சகல அதிகாரமும் தெய்வத்திடத்திலிருந்து வாங்கினவனாக்கும் கிறிஸ்துவுக்கு இடறுதலா இருந்தது. அப்ப மனசிலாக்கணும், யார பிசாசு யாருக்கும் இடறுதலா கொண்டு வர முடியும்? இல்லையா சொல்ல இல்லையே. வெளிப்பாடு உள்ள மனுஷனா இருந்தாலும் தேவனுக்கு ஏற்ற சிந்தனை இல்லை, மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை. அதாக்கும் பிசாசு கையில் எடுக்க காரணம், சர்ப்பத்தை பிசாசு கையில் எடுக்க காரணம் என்ன? அவனுடைய இருதயம் கேட்கல, தந்திரம் உள்ளதா இருந்துச்சு. கிரிட்டிக்கல் தோத்திரம், தந்திரம் ரொம்ப எப்ப பேசினாலும் குதர்க்கமா தான் இருக்கும். மனம் திறந்து பேசினாலும் இருதயத்தில் உன்னாச்சு தான் பேசுவான். இதான் அவனுக்குள்ள பிசாசு ஏறதுக்கு காரணம். இவன் என்னதான் அவையில நரம்பட்டு, என்னத்தான் அந்நிய பாஷை பேசட்டு, என்னத்தான் தீர்க்க தரிசனம் இருக்கட்டு, இவனுடைய இருதயம் முழுவதும் தெய்வீகத்துக்கு ஏற்றபடி அல்ல, மனுஷனுக்கு ஏற்றபடி தான் சிந்துவான். என்ன இருந்தாலும் அவர் அப்படி சொல்லி இருக்கப்படாதுன்னு. 12 சீஷர்கள் இருந்தாங்க, கிருபை பெற்ற ஒரு மனிதனும் இருந்தான். அந்த கிருபை பெற்ற மனிதனுக்குட அவனுடைய இருதயம் எப்படி இருந்து தெய்வீகத்திற்கு ஏற்றவைகளை சிந்திக்காம அவனுடைய கவனம் எப்படி இருந்தது? மனிதனுக்கு ஏற்றபடி சிந்தித்தான். இயேசுவை இடற செய்வதற்கு பேதுருவை சத்துரு ஆயுதமாக்கினான். ரொம்ப கவனமா இருக்கு.

காலளவு அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே ஓ, ஜீவன் நதிகளை எங்கள் மேல திறந்திடும்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: இரண்டாம் உலக மகா யுத்தம் நடைபெற்ற காலம் அது. போலந்து நாட்டைச் சேர்ந்த தெரசா என்ற இளம் வாலிப பெண், அவள் வீட்டின் அருகே வாழ்ந்த பல யூத மக்கள் திடீர் திடீரென்று காணாமல் போய்விட்டார்கள். அவர்களாக எங்கும் செல்லவில்லை. நாசிக் படை வீரர்கள் அவர்களை பிடித்துச் சென்று சிறைகளிலிட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இதை அறிந்த தெரசாவும் அவளுக்கு அறிமுகமான சிலரும் சேர்ந்து தங்கள் வாழ்க்கையே பணயம் வைத்து பல யூத குடும்பங்களை ஒழித்து வைத்து பாதுகாத்தார்கள். இந்த துணிவான செயலுக்கு மூல காரணம் தெரசாதான். தீமையான காரியங்களுக்கு எதிர்த்து நிற்க நமக்கு தைரியம் மிக மிக அவசியம். இந்த உலகில் நாம் காணும் பல தீமையான காரியங்களுக்கு காரணம் பிசாசும் அதன் கிரியைகளும் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. நீங்கள் வாழும் சூழ்நிலைகளில் எந்த தீமை தலை தெரித்து ஆடுகிறதோ அதற்கு எதிராக குரல் கொடுக்க துணிவோடு செயல்பட உங்களை அர்ப்பணியுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற நம்பிக்கையோடு முன் செல்லுங்கள். கடவுள் உங்களோடு இருக்கிறார்.

ஓடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. தேவ பிள்ளைகள் ஒரு மனப்பட்டு கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது ஒரு மகிமையின் மேகம் அந்த ஜனத்தை தேவ சமூகத்தில் அவர்கள் கூடியிருக்கிற இடத்துல அவருடைய மகிமையின் மேகம்

இயேசு நல்லவர் என்ற வாழ்க்கையில நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்றால், இயேசு நல்லவர் என்ற வாழ்க்கையில நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், உண்மையிலே சொல்லுகிறேன், அவரை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள், அதை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன், நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்?

ஆராதனை கூறியவர். அவர் ஒருவரே பாத்திரர், அவர் ஒருவரே கணத்திற்குரியவர், அவரே புகழப்படத்தக்கவர். அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். அப்படியே மகிமையின் பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டவர்களாக

ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் என் கால்கள் சறுக்கிறது என்று சொன்ன பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று என்று எழுதியிருக்கிறது. அந்த கிருபைங்களோடு கூட இருந்து எங்களை அற்புதமாக நடத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அந்த கிருபை நினைவு கூறுகிறோம். நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்களுக்கு செய்கிற எங்க சர்வ வல்லமை உள்ள தேவனே, நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

Let your healing presence fill this place right now, Lord. Aviyanavare, sugam tarum akkiniyin vallamai prasanam inge irangi kondirukkirabadi amakku nandi solugiren. Appa, indha sattam kettukondirukkira ovvoru koodarangalum unna magimai irangattum. உங்க வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறோம் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை மத்தேயின் புஸ்தகம் 21:42. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாரெல்லாம் ஆகாது என்று தள்ளினார்களோ, எங்கெல்லாம் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, அங்கெல்லாம் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நாளாய் இந்த நாளை உண்டு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில், பணியிடங்களில், குடும்பத்தில், சமுதாயத்தில் மட்டுமல்லாமல் சரீரத்தில் உண்டான வியாதியின் நிமித்தமாக மனிதர்களாலும் மருத்துவத்தினாலும் தள்ளப்பட்ட நிலையில் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாய், பயனற்றவர்களாய், முடிந்தது அவ்வளவுதான், இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிடப்பட்டவர்களாய், ஆகாது என்று வீடு கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட கல்லை போன்று நீங்கள் காணப்படுவீர்களானால், கர்த்தர் இன்றைக்கு உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்து உங்களுக்கு செய்ய போகிற அற்புதங்களின் நிமித்தமாய் உலகிற்கு உங்களை தலைக்கல்லாய், சாட்சியின் கற்களாய் நிறுத்தி ஆசீர்வதிக்கிற நாளாய் இந்த நாளை உண்டு பண்ணியிருக்கிறார். முதலாவதாக ஆற்றின் வேகத்தில் சாய்ந்து போன 12 கற்களை குறித்து பார்ப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 4 நாம் வாசிக்கையில், அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானை கடந்து கர்த்தருடைய கட்டளையின்படி கோத்திரத்தின் இலக்கத்திற்கு ஏற்ப ஒவ்வொருவரும் ஒரு கல்லையும் தங்கள் தோள்களில் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதே. இங்கே யோசுவா அதற்கான யோர்தானின் நடுவில் இருந்து 12 கற்களை எடுத்து அதை தங்களோட கர்த்தர் சொன்னபடி சுமந்து கொண்டு அக்கரைக்கு கொண்டு போகிறார். பின்னாளில் அவைகள் இந்நாள் மட்டும் சாட்சியின் கற்களாய் பெயர் விளங்கி காணப்படுகிறதை வாசிக்கின்றோம். இந்த 12 கற்களை குறித்து நாம் பார்ப்போமானால், யோர்தான் நதியானது அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுகின்றதான நதி. அந்த வெள்ளத்திற்கும் தண்ணீரின் விசைக்கும் எதிர்த்து நிற்க முடியாமல் சாய்ந்து போய் யாரும் அறியாத ஆழத்தில் கிடந்த அந்த 12 கற்களை தான் கர்த்த யோசுவாவை கொண்டு பயன்படுத்தி சாய்ந்து போன கற்களை சாட்சியின் கற்களாய் மாற்றினார். இதேபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் யோர்தானை போன்ற சூழ்நிலைகள் உங்களை தாக்கி மோதி அடித்து செய்வது அறியாது மனம் சோர்ந்து போய் உங்களின் சூழ்நிலையிலிருந்து மீட்டு எடுத்து நிறுத்தி வைக்கவும், உதவி செய்வார் ஒருவரும் இல்லாமலும் கண்ணீருடனும் வேதனைகளுடனும் யோர்தானின் ஆழத்தில் யாரும் உதவி செய்வாரற்று தூக்கி நிறுத்தப்படாமல் நின்ற கற்களைப் போல உங்களின் சூழ்நிலைகளிலிருந்து மீட்டு எடுக்க யாரும் இல்லாமல் மனம் உடைந்து போய் காணப்படுகின்ற உங்களை, இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்து தடுமாறி போயிருக்கிற உங்களை நிலைநிறுத்தி ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக ஆற்றின் வேகத்தில் அடித்து செல்லப்பட்ட கல். 1 புஸ்தகம் 17:40 நாம் வாசிக்கையில், தாவீது ஆற்றிலிருந்து 5 கூழாங்கற்களை தெரிந்து எடுத்துக்கொண்டு பெலிஸ்தனுக்கு முன்பாக போனான் என்று வாசிக்கின்றோம். இங்கு இந்த கூழாங்கற்களை குறித்து பார்ப்போமானால், அவைகள் ஆற்றின் வேகத்தினால் ஒவ்வொரு நாளும் அடித்து அடித்து கொஞ்சம் கொஞ்சமாய் தள்ளப்பட்டு அதனுடைய உருவத்தில் மாற்றம் அடைந்தும் ஆற்றில் அடையாளம் தெரியாதபடிக்கு அமிழ்ந்து போய் காணப்படுகின்ற அந்த கூழாங்கற்களை கர்த்தர் தாவீதின் கரங்களில் தந்து அடையாளப்படுத்தினார். எப்படி என்றால், இஸ்ரவேலரை 40 மிரட்டிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு பயன்படுத்தி பெரிய ஜெயத்தை பெற்றுத்தந்து தாவீதிற்கு ராஜ மேன்மையை உண்டாக்கி ஆசிர்வதித்தார். இன்றைக்கு உங்களையும் நீங்கள் பல சோதனைகளினால் வேதனைகளினால் தினம் தினம் போராடி மனம் நொந்து போய் சரீரத்தில் பலனற்று போய் காணப்பட்டு அநேக முறைகள் முயற்சி செய்து தோல்விகளை தழுவியும் நீங்கள் எடுத்த திட்டங்கள் தீர்மானங்கள் யாவும் மறக்க பட்டு அடையாளமின்றி நீண்ட நாட்களாய் காணப்படுமானால், அது ஒருவேளை விசா காரியங்களோ பணியிடங்களில் அதிகாரிகளிடத்திலிருந்து வரவேண்டிய நல்ல பதில்களோ கையெழுத்தோ ஒப்புதலோ சுகமோ பொருளாதார ஆசீர்வாதங்களோ, இப்படி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அவைகளை அடையாளப்படுத்தி அவற்றிற்கு உயிர் கொடுத்து பயன்பாட்டிற்குள் கொண்டு வந்து பெரிய வெற்றியை பெற்றுத்தந்து உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். 3வதாக உடைக்கப்பட்ட உதவாத தூக்கி எறியப்பட்ட கல். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9:53 நாம் வாசிக்கின்றோம், ஒரு ஸ்திரீ ஒரு எந்திரக்கல்லின் துண்டை அபிமலேக்கினுடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்தது என்று. இங்கு கூறப்பட்ட எந்திரக்கல்லை குறித்து நாம் பார்ப்போமானால், அன்றைய நாட்களில் தானியங்களை அரைப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு கல். அது உடைந்து போன பிறகு பயன்பாடு அற்றுப்போன ஒன்றானபடியினால் அதை தூக்கி எறிந்து விடுவர். ஒன்றுக்கும் உதவாது என்று தூக்கி வீசப்பட்ட கல்லைத்தான் கர்த்தர் அபிமலேக்கினுடன்
அவன் அக்கிரமங்களுக்கு சரிகட்டும்படி ஸ்திரீயை கொண்டு பயன்படுத்தி அழித்து போட்டார் என்பதை அறிகிறோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்ருவானவன் பல திட்டங்களை உங்களுக்கு எதிராய் செயல்படுத்தி உங்களை மற்றவர்களின் பார்வைக்கு அற்பமாய் எண்ணப்படும்படியும் நீங்கள் முயற்சி செய்கிற காரியங்களில் பல முறை தோல்வியும் விரக்தியும் கொடுத்து உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற அபிமலேக்கை போன்ற கிரியைகளை எதிர்கொள்கிற பலனை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அற்பமாய் எண்ணப்படும்படி செய்த உங்களை கொண்டு நீங்கள் எந்த இடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்தில் இன்றைக்கு உங்களை உயர்த்த போகிறார். அது மட்டுமல்லாமல் சரீரத்தில் காணப்படுகின்ற வியாதியின் கூறுகளை அபிமலேக்கை அழித்து போட்டதைப் போல அழித்து போட்டு பரிபூரண சுகத்தையும் தருகிறார். பலத்த துருகமாகிய இயேசுவிற்குள் நீங்கள் அடைக்கலமாய் வந்தபடியினால் துருகமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எதிராய் உங்கள் பக்கமாய் எது வந்தாலும் அவற்றை முறித்து போட்டு உங்களை தப்புவித்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை தலைக்கல்லாய் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து உயர்த்தி கனம் செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் பலத்த துருகமான இயேசுவுக்குள் வந்து சேராமல் இருப்பீர்களானால் இன்றைக்கே உங்களை ஒப்புக்கொடுங்கள். இயேசுவாகிய துருகம் உங்களையும் சாட்சியின் கருக்களாய் நிறுத்தி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

ரோமர் 5 அதிகாரம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றையும் நாம் பெலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவுமல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படியிருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மிருதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னே அடையாளமானான். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவருடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேருடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பதே அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படியிருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. ஆதியாகமம் 3:1. கனமானது மற்றும் லேசானதுமான இரு பொருட்களை உயரமான ஒரு இடத்திலிருந்து கீழே விட்டால் கனமான பொருள் முதலிலும் லேசான பொருள் கடைசியிலும் விழும் என்று தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் கூறியதை மக்கள் பல நூற்றாண்டுகளாக நம்பி வந்தனர். அரிஸ்டாட்டில் எவ்வளவு பெரிய ஞானி, அவர் சொன்னது பொய்யாகுமா என்று மக்கள் அவர் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தனர். கனமானதும் லேசானதுமான இரு பொருட்களை மிகுந்த உயரத்திலிருந்து கீழே விழ வைத்து அரிஸ்டாட்டில் சொன்னது சரியா என்று சோதித்து பார்த்திருக்கலாம். ஆனால் 2000 ஆண்டுகளாக மக்கள் அரிஸ்டாட்டில் சொன்னதுதான் சரி என்று நம்பிக்கொண்டிருந்தனர். கிபி 1589 கலீலியோ அரிஸ்டாட்டில் சொன்ன கருத்து தவறு என்று மெய்ப்பிக்க பைசா நகரத்து சாய்ந்த கோபுரத்தின் அடிவாரத்துக்கு அநேக அறிவியல் மேதைகளை அழைத்துச் சென்றார். பின்பு தான் அந்த கோபுரத்தின் உச்சியில் நின்று கொண்டு 10 பவுண்ட் மற்றும் 1 பவுண்ட் எடையுள்ள 2 பொருட்களை ஒரே நேரத்தில் கோபுரத்தின் உச்சியிலிருந்து கீழே போட்டார். இரண்டுமே ஒரே நேரத்தில் தான் தரையில் வந்து விழுந்தன. ஆனால் இதை தங்கள் சொந்த கண்களால் பார்த்தும் அங்கு கூடியிருந்த அறிஞர்களுக்கு கலீலியோவின் கருத்தை நம்ப முடியவில்லை. காரணம், அவர்கள் தங்கள் சொந்த கண்களை நம்புவதை விட அரிஸ்டாட்டிலின் கருத்துதான் சரியானது என்று நம்பி வந்தனர். தங்கள் கண்களில் தான் ஏதோ பார்வை கோளாறு இருப்பதாக அவர்கள் நினைத்தனர். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே சாத்தானும் இன்று ஜனங்கள் மெய்யான தேவனுடைய வார்த்தைகளை நம்புவதை விட பொய்யான தன்னுடைய வார்த்தைகளை நம்ப வைக்கிறான். உண்மைக்கு மாறான காரியங்களை ஜனங்கள் நம்ப வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். ஆதாம் ஏவாளிடம் தேவன், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டிருந்தார். ஆனால் சர்ப்பமாகிய பிசாசு ஏவாளிடம், நீ அந்த கனியை புசித்தால் சாகவே சாவதில்லை, நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றான். ஏவாள் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டாள். பிசாசு சொன்னதுதான் உண்மை என நினைத்து அவனுடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்தாள். முடிவிலே ஆத்மாவிலே அவர்கள் மரணத்தை சந்தித்தனர். இன்று இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஜனங்கள் சாத்தானின் வார்த்தைகள் உண்மையானவைகள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றனர். வேதவசனங்கள் உண்மையானவைகள், அதில் உள்ள ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறிவிட்டன, இனியும் நிறைவேறும், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொன்னாலும் ஜனங்கள் அதை நம்ப தயாராக இல்லை. பிரியமானவர்களே, பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அவன் தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். ஆகவே பொய்யான அவனுடைய வார்த்தைகளை நம்பாமல் தேவனுடைய வார்த்தைகளை நம்புவோம். அவருடைய வார்த்தைகள் நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ குட் டே.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: மத்தேயு 11:28, 29 30 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனம் கிறிஸ்துவ வட்டாரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற வசனம். நான் போகிற இடத்தெல்லாம் சொல்லுவேன், வருத்தப்பட்டுன்னு சொல்லி ஆரம்பித்த உடனே அந்த வசனத்தை எல்லாரும் சொல்லி முடிப்பாங்க. உடனே கட்டன்னு சொல்லுவாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதுல நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனால் அடுத்த கேள்வி கேட்பேன், இளைப்பாறுதல் கிடைத்ததா? இளைப்பாறுதல் என்றால் நிம்மதி. நிம்மதி கிடைத்ததா என்றால் நிச்சயமாக அநேகர் வாய முடிப்பாங்க, இளைப்பாறுதல் இல்லை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன், அவர் இளைப்பாறுதலின் தேவன். அவரிடத்திலே வந்த நாம் இளைப்பாறுதல் இன்னும் அடையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அன்பாலே மத்தேயு 11:28 மனப்பாடமாக சொல்ல தெரிந்த கிறிஸ்துவ சமுதாயத்தினர் அதுக்கு கீழே உள்ள 29:30 அவர்கள் அறியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் கடன் பிரச்சனையில், 5 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனையில் ஆண்டுகிட்ட வந்து 2.5 வருஷம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். எல்லாம் ரட்சிக்கப்பட்டு பார்த்து அறிக்கிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் வாங்கிட்டேன். எனக்கு பெரியவர்கள், ஆவிக்குரிய என்னுடைய தாய் தகப்பன் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் செய்தேன். ஆனால் 2.5 வருஷம் எனக்கு இளைப்பாறுதலே கிடைக்கல. வருத்தமும் வலியும் கண்ணீரும் கவலையும் வறுமையும் இப்படி தான் போயிட்டு இருந்தது. அப்போ ஆண்டவரிடத்தில் அதிகமாக ஜெபிப்பேன், ஆண்டவரே உம்மிடத்தில் வந்தா வருத்தப்பட்டு பாரம் சுமந்து வந்தா இளைப்பாறுதல் கொடுப்பேன்னு சொன்னீங்க, எங்கே கொடுத்தீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ரொம்பவும் அவர்கிட்ட ஃபைட் பண்ணேன். ஒரு நாள் அப்படி தான் நான் செய்யும்போது, இந்த மத்தேயு 11:28 தியானித்து கொண்டிருக்கும்பொழுது இந்த 28 வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவர் நிறுத்தினார், இளைப்பாறுதலே கிடைக்கல ஆண்டவரே எனக்கு அப்படின்னும்போது தான் நல்லா படின்னு மேலேருந்து ஒரு குரல் கேட்டது. நல்லா படித்தேன், நல்லா தான் படிக்கிறேன், வருத்தப்பட்டு 5 லட்சம் ரூபாய் பாரத்தோடு தான் உங்கள்கிட்ட வந்தேன், என்றவன்ட்டு 2.5 வருஷம் ஆகி எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கல ஆண்டவரேன்னு தான் ஆண்டவர் திடீர்னு சொன்னார், கீழப்படி அப்படின்னார். அப்போ கீழே படிக்கும்போது அந்த 29 வசனத்தை படிக்கும்போது தான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் வந்ததுதான் பாங்களே. அப்போ அந்த 29 வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய பெரிய காரியம் என்னவென்றால், பைபிளில் எந்த இடத்துலலாம் அப்பொழுது என்று வருகிறதோ அங்கெல்லாம் நான் நிறுத்தி ஒரு கட்டம் கட்டி எப்பொழுதுன்னு கேட்பேன். எப்போ கிடைக்கும் இளைப்பாறுதல்? அப்பொழுது கிடைக்கும். எப்பொழுது? அப்போ அந்த அப்பொழுது என்று எதை குறிக்கிறதுனா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுதுன்றார். அப்போ ஏதோ ஏற்றுக்கொள்ள சொல்கிறார், ஏதோ கற்றுக்கொள்ள சொல்கிறார். ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது இளைப்பாறுதல் கிடைக்கும். கண்டுபிடிச்சிட்டேன் அன்பானே, ஏதோ கற்றுக்க சொல்கிறார். என்ன கற்றுக்க சொல்கிறார்? இந்த வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொண்டு என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு நிச்சயமா அநேக ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களுக்கு இதனுடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கும். இங்க எப்படி எழுதியிருக்குன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. இந்த கற்றுக்கொள்ளுறதை பின்னாடி போட்டார். அதனால தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ளாமலே இருக்கிறோம், அது அதனுடைய அர்த்தத்தை புரியாமலே, அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை புரியாமலே இருக்கிறோம். அதனால என்னக்கு ஆண்டவர் அழகாக கிளாஸ் எடுத்தார். என்ன எடுத்தார்னா, நீ 2 வருஷம் ஆயிடுச்சு, நான் 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு புலம்புறேன், உனக்கு இளைப்பாறுதல் வரலன்றியே, ஏன் வரல? 2 வருஷத்துக்கு என்கிட்ட வந்திய, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நீ கற்றுக்கிட்டியான்னார். உடனே சரண்டான் ஆண்டவரே, இன்னும் இல்லை, இன்னும் எனக்கு எரிச்சலும் கோபமும் இப்படிதான் நான் இருக்கிறேன், என் சுபாவம் இன்னும் மாறவில்லை. ஆனால் உன்னுடைய சுபாவம் சாந்தமும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளுன்றார். ஆண்டவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் ஏராளம் ஏராளம். அதில் முக்கியமானது சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் ஆண்டவர் கற்றுக்கொள்ள சொல்கிறார். நான் 2.5 வருஷம் ஆகியும் இன்னும் கற்றுக்கல. இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி கிறிஸ்துவ பட்டாயத்தில் கேட்குற ஒவ்வொருத்தரும் நீ 10 வருஷம் கூட ஆகும், 20 வருஷம் ஆகும், 30 வருஷம் பிறந்திலேருந்தே கிறிஸ்துவத்தை நீ ஏற்றுருப்ப. ஆனால் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கிட்டோம்னா கிடையாது. அப்போ எப்படி இழைப்பாதல் கிடைக்கும், அப்போ எப்படி நிம்மதி கிடைக்கும்? ஆண்டவர் சொன்ன இந்த 2 காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பனே, சாந்தமும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொண்டு என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள்ன்றார். அப்போ டேக் அண்ட் லேர்ன், முதல் லேர்ன் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் லேர்ன் பண்ணிக்கும். அடுத்தது டேக் அவருடைய நுகம், அவருடைய பாரம் என்ன? அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டா எனக்கு 5 லட்சம் ரூபா பாரம், உனக்கு என்ன பாரம் அப்படின்னும் போது தான் ஆண்டவர் சொன்னார், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்து தான் என்னுடைய பாரம். அந்த ஆத்தும பாரத்தை நீ டேக் பண்ணிக்கோ, எடுத்துக்கோ. அப்போ தான் ஆண்டவர் அழகாக எனக்கு கிளாஸ் எடுக்கும்போது, ஆஹா இப்போ நான் ஏன் பாரத்தை தான் சுமக்கிறேன், அதுதான் நீ ஏன் நுகத்தை எடுத்து, என்னுடைய ஆத்தும பாரத்தை நீ எடுத்துக்கோ, ஓம் பாரத்தை ஏங்கிட்ட கூட அப்படின்னார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ ஒரு தரிசனத்தில் ஆண்டவர் அழகாக காட்டினார், ஒரு நெல் மூட்டையும் பஞ்சு மூட்டையும் காட்டினார். எதை தூக்குவோ அப்படின்னார், பஞ்சு மூட்டையை தான் தூக்குவேன், நெல் மூட்டை ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதுதான் கீழே 30வது வசனத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், என் முகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறதுன்னார். அப்போ அவருடைய இந்த ஆத்தும பாரம் பஞ்சு மூட்டைக்கு சமம், உன்னுடைய கடன் பாரம் நெல் மூட்டைக்கு சமம், ரெண்டுத்த நீ எதை எடுக்க போறேனார், பஞ்சு மூட்டையை எடுத்துக்கிறேன்னு. நெல் மூட்டை என்கிட்ட கொடுத்துரு, உன் கடன் பாரத்தை என்கிட்ட கொடுத்துடு, என்னுடைய ஆத்தும பாரத்தை நீ எடுத்துக்கோனார். அம்மா இல்லையா, அன்னிலேருந்து இன்னைய வரைக்கும் என் தலையில் பஞ்சு மூட்டை தான் இருக்குது. என் கடன் பாரத்தை, என்னுடைய 5 லட்சம் ரூபா கடன் பாரத்தை ஆண்டுகிட்ட இறக்கி வச்சிட்டேன். இறக்கி வச்சது திரும்பி நான் எடுத்துக்கவே இல்லை. இறக்கி வச்சது அது அவர் பாரம், என்னுடைய கடனை அடைக்க வேண்டியது அவருடைய காரியம். ஆனால் என்னுடைய வேலை என்ன, என் தலையில் இருக்கிற ஆத்தும பாரத்தில் அதுக்கு நான் என்ன செய்யணும், ஊடு ஊடாக போய் அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி, இயேசு நல்லவர் வாங்கன்னு சொல்லி ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஆண்டவர் பக்கமாக சேர்க்கும்போது என்னுடைய கடன் பிரச்சனை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி எனக்கு இலைப்பாறலை கொடுத்தாரன்பாலே, நிம்மதி சமாதானம் எல்லாம் வந்து. இன்றைக்கி கடன் கொடுக்கறவனா என்னை வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கட்டளையிட்டார். ஊழியத்தை கொடுத்தார், வீடு வாசலை கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார். அப்போ இந்த ஒரு வசனத்தை நான் ஒழுங்காக கீழ்ப்படியும் பொழுது அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொண்டு என் சுபாவத்தை எல்லாம் சிலுவையில் அறைந்து எரிச்சல் சுபாவம், கோவ சுபாவம், டென்ஷன் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அந்த கவலை எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கிட்டேன். அவருடைய ஆத்ம பாரத்தை நான் சுமக்க ஆரம்பித்தேன். நான் ஈஸியாக எல்லாருக்கும் சொல்லுவேன், கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு கேள்விப்பட்டுரும். முதல் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். இங்கே ஆண்டவர்கிட்ட டேக் அண்ட் லேர்ன் பாலிசின்னு சொல்கிறார். முதல் கற்றுக்க வேண்டியதை கற்றுக்கொள், அவருடைய ஆத்தும பாரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் இருக்கும்போது நமக்கு இளைப்பாதல் நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். அன்பாலே இதனுடைய அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை லெகுவாயும் இருக்கிறதுன்றார். அது ரொம்ப ஈஸி. அன்பாலே ஆண்டவருக்கு நம்முடைய கடன் பிரச்சனையோ, நம்முடைய வீட்டு பிரச்சனையோ, நம்முடைய எல்லாம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை ஒன்று பாரமாக அழைத்துட்டு இருக்குதோ அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அவரால் 1 நிமிஷத்தில் சால்வ் பண்ண முடியும். அவரால் அது ஈஸி, தூசிக்கு சமம். அதே போல் அவருடைய ஆத்ம பாரத்தை அவரால் சால்வ் பண்ண முடியாது. அவர் வீடு வீடாக போய் நான் தான் இயேசு வந்திருக்கிறேன் நேர்த்துங்கன்னு சொல்ல முடியாது, நீ தான் சொல்ல முடியும். அதனால் 2 காரியத்தை நமக்கு ஈஸியாக இருக்கிறத நாம் எடுத்துப்போம், அவருக்கு ஈஸியாக இருக்கிற நம்முடைய பாரத்தை அவர்கிட்ட கொடுப்போம், நிச்சயமாக நமக்கு இழைப்பாதல் கிடைக்கும். கட்டாயம் எனக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இதை கேட்கிற அன்பானவர்களே, இந்த 30:29-30 இருக்கிற ரகசியத்தை நாம் அறிந்து அந்த இழைப்பாறலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பு மகா கிருபை ரக்கம் நிறைந்த என் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு சோர சோழலுக்காக ஜெபிக்கிற அவங்க பாரம் என்னன்னு எனக்கு தெரியாது. எத்தனையோ வருஷமாக இழைப்பாறல் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் உன்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும்
3: உன்னுடைய ஆத்தும பாரத்தை நாங்கள் சுமந்து எங்களுடைய பாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஆண்டவரே நாங்கள் இருக்கும்போது நிச்சயமாக இளைப்பாதல் கிடைக்கும் என்று நீ சொல்லியிருக்கிறேன். அப்படி ஆகியவர்கள் இளைப்பாதலை பெற்று சாட்சியாக வாழ உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமாக இதில் உள்ள ஆழமான சத்தியங்களை அவர்கள் விளங்கி கொள்ளும்படியாக அவர் கண்களை திறந்துடலுங்க. அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ மவுண்டே.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் என்ன, என் ஆண்டவர் எனக்கு செய்த காரியங்கள் என்ன என்று சொல்லி உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் ராணி. நாங்கள் இருக்கிற ஊர் ராஜபாளையம். என்னுடைய சொந்த ஊர் பித்தநாடார்பட்டி. நான் இப்பொழுது வசிக்கிற ஒரு என் திருமணமாகி நான் இருக்கிற இடம் ராஜபாளையம். நான் சிறு வயதில் 14 வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய வலது கண் பாதிக்கப்பட்டது. நான் வீட்டிற்கு மூத்த மகள். என்னோடு பிறந்தவர்கள் 2 தம்பி 1 தங்கை, என் தாய் தகப்பன். நாங்கள் 6 பேரும் ஒரு குடும்பமாய், ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதி குடும்பமாய் காணப்பட்டோம். எங்களுடைய வீட்டில் இருக்கிற பூஜை புனஸ்காரம் பார்த்தீர்களா என்று சொன்னால் அதிகமாக இருக்கும். நாங்கள் அதிகமாய் தெய்வ பக்தி நிறைந்தவர்களாய் காணப்பட்டோம். எங்களுடைய வீட்டிலே சிலை வழிபாடுகள் கூட நடந்தன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜையை நாங்கள் செய்து வந்தோம். செவ்வாய்க்கிழமை என்றால் ஒரு பூஜை ராகு காலத்திலே, வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலே ஒரு பூஜை, வியாழக்கிழமை என்றால் ஒரு கோயில், சனிக்கிழமை என்றால் ஒரு கோயில், ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஒரு கோயில் என்று சொல்லி ஒவ்வொரு கோயில் கோயிலாய் அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம். என்னுடைய வாழ்க்கையில திடீரென்று ஒரு புயல் வீசியது. அந்த புயல் என்ன என்று சொன்னால் என்னுடைய வலது கண் பாதிக்கப்பட்டது. எப்படி என்று சொன்னால் ஒரு நாள் இரவுக்குள்ளாய் என் கண்கள் பூத்து போயின. 2 மணி வரை நன்றா என் தாயோடு கூட பேசிக்கொண்டு படித்து கொண்டு இருந்த எனக்கு மறுநாள் காலையில 4 மணிக்கு, அது மார்கழி மாதம் என்று சொல்கிறபடியால் பஜனை பாட கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நான் காலையில எழுமின போது என்னுடைய கண்கள் அப்படியே பூத்து வெளியே வந்திருந்தது. சாதாரணமாய் ஒரு மெட்ராஸ் கண்வழி என்று சொல்லி 1990 வந்தது. அந்த கண்வழிதானே என்று சொல்லி 1980 அந்த கண்வழி வந்தது வலது கண்ணில். அது கண்வழிதான் என்று சொல்லி கண்வழிக்கான மருந்தை நான் போட்டதன் நிமித்தம் என் கண்கள் பொத்து போயிட்டு அப்படியே வெள்ளையாய் வெளியே வந்து தள்ளியது அந்த வலது கண். அதோடு கூட நான் எழுமின போது எங்கள் அம்மா பார்த்துட்டு என்னம்மா கண்ணு பொத்து போயிருக்குன்னாங்க, என்னன்னு தெரியலை, இப்படி வெள்ளையாக ஆயிட்டுமா என் கண்ணு அப்படின்னு சொன்னேன். அன்றையிலிருந்து எங்களுடைய வீட்டில் ஒரு துக்க வீடை போல மாறினோம். எல்லாரும் வீட்டிற்கு மூத்த மகள் கண் இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி மதுரையில் கண் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி கொண்டு போனார்கள். அங்கே போய் கண் மாற்று அறுவை சிகிச்சை ஜனவரி 31 மே 1 ரெண்டு முறை முதலாவது கண் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணினோம். அதிலே ஃபெயிலியர் ஆனதன் நிமித்தம் அடுத்ததுமாய் இந்த கண்ணை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், என் மகள் ஒரு கண் தெரியாதவளாய் இந்த பூமியில வாழக்கூடாது என்று சொல்லி என் தகப்பனார் என் தாயார் மிகவும் முயற்சி எடுத்து எப்படியாவது கண்கள் நன்றான ஒரு சூழ்நிலையில் என் பிள்ளை வாழ வேண்டும் என்று சொல்லி திரும்ப திரும்ப மருத்துவரிடம் சென்று கெஞ்சி கேட்டார்கள். ஆனாலும் எந்த பிரயோஜனம் இல்லை, என் வலது கண் போனதுதான். அதன் பிற்பாடு கொஞ்ச காலம் கழித்து என்னுடைய 18 வயதிலிருந்து நான் 10th படிக்க ஆரம்பித்தேன். 10th முடித்தேன். 18 வயதானதுனால கரஸில் திரும்பவுமாய் 12th படிக்கலாம் என்று சொன்னார்கள். அந்த 12th படித்து கொண்டிருந்தேன். சரியாக 24 வயது 1990 என்னுடைய இடது கண்ணும் பாதிக்கப்பட்டது. இடது கண் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக என் பார்வை மங்கி போயிற்று. மதுரை கண்ணாஸ்பத்திரிக்கு கடந்து போனோம். அங்கே அவர்கள் முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக திருநெல்வேலி போங்க என்று சொன்னாங்க. நாங்கள் திருநெல்வேலி கண்ணாஸ்பத்திரிக்கு நாங்கள் கடந்து வந்தோம். அங்கே வந்த சூழ்நிலையில் அவர்களும் முடியாது என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு வாலிப மகளாக இருந்ததினால் என்னிடத்துல எப்படி சொல்வது என்ன சொல்வது என்று சொல்லி தெரியாதபடி அவர்கள் திரும்பவுமா என்னை மதுரைக்கு அழைத்து போக சொன்னார்கள். ரெண்டு பக்கமும் நான் மாறி மாறி அனுப்பப்பட்டேன். அப்பொழுது என்னுடைய வாழ்வில் இருந்ததெல்லாம் துக்கம் துயரம். எங்கள் குடும்பம் முழுவதும் கண்ணீருக்குள் தள்ளப்பட்டது. இனி எங்களுக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை. என்னுடைய வீட்டில் மூத்த மகள் கண் தெரியாதவளாய் வாழ்வதை நாங்கள் பார்த்து கொண்டு இருப்பதா என்று சொல்லி என் பெற்றோர் அழுது கொண்டே இருந்தார்கள்.
2: என் தகப்பனாருக்கு ஒரு நாள் நிம்மதி இல்லை, என் தாயாருக்கு ஒரு நாள் நிம்மதி இல்லை, என் உடன் பிறந்தவர்களும் மிகவும் என்னோடு அன்பாயிருப்பார்கள், அவர்களுடைய முகங்களிலும் கண்ணீர். இந்த சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்த போது கடைசியாக மருத்துவர்கள் என்னிடத்துல சொன்னது என்னென்று சொன்னால், இப்படியே போய் பாளையங்கோட்டையில் கண் தெரியாத பள்ளியில் நீ சேர்ந்துக்கொள், ஏற்கனவே கொஞ்சம் படித்திருப்பதனால் அதை வைத்து அந்த ஸ்கூலில் நீ ஏதாவது வேலை பார்த்து பிழைத்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். எனக்கு மிகவும் கண்ணீர். எப்படியாவது இந்த உலகத்தில் நான் கண் தெரிந்தவளாய் வாழ்ந்துவிட்டு கண் தெரியாமல் வாழ்வது எவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி அழுது கொண்டே வீட்டிற்கு வந்தேன். என் தகப்பனார் சொன்னார்கள், எதையும் செய்து விடாதே, நீ மறித்து போய்விடாதே, தற்கொலை செய்து கொள்ளாதே என்று சொல்லி என் தகப்பனார் மிகவும் கண்காணிப்பாய் என்னை கவனித்தார்கள். அந்த சூழ்நிலையில் நான் ஒரு நாள் ஒரு இரவில் என் பார்வையெல்லாம் சுத்தமாய் மங்கி கொண்டே வந்தது. என் கையில் இருக்கிற கோடுகள் கூட எனக்கு தெரியாமல் போய்விட்டது. நான் சாப்பிடுகிறது என்னது என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் நான் இருந்த போது எல்லா தெய்வங்களையும் நான் அழைத்தேன். உன்னை நான் வணங்கினேனே, என்னை காப்பாற்றுவாயா? உன்னை நான் வணங்கினேனே, நீ என்னை காப்பாற்றுவாயா? நாளை விடுவதற்குள்ளாய் நான் என் உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறேன், எப்படியாவது நான் மரணத்தை பார்க்கப் போகிறேன், உன்னால் முடிந்தால் என்னை காப்பாற்று என்று சொல்லிவிட்டு நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், கடவுள் என்று ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும், இல்லை என்றால் நான் எத்தனை தெய்வங்களை ஆராதித்தேன் அவைகள் எல்லாம் என்னை கண் தெரியாதவளாய் விட்டு விட்டது, இனி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு எந்த ஒரு பிடிப்பும் இல்லை, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, நான் என் தாய் தகப்பனை என்னோடு பிறந்தவர்களையே பார்க்க முடியாதபடி தவிக்கிறேனே என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து கொள்ள இரவு 7 மணி அளவில் திட்டமிட்டேன். நான் ஒரு வாலிப மகள் என்கிறபடியால் நான் எப்படி மறித்தால் மற்றவர்களுக்கு சந்தேகம் வராது, ஏனென்று சொன்னால் என் தாய் தகப்பன் என்னை வெளியே ஒரு கண் தெரியாத பிள்ளையைப் போல வளர்க்கவில்லை, நல்ல பிள்ளை, நல்ல ஆரோக்கியமான ஒரு பிள்ளையைப் போல வளர்த்தார்கள். அக்கம் பக்கத்து வீட்டிற்கு கூட நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லாதபடிக்கு தெரியாதபடிக்கு என்னை வளர்த்தார்கள். என் உடன் பிறந்தவர்களும் அப்படியே எனக்கு உதவி செய்தார்கள். அதனால நான் அவர்களுக்கு எந்த அவமானத்தையும் சேர்த்து வைக்கக்கூடாது, வாலிப மகள் என்று சொன்னபடியால் என்னை யாரும் தவறாகவும் பேசிவிடக்கூடாது என்று சொல்லி அந்த சூழ்நிலையில் எப்படி மறித்தால் மற்றவர்கள் இயற்கையான மரணம் என்று சொல்வார்கள் என்று சொல்லி நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். என்னுடைய சிந்தனையை அறிந்த ஒருவர் உண்டென்று எனக்கு தெரியாது, என்னுடைய நினைவுகளை அறிந்த ஒருவர் உண்டென்று எனக்கு தெரியாது. எல்லா தெய்வங்களும் என்னை கைவிட்டு விட்டன. இனி தெய்வம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லி நம்பிக்கை இழந்து மரணம்தான் இதற்கு முடிவு, எப்படி தற்கொலை செய்து கொள்வது என்று சொல்லி நான் சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கடவுள் என்று ஒருவர் உண்டானால் அவர் என்னை காப்பாற்றட்டும். அந்த கடவுள் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்னை வந்து காப்பாற்ற வந்தார். எப்படி காப்பாற்ற வந்தார் என்று சொல்லி கேட்டீர்களானால் ஒரே ஒரு வார்த்தை, நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை. எனக்கு அதுவரை 24 வயது வரை நான் தனிமையாக இருட்டுக்குள்ள எங்கேயுமே போக மாட்டேன். எனக்கு இந்த சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. எங்கிருந்து இந்த சத்தம் வருகிறது? எல்லா பக்கமும் நான் திரும்பி பார்த்தேன். என் அருகில் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தேன். ஒருவரையும் நான் காணேன். மறுபடியும் படுத்துக்கொண்டேன். நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி 2வது முறையும் அந்த சத்தத்தை நான் கேட்டேன். எழுந்து உட்கார்ந்து பார்த்துவிட்டு அப்படியே படுத்துக்கொண்டேன். ஒரு சின்ன சாமுவேலை போல இயேசுதான் என்னை அழைக்கிறார் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. 3வது முறை என்ற சத்தம் வரும் பொழுது நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் சொல் என்ற அதிகாரத்தோடு அந்த சத்தம் வந்தது. நீங்கள் கேட்கலாம், அது இயேசுதான் பேசினாரா என்று சொல்லி. மறுபடி அந்த சாட்சியை சொல்லும்போது இயேசு பேசினார் என்பதை உறுதியாய் அறிந்து கொள்வீர்கள். நான் அந்த வார்த்தையை கேட்டவுடன் நானே உன் ஜீவனும் பலனுமாயிருக்கிறேன், நானே உன் ஜீவனும் பலனுமாயிருக்கிறேன், நானே உன் ஜீவனும் பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப நான் சொல்ல ஆரம்பித்தேன். எனக்குள்ளாய் பல ஆண்டுகளாய் இருந்த அந்த ஏவல் பிசாசானது வெளியே வர ஆரம்பித்தது. நான் அதுவரை ஒரு நாள் பிசாசு பிடித்தவளைப் போல இருந்ததும் இல்லை, ஒரு நாளும் பிசாசு எனக்குள்ளா இருப்பதை யாரும் கண்டதும் இல்லை. இயேசுடைய அந்த ஒரே ஒரு வார்த்தை எனக்குள்ளாய் வந்த உடனே அந்த கட்டிலிருந்து நான் அப்படியே தூக்கி எறியப்பட்டேன். என் நாக்கெல்லாம் வெளியே வந்ததாம், கண்கள் எல்லாம் அப்படியே தெறிப்புண்டு போவது போல வந்ததாம். பயங்கர சத்தத்தோடு கூட அலறி அடித்து கொண்டிருந்தேன். இதற்கு முன்பாய் என் தாயும் தகப்பனும் என்ன பேசிக்கொண்டார்கள் தெரியுமா? நாம் வீட்டிற்கு மூத்த பிள்ளை அவள் கண் தெரியாதவளாய் வாழ்வதை பார்த்து நான் வாழ வேண்டாம், குடும்பமாய் மறித்து போவோம், நான் மட்டன் எடுத்துட்டு வரேன், மருந்த ஊத்தி எல்லாரும் செத்து விடுவோம் என்று சொல்லி என் தாயும் தகப்பனும் பேசி கொண்டார்கள். நாங்கள் எல்லாருமே மரணத்துக்கு நேராய் நடத்தப்பட்டோம். அந்த பிசாசு எங்களை அப்படி நடத்தி கொண்டு போனது. ஆனால் என் தேவன் ஜீவனை கொடுக்க எங்கள் குடும்பத்திற்கு கடந்து வந்தார். அந்த சூழ்நிலையில நான் அலறி அடித்துக்கொண்டு கீழே விழுந்தவுடனே என் தாய் தகப்பன் எல்லாரும் ஓடி வந்து என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது நான் பயங்கர அகோரமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தேனா, யாரும் என்னை அடக்க முடியவில்லை, பயங்கர சத்தம். அந்த சூழ்நிலையில என் தகப்பனார் அவர்கள் செய்த அந்த பூஜைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து எனக்கு முன்பாக வைத்து கொண்டு போய்விடு என்று சொன்னார்களா. அப்பொழுது அந்த பிசாசு சொன்னது என்ன தெரியுமா, நான் இதோடு கூட தான் இத்தனை காலமும் வாழ்ந்தேன். அப்ப அப்பா கேட்டாங்களாம், இப்படி நீ வந்த, இப்ப வெளியே வந்த, இதோடு கூட வாழ்ந்தேன்னு சொல்றல, எப்படி நீ வெளியே வந்த அப்படின்னு சொல்லும்போது, சிலுவையில் ஒருவர் மரித்தார், அவர் சொன்னதுனாலே நான் வெளியே வந்தேன். ஆமேன், ஹல்லேலூயா. பிசாசு தேவனை அறிக்கை செய்தது. ஆமேன். அதனாலதான் நான் இயேசு என்று நாங்கள் கண்டு கொண்டோம். நான் படித்தது ஒரு சிஎஸ்ஐ ஸ்கூல் என்கிறபடியால் தூத்துக்குடியில டூவிபுரத்தில் இருக்கிற அந்த சிஎஸ்ஐ ஸ்கூல்ல நான் படித்துக் கொண்டிருந்தேன். அதனால் அங்கிருக்கிற டீச்சர்ஸ் எனக்கு 14 வயதிலே இயேசுவை எனக்கு அறிவித்தார்கள். நான் வேறொரு மார்க்கத்தை சேர்ந்தவள் என்கிறபடியால் வைராக்கியத்தோடு கூட அவர்கள் சொன்ன அந்த ஒரு சில மாதங்கள் எனக்கு எப்படியாவது கண் நன்றாக வேண்டும், ஏன்னா வலது கண் பாதித்த சூழ்நிலையில் என்று சொல்லி கொஞ்ச நாட்கள் அந்த சூழ்நிலையில் வாழ்ந்துவிட்டு திரும்ப நான் என்ன செய்து விட்டேன், பழைய நிலைமைக்கு திரும்பி விட்டேன் அந்த 14 வயதுல. ஆனால் சரியாய் தேவன் அந்த 10 வருடங்கள் எனக்காக காத்திருந்தார். அந்த 14 வயதுல இயேசுவை எனக்கு தெரியும். அதற்கு பிற்பாடு பார்த்தீர்களானால் நான் 22 வயது 23 வயதுல திருநெல்வேலியில ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ல டெலிபோன் ஆப்ரேட்டிங் படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இயேசுவை குறித்து அவர்கள் பாடுகிற பாடல்கள், அங்கே சொல்கிற ஜபங்கள் எல்லாவற்றையும் கேட்க எனக்கு வெறுப்பு. காலையில ஆனா கம்பல்சரியா அந்த பிரேயர்ல போய் உட்காரணும், எப்படியாவது போய் அந்த பிரேயர்ல உட்காரணும்னு சொல்லி உட்காரும் பொழுது அங்கே அவர்கள் பாடல் பாடுவார்கள். அப்பொழுது எங்களுடைய சாய்ஸ்க்கு, வேறு மார்க்கத்தை சார்ந்த எங்களுடைய சாய்ஸ்க்கு விடுவார்கள். அப்ப நான் என்ன செய்வேன்னா, காலையும் மாலையும் வேளையும் அந்த பாட்டு பாத்தீங்கன்னா அவங்க படிக்கிறது ரொம்ப நேரம் இழுத்து படிப்பாங்க, அதுக்குள்ள கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம், காலைல 4 மணிக்கே எழுப்பி விட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி எந்த பாடலை நான் தூங்குவதற்காய் நான் எடுத்துக்கொண்டேனோ அதே பாடல் வரிகள் தான் என்னை தொட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் என் ஜீவனின் பலனானார். 27வது சங்கீதம், கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானார் நான் யாருக்கு அஞ்சுவேன், கர்த்தரின் ஜீவனின் பலனானார் நான் யாருக்கு பயப்படுவேன் என்ற வார்த்தையின்படி அந்த பாடல் ஏற்றப்பட்டிருக்கும். எந்த பாடல் எனக்கு சுகமான தூக்கத்தை கொடுக்கும், எந்த ஜெபத்தை அருவறுத்து அந்த பாடலை பாடச் சொன்னேனோ அதே தேவன் என்னை தேடி வந்தார். சரியாய் கர்த்தர் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாய் அநேக பிள்ளைகளை, ஜபத்தில் உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகளை, எங்களோடு சேர்ந்து இயேசுவை அறியாத பிள்ளைகள் யாரெல்லாம் ஜபத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அவர்களுக்கு விரோதமாய் நான் எழும்புவேன். என்ன, நம்ம தெய்வத்தை விட இந்த தெய்வம் எவ்வளவு பெரியது, ஏன் இதை ஆராதிக்கிறீர்கள், அவங்க வீட்டில் போய் கூட நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன், உங்க பிள்ளை சரியில்லை அந்த மார்க்கத்தோடு சேர்ந்து போகிறாள், இவர் மதம் மாறுகிறாள் என்று சொல்லி கூட நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை என் தேவன் தேடி வந்தார். மிகவும் கடின இருதயம் உள்ளவள், யாராவது டிராக்ஸ் கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லுவேன், வீட்டில் வேலையத்து போய் இங்கே டிராக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மாங்க, போங்கம்மா இவங்களுக்கு வேலை இல்லை, இவங்க மத மாற்றம் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்னை என் தேவன் தேடி வந்தார், அருமையாக என்னை நேசித்தார். சூழ்நிலைகள் மாற்றம், மறிக்க வேண்டும் என்ற என்னை என் தேவன், நானே உன் ஜீவனும் பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லி தேடி வந்தார். அந்த சூழ்நிலையில நான் அழுது கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தேன், தாய் தகப்பன் அந்த காரியங்களை விட்டு விட்டு நீ எப்படி வெளியேறுவா என்று சொல்லி அந்த பிசாசை பார்த்து கேட்டபோது அந்த பிசாசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என்னை ஒரு வேத கோயில கொண்டு விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு தான். உடனே எங்க அப்பா அவங்க கூட வேலை செய்த ஒரு பிரதரை அழைத்து, இப்படி இவ்வளவு கஷ்டப்படுறா, எனக்கு அந்த இயேசு கிறிஸ்துன்னு யாருன்னு தெரியாது, அதனால தயவு செய்து இந்த இயேசுவை வைத்து என் பிள்ளைகிட்ட இருக்கிற அந்த பிசாசை வெளியேற்றி விடுங்கள் என்று சொன்னாங்க. உடனே அவங்க ஒரு பாஸ்டர் கூட்டிட்டு வந்தாங்க மதுரை பக்கத்துல இருந்து, அந்த பாஸ்டர் வந்தாங்க, வந்த உடனே ஜோம் பண்ண உடனே அந்த பிசாசு வெளியேறி விட்டது. அவங்க டேடின்னு தான் கூப்பிட்டாங்க, உடனே அந்த பிசாசு வெளியேறிட்டு அடுத்த நிமிஷத்துல இருந்து நான் என்ன சொன்ன தெரியுமா, எனக்கு விடுதலை வந்துருச்சு, நம்ம திரும்பவும் நம்ம மார்க்கத்துக்கு திரும்பி விடுவோம் என்று சொல்லி இயேசுவை மறந்து விட்டேன். எங்கள் அப்பா கிட்ட நான் சொன்ன அந்த வார்த்தை அதுதான். உடனே எங்கள் அப்பா பூஜை போட ஆரம்பித்தார்கள். எனக்கு திரும்ப அந்த பிசாசின் கிரியைகள் வரும்போது ஒன்று போய் ஏழை கூட்டிட்டு வரும்னு சொன்னது போல ஏழு வகையான காரியங்கள், ஏழு வகையான பிசாசு எனக்குள்ளாய் குடி வந்தது. அதுவரை நல்ல புஷ்டியாக இருந்த எனக்கு சரீரத்தில் எலும்பு மாத்திரம்தான் மீந்திருந்தது. முகத்தில் உச்சம், தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கடுமையான பருக்கள். அந்த பருக்களை பீத்தெடுத்தால் முள் போல ஒன்று உள்ளிருந்து வெளியே வரும். அது மாத்திரம் அல்ல, என்னுடைய சாப்பாடெல்லாம் நரகல் வாசனை வீச ஆரம்பித்தது. நான் யாருடைய சாப்பாட்டில் கை வைத்தாலும் நரகலாய் மாறிவிடும். இந்த சூழ்நிலை நான் திரும்பவும் கதற ஆரம்பித்தேன். ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு யாரையும் தெரியாது. இயேசுவே என்று உம்மை கூப்பிட மாத்திரம்தான் எனக்கு தெரியும், ஜெபிக்க கூட எனக்கு தெரியாது. இந்த ஆலயத்துக்கு நான் கடந்து போகவில்லை, என்னை மன்னியும் என்று சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தேன். இதே சூழ்நிலையை என் தகப்பனார் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? அவர்களுடைய நண்பர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு மந்திரவாதியாய் பார்க்க ஆரம்பித்தார்கள். மந்திரவாதி இடத்துல போனால் எப்படியாவது இவள் இடத்துல இருக்கிற பிசாசை துரத்தி விடலாம், இவருடைய கண்கள் தெரிய ஆரம்பிக்கும் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அதன்படி மந்திரவாதியின் இடத்துல என்னை கூட்டிக் கொண்டு போனார்கள். அந்த மந்திரவாதிகள், ஒவ்வொரு மந்திரவாதிகளும் ஒவ்வொரு தாயத்தை கட்ட சொன்னார்கள். என் தேவன் என்னை தொட்டிருந்தபடியால் எந்த தாயத்து கட்டினாலும் அந்த இடம் எனக்கு வீங்க ஆரம்பித்து விடும். கையில் தாயத்து கட்டினால் கை பயங்கரமாய் வீங்கி வலிக்க ஆரம்பிக்கும். அந்த மோசமாய் 40 நாள் ஒரு தண்ணீரை பூஜையில் வைத்து கொடுப்பார்கள், சாக்கடையை போல நாரும், அந்த தண்ணீரை குடிக்க சொன்னார்கள். நான் இதையெல்லாம் பார்த்து அழ ஆரம்பித்தேன். இயேசுவே, என்கிட்ட நானே உன் ஜீவன பலனுமா இருக்கிறேன் சொன்னீங்கல்ல, நான் திரும்பவும் உடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு முழு விடுதலையே தாங்க என்று சொல்லி. அதற்கு பிற்பாடு நான் கொஞ்சமாக என் பக்கத்து அருகில் இருக்கிற ஒரு சகோதரியை வீட்டில் ஜெபத்துக்கு கடந்து போனேன். அந்த சகோதரி எனக்காக ஜெபித்தார்கள், நானும் அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு சபைக்கும் கடந்து போக ஆரம்பித்தேன். அந்த சூழ்நிலையில் தான் எங்களுடைய வீட்டில் வந்து கதவு செய்ய வந்தவர், அவர் சொன்னார், எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா நான் ஜெபத்துக்கு போய்விட்டேன். வீட்டின் முன்னாடி வசன போர்டுகள், பைபிள் எல்லாம் இருக்கு, வீட்டிற்குள்ளே பயங்கரமான விக்கிரகங்கள் இருக்கு, உங்கள் வீட்டில் என்னமா நடக்குது, என்ன காரியம் என்று சொல்லி கேட்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அந்த சகோதரத்தில் எங்கள் அம்மா சொன்னாங்களாம், என்னுடைய மகள் இப்படி சூழ்நிலையில் இருக்கிறார், அதனால் கிறிஸ்துவத்துக்கு மாறினாள், என் பிள்ளை சுகமாகிவிடும் என்று சொல்லி வசன போடு பைபிளெல்லாம் வைத்திருக்கிறோம், ஆண்டவரும் பேசியிருக்கிறார், ஆனால் உள்ளே என் கணவர் இந்த பூஜையை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்கிறபடியால் நாங்கள் அதையும் செய்கிறோம் என்று சொன்னாங்க. அப்போ அந்த சகோதரர் சொன்னாங்களாம், எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி உண்டு, அவர்கள் வந்து ஜெபித்தால் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி சொன்னார்களாம். அதற்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு சொப்பனம் காட்டியிருந்தால், ஏனென்று சொன்னால் நான் அழுது அழுது ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்ததனால் இப்படி ஒரு சகோதரி உன்னை தேடி வருவார்கள், அவர்கள் ஜெபிக்கும் பொழுது உன்னிடத்தில் இருக்கிற அந்த பிசாசு விலகிவிடும் என்று சொன்னார்கள். நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். சகோதரி இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஏதோ ஒரு மந்திரவாதியை கூட்டிக் கொண்டு வர சொல்கிறாரா என்று சொல்லி உற்று கவனித்த போது, அவர்கள் ஜெபம் பண்ணிவிட்டு வருவார்கள், ஆண்டவர் சொன்னால் வருவார்கள், இல்லை என்றால் வரமாட்டார்கள் என்ற சத்தத்தை நான் கேட்டேன். உடனடியாக அந்த சகோதரிடத்துல எப்படியாவது அந்த சகோதரியை கூட்டிட்டு வாங்க, எனக்குள்ளா இருக்கிற இந்த பிசாசு விலக வேண்டும், இனி ஒருபோது நான் இயேசுவை மறக்க மாட்டேன் என்று சொல்லி நான் என்னை நானே ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். மறுநாளில் அந்த சகோதரி எங்களுடைய வீட்டிற்கு வந்தார்கள். வந்து ஜெபிக்க வந்த 3 சகோதரிகளாய் வந்தார்கள். அவர்கள் வந்தவுடன் சொன்ன வார்த்தை என்று சொன்னால், பிரேத குழியில் இருந்து ஒரு பிரேதத்தை எடுத்தது போல் இந்த சகோதரியை நாங்கள் பார்க்கிறோமே, இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில வெறும் செயலை மாத்திரம்தான் சுற்றி இருக்கிறதை தவிர அவருடைய சரீரத்துல ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர்கள் புலம்ப ஆரம்பித்தார்கள். ஆனால் ஜெபிக்க வந்த அந்த சகோதரி ஆழமாய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இனி ஒருபோதும் நீங்க வேறொரு காரியத்தை உடன்பட மாட்டீர்கள் என்று சொல்வீர்கள், ஆனால் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொன்னாங்க. உடனடியாக என் தாய் ஒப்பு கொடுத்தார்கள். சரியா ஜெபித்து கொஞ்ச நேரத்தில் அந்த பிசாசு வெளியேற ஆரம்பித்தது. அலறி கொண்டு பயங்கர சத்தத்தோடு வெளியேறியது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அபிஷேகித்தார். ஆமென், அல்லேலூயா. அபிஷேகம் என்றால் எனக்கு என்ன என்றே தெரியாது. அவர்கள் உடனடியாக அந்த சகோதரி சொல்லிவிட்டு போனார்கள், பிசாசு வெளியேறிவிட்டது, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லி. எனக்கு அபிஷேகம் என்ன என்று தெரியாதனால அவங்க வந்து என்னை மறித்து போய் விடுவார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி, இனி என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி நான் கதறி அழ ஆரம்பித்தேன். வேத புஸ்தகத்தை எடுக்கவில்லை, ஜபம் பண்ணவில்லை, எதுவுமே செய்யாதபடி இருந்த என்னை சாயங்கால வேளையில் என் கர்த்தர் கூப்பிட்டார், வேதத்தை எடுத்து வாசின்னு சொல்லி. அது 1 சாமுவேல் 25 கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் என் கை போடுவதில்லை என்று சொல்லி சவுலை பார்த்து தாவீது சொல்கிற அந்த வார்த்தையை நான் பார்த்தேன். அபிஷேகம் என்று ஒரு வார்த்தை என்னை தொட்டது. எப்படி வேதத்தை வாசித்தீர்கள் என்று கேட்கிறீர்களா? எனக்கு கண் தெரியாவிட்டாலும் என் தேவன் வேதத்தை வாசிக்கிற ஒரு பலனை என் கண்களுக்கு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கும் 100% நான் கண் தெரியாதவள் என்று மருத்துவர்களால் சர்டிபிகேட் பண்ணப்பட்டேன். நான் டெஸ்ட் பண்ணி போனாலே அவங்க கேட்பாங்க, எப்பவாவது கண் டெஸ்ட் பண்ணணும்னு போனோம்னா அவங்க கேட்குற ஒரே கேள்வி, எப்படி இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணி வர்றீங்க அப்படின்னு சொல்லி. எல்லாம் கர்த்தருடைய கிருபை. ஆமென், அல்லேலூயா. என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அது என்னுடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி கொண்டு வந்தார். இந்த சூழ்நிலையில் தான் நான் வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் எனக்கு வேத வசனங்களை வந்து உட்கார்ந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு சில சூழ்நிலைகளிலே எனக்கு வேதத்தை படிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது அவரே எனக்கு இந்த வேத வசனங்களை கற்றுக் கொடுப்பார். இந்த அனுபவம் பெரிது. அப்படி நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த அபிஷேகம் என்ற வார்த்தையை நான் பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷம். மறுபடியுமா எங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு இந்த வேத வசனம் என் கண்ணில் படும் வரை அந்த வேத புஸ்தகம் அடக்கி இருக்கிறதே அவர்கள் எடுத்து மடக்கினார்களா என்று கேட்டேன். இல்லை அம்மா, உன் வேத புஸ்தகத்தை அவர்கள் தொடவே இல்லை என்று சொன்னார்கள். ஆண்டவர் எனக்கு பெரிதான அபிஷேகத்தை ஊற்றினார். அந்த சூழ்நிலையிலேயே ஆண்டவர் எனக்கு பெரிய கிருபைகளையும் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த சகோதரி மறுபடியுமா வந்து ஜெபிக்க ஜெபிக்க அவர்கள் சொன்னார்கள், வரும் நாட்களில் இவள் ஊழியக்காரியாய் வருவாள் என்று சொல்லி. நான் எனக்கு அப்பொழுதெல்லாம் இந்த ஊழியம் என்றால் என்ன என்று தெரியாது, ஜபம் என்றால் என்ன என்று தெரியாது, சபை கூடுதல் என்றால் என்ன என்று தெரியாது. ஆனால் அன்றைக்கே தேவன் என்னை முன்குறித்து விட்டார், என்னை பேர் சொல்லி அழைத்து விட்டார். சில நாட்கள் செல்ல செல்ல அபிஷேகம் எனக்குள்ளாய் வளர ஆரம்பித்தது. ஆலயத்துக்கு கடந்து போக ஆரம்பித்தேன். ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் கலந்து கொள்ள ஆரம்பித்தேன். என்னுடைய கண்களில் இருந்த பயங்கரமான வேதனைகள், இந்த 2 பக்கமும் நரம்புகள் எல்லாம் வலிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட எல்லா நரம்புகளும் செத்து போயிற்று. இவள் வாழ்வது கொஞ்ச நாள் தான். ஏன் என்று சொன்னால் இந்த கண்கள் எப்படி பாதிக்கப்பட்டது என்று சொன்னார்கள் என்று சொன்னால், நுரையீரல் அரித்து அது டிபியாய் மாறி இந்த கண்களில் உள்ள பார்வையை அழித்து விட்டது என்று மருத்துவர்கள் சர்டிபிகேட் பண்ணாங்க. ஆனால் தேவன் இன்று வரை எனக்கு நல்ல நுரையீரலை வைத்திருக்கார். மூச்சு திணறல் இல்லாதபடி நன்றாய் சுவாசிக்க நுரையீரலை கொடுத்திருக்கிறார். என் தேவன் செய்த அற்புதம் இதெல்லாம். இப்படி சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவங்கெல்லாம் அப்படி சொல்லிட்டாங்க, ஏசப்பா நான் ஊழியத்துக்கு வரணுமா, ஊழியம் என்றால் எனக்கு என்னென்று தெரியாது, சுவிசேஷம் என்றால் என்னென்று தெரியாது என்ற சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு கூட இரவில் பேசினார். வானத்தில 7 நட்சத்திரங்களை தோன்றும், நீ அதை காண்பாய், உன் கண்கள் பிரகாசிக்கும், நீ சுவிசேஷம் அறிவி. இந்த வார்த்தைகளோடு கூட கர்த்தர் பேச ஆரம்பித்தார். நான் மறுநாள் காலையில என் குடும்பமாய் நாங்கள் எல்லோரும் அமர்ந்து டீ குடிக்கிற பழக்கம் உண்டு. அப்படி 6 பேரை நாங்கள் உட்கார்ந்து டீ குடிக்கும் போது வானத்தில 7 நட்சத்திரம் எனக்காக வருமாம், ஆண்டவர் என்னை சுவிசேஷ அறிவிக்க சொல்லியிருக்கிறாய், என் கண்கள் பிரகாசிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னேன். எங்க அப்பா அந்த மார்க்கத்திலிருந்து இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடுமையாக எங்களோடு போராட ஆரம்பித்து விட்டார்கள். இயேசு மெய்யான தெய்வம் என்று சொல்லி போகிறோம் என்று சொல்லி வீட்டில் பயங்கரமான பிரச்சனைகள், குழப்பங்கள். அம்மாவை அடிக்காதவர்கள் அடிக்க ஆரம்பித்தார்கள். வீட்டில் ஒரு தூசி கடந்தா கூட எங்களை எல்லாரையும் அடிக்க ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் பேசின வார்த்தையை என் தகப்பனாரும் கேட்டார்கள். அந்த நாள் இரவு வேளையில எனக்கு பயங்கரமான தலைவலி வந்தது நிமித்தம் வெளியே போய் உட்கார்ந்து அப்படியே வானத்தை நான் அண்ணாந்து பார்த்த பொழுது 7 நட்சத்திரங்கள், சுற்றிலும் 6 நட்சத்திரங்கள், நடுவில் 1 நட்சத்திரம். அன்றைக்கு எனக்கு வேத புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகள் தெரியாது, இந்த நட்சத்திரத்தின் அர்த்தமும் தெரியாது. வெளிப்படுத்தின 2வது அதிகாரத்தில் அவருடைய வல்லது கரங்களிலே 7 நட்சத்திரங்களை உடையவராயிருந்தார். அந்த 7 நட்சத்திரங்களை எனக்கு ஆண்டவர் காட்டினார். என் கண்கள் பிரகாசித்தன. என் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த 7 நட்சத்திரம் தோன்றியது. காலையில் சொன்னபடியே கர்த்தர் 7 நட்சத்திரத்தை காண்பித்திருக்கிறார் என்று சொன்னேன். என்னை தகப்பனார் அந்த நட்சத்திரத்தை பார்த்துவிட்டு என்னுடைய முகத்தை பார்த்தார்கள். எல்லோரும், என்னோடு பிறந்தவர்களும் என் தாய் தகப்பன் இருவருமே என் முகத்தை பார்த்தார். ஏன் பார்க்கிறார்கள் என்று கேள்விப்பட்டது நீங்கள் கேட்கலாம். அந்த 7 நட்சத்திரங்களை பார்க்கக்கூடிய பார்வை என் கண்ணிலே கிடையாது. ஆனால் என் தேவன் எனக்கு பார்வை தந்தார். ஆமென், அல்லேலூயா. அன்றைக்கு நான் பார்த்தது தான் நட்சத்திரங்களை, இன்று வரை நான் நட்சத்திரங்களை பார்த்தது கிடையாது. ஆனால் என் தேவன் என்னை நடத்துகிறார், அருமையாய் நடத்துகிறார். எந்த இடத்துக்கு நான் பஸ்ஸில் போனாலும் தனியாக போயிட்டு வந்துடுவேன். அது எப்பேற்பட்ட ஊராக இருந்தாலும் நான் போயிட்டு வந்துடுவேன். என் தேவன் என்னை நடத்தி செல்கிறார். அவர் ஒருபோது என் கால்கள் இடற விட

கொடுத்தேன். 2003 எனக்கு திருமணத்தை ஏற்படுத்தினார் கர்த்தர். செப்டம்பர் 5 எனக்கு ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தில் எல்லோரும் வந்து அநேக தேவ ஊழியர்கள் வந்து வாழ்த்தினார்கள். எல்லோருக்கும் சந்தோஷம். அருமையாய் ராணி பிள்ளைக்கு திருமணம் நடக்குது என்று சொல்லி கூப்பிட்டவர்களும் கூப்பிடாதவர்களும் வந்தார்கள். தேவனை துதித்தார்கள், ஆராதித்தார்கள். அந்த சந்தோஷம் ஒரு 10 எங்களுக்கு இருந்தது. நல்ல குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் ஈடுபட்டோம். மறுபடியுமா இந்த ஏவல் பிசாசின் கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்தது. என்னடா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களே, இவருடைய வாழ்க்கையில ஏவல் பிசாசின் கிரியைகள் மறுபடியும் வந்துவிட்டதே, இப்படித்தானே நம்ம வாழ்க்கையிலே இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் ஆண்டவர் மகிமைக்காக தான் அதை அனுமதித்திருப்பார். தேவன் அனுமதியாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே வராது. பிற்பகுதியை நீங்கள் கேட்டால் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள். எங்களுடைய வாழ்க்கையில் அழகான ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். 2004 மே 1 அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாட்களிலே என் கண் பார்வை போய்விட்டது. எல்லா விட்டமின்ஸும் குறைந்ததுனால உங்களுடைய கண்கள் பார்வையிழந்து விட்டது என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். 72 என் கணவர் என்னை விட்டு பிரிந்து போனார்கள். துக்கத்தோடு, கண்ணீரோடு, எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேன், கையிலே ஒரு குழந்தையோடு இருக்கிறேனே என்று சொல்லி நான் அழுது கொண்டிருந்தேன். 5 நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கவே இல்லை. இடையில என் மாமியார் இறந்ததற்கு மாத்திரம் நான் அங்கு கடந்து போனேன். அப்பொழுது என் கணவரும் நானும் சரியாக பேசவே இல்லை. என் குழந்தைக்கு தகப்பன் என்று சொல்லி 5 வரை தெரியாது. இந்த சூழ்நிலை நான் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் நான் நெருங்க ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் சிந்திக்கவில்லை. என்னுடைய நோக்கம் எல்லாம் என்னுடைய கண்கள், கர்த்தர், என் பிள்ளை, இந்த 3 தான் எனக்கு முன்பாய் தோன்றியது. என் கணவரை குறித்து நான் சிறிதளவு கூட, ஐயோ பிரிந்து விட்டார்களே, எப்படி சேர்ந்து வாழ்வோம் என்று சொல்லி சிந்தையே எனக்கு இல்லை. போனது போகட்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அநேகர் வந்து என்னுடைய வாழ்க்கையில தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்ற வார்த்தையை சொன்னால் நான் அப்படியே சிரித்து நகண்டு விடுவேன். ஏன் என்று சொன்னால் எனக்கு அந்த வார்த்தை பிடிக்காது. என் கண்கள் இப்படி ஆனவுடனே என் கணவர் போய்விட்டாரே என்று சொல்லி என்னுடைய இருதயத்தில் ஒரு வெறுப்புணர்ச்சி, ஒரு கசப்புணர்ச்சி எனக்குள்ளாய் காணப்பட்டு கொண்டிருந்தது. அநேகர் எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நான் ஆனால் என்னுடைய வாழ்க்கை இணைய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கவில்லை. என் கண் நல்லாக வேண்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், என் மகனை வளர்க்க வேண்டும், இது மாத்திரம்தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில என்னுடைய வாழ்நாளில பல பாடுகளை நான் சந்திக்க ஆரம்பித்தேன். அன்பு என்றால் என்ன, பிரிவினை என்றால் என்ன, வாழ்க்கையில எல்லா சோதனைகள் எப்படி எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் ருசிக்க ஆரம்பித்தேன். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தரை அண்டிக்கொள்ள என் தனிமையான பாதையில் என் கர்த்தரினோடு கூட வந்தார். நான் அழும்போதெல்லாம் சொன்னார், நான் மோசேயை நடத்தின தேவன், உன்னை நடத்துவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கை இனிமே திரும்ப சேருமா என்று சொல்லி நான் சிறிதளவு கூட என் சிந்தனையில் நான் நினைக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னுடைய மகனுக்கு 5 பொழுது அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்ல ஆரம்பித்தார்கள், பிள்ளை வளர்ந்து விட்டது, அவளுக்கு ஒரு பலன், உங்கள் பலன் இருக்கும் பொழுதே அவளுக்கு ஒரு காரியத்தை செய்து விடுங்கள், இனி அந்த உங்களுடைய மருமகன் இனிமே திரும்ப வருவாரோ வரமாட்டாரோ, அதனால நீங்க ஏதாவது ஒரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்லைன்னா ஏதாவது முயற்சி எடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கிற ஆசையே கிடையாது. அப்பா ஒரு லாயரை போய் பார்த்த பொழுது அவர்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம், தானாக டைவர்ஸ் ஆகிவிடும் என்று சொன்னார்கள். 30 அதை வாங்கவில்லை என்று சொன்னார். நான் அப்படி ஆகிவிடும் என்று சொல்லி சந்தோஷத்தோடு கூட இருந்தேன். எப்படியாவது எனக்கு டைவர்ஸ் வாங்கிட்டு கர்த்தருக்கு ஊழியர் செய்யணும், என் பிள்ளையை வளர்க்கணும், அதுதான் என்னுடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் தேவனுடைய விருப்பம் அது அல்ல என்பதை 1 அப்புறம் எனக்கு தெரிய ஆரம்பித்தது. முதலாவது ஒரு வாய்தாத குடும்ப நல கோர்ட்டில் போய் உட்கார்ந்திருந்தேன். அதற்கு முன்பாக தேவன் என்னோடு கூட பேசினார். ஏப்ரல் மாதம் 2009 தேவன் என்னோடு கூட பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? உடைக்கப்பட்ட உன் வாழ்க்கையை நான் கட்டுவேன், உடைந்த வாழ்க்கையை நான் திரும்ப கட்டுவேன், வழிந்தோடும் ரத்தம் உன் வாழ்க்கையை பாதுகாக்கும், உன் குடும்பத்தை பாதுகாக்கும், உன்னை பாதுகாக்கும், உன் வாழ்க்கையை நான் கட்டுவேன்னு சொன்னார். அன்றைக்கு பார்த்தீர்களானால் நான் ஒரு பிரிந்த குடும்பத்திற்கு ஜெபிக்க போயிருந்தேன். நான் முதலாவது நினைத்தேன் அந்த குடும்பத்தின் வாழ்க்கையை தேவன் கட்டப்போகிறான் என்று சொல்லி. ஜபத்துல உட்கார்ந்து அந்த குடும்பத்தை நீர் கட்டுமப்பா, அந்த குடும்பத்தில் ஒரு விவாகரத்து என்ற ஒரு காரியம் வரக்கூடாது என்று நான் செவித்துக் கொண்டிருந்தேன். அப்ப ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய குடும்பத்தை நான் கட்டப்போகிறேன் என்று சொல்லி. அது எப்படி முடியும்?
கோர்ட்டுக்கு வந்துட்டு அதனால இனிமேல் என்ன செய்யாது என் குடும்பம் கட்டப்படாது என்று சொல்லி நான் ஆண்டவரோடு வாதாடினேன். இல்லை, உன்னுடைய வாழ்க்கை

நான் கட்ட போகிறேன் என்று சொல்லி என்னையும் அறியாமல் நான் அன்றிலிருந்து உபவாசித்து வெள்ளிக்கிழமை தோறும் நான் உபவாசித்து ஜபிக்க ஆரம்பித்தேன். என் தாலி செயலில் கை வைத்து நான் ஜபிக்க ஆரம்பித்தேன். ஏன் அப்படி ஜபிக்கிறேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. முதலாவது வாய்தால போய் என் கணவர் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி நான் அவங்களை பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு வெறுப்பு. அவங்க கோர்ட்டுக்கு வந்துட்டு போனதெல்லாம் எனக்கு சந்தோஷம். ஆனால் தேவன் அன்று இரவில் என் மனதை வாதிக்க ஆரம்பித்தார். இந்த தவறை வேறொருவர் செய்திருந்தால், உன் சகோதரனுக்கு நேர்ந்திருந்தால் உனக்கு நீ மன்னித்திருப்பாய் அல்லவா, அதே போல மன்னித்து விடு என்று சொல்லி என் தேவன் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். அப்படியே பேச ஆரம்பித்த உடனே நான் அப்படியே தேவனிடத்தில் ஒப்படைக்க ஆரம்பித்தேன், என் அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். அந்த சூழ்நிலை என் சகோதரிக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. ஜூன் மாதம் 10ஆம் தேதி அவளுக்கு நகையும் தாலி செயின் எல்லாம் வாங்க போனாங்க. அப்போ நான் அன்றைக்கு தான் எங்களுக்கு வாய்தா, தயவு செய்து இந்த நாளில் எங்களுக்கு வாய்தா வேண்டாம், இந்த நாளில் பிரிந்து விடுவோமானால் இந்த தாலி செயினை கலட்டணி இது ஒரு அடையாளமான நாளாகி விடும் என்று சொல்லி அடுத்த மாதம் ஜூன் 25 முடிந்து 1ஆம் தேதிக்கு மேல் போடுங்கள், ஜூலை 1ஆம் தேதிக்கு மேல் வாய்தாவை வாங்குங்கள் என்று சொன்னோம். ஆனால் ஜூன் மாதம் என் கணவருடைய 9ஆம் தேதி என் கணவருடைய பிறந்த நாள், என் சகோதரி ஆண்டவர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்தார். சொன்ன நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருங்க, ஆனா நான் அத்தானுக்கு வாழ்த்து சொல்ல போகிறேன் என்று சொல்லி ஃபோன் பண்ண உடனே, அவங்க கையில் அந்த சூழ்நிலை வரை ஃபோன் கிடையாது. குடும்பங்களுக்குள்ளே ஃபோன் பண்ணதுனால பல பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பித்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில் அவங்க கையில் ஆண்டவர் ஃபோனை கொடுத்ததுனால என் தங்கை ஃபோன் பண்ணுறனே என்னமான்னு கேட்க கர்த்தர் கிரியேட் செய்தார். ராத்திரியில் அக்கா கூட பேசுகிறேன்னு சொன்னாங்க. அதே போல் இரவில் என்னோடு கூட பேசிய போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதவர்கள் போல அவங்க என்னமான்னு கேட்டாங்க. நானும் என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு அன்போடு கூட பேசக்கூடிய அளவுக்கு எங்களுக்குள்ளே இதுவரை இருந்த எந்த பிரச்சனையும் வெளியே பேசாதபடி கர்த்தர் எங்களுக்குள்ளே இவர் சமாதானத்தை கொடுக்க ஆரம்பித்தார். தேவன் உண்மையுள்ளவர். அவர் உடைந்த வாழ்க்கையை திரும்ப கட்டுவேன் என்று சொல்லி சொன்னது போலவே அந்த உடைந்த வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையில் கட்டினார். இன்றைக்கும் கூட பிரிவினையின் மத்தியில் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் இந்த சாட்சியை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். ஒருபோதும் உங்கள் கணவரையோ உங்கள் மனைவியோ நீங்கள் வேண்டாம் என்று புறம்பை தள்ள வேண்டாம். அப்படி தள்ளுவீர்களானால் இந்த நாளில் தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். தேவன் இணைத்ததை மனுஷன் ஒரு நாளும் பிரிக்க முடியாது. உண்மையாய் தேவன் உங்களை இணைத்திருப்பாரானால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை பிரிந்து போகாது. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஏன் இந்த அனுபவங்கள், இந்த அனுபவத்தை பெற்றால்தான் இந்த ஊழியத்திலே நான் மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். நீங்க கேட்கலாம், இவ்வளோ ஜபிக்கிறீங்க, இவ்வளோ ஊழியம் செய்றீங்க, உங்க வாழ்க்கையிலேயே இது நடந்ததுன்னு கேட்கலாம். எல்லாமே அனுபவித்தால்தான் மற்றவர்களுக்கு நாங்கள் அந்த காரியத்தை குறித்து பேச முடியும். எனக்கு பசினா என்னன்னு தெரிஞ்சாதான் பசிக்கிறவங்களுடைய அருமை எனக்கு தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரியாது. அதனாலதான் எனக்கு பிரிவினை என்றால் என்ன என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். சரியா 2010ஆம் ஆண்டு நாங்கள் இருவரும் ராஜபாளையத்தில் போய் செட்டில் ஆனோம். முதலாவது என் மகன் வந்து அங்கே தான் படிச்சுக்கிட்டு இருந்தான், தூத்துக்குடியிலே படித்து கொண்டிருந்தான் என் தாய் தகப்பனோடு கூட. நாங்கள் போன புதிதில் என் கணவருடைய வருமானம் 2000 ரூபாய் தான். சொற்ப வருமானத்தில் எப்படி குடும்பம் நடத்துவது? ஆனாலும் சந்தோஷமாக கொஞ்சம் என் தாய் தகப்பன் என் சகோதரர்கள் கொடுப்பதை வைத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வட்டிக்கு கொடுத்து வாங்கி கொண்டிருந்தான். சிட்ட வட்டி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் போய் வசூல் பண்ணுவாங்க. அது பாவம் என்று சொல்லி சொன்னேன். ஆனால் அவங்க அதை புரிந்து கொள்ளவில்லை. அந்த சூழ்நிலையில் அவங்க முழு ரட்சிப்பு அடையாததுனால அதை புரிந்து கொள்ளவில்லை. சில நாட்கள் செல்ல செல்ல நாங்கள் பயங்கரமான நஷ்டத்திற்குள்ளானோம். எல்லா பொருட்களையும் கொண்டு வங்கியில் வைக்க ஆரம்பித்தோம். இந்த சூழ்நிலையில் மறுபடியுமாக நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி தவித்த போது கர்த்தர் எங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் அந்த வேலையை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக முதலாவது 4500 ரூபாய் சம்பளம் கொடுத்தார். இதற்கு முன்பாக தேவன் எனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார், நான் உன்னை பரலோக மன்னாவால் போஷிப்பேன் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னபடியே பார்த்தீர்களானால் அந்த 2013ஆம் ஆண்டிலிருந்து எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஒரு 3 ஆண்டுகள் நாங்கள் பயங்கரமான கஷ்டத்துக்குள் தள்ளப்பட்டோம். அதற்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை உயர்த்த ஆரம்பித்தார். உயர்த்தின தேவன் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தும் பொழுது நாங்கள் இருவரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு கூட உங்களுடைய குடும்பத்தில் ஜபம் இல்லை என்று சொல்வீர்களானால் ஆசீர்வாதத்துக்காய் கணவனும் மனைவியும் இணைந்து ஜெபிப்பீர்களானால் இந்த சாட்சியை கேட்கிற நீங்கள் ஒருமனப்படுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிக்க கடந்து வருவார். என்னென்று சொன்னால் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தேவன் ஒருபோதும் மாறாதவர். இந்த தேவன் எனக்கு சொல்லியிருந்தார் அல்லவா, நான் உன்னை பரலோக மன்னாவால் போஷிப்பேன் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி எங்களை போஷிக்க ஆரம்பித்தார்.
என்னென்னு சொன்னால் நம்மை ஐஸ்வர்யமாக்க தேவன் தரித்திரரானா, நம்மை உடுத்தி வைக்க அவர் வஸ்திரமில்லாதவனாரா, நம்மை நாம் புசிக்கத்தக்கதாய் கொழுமையானதை மதுரமானதை குடிக்கத்தக்கதாய் அவர் கசப்பு காடியை குடித்தார். நாம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காய் அவர் புறக்கணிக்கப்பட்டார். அதனால தான் இன்னைக்கு நான் நினைப்பேன், அநேக நேரங்களில் இவ்வளவு கண் தெரியாதவளாக இருந்தும் எத்தனையோ வீடுகளில் நீங்கள் ஜபிக்க எப்பொழுது வருவீர்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். உடலிலே ஒரு அங்கவீனம் இருக்குமானால் என் காது கேட்க அவளுடைய கண்கள் தெரியவில்லை, இவர்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்காதீர்கள் என்று சொன்னால் அவர்களை விட வீடு சுத்தமாக வைக்க கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இப்படி சொன்ன ஜனங்கள் அநேகம் உண்டு, ஆனால் தேவன் என்னை பலப்படுத்தி கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னுடைய நகையெல்லாம் உள்ளே போனது, வேலை வந்தது, கொஞ்சம் கொஞ்சமாய் திருப்பி வர கர்த்தர் கிருபை செய்தார். உதவிக்கரங்கள் நீட்டப்பட்டன, கர்த்தர் எங்களை உயர்த்த ஆரம்பித்தார். இந்த சூழ்நிலையை கடந்த ஆண்டு கொரோனா வந்தபோது எங்களுடைய வாழ்க்கையில் திரும்ப ஒரு புயல், வேலைக்கு எங்களை கூப்பிடவே இல்லை. என்ன செய்வோம் என்று சொல்லி நாங்கள் தவித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்தோம். 2019 தேவன் April 10 எங்களோடு கூட பேசினார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் பெற்றிருந்தபடியால் ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்பா, நாங்கள் உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், எங்களுக்கு நீங்கள் பதில் தாங்க, எங்களுக்கு ஒரு வாகனத்தை கொடுத்தார். ஒன்றுமில்லாத சூழ்நிலை, எங்கு சென்றாலும் ஊழியங்களுக்கு நாங்கள் சைக்கிளிலே சென்று வந்தோம். நல்ல ஒரு டூ வீலரை கொடுத்தார். அதிலே நாங்கள் அநேக இடங்களுக்கு செல்ல, அநேக கிராமங்களுக்கு செல்ல கர்த்தர் கிருபை செய்தார். ஊழியத்தை வளர்க்க ஆரம்பித்தார். இந்த சூழ்நிலையில தான் அவங்களுக்கு வேலை போனதுனால நாங்கள் கலங்கினோம், கொஞ்ச நேரம் கலங்கினோம். அப்புறம் ஆண்டவர் எங்களோடு கூட பேச ஆரம்பித்தார். நான் உனக்கு உதவுவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை போஷிப்பேன், நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார். நாங்கள் இருவருமே ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் கர்த்தரின் கணவரை ஊழியத்திற்கு அழைத்தார். அதுக்கு முன்பாக எத்தனையோ பேர் ஜெபித்து விட்டு சொன்னாங்க, நீங்க ஊழியத்துக்கு வரணும், இருவரும் சேர்ந்து ஊழியம் செய்யணும். ஆனால் என் கணவர் அதற்கு செபி கொடுக்கவில்லை. நான் வேலை பார்த்து கொண்டுதான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் தேவனே அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி ஊழியத்திற்கு கடந்து வர செய்தார்கள். ஊழியத்திற்கு வந்தோம் இருவரும். ஓராண்டு காலம் எப்படி நாங்கள் போஷிக்கப்படுகிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய அந்த வார்த்தையின்படி கண்மலையின் தேனினாலும் உச்சிதமான கோதுமையினாலும் நாங்கள் போஷிக்கப்படுகிறோம். இன்றைக்கு கூட அடுத்த வேளை நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் தவித்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை போஷித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த நாள் வரை எத்தனையோ சூழ்நிலைகளில் கர்த்தர் எங்களை நடத்தினாலும், எங்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு, எங்களுக்கும் போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் கூட கர்த்தர் எங்களை அருமையாய் நடத்தி வருகிறார். அநேகர் சொல்வார்கள், கண் தெரியாத ஒரு மகள் எங்களுக்காக ஜபிக்கிறார்கள் சொல்லி. ஒரு சிலர் என்னிடத்திலே சொல்வாங்க, நான் சொல்வேன், எனக்கு கண்ணு தெரியல, கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை வாழ்க்கையில கண்கள் இருந்தும் காதுகள் இருந்தும் நல்ல இருதயம் இருந்தும் ஆண்டவர் இல்லாதபடி வாழ்கிறீர்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இயேசு வந்தார். இயேசு வந்தது நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில சுகம் உண்டாயிற்று, பலன் உண்டாயிற்று, வெளிச்சம் உண்டாயிற்று. கர்த்தருடைய ஐஸ்வர்யம் எங்களுடைய வீட்டிற்குள் வந்தது, சமாதானம் வந்தது. நாங்கள் இருவரும் பிரிந்திருந்தோம், ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வோமா, இணைவோமாய், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருந்தோம். ஆனால் எங்கள் தேவன் எங்களை இணைத்தார். இணைத்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு பல பிரிந்த குடும்பங்களை இணைக்க கர்த்தர் எங்களை பயன்படுத்தி வருகிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ டைவர்ஸ் கேஸ் தான் எங்கள் மத்தியில் ஜெபிக்க வர்றாங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போதே நாங்கள் சொல்லலாம் சாட்சியாக, எத்தனை பிள்ளைகளை கர்த்தர் இணைத்திருக்கிறார் தெரியுமா, எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றியிருக்கிறார் தெரியுமா. 9 வருடங்கள் 10 வருடங்கள் இனி இந்த கல்யாண வாழ்க்கையே எங்களுக்கு கிடையாது, அப்படியே முறிந்து போயிட்டு என்று சொல்கிற பந்தங்களை கூட இந்த ஊழியத்தில் கர்த்தர் இணைத்திருக்கிறார். அநேக பிள்ளைகள் சாட்சியிடுவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர் பாருங்கள். என்னுடைய மகனும் கூட ஆண்டவருடைய ரட்சிப்புக்களாய் கடந்து வரவும் இந்த நாட்களில் 12th படித்து கொண்டிருக்கிறான். அவனும் வேதத்தை எடுத்து வாசிக்கவும் நன்றாய் ஜெபிக்கவும் கற்றுக்கொண்டிருக்கிறான். எங்களுக்கு ஒரு அருமையான குடும்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். எனக்கு ஒரு அருமையான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான சுகத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல வாழ்க்கையை கொடுத்து, நல்ல சுகத்தை கொடுத்து, கர்த்தருக்காய் உழைக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பாக்கியமான காரியத்தை செய்த கர்த்தருக்கு என்னை சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார். இந்த சாட்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும்
உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க நாங்கள் இப்பொழுது ஒவ்வொருவரும் தாழ்த்துகிறோம். ஆமென். கர்த்தாவே, இப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகள், உங்களுடைய வாழ்க்கையில பிரிவினைகள், வியாதிகள், வறுமைகள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த சாட்சியை இவ்வளவு நேரம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதிகள் இப்பொழுதே நீங்குவதாக, சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீர் அல்லவா? இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதியும் விலகி போ இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, செய்வனை கட்டுகளால், பிசாசின் போராட்டங்களால், ஏவல் வல்லமைகளால், மந்திர தந்திரங்களினால் பிடிபட்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளையும், பெரியோர்களையும், முதியோர்களையும், வியாதியோடு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் என் தேவன் தாமே விடுவிப்பீராக. கட்டுகள் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. யாரெல்லாம் இந்த சாட்சியை விசுவாசத்தோடு, ஆண்டவரே கண்ணீரோடு, எனக்கு விடுதலை உண்டாகுமா, இந்த சகோதரிக்கு விடுதலையை கொடுத்த தேவன் எனக்கு விடுதலை தருவாரா என்று சொல்லி ஜெபித்தார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவருடைய நாமத்தினால என்னை விடுவித்த தேவன் இப்பொழுது இவர்களை விடுவிப்பிறாக. கண்களில் குறையோடு கூட, கண்களில் வேதனையோடு கூட, இனி எனக்கு இந்த கண் பார்வை திரும்புமா, இந்த நரம்புகள் இந்த சகோதரிக்கு வேலை செய்வது போல எனக்கு வேலை செய்வான்னு சொல்லி ஏக்கத்தோடு தாகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளையுடைய கண்ணை நீ தொடுவீராக இயேசுவின் நாமத்தினால. கண்களில் பார்வை அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினால. உங்க நாமத்தினால இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. பொல்லாத வியாதிகள், சுகம் கிடைக்க வியாதிகள் கூட இப்பொழுது சுகம் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அது மாத்திரம் அல்லப்பா, வாழ்க்கையில பிரிவினை, என்னுடைய வாழ்க்கையில் என் கணவன் திரும்பி வருவாரா, என் மனைவி சேர்ந்து வாழ்வாளா என்று சொல்லி யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ, இந்த செய்தி இந்த சாட்சியை கேட்டார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் நினைத்ததை மனுஷர் பிரிக்காதிருக்க கணவன் என்ற வார்த்தையின்படி நீர் பலத்த கிரியை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கை இணைவதாக இன்றைக்கே அதற்கான வழிகள் வாசல்கள் திறக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மாத்திரப்பா, வறுமையோடு கூட எங்களுடைய வாழ்க்கையில வறுமை என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன செய்வோம் என்று சொல்லி நாங்கள் தவித்தோம் அல்லவா? அந்த சூழ்நிலை தேவன் எங்களை போசித்து அருமையா இதுவரை நடத்தினீர் அல்லவா? அதே போல ஒவ்வொரு வீட்டிலும் நம்முடைய ஆசீர்வாதம் வந்து இறங்கட்டும், அவருடைய களஞ்சியங்கள் நிரம்பட்டும், அவருடைய பொக்கிச சாலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர்கள் மாப்பிசுகிற தொட்டியும் எண்ணெய் கலசமும் ஆசீர்வதிக்கப்படுவாராக. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த சாட்சியை கேட்ட சிறியோரையும் பெரியோரையும் நீர் ஆசீர்வதியோ, நம்முடைய நாமத்தை மயப்படுத்தும் ஆண்டவரே. இந்த சாட்சியை ஒளிபரப்புவதற்காக பிரயாசப்பட்ட இந்த ஜாஸ்வா டிவியை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகப்பணி இது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். நம்முடைய நாமத்தை மயமப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பரே சுநாமத்து நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சியை கேட்ட உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆமேன். பாடுபட்டு பணத்தை

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஏசாயா 61:1. அடிமை முறைக்கு எதிராக குரல் கொடுத்தவர்களில் முக்கியமானவர் லேவி காஃபின் என்பவர். 1820 லேவி இண்டியானாவில் உள்ள நியூ ஃபோர்ட் என்ற இடத்துக்கு குடிபெயர்ந்தார். அண்டர் கிரவுண்ட் ரயில் ரோட்டில் அவர் வீடு மிக முக்கியமான ஒரு இடமாக மாறியது. அவர் அடிமைகளை அமெரிக்காவின் தென்பகுதியிலிருந்து சுதந்திரத்தை நோக்கி கனடாவுக்கு அனுப்பி வைத்தார். இவர் தன் உயிரை பணயம் வைத்துத்தான் அடிமைகளை காப்பாற்றி கனடாவுக்கு அனுப்பிவிட்டார். அவர் தன்னுடைய வீட்டில் ஒரே நேரத்தில் 17 அடிமைகள் வரைக்கும் மறைத்து வைத்திருப்பார். அவர் வீடு இருந்த இடத்துக்கு அருகில்தான் 3 ரயில்வே பாதைகள் சங்கமமாயின. அவருக்கு பல்வேறு கொலை மிரட்டல்கள் வந்த வண்ணமாயிருந்தன. ஆனாலும் அவர் தான் பார்த்த அநீதிக்கு எதிராக போராட துணிந்தார். இவருடைய இந்த செயலால் 100,000+ அடிமைகள் விடுவிக்கப்பட்டார்கள். அடிமைகளை விடுவித்த தன்னுடைய செயல்பாட்டை அவர் இவ்வாறு கூறினார். பசியுள்ளவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கவும் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கவும் தான் இயேசு கூறியிருக்கிறாரே ஒழிய இந்த நேரத்தினருக்கு என்று குறிப்பிடவில்லை என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, சிறைப்பட்டவர்களையும் கட்டுண்டவர்களையும் பலவிதமான அடிமைத்தனங்களிலிருந்து விடுவிக்கவே தேவன் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவே என்று நாம் வேதத்திலே வாசிப்பதைப் போல அழிவுக்கு நேராக செல்பவர்களை விடுவித்து நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்த உதவி செய்ய வேண்டும். தேவன் மோசேயை பிரத்யேகமான ஒரு வேலைக்காகவே தாயின் வயிற்றிலேயே முன்குறித்திருந்தார். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காகவே தேவன் மோசேயை ஏற்படுத்தினார். எகிப்தியர் இஸ்ரவேலரை கடினமாய் வேலை வாங்கினார்கள். இஸ்ரவேலரின் ஜீவனும் அவர்களுக்கு கசப்பாய் போனது. அவர்கள் இட்ட கூக்குரல் தேவனுடைய சந்நிதியில் போய் எட்டியது. தேவன் மோசேயை அழைத்து எகிப்துக்கு அனுப்பினார். அற்புத அடையாளங்களை செய்யும் வல்லமையை தேவன் மோசேக்கு கொடுத்தார். மோசே பார்வோனின் கையிலிருந்து சுமார் 20,00,000 ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அழைத்து சென்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய இந்தியாவில் 135 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களில் பலர் பாவங்களினாலும் வியாதியினாலும் பிசாசின் வல்லமையினாலும் கட்டப்பட்டிருக்கின்றனர். குடும்பங்களில் நிம்மதி இல்லாமல் வாழ வழி தெரியாமல் ஏராளமானோர் இருக்கின்றனர். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை குறித்து அறிந்தால்தான் விடுவிக்கப்பட முடியும். ஆனால் யார் அந்த சத்தியத்தை அவர்களுக்கு அறிவிப்பார்கள்? அவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்து அவர்களை பல்வேறு அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க தேவன் நம்மைத்தான் நம்பியிருக்கிறார். சத்தியத்தை அறிவிப்போம், ஜனங்கள் விடுதலையாகட்டும்.

0: பரலோகத்தின் எச்சரிக்கை என்ற தலைப்பில் சகோதரன் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசியுங்கள். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தின் 21வது வசனம்.
2: அப்பொழுது எலியா
1: சகல ஜனத்தண்டைக்கும் வந்து,
2: நீங்கள் எந்த மட்டும்
1: இரண்டு நினைவுகளால்
2: குந்தி நடப்பீர்கள்,
1: கர்த்தர் தெய்வமானால்
2: அவரை பின்பற்றுங்கள்,
1: ஆகால் தெய்வமானால்